0: எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: கிறிஸ்தவ வாழ்க்கை லாபங்களும் நஷ்டங்களும் என்ற தலைப்பில் சகோதரன் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
2: மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் கர்த்தரின் நாமத்திலே மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடுகை தொடர்பாக ஒரு தலைப்பை நடத்திலே ஒன்றிரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே கேட்டிருந்தார். ஒன்றிரண்டு மாதங்கள் முன்பாக பல மாதங்களுக்கு முன்பாகவே, ஆயினும் சமீபத்தில் தான் அந்த தலைப்பை நான் கொடுத்தேன். அது என்னவென்றால் நஷ்டங்களும் லாபங்களும், இல்லையென்றால் லாபங்களும் நஷ்டங்களும், கெயின்ஸ் அண்ட் லாசஸ். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாமே லாபமாகத்தான் இருக்கும், எல்லாமே வெற்றியாகத்தான் இருக்கும், எல்லாமே உயர்வாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகின்ற எண்ணங்கள் இருக்கின்றது. ஆனால் வேத வார்த்தைகளை நாம் கவனித்து வாசிக்கும் பொழுது ஒரு உண்மை அறிகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாம் வெற்றியல்ல, எல்லாம் உயர்வல்ல, எல்லாம் செழிப்பல்ல, எல்லாமே ஏற்றமல்ல. அங்கும் லாபங்கள் நஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்களும் உண்டு லாபங்களும் உண்டு. ஆக எல்லாம் லாபமாகவே இருக்கும், எல்லாமே ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்று சொன்னால் வில் பி டிசப்பாயிண்டட் என்று ஆண்டவர் இதை குறித்து மிகவும் தெளிவாக எல்லா வார்த்தைகளையும் சொல்லியிருக்கின்றார். நஷ்டங்களையும் லாபங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சில காரியங்களை நாம் நஷ்டப்பட்டுத்தான் லாபத்தை அடைய முடியும். உதாரணமாக வங்கியில் ஒரு 25 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா இல்லைன்னா வசதிக்கு ஏற்ற 50 லட்சமோ இல்லை 1 கரோரோ வச்சுருக்குறோம். இப்போ நமக்கு ஒரு வீடு கட்டணும் ஆசை, புதுசாக நல்ல ஒரு வீடு நல்ல லக்ஸுரியஸாக கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ வி ஹாவ் எ டிசைர் டு பில்ட் எ ஹவுஸ், ஒரு வீடை கட்டணும். ஆனால் வீட்டை கட்டணும், ஆனால் ஒன்றும் நஷ்டம் அடையக்கூடாது. பேங்கில் இருக்கிற டெபாசிட்லாம் அப்படியே இருக்கணும், அது ஒன்றுமே குறைஞ்சிடக்கூடாது. நமக்கு 1 கோடி ரூபா இல்லைன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் இந்த பேங்கில் டெபாசிட் இருக்குது, அந்த ஃபீலிங் போயிடக்கூடாது, அது அப்படியே அங்கே இருக்கணும். ஆனால் வீடும் வேணும்னா அது பாசிபிள் கிடையாது, அப்படி தானே. ஆக வீட்டை நாம் கட்டி அதில் நாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா பேங்கில் இருக்கிறதான டெபாசிட் என்ன செய்யணும், நஷ்டப்படணும் இல்லையா. அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான எமௌண்ட்டை நாம் வந்து நஷ்டப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் தான் வீட்டை கட்ட முடியும். ஆக ஒரு புறம் நஷ்டம், ஒரு புறம் லாபம். நஷ்டங்கள் இல்லாமல் லாபங்கள் இல்லவே இல்லை. அப்போ பவுல் எழுதுகிற பொழுது வாசிங்கள் அந்த வசனத்தை, பிலிப்பியர் 3 அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தை வாசிங்கள்.
3: ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
2: லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதோட அர்த்தம் என்ன? ஐ ஹேட் டு இன்கர் சம் லாசஸ், சில நஷ்டங்களை நான் ஏற்க வேண்டியது இருந்தது. அவருக்கு நிறைய விஷயம் லாபமாக இருந்து, குலப்பெருமை, ஜாதி பெருமை, மத ரீதியான பெருமை, வம்ச பெருமை, இப்படி பல்வேறு விதங்களிலே ஞான அறிவு சம்பந்தமாக பலவிதமான கிரேட்னஸ் அவருக்கு இருந்தது. அவற்றையெல்லாம் இழந்து தான் அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் வருகின்றதான மேன்மை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆக எல்லாவற்றையும் அப்படியே வைத்துக்கொண்டு ஜாதி பெருமை அப்படியே இருக்கணும், குலப்பெருமை அப்படியே இருக்கணும், சொசைட்டியில் இருக்கிற ஸ்டேட்டஸும் அப்படி இருக்கணும், செல்வ நிலைமை அப்படி இருக்கணும், மதிப்பு மரியாதை எல்லாம் அப்படி இருக்கணும். ஆனால் அடிஷ்னலாக ஆண்டவுட்டன் எனக்கு நிறைய வேணும்னு சொன்னால் அது சாத்தியதை இல்லை. 8வது வசனம் சொல்லுகிற பொழுது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவைகளெல்லாம், இந்த சமுதாயத்தில் எவைகளெல்லாம் ரொம்ப கிரேட்டாக எண்ணப்படுகிறதோ, மேன்மையாக எண்ணப்படுகிறதோ, ஆண்டவரை அறியணும், அவருடைய வல்லமை அறியணும், அவருடைய அன்பை அறியணும், அவருடைய ஐக்கியத்தினால் கிடைக்கிற நன்மைகளை அறியணும் என்கிற ஆவலோடு நான் வந்தபொழுது இவைகள் எல்லாவற்றையும் நான் இழக்க வேண்டியிருந்தது. ஐ ஹேட் டு லூஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் ஆர்டர் டு கெட் த நாலெட்ஜ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை குறித்து அறிவை பெறுவதற்காக இதற்கு எல்லாம் நஷ்டப்பட வேண்டியிருந்தது. ஆமறைவளை நஷ்டம் இல்லாமல் லாபம் இல்லை. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே நஷ்டங்கள் உண்டு. வி மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ். அதை நம்ம என்ன செய்யணும், சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவமாக போலி கிறிஸ்தவமாக இருந்துன்னு சொன்னால் நஷ்டம் இல்லை, லாபம் தான். ஆனது உண்மையான ட்ரூ கிறிஸ்டியன் லைஃபாக இருந்தால் நம்ம நிச்சயமாக சில நஷ்டங்களை சந்தித்து தான் ஆகணும். முக்கியமாக 5 பகுதிகளில் நாம் நஷ்டங்களை அனுபவிக்கணும். ஆனால் நஷ்டம் மட்டுமல்ல, நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டால் லாபங்கள் உண்டு. அல்லேலூயா. எதையும் இழக்காதபடிக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது சாத்தியதை அல்ல. நஷ்டப்படுவதற்கு ஆயத்தமானால் அப்பொழுது ஆண்டவரால் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக உறவு ரீதியான நஷ்டங்கள், லாசஸ் இந்த ஏரியா ஆஃப் ரிலேஷன்ஷிப். உறவுகள், சில உறவுகளை நாம் உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தால் நஷ்டப்படணும். சிலருக்கு எந்த நஷ்டமும் வரல, ஒரு உறவும் விடலை, எல்லா உறவும் அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களே அல்ல. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தால் சில உறவுகளை நாம் இழக்க நேரிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது மத்தேயு 10:37 நான் வாசிக்கும் பொழுது,
4: தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
2: தகப்பனையாகிலும் தாயாகிலும் என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இன்னும் நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 14 மத்தேயுடைய 28-29 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுதும், லூக்கா 14:26 என வாசிக்கும் பொழுது சில விஷயங்களை அறிந்து கொள்வோம். 26 வசனத்தையும் வாசிங்கள். லூக்கா 14:26,
5: யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
2: வெறுக்காவிட்டால், சத்தமா சொல்லுங்க, வெறுக்காவிட்டா தகப்பனை தாயே சகோதரர்களை என்ன செய்யணுமா? வெறுக்கணும்னா இது ஒரு ஏதோ ஒரு நமக்கு ஒரு அந்த மெசேஜ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது, கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்டாக இருக்குது, அந்த லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இல்லையா? வெறுக்கணுமா? கிறிஸ்தவத்தில் நமக்கு நேசிக்க தானே சொல்லப்பட்டிருக்கு, தாயே தகப்பனை தந்தை வெறுக்கணுமா? வெறுக்கணும்னு சொல்லுகிற பொழுது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டாப் ப்ரையாரிட்டி எதற்கு? த ரிலேஷன்ஷிப் தட் வி ஹாவ் வித் கிரைஸ்ட். இயேசுவோடு உள்ள உறவிற்குத்தான் முதலிடம், மற்ற எல்லாவற்றுக்கும் இரண்டாவிடம். அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இரண்டாவிடம். ஆக முதலாவதாக உறவு நஷ்டங்கள், இரண்டாவதாக ஸ்டேட்டஸ், வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ். இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்கள் நமக்கு ஸ்டேட்டஸாக எண்ணப்படுகிறது. கல்வி ரீதியான ஸ்டேட்டஸ் இருக்குது, செல்வ ரீதியான ஸ்டேட்டஸ் இருக்குது, அரசியல் ரீதியான ஸ்டேட்டஸ் இருக்குது, இவ்விதமாக இன்னும் ஜாதி, குலம், வம்சம், இப்படி பல விதங்கள் இருக்குது. இவைகளை நாம் நஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதை அப்படியே வைத்துக்கொண்டு நான் ஆண்டவரிடத்திலிருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது சாத்தியதே அல்ல. மூன்றாவதாக மானிட்டரி லாசஸ், பொருளாதார ரீதியான நஷ்டங்கள். ஃபினான்சியல் சைடில் நமக்கு என்ன வரும்? அடி வாங்கும். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, அதாவது எல்லாருக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல வரல, ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ செல்லுகிற பொழுது இதற்கும் வாய்ப்பு உண்டு. எதற்கு? பொருளாதார ரீதியான நஷ்டங்கள் உண்டு. அவ்விதமாக அடுத்தபடியே பார்க்கும் பொழுது சுய வழி, அதாவது நம்முடைய செல்ஃப் வில், இல்லை நம்முடைய ஃப்ரீ வில், அவர் ஓன் ஃப்ரீடம். நாம் வந்து மனமும் நம்முடைய உணர்வும் சொல்லுகிறபடி நிறைய காரியங்களை இன்டிபெண்ட்டாக செய்கிறோம். யார் என்ன சொன்னால் என்ன, யார் எவ்விதமாக விரும்பினான, என்னுடைய மன சொல்லுபடி நான் வாழ்கிறேன். சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இதையும் நாம் இழக்க வேண்டும். என்னுடைய மனம் சொல்லுகிறதன்படி நான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தேன், ஐ ஹேவ் சம் ஃப்ரீடம். ஆனால் இந்த சுதந்திரத்தையும் இந்த சுயாதீனத்தையும் நாம் நஷ்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இறுதியாக உலக ரீதியான சந்தோஷம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளஷஸ். இந்த உலகத்தில் நிறைய விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. கண்கள் வழியாக வருகிற சந்தோஷம், காதுகள் வழியாக வருகிற சந்தோஷம், உடல் வழியாக வருகிற சந்தோஷம், விதவிதமான சந்தோஷங்கள் இருக்கின்றது. ஆக இவைகளிலும் பல சந்தோஷங்களை நாம் இழக்க நேரிடும். இவ்விதமாக 5 விதத்தில் 5 கேட்டகரிஸ் பார்த்துருக்குறோம். ஆக இந்த 5 ஏரியாஸில் நமக்கு நஷ்டங்கள் இருக்குது. இதை குறித்து நாம் இப்பொழுது விவரமாக பார்ப்போம். முதலாவது என்ன சொன்னேன்? உறவு ரீதியான நஷ்டங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது தகப்பனையோ தாயோ அண்ணனையோ தம்பியோ என்னை விட நீ என்ன செய்யக்கூடாது? அதிகமாக நேசிக்கக்கூடாது, என்னைத்தான் அதிகமாக நேசிக்கணும். ஆக ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட அதிகமாக உன் அம்மாவை நேசிக்கக்கூடாது, என்னை விட அம்மா அதிகமாக உங்கள் அப்பாவை நேசிக்கக்கூடாது, என்னை விட அதிகமாக உங்கள் அண்ணன் நேசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ யாருக்கு பாதிப்பு இருக்கிறது? ஹூ இஸ் அஃபெக்டட்? யாருக்கு வருது பாதிப்பு? அப்பா அம்மாவுக்கு வருது இல்லையா, அண்ணன் தம்பிக்கு வருது, சொந்தக்காரங்களுக்கு வருது, நண்பர்களுக்கு வருது. ஏன்னா இப்போ நாம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் யாருக்கு கொடுக்குறோம்? வி கிவ் டு கிரைஸ்ட். ஆண்டவருக்கு தான் முதல் அன்பு. அப்படி இருக்கின்ற பொழுது இரண்டாவது இடத்தை இவர்கள் வைக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இமோஷனலி நாம் என்ன சொல்லலாம், ஆண்டவருக்கும் என்னுடைய அன்பு போதுமான அளவுக்கு நான் கொடுக்குறேன், அதுபோல் அண்ணனுக்கும் கொடுக்குறேன், தம்பிக்கும் கொடுக்குறேன், சகோதரனுக்கும் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆனால் இமோஷனலாக நம்ம வந்து ஆண்டவர் மேல் ஒரு பெரிய அன்பை வைக்கிறதில்ல. ப்ராக்டிக்கலாக அதாவது என்ன, வாட் இட் இஸ் டு லவ் ஜீசஸ், இயேசுவை நேசிக்கிறதுனா என்ன, வாட் யூ மீன் வென் வி சே வி லவ் ஜீசஸ், இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது வாட் டஸ் இட் மீன், என்ன பாருங்கள். நான் என்னுடைய ஊழிய பகுதியில் பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கிறேன். சில இடத்துல இயேசுவை பற்றி சொன்னோம், இயேசு பற்றி என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு அவர்னாலே உசுருங்க, இயேசுனா எனக்கு உசுரு அப்படிமா. உசுருன்னு சொல்லிட்டு எல்லா சினிமாவும் பார்ப்பான், தண்ணி அடிப்பான், சிகரெட்டு பிடிப்பான், அடிதடி போடுவான், சண்டை போடுவான். ஆனால் இயேசுநாதருடைய டாபிக் பேசுறவள இயேசுநாதனா எனக்கு உயிர், அவர் நினைக்காத நாளே கிடையாது அப்படி சொல்லுவான். இது என்னவென்று சொன்னால் இமோஷன், ஒரு உணர்வு ரீதியாக அவர் நேசிக்கிறேன்னு சொல்லுவது. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிற மதத்தை சார்ந்த ஒரு இடத்தில் தான் காஸ்பலை சொல்ல முடியும், பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்ல நேர்ந்த பொழுது அவர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸிபிள் போகிறார். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால், இப்போ கூட நான் இயேசுநாதருக்கு என் உயிரை விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன், ஐ எம் வில்லிங் டு லூஸ் மை லைஃப் ஃபார் ஜீசஸ், ஐ வாண்ட் டு சாக்ரிஃபைஸ் மை ஓன் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ், இயேசுக்கு என் உயிரை இழக்கேன். ஆனால் அந்த உயிரை இழக்கிறேன்னு சொல்லுகிறவர் ஒரு சின்ன விஷயத்தில் கூட விட்டு கொடுக்க மாட்டார், சின்ன விஷயத்தில் கூட தாழ்ந்து போக மாட்டார். தான் சொல்லுகிற கருத்துக்கு பதிலாக இன்னொரு ஒரு கருத்து சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது இயேசுநாதருக்காக உயிரை விடுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு, ஆனால் ஒரு சின்ன கருத்தில் கூட என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அப்போ அது வந்து இமோஷனலி நடக்கிறது. ஆனால் அதுவல்ல உண்மையானது, இயேசுவை நேசிக்கிறது என்றால் என்னவென்றால் அவருடைய வழிகளை நேசிப்பது, அவருடைய வார்த்தைகளை நேசிப்பது, அவருடைய ஆலோசனைகளை நேசிப்பது, அவர் கொடுத்த போதனைகளை நேசிப்பது, அவர் எதை நமக்கு காண்பிக்கிறாரோ அதை நேசிப்பது. ஆனால் இயேசுநாதர் நம்மை எதை பின்பற்ற சொல்கிறாரோ அதற்கு எதிராக உறவுகள் சொல்லுவாங்க இல்லையா. இயேசுநாதர் எதைக்கு முக்கியமாக சொல்லுவாரோ அதற்கு எதிராக நம்முடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய அண்ணன் தம்பிகள் சொல்ல உறவுகள் சொல்லுவார்கள். அது அப்பொழுது இயேசு சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, இவங்க சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா. பல குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கல்யாணங்களை நடத்துகிறவில்லை பார்த்திங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடத்துவாங்க. கரெக்டாக பிற மதத்தவர்கள் திருமணம் எந்த நாளில் வைக்கலாம்னு யோசித்து செய்கிறாங்களோ, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து செய்கிறாங்களோ, அதைத்தான் இவங்களும் பார்த்து செய்வாங்க. யார், நம்ம கிறிஸ்தவங்க தான். எதுக்கும் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா எப்படின்னு தெரியலையே, ஒன்றும் இல்லாமலா நம்முடைய பெரியவங்களை அப்படி முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நல்ல நேரம் பார்க்குறவன் கெட்ட நேரம் பார்க்குறவன் நாலு நட்சத்திரம் பார்க்கணும், இவங்களாம் என்ன பண்ணணும், சாதாரணமான பனிஷ்மெண்ட் இல்லைங்க, தே மஸ்ட் பி கில். அவசரப்பட்டுறாதுங்க, யாரா நாலு நட்சத்திரம் பார்க்குறவங்க பார்த்து கொலை பண்ண போயிருக்கேன் பைபிள் சொல்லுதுன்னு. அப்படி இல்லை, இது ஓல்ட் டெஸ்டமென்ட் டைமில் அதனுடைய அது எவ்வளோ சிவியருங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன். நேரம் பார்க்குறவன் நாள் பார்க்குறவன் கொலை செய்யப்படணும்னு பைபிள் பழைய ஏற்பாடு சொல்லுது. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க ரெகுலராக சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆராதனை பண்ணிவிட்டு ஊழியம் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுன்னா, இல்லைன்னா ஒரு வீடு வாங்கினா, ஒரு வீடை கொடுத்தா, ஒரு வியாபாரம் தொடங்கினா, எல்லாத்துக்கும் எதை பார்த்து வைக்கிறாங்க. எந்த கிறிஸ்தவங்க காலையில் 9 மணிக்கு இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, எல்லாம் அந்த விடிய காலம்தான் இல்லையா. அவங்க தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும், வரணும். யார் வந்து 12 மணிக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, ஏன் பண்ணக்கூடாதா, சாயங்காலம் பண்ணக்கூடாதா வீட்டுக்குள்ளே, அந்த விடியகாலம் தான் உள்ளே நுழையணுமா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, பைபிள் இப்படி சொல்லுதுன்னு சொன்னால், இல்லை எங்கள் பெரியப்பா சொன்னார், குடும்பத்தில் மூத்தவர் அவர், அவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே, குடும்பத்தில் முக்கியமானவங்களுக்கு என்ன செய்யணும், யூ மஸ்ட் கிவ் சம் ஆனர். இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு, பைபிள் என்ன சொல்லுது, உங்கள் சித்தப்பா என்ன சொல்கிறாரு, நீ இப்போ யாருக்கு செவி கொடுக்குற, யாருக்கு செவி கொடுக்குற. அப்போ என்ன அர்த்தம், இயேசுநாதரை இரண்டாவது இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க. இப்போ உங்கள் அன்பு எங்கே போகுது, சித்தப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு போகுது. ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, கட்டின மனைவி சொன்னாலும் சரி, இது கர்த்தருடைய பார்வையில் சரியாக இருக்குதா, அதை பார்ப்போம். கர்த்தருடைய வழிகளுக்கு எதிராக ஒரு வழியை, எவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவ் சொன்னாலும் சரி, எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் சொல்லி, அதை நம்ம என்ன செய்யணும், வி மஸ்ட் ரிஃப்யூஸ் டு லிசன். அதுதான் இயேசுநாதர் நேசிக்கிற. அந்த மாதிரி நேசிக்க போனால் என்ன நடக்கும், என்னை விட உனக்கு இயேசுநாதர் முக்கியமா, கட்டின கணவனை விட இயேசுநாதர் முக்கியமா, பெத்த தாயை விட இயேசுநாதர் முக்கியமா, உடன் பிறந்த சகோதரனோட இயேசுநாதர் முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போதான் நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு சூஸ். யார் முக்கியம்? சாரி, நம்ம வீட்டுக்குள்ளே வாழ வேண்டியிருக்குது, கணவனோடு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியிருக்குது, என்ன பண்ணுறது? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கணவனுக்கு தெரியாமல் நான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறேன். இருக்க முடியாதுங்க, கணவனுக்கு தெரியாமல் யாரும் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது, உலகத்துக்கு தெரியாமல் யாரும் கிறிஸ்தவங்களாக இருக்க முடியாது. தெரிஞ்சவங்க தான் கிறிஸ்தவங்க. ரகசிய சீக்கிரம் கிறிஸ்டியானிட்டே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் யாருக்கும் தெரியாமல் போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, கர்த்தனை பெரிதான கிருபையினால. யாருக்கும் தெரியாமல் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறது ஞானஸ்தானமே இல்லை, அது மத சடங்கு, அது எது பயத்தினால செய்கிற காரியம். ஞானஸ்தானங்கிறது நாலு பேருக்கு முன்னாலன்னு நித்திய ஜீவனை தருகிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டேன், இதற்காக எதையும் நான் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அந்த அறிக்கை தாங்க ஞானஸ்தானம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்லைன் சர்ச்சஸில் இருப்பாங்க, புராதன திருச்சபையில் இருப்பாங்க, இங்கே வந்து குழந்தை ஞானஸ்தானம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் போய் முழுகி ஞானஸ்தானம் இருப்பான். நான் பேசுகிறது கிரிட்டிசிசம் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க போகிறீங்க. ஏதோ வந்து வந்த வராதமாக கிரிட்டிசைஸ் பண்ணலை, கேட்டால் சொல்லுவோம் யாருக்கும் தெரியாமல் நானும் முழுகி ஞானஸ்தானம். இல்லைங்க, யாருக்கு தெரியாமல் எடுக்கிற ஞானஸ்தானம் கிடையாது, நாலு பேருக்கு தெரிஞ்சு தான் என்ன செய்யணும். ஏசுநாதரே நாலு பேருக்கு தெரியும்படியாக தான், ஐயோ தெரிஞ்சால் வேறு விதமாக விஷயம் போயிடுமே, வெட்டி போடுவாருங்க. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிறிஸ்தவம், அது ரொம்ப கஷ்டம், அதுதான் கிறிஸ்தவம். ஆகையில் இயேசுனா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை வெறுத்து, அதன் அர்த்தம் என்ன? நீ அழிவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கணும். நித்தியம் உனக்கு வேணும்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீ நஷ்டப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே உறவு ரீதியான சில நஷ்டங்களை நாம் சந்திக்க நேரிடும். நான் கர்த்தருடைய வழியில் நடக்கின்ற பொழுது நான் என்னுடைய பழைய நண்பர்களோடு நீ ஒன்றாக சேர்ந்து நடக்க முடியும், அவருடைய வழிகள் வேறு. இன்றைக்கி என்னை இப்போ பார்க்குற பலர், நான் காலையில் மாலையிலலாம் வாக்கிங் போகிறவர்கள் யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க. சிலர் என்ன பார்க்கலாம், பாவம் பரதேசி, அனாத போல் இருக்குது, ஒரு பய கூட கூட வரமாட்டேங்கிறானே, எத்தனையோ வருஷமாக பார்க்குறோம், தனியாக போகுது தனியாக வருது. சிலர் கேட்போம், என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தனியாகவே போகிறீங்க? சிலவங்க என்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க, அப்போ பேச்சு கொடுத்தாலும் நான் எஸ்கேப் ஆகிடுவேன். யாராவது ஒருத்தங்க ரெண்டாவது முறை பேச்சுக்கு வரணும், அந்த ரூட்டை மாற்றிடுவேன். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் தனியாக நடக்க வேண்டியது இருக்கிறது காரணம் என்றாலும், ஐ ஹவ் டு வாக் வித் மை காட். ஏன் இவர்கள் கூட நான் வாக் பண்ணேன்னு சொன்னால் ஆண்டவரோட நான் பேச முடியாது, என்னுடைய நேரம் வெரி ப்ரெஷியஸ். இவங்க கூட சேர்ந்தா சினிமா கதை கேட்க வேண்டியிருக்கும், அரசியல் கதை கேட்க வேண்டியிருக்கும், ஊர் கதை கேட்க வேண்டியிருக்கும், உலகத்துக்கு கதை கேட்க வேண்டியிருக்கும், டிவி கதை கேட்க வேண்டியிருக்கும், சீரியல் கதை கேட்க வேண்டியிருக்கும், அது நிறைய கதைகள். இந்த கதைகள் எல்லாம் என்னால் கேட்க முடியாது, ஏன்னா என்னுடைய டைம் வெரி ப்ரெஷஸ். அதனால் நிறைய பேரோட சேர முடியலை, நண்பர்கள் ரொம்ப குறைவு. ஏன்? ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தன்னை உண்மையாக ஒப்பு கொடுத்து வாழ்வான்னு சொன்னால் அவன் எல்லாரோடும் நட்பொழித்து வாழ முடியாது, உலக பிரகாரமான ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களோடு நட்பொழித்து வாழ முடியாது, உலக பிரகாரமான காரியம் மூழ்கி கிடக்கிறவோடு நட்பொழித்து வாழ முடியாது. எல்லாரையும் நம்ம விஷ் பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். பார்க்கும் பொழுது நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, வியாபாரம் முடியுங்க, இதெல்லாம் விசாரிக்கணும். பார்த்துட்டு ஐயோ இவன் வந்து நம்ம கிறிஸ்தவத்தை விரும்பாதவன், கிறிஸ்துவ ஏற்றுக்க அதனால் அவன் பக்கம் போ, அப்படி கிடையாது. ஆனால் அவர்களோட அந்நிய விசுவாசிகளோட அந்நியுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆக ஆண்டவரோடு நடக்க விரும்புகிற பொழுது இந்த உலகத்தில் அநேகரோடு நடப்பதை நஷ்டப்பட நேரிடும். எல்லாரோடு உறவு வைத்து வாழ முடியாது, எல்லாரோடு சேர்ந்து நடக்க முடியாது. அவருடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு, அவருடைய சிந்தனைகள் வேறு, நம்முடைய சிந்தனைகள் வேறு, அவருடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு, அவருடைய பாதைகள் வேறு, நம்முடைய பாதைகள் வேறு. இயேசுநாதர் சொன்ன பாதை வேறு, அவங்க சொல்கிற போகிற பாதை வேறு, அவர் சொன்ன வார்த்தை வேறு, இவங்க சொல்கிற வார்த்தை வேறு. ஸோ ஐ ஹவ் டு மேக் சம் டிஃப்ரென்ஸ் இஃப் ஐ ஹவ் ட்ரூலி அக்செப்டட் ஜீசஸ் அஸ் மை சேவியர். அந்த உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை போகிற பொழுது சில உறவுகளை நஷ்டப்பட நேரிடும். பாருங்கள், யோசேப்பு சின்ன வயதிலிருந்தே சரியான விலை விரும்பினான், தவறான விலை வெறுத்தான். அந்த தவறானவைகளை செய்கிறவள் தன்னுடைய சகோதரராக இருந்தாலும் அதை குறித்து அவனுக்கு ஒரு வருத்த உணர்வு ஏற்பட்டது. அதை குறித்து தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொன்னான், என்னுடைய சகோதரன் தான், என்னுடைய அண்ணன்மார்கள் தான், ஆனால் அவங்க நிறைய விஷயம் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணால் கோல் சொல்கிறது இல்லாது, தன்னுடைய மனதில் ஏற்பட்ட வருத்த தகப்படுதல சொல்லாமல் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஊராண்டைய சொல்ல முடியும். ஊராண்டை போய் சொன்னால் அது வந்து கோல் சொல்கிறது. அவன் சொன்னது யார்கிட்ட போய் சொன்னான்? சொந்த தகப்பட சொன்னா. அவன் சிறு வயதிலிருந்தே ஹி வாஸ் லவ்விங் காட், தேவனை அவன் நேசித்தான். ஹி வாண்டட் டு வாக் இன் த வேஸ் ஆஃப் காட், தேவனுடைய வழிகளில் அவன் நடப்பதற்கு ஆசைப்பட்டான். எனவே அந்த வழிகளில் நடக்காத தன்னுடைய சகோதரர்களுடைய தவறான செயல்களை ஹி வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட். அதனுடைய விளைவாக என்ன நடந்தது? ஹி வாஸ் ஹேட்டட் பை ஹிஸ் ஓன் பிரதர்ஸ். அவனுடைய சொந்த சகோதரர்களாலே அவன் ஒரு 11 சகோதரர்களை இழந்தான். யார்? யோசேப். 11 சகோதரர்களை இழந்தான். ஒரு பையன் கூட அவனுக்கு ஆதரவா இல்லை. ஒருத்தன் கொஞ்சம் ஆதரவா இருந்தான், அவன் கூட முழுமையா இல்லை. யாரு? இந்த யூதாங்கிறவன். கொஞ்சம் ஆதரவு கொலசி அதப்பா, நாலு அடி போட்டு என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மட்டும் அன்பு நமக்கு என்ன செய்யணும், பழி வர வேண்டாம் அப்படிப்பட்டது. ஆக ஏன் அவன் 11 சகோதரர்களை இழந்தான்? ஆபிரகாம் ஏன் லோத்துவை இழந்தான்? இத்தனை ஆண்டுகள் தன்னோடு வந்த ஒருவனை ஆபிரகாம் இப்படி இழங்குறான். அந்நிய ஊரில் வந்து நிற்கும் பொழுது தன்னோடு வந்த ஒருவன் உடன் இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும், ஆனால் இழக்கிறான். காரணம் என்ன? லோத்துவனுடைய ஆசை வேறு, ஆபிரகாமுடைய ஆசை வேறு. லோத்துவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு, இவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு. அவனுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு, இவனுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு. இவன் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற போகிறான். அவன் எதிர்காலத்தில் மிகவும் நன்றாக இருக்கணும் ஆசையின் அடிப்படையில் வாழ்கிறான். எனவே ஒரு நாள் அந்த லோத்துவை இழக்க நேரிட்டது. அப்போஸ்தலன் பவுல் பாருங்கள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினவர், எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினவர். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். இரண்டாம் முறை தீமோத்தேயை கடிதம் எழுதுகிற பொழுது 1 Timothy 15 வாசித்து பார்க்கும் பொழுது வேதனையோடு எழுதுகிறார், பிகல்லு எர்மகுனே முதலாக என்னை விட்டு போயிட்டாங்க. 4 Timothy 10 எழுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசைவித்து என்னை விட்டு போயிட்டான். அப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் அங்கே போயிட்டான், இவன் எங்கே போயிட்டான், ஹி வாஸ் லெஃப்ட் அலோன். ஏன் இவர்களெல்லாம் இழக்க நேரிட்டது? இவர் என்ன அநியாயம் பண்ணார், அக்ரவம் பண்ணார், அநீதி பண்ணார்? இல்லை. He wanted to walk in the ways of Christ. He wanted to enjoy the very good fellowship with Christ. கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் அவர் வாழ்ந்ததுனால சரியான ஒரு வாழ்க்கை முறையில் தான் அவரை தொடர முடியுது. ஆனால் அவர்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. யாரால? பிற ஊழியர்களால், இவரால் உருவாக்கப்பட்டவர்களால். தேமா அப்போஸ்தலனாகிய பவுலோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலை. காரணம் என்ன? அவனுடைய ட்ரீம்ஸ் வேற, அவனுடைய எய்ம்ஸ் வேற, அவனுடைய கோல்ஸ் வேற. ஐயோ, இந்த ஆள் கூட உட்கார்ந்துருந்தா ஒன்றும் நம்ம சாதிக்க முடியாது, ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறான், தேமா இப்பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து எங்கே போயிட்டான், தெசலோனிக்காக போயிட்டான். எதற்கு போனான்? ஆண்டவரை விட்டு போனான்னு அர்த்தம் இல்லை, இவரோட சேர்ந்து ஊழியம் செய்தால் நம்ம ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது, நம்ம வழியில் போய்டுன்னு அங்கே போய் ஏதாவது ஒரு சபையை ஆரம்பிச்சிருப்பார், அங்கே பாஸ்டர் ஆகி அங்கே தசம பாகங்களை வாங்கி நல்லா பிழைச்சிருப்பார். அப்படி தான் நடந்தது. ஆக அருமையான இவர்கள் எல்லாரும் தே ஹேட் டு லூஸ் சம் ரிலேஷன்ஷிப்ஸ். அருமையான உறவுகளை இழந்தால் காரணம் என்னவன் சொன்னால், இன் ஆர்டர் டு ஹேவ் த ஃபெலோஷிப் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ நஷ்டம், ஆனால் நஷ்டம் உண்டென்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு லாபம் உண்டு. இவர் எதற்காக இந்த உறவுகளை எல்லாம் நஷ்டப்பட்டார்னு சொன்னால், இன் ஆர்டர் டு கெயின் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய உறவை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ உறவை நாம் பெறுகிறோம், தேவனோடு நடக்க வாய்ப்பை பெறுகிறோம், தேவனோடு ஐக்கியமாக இருக்க வாய்ப்பை பெறுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் நம்மோடு உறவாக இருந்தாலும் உடன் இருந்தாலும், இயேசு நம்மோடு இல்லை என்றால் வி ஆர் நாட் ஹீரோஸ், வி ஆர் ஜீரோஸ். ஒட்டுமொத்த உலகமும் நம்மோடு இருக்கிறது, ஆனால் யார் இல்லை? நித்தியத்துக்கு அதிபதியான அவர் தான் இல்லை. அவர் இல்லாத நம்முடைய நிலைமை ஹீரோயிஸ், ஹீரோ கிடையாது, யார்? ஜீரோ. ஆனால் உலகமே நம்மோடு இல்லை, இவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். அப்போ தென் வீ கேன் சே ஐ எம் ஏ ஹீரோ. நான் பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறவில்லை, நான் வளமையான கிறிஸ்தவர்கள் பண்ணுறது மாதிரி ஜெபம் பண்ணுறது கிடையாது. நான் சாதாரணமாக தான் ஷேர் பண்ணுவேன், அது இப்படி இது இப்படி கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். மனசில் வேதனை வந்தாலும் ஷேர்

கிரியைகள் ஆள் எனக்கு வேற யாரும் கிடையாது. இந்த மாதிரி ஆத்மார்த்தமாக பேசுறதுக்கு யாரும் கிடையாது. உண்மை ஏற்று கொண்டதுனால எனக்கு இப்போ ரொம்ப உயிருக்குயிரா நண்பர்கள் எல்லாம் இல்லை. நான் மன விட்டு பேசக்கூடிய நண்பர்கள் இல்லை. நான் எத்தனை நண்பர்களையும் லிமிட்டடாக பேச வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் மாட்டிக்குவேன். அதனால தான் உம்மிடத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா. அதனால தான் உம்மிடத்தில் பேசுகிறேன். ஏன்னா யூ ஆர் மை ஒன்லி ரிலேஷன்ஷிப். எனக்கு நிறைய பேர் உறவில் இருக்கிறாங்க, ஆனால் என் மனதில் இருக்கிறதை எல்லாம் சொல்லுவதற்கு நீர் ஒருவரே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆக அவருடைய உறவு நமக்கு லாபமாகிறது. இந்த உறவுடைய விசேஷம் என்ன? இந்த ஒரு உறவு தாங்க நிரந்தரம், பெர்மனன்ட். மனைவி நிரந்தரம் கிடையாது, கனவு நிரந்தரம் கிடையாது. சொல்கிறோம் வாழ்க்கை துணைன்னு இல்லையா, லைஃப் பார்ட்னர் சொல்கிறோம். ஹவு லாங், எத்தனை பேருக்கு எத்தனை வருஷங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்திருக்கிறாங்க? வெரி லிமிட்டட் இல்லையா. ஒரே ஒருத்தர் தாங்க லைஃப் பார்ட்னர். யார்? ஜீசஸ் இஸ் அவர் லைஃப் பார்ட்னர். அவர் தான் நேற்றும் இன்றும் நாளைக்கும் மாறாதவர். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன். வேற யாவாரம் சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு நேசிக்கிற தகப்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேசிக்கிற தாயாக இருந்தாலும் இருந்தாலும் சரி, சொல்ல முடியாது. கணவன் மனைவி பார்த்து சொல்ல முடியாது. ஒன்றுக்கும் ஒழிப்படாதம்மா, நான் இருக்கிறேன் உனக்கு கடைசி வரைக்கும். எல்லாம் தேவையான செஞ்சுட்டு உன்னை அடக்கம் பண்ணிட்டு தான் நான் போவேன். அப்படி எந்த கணவனும் சொல்ல முடியாது. கணவனை பார்த்து மனைவி சொல்ல, ஒன்றுக்கும் பயப்படாத ஐயா, கடைசி வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ, நீ 30 வயது ஆகிற வரைக்கும் உன்னோடு இருந்து உனக்கு செய்ய வேண்டியலாம் செய்து உன்னை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு தான் நான் போவேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. யாருக்கு எப்பொழுது எது நிகழும் என்று சொல்ல முடியாது. நிரந்தரமற்ற உலகத்தில் வாழ்கிறோம், நிரந்தரமற்ற உறவுகளை வாழ்கிறோம். எந்த உறவும் நிரந்தரம் கிடையாது, ஆனால் இவருடைய உறவு தான் நிரந்தரம் இல்லையா. அப்போ சொன்ன இப்போ ஒரு காலகட்டத்தில் சொல்ல, எல்லாரும் என்ன கைவிட்டாங்கப்பா, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ரெண்டு தீமோத்தேயு 4:18 அவர் என்னோட இருப்பார். அவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்வார். ஆம் அருமையாளே, தட் இஸ் த ஒன்லி பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் தட் வி ஹேவ் இன் திஸ் வேர்ல்ட். அல்லேலூயா. அதனால தான் இந்த எல்லா உறவுகளையும் இழக்க நேரிட்டாலும் அது நமக்கு நஷ்டம் கிடையாது. தட்ஸ் நாட் அவர் லாஸ், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கெயின். அதனால தான் அப்போ போட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினே. அது மட்டுமல்ல, ஐ கன்சிடர் இட் அஸ் எ டஸ்ட், அதில் ஒரு கிரேட்னஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 3:11 சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தால், உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தால், இயேசுவை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக வழிகளில் நடந்தால், இந்த உலகத்தில் சில உறவுகளை இழக்க நேரிடும், சில நண்பர்களை இழக்க நேரிடும், சில உறவினர்களை இழக்க நேரிடும். அவர்கள் சொல்லுவதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அவங்க போகிற பாதையில் நம்ம போக முடியாது. அவருடைய கவுன்சிலிங்கெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அப்புறம் அந்த உறவுகளை இழக்க முடியும். பட் வி மஸ்ட் பி வில்லிங் டு அக்செப்ட் தட். அதை இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதனுடைய விளைவாக என்ன? இயேசு கிறிஸ்துவின் நிரந்தரமான ஃபெலோஷிப்பை பெறுகிறோம். இந்த உறவு தான் என்றைக்கும் நம்மை தாங்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார், ஆனால் எவ்வளவு நாள் ஸ்ட்ராங்காக இருப்பார்னு சொல்ல முடியாது. ஒரு முறை ஒரு வயதான ஒரு அம்மாவுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறவில்ல, அந்த அம்மாவுக்கு நிற்க முடியலை, ஸோ வீக். அப்போ நிற்க முடியாமல் கொஞ்ச நேரம் அவங்களை உட்காருங்கன்னு சொல்ல கேட்கல. ஒரு பக்திக்காக என்ன பண்ண நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோடனே, நான் ஒன்றும் லாங் ப்ரேயரும் பண்ணலை, ஷார்ட்டாக தான் பண்ணேன். பண்ண உடனே அவங்க நிலை கொழுந்து விழப்போனாங்க. விழப்போன உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து, அவரும் வந்து வீக், அவர் ஓடி போய் இவங்க விழுந்துற போகிறான்னு சொல்லிட்டு பிடிக்க போனாங்க. நிலவர் என்னாச்சுன்னு சொன்னால், நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்தாங்க. ஏன்னா அவங்கள தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு வலிமை இல்லை. அன்பு இருந்தது, அக்கறை இருந்தது, ஐயோ என் மனைவி கீழே விழுந்துடக்கூடாதே அப்படி சொல்லுகிற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் தாங்க சென்ற பொழுது அவரும் விழுந்தார். எனக்கு ரொம்ப தம்ம ஒரு மனசங்கடமாக போச்சு, வேதனையாக போச்சு. நம்ம ப்ரேயர் பண்ணுற நேரம் பார்த்து ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எதற்கு சொல்லுவதேன்னு சொன்னால், தாங்க வேண்டும் என்கிற அன்பு இருந்தாலும் எல்லாரும் நம்மை தாங்க முடியாது. உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் எல்லாரும் நமக்கு உதவ முடியாது. அவருடைய வலிமை குறைவானது. எவ்வளோ காலம் நம்மை தாங்கும் சொல்ல முடியாது. எவ்வளோ பேர் எவ்வளோ வலிமையாக இருந்தவங்க கடைசியில் குழந்தை மாதிரி மாறிடுறாங்க இல்லையா. ஆம் அருமையாருடைய, அவருடைய வலிமை மட்டும்தான் நிரந்தரமானது, அவருடைய வல்லமை மட்டும்தான் நிரந்தரமானது. எனவே தான் எந்த உறவை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த உறவை நம்ம இழக்கக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு எவர்லாஸ்டிங், பெர்மனன்ட். ஆக உண்மையாக இயேசு கிறிஸ்துவோடு நாம் உறவை வைத்து வருகிற பொழுது, இந்த உலக பிரகாரமான சில உறவுகளை நாம் இழக்க நேரிடும். அது நமக்கு நஷ்டமல்ல, லாபம். நிரந்தரமற்ற உறவுகளை இழந்து நிரந்தரமான உறவை பெற்றுக்கொள்ளும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இந்த வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ், உலக ரீதியான அந்தஸ்து,

0: அப்போ சில பவுல் இதைத்தான் மூன்று நாம் வாசித்த வேத பகுதியில் பார்க்குறோம். அந்த காலத்தில் ஜாதிக்கிறது ரொம்பவும் ஒரு பெரிய அந்தஸ்துக்குரிய விஷயம், அது பரிசேனா இருக்கிற ரொம்ப அந்தஸ்துக்குரிய விஷயம், அது கமாலியல் போன்ற மிகப்பெரிய வேத பண்டிதரிடத்தில் கற்றவன்கிற அதை விட ரொம்பவும் மதிப்பிற்குரியது. ஆனால் ஒரு நாள் இவையில் எல்லாவற்றையும் அவன் இழக்கிறான், இந்த மரியாதை போயிடுச்சு. அவன் அழகாக சொல்லுவார் பாருங்கள், ஒன்று குருந்திய நான்காம் மத்தியத்தினுடைய 13 வசனத்தை வாசியுங்கள்.
1: தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம்.
0: உலகத்தின் குப்பையை போலவும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்க, என்ன ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? உலகமெல்லாம் போய் ஊழியம் பண்ணவர், ஒரு பெரிய கிரேட் ஸ்காலர், வெல் வெர்ஸ்ட் இன் தி லா ஆஃப் மோசஸ், மோசஸுடைய சட்டத்திட்டங்களை ரொம்ப அறிவாளி, கமாலிங்கிற பிரபலமான ஒரு வேத பண்டிதரை கற்றுக்கொண்டவர், பரிசேங்கிற பட்டமுடையவர், எல்லா விதத்திலும் ஹி ஹட் லாட் ஆஃப் திங்ஸ் டு போஸ்ட் அபவுட், பெருமை பாராட் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, குப்பையை போல எண்ணப்படுகிறேன், துடைத்து போடப்படுகிற அழுக்கை போல எண்ணப்படுகிறேன், அந்தஸ்துகள் இழக்கப்பட்டிருக்கிறது, அந்தஸ்துகள் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த உலக பிரகாரமான அந்தஸ்துகளை இழக்கவும் நேரிடலாம். எல்லாரும் அந்தஸ்தை இழந்துட்டாங்க, நான் சொல்ல வரல, எல்லாருக்கும் அந்தஸ்து போய் செலவில் தேவன் ஆபிரகாமை போல நம்மை உயர்த்த முடியும். ஆனாலும் உண்மையாக தேவனுடைய வழிகளில் நாம் நடக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தின் பார்வையிலே ஒரு பெரிய ஸ்டேட்டஸை என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவன் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான், ஒரு சினிஃபீல்டில் இருக்க ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான், ஒரு சிங்கிங் ஃபீல்டில் இருக்க ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான், ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்க ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிறவனுக்கு அது முடியாது இல்லையா? அவன் சினிமா துறையில் போய் பிரபலம் அடைய முடியாது, அவன் அரசியல் துறையில் போய் பிரபலம் அடைய முடியாது, அவன் வியாபாரத்துறையில் போயிட்டு பொய்யை சொல்லி புரட்ட சொல்லி பிரபலம் அடைய முடியாது. உயர்ந்த நிலைமைகள் ஆண்டவர் கொண்டு வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையான வழிகளை நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய அந்தஸ்து, இப்பொழுது எத்தனை பேர் என்ன, நான் கூட என்னோடு சேர்ந்து படித்த மாணவர்கள் அவளை சந்திக்கும் பொழுது நான் சட்டக்கல்லூரிக்கெல்லாம் போய் சட்டம் பயின்றேன், இப்போ என்ன கேட்பேன், என்னப்ப பண்ணுற, நான் கிறிஸ்தவ ஊழியம் பண்ணிடுறேன், ஏதோ வேலை இல்லை, தொழில் இல்லை போல இருக்குது, வேற வச ஒன்றும் இல்லாதபடிக்கு பொழைப்புக்காக செய்கிறான், அப்படி சிந்திக்க முடியும். பாவம் கிறிஸ்த ஊழியம், இந்த ஒரு 50 ரூபா வச்சுக்கோ, ஒரு 100 ரூபா வச்சுக்கோ, பரிதாபம், ஸ்டேட்டஸ் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் பாவம், வேற என்ன அவருக்கு பொழைப்பு இருக்குது, நாம் ஒரு 50 ரூபா கொடுத்தா தான் அவர் சாப்பிட முடியும். ஆக இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய வழியில் வருகிற பொழுது இந்த அந்தஸ்தை இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேணும். ஏன்னா தேவ வழிகளில் வருகிற பொழுது இந்த உலகம் விரும்புகிற விதமான அந்தஸ்தை நம்ம தக்க வைக்க முடியாது. இந்த வித உலகம் விரும்புகிற விதமான ஒரு அந்தஸ்து உருவாக்கவும் முடியாது, அதுக்கு நிறைய குறுக்கோள் தேவைப்படுது. நான் தான் சொல்லுவேன், ஒரு மனிதன் உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிறவன் தான், ஒரு சர்ச்சில் ஒரு கமிட்டி மெம்பர் கூட ஆக முடியாதுங்க. ஏன், ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிறதுக்கு கூட அங்கே நிறைய குறுக்கு வழிகள் தேவைப்படுது இல்லையா, தந்திரங்கள் தேவைப்படுகிறது, உலக பிரகாரமான வழிகள் தேவைப்படுகிறது, உலக பிரகாரம் மனம் தேவைப்படுகிறது. உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிற ஒருவனுக்கு ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிறது கூட இட் வில் பி எ வெரி வெரி டிஃபிகல்ட் திங். அதுக்காக கமிட்டி மெம்பர் ஆனவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆகலாம், நிறைய பேரை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க நிறைய காரில் கவனித்து பார்க்கும் பொழுது உண்மையான கிறிஸ்தவ வழியில் நடக்கிறவனுக்கு ஒரு கமிட்டி மெம்பர் ஆகிறது கூட இட் வில் பி எ வெரி பிக் டஃப்ஸ்ட் ஜாப். ஏன்னா அவன் நேரான சீரான வழியிலெல்லாம் வந்து அதை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டது. ஆக அந்தஸ்துகள் இழக்கப்படுகின்றது, உலக ரீதியாக நான் ஷைன் பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ ஊழியத்தில் தான் சினிஃபீல்டில் இருக்கிறவ மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, சினிஃபீல்டில் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் சொல்லிட்டு, ஏன்னா ஸ்டேட்டஸ் வருது. ஏன்னா இன்றைக்கி ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறவனை பரிதாபமாக பார்ப்பான், பாவம் தெரியாமல் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன், ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறான், ஆனால் நம்ம ஒருத்தர் வர டான்ஸ் 5 நிமிஷம் டங்கு பொங்குன்னு அடி உதயின்னு சொல்லிட்டு டான்ஸர் நம்ம ஆள் எல்லாம் அலர்ட் ஆகிடுறாங்க. என்ன அருமையான அபிஷேகம் பாருங்கள், வந்ததும் வராதுமா எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டார் பாருங்கள், எல்லாரையும் ஆட வச்சுட்டார், எல்லாரையும் ஓட வச்சுட்டார், இதெல்லாம் ஒழியும். ஆனால் இன்றைக்கி 5 நிமிஷத்துலேயே வருது. ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்க சொல்லுகிற பொழுது ஜனங்கள் அழுத்து கொள்ளுகிறார்கள், அழுத்து கொள்ளுகிறார்கள், ஆடலுக்கோ அலர்ட் ஆகிடுறாங்க இல்லையா. ஆஹா, இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. சரி, அதை குறித்து நான் ஆழமாக போக விரும்பல, நமக்கு சப்ஜெக்ட் வேறு இருக்குது. எனவே அருமையானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய வழிகளில் தான் போக வேண்டும். நான் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு கிரேட்னஸை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்கவே முடியாது. எப்படியாலும் 4 பேரால் நான் மதிக்கப்படணும், 4 பேர் மத்தியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக நான் எந்த விதமான ஒரு வேறு வழிகளும் போக முடியாது. ஆண்டவராக என்னை உயர்த்தினாதான் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவராக என்னை உயர்த்தினாதான் உண்டு. அதே வேளையில் திஸ் இஸ் த லாஸ் பட் வாட்ஸ் த கெயின். இதை இழக்கிறோம் அந்த உலகத்தில். அவர் சொல்றாரு, குப்பையை போல எண்ணப்படுகிறோம், துடைத்து போடப்படுகிற புழுதியை போல எண்ணப்படுகிறோம். இந்த விதமாக எண்ணப்படுவதற்கு இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க? ஐயோ, ஆண்டவட்ட வந்தா எனக்கு தாவீதை ராஜாவாக்கினாரே, ஆபிரகாமை உயர்த்தினாரே. இன்னைக்கு எல்லாரும் அந்த சைடு தான் பாக்குறாங்களே. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானா இருந்தான், அதை போல என்னை ஆசீர்வதிப்பீராக, அவ்விதமாக என்னை ஆசீர்வதிப்பீராக, இப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக. ராஜாவாக்கினீரே தாவீதை, சாலமோனை பெரிய அரஞ்சனாக்கினீரே, என்னை அவ்விதமாக செய்வீராக. ஆனா அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? 1 Cor 4:11 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்நேரம் வரைக்கும் தங்க இடம் இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, உடுக்கிறதுக்கு நல்ல உடை இல்ல, சமுதாயத்தில் அந்தஸ்து இல்ல, குப்பையை போல என்றாங்க. இந்த சைடை யாருங்க விரும்புறாங்க? பவுலை போல என்னை ஆசீர்வதி கேட்பாங்களா? வேண்டாம் ஐயா, வேண்டாம், என்னை ஆபிரகாமை போல மாற்றும், அப்படிதான் சொல்லுங்கள. ஆனா உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் வருகிற பொழுது, இந்த உலகம் மதிக்கத்தக்கதான ஒரு அந்தஸ்தை நாம் தேடி பெற முடியாது. அதை தேடி பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய வழிகளை விட்டு விலகி செல்ல வேண்டிய தேவைகள் உண்டு. அநேகராலே நாம் மதிக்கத்தக்கவர்களாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக இது செயல்படுவோம் என்று சொன்னால், அதற்காக சத்தியத்தை அதிகமாக விட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை உண்டு. அதற்காக ஆண்டவர் யாரையும் உயர்த்த மாட்டார், மதிப்பு மரியாதை பெற்றுத்தர மாட்டார் அந்த அடிப்படையில் சொல்ல வரவில்லை. உண்மையான தேவ வழிகளை சொல்லுகிற பொழுது இதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We must be well prepared to accept these kinds of things. அல்லேலூயா. அப்போ இது நஷ்டம். நஷ்டம் என்ற ஒன்று இருந்தா என்ன இருக்கும்? லாபம் ஒன்று இருக்கும். நம்முடைய கிரேட்னஸ் எது? வாட்ஸ் அவர் ஸ்டேட்டஸ்? ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு பெரிய தலைவனா இருக்கிறதில்ல, சமுதாயத்தில் அநேகராக மதிக்கப்படும் நிலைமையில் இருக்கிறதில்ல, ஒரு ராயல் போஸ்ட்ல இருக்கிறதில்ல, ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதில்ல. அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? 1 Joan 3:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். What a great love that God had lavished on us. நம்மேல் எவ்வளவு பெரிய அன்பை போட்டிருக்காரு, அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் நம்மை அதிகமாக அன்பு கூர்ந்தனால நமக்கு கிடைத்த ஸ்டேட்டஸ் என்ன? We are the children of God. அல்லேலூயா. நான் தேவனுடைய மகன், and the son of God, and the daughter of God. This is our own status. இதுதான் நம்முடைய ஸ்டேட்டஸ் இல்லையா? அதைத்தான் நம்ம 1 Cor 1:31 பார்க்கிறோம். நமக்காக அவர் பரிசுத்தமானார். ஹீ இஸ் அவர் ஹோலினஸ், ஹீ இஸ் அவர் விஸ்டம், ஹீ இஸ் அவர் ரிடெம்ஷன், ஹீ இஸ் அவர் நாலெட்ஜ். அப்போ அந்த அதுதாங்க ஸ்டேட்டஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸும் ஒரு நாள் அழியும். அசியமாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, பேராயர் இருந்தாலும் சரி, மாடரேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன் டே எவ்ரிதிங் வில் பி டிஸ்ட்ராய். ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும். என்ன ஸ்டேட்டஸ்? நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பரலோகம் யாருக்கு திறக்கும்? பக்தர்களுக்கு அல்ல, பாட்டு பாடினவங்களுக்கு அல்ல, பிரசங்கம் பண்ணவங்களுக்கு அல்ல, பெரிய ஊழியம் செய்தவங்களுக்கு அல்ல. பரலோகம் யாருக்கு திறக்கும்? நீ யாருப்பா? நானா 50 வருஷம் ஊழியம் செஞ்சவங்க, நானா, நான் ஒரு பெரிய திருச்சபை போதுகிறேங்க, நானா ஒரு பேராயிருங்க, நானா நிறைய ஆக்டிவிட்டி சுமுகா பண்ணேன். இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும். நீ யார்? ஹூ ஆர் யூ? சொல்லணும். ஐ ஆம் யுவர் சன், ஐ ஆம் யுவர் டாட்டர். என்னை நீர் உங்களுடைய ரத்தத்தின் மூலமாக மீட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை. அதுதான் அங்கே அக்செப்ட் ஆகும், வேற எதுவும் அக்செப்ட் ஆகாது. நான் எவ்வளோ காணிக்க கொடுத்தங்க, என்னுடைய சமூக வருமானத்தில் கணிசமாக கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் அங்கே அக்செப்ட். அதெல்லாம் அதனுடைய டாபிக் வேற. நீ தேவனுடைய பிள்ளையா? நீ தேவனுடைய பிள்ளையாக இல்லைன்னு சொன்னால் வேற எந்த லாங்குவேஜ் அங்கே புரிஞ்சிக்காது. ஆ, மறுமையானவளே, உலக ரீதியான அந்தஸ்தை இழக்கின்றோம், ஆனால் அதற்கு பதிலாக ஒரு தெய்வீக அந்தஸ்தை பெறுகிறோம். பாருங்கள், 1 Cor 1:2 வாசித்து பாருங்கள். 2 Cor 1:1 வாசித்து பாருங்கள். இந்த கிறிஸ்தவர் என்றால் யார்? ஹூ ஆர் கிறிஸ்டியன்ஸ் ரியலி? யார் கிறிஸ்டியன்ஸ்? யாரை வேதம் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறது? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் தே ஆர் த சாங்டிஃபைட் பீப்புள், கான்சன்ட்ரேட்டட் பீப்புள், கிளென்ஸ்டு பீப்புள், தே ஆர் செயின்ஸ். செயின்ட் யாருங்க? நமக்கு ஒரு சில தான் தெரியும். செயின்ட் யாரு? மதர் தெரேசா செயின்ட். அப்படி கொஞ்சம் பேர் தான் தெரியும். ஆனால் பைபிள் யாரை செய்யணும்னு சொல்லுது? யாரை சொல்லுது? பரிதாபகரமாக இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பாவி பாவின்னு சொல்கிறதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு வாரமும் போயிட்டு நான் தப்பி போன ஆடு, தப்பி போன ஆடு, தப்பி போன ஆடு, இப்படியே சொல்கிறதுல தான் இருக்கு. பாவின்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய ஒரு திருப்தி. பாவி வந்திருக்கோம் ஆண்டவரே, பாவியில் மோசமான பாவி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? யார் ஒன்று இப்படி வர சொன்னது? உனக்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரட்சகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அப்புறம் பாவியாக வந்த? நமக்கு பாவின்னு சொல்றதுல ஒரு பெரிய திருப்தி. ஏன்னா நம்ம பரிசுத்தவனா இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இல்லை. தேவன் இடத்துல கேட்கும் யாருன்னு கேட்கணும், நான் ஒரு பரிசுத்தவான், உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லாம சொல்லக்கூடா, அடுத்த வாரம் சேர்ச்சுக்கு வரவில்ல, பாவியா வராதிங்க, பரிசுத்தவன் அவங்க. ஆண்டவரே யார் வந்திருக்கேன் தெரியுமா, யார் செய்து வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதுங்கப்பா. நான் பெரிய பெரிய வார்த்தை நான் சொல்லலைங்க, பைபிள் சேஸ் சோ. Those who accept Jesus as their savior, they are become saints. They are holy. யார் ஹோலி? I am holy. I am saint. ஆனால் செயின்ட்னு சொன்னால் செயின்ட் மாதிரி வாழணும் இல்லையா? வாழணும். இயேசுவை உடையவன் செயின்ட். இதுதான் நம்முடைய கிரேட்னஸ். இதைத்தான் ஏஞ்சல்ஸ் என்ன செய்வாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இதைத்தான் காட் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இதைத்தான் பரலோகம் ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஆக உலக அந்தஸ்துகளை இழக்கிறோம், ஆனால் தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து நம்ம கொண்டு மனசுக்குள்ள. இதெல்லாம் சும்மா பிரசங்கத்துக்காக சொல்லலாம், எவன் நம்மளை மதிக்கிறான்? இதை போய் யார்கிட்ட போய் சொல்கிறது? பக்கத்து வீட்டு போய் செயின்ட்னு சொன்னால் அவன் என்ன ஏற்றுக்குவானா? காசு வச்சுக்கிறியா, பணக்காரன் தான் உன்னை மதிக்கிறான் ஐயா, நல்ல ஒரு லெவலில் இருக்கிறியா அவனை மதிக்கிறேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறியா மதிக்கிறேன், பெரிய டாப் போஸ்டில் இருக்கிறா மதிக்கிறேன், ஒரு எம்எல்ஏ இருக்கிறா மதிக்கிறேன், ஒரு கவுன்சிலர் இருக்கிறா மதிக்கிறேன், நீ என்ன பெருசாக இப்போ செயின்ட் செயின் சொல்கிற என்ன செயின்ட் ஓ செயின்ட் உன்னுடைய செயின்ட் லைஃப் போச்சு, நான் என்ன பண்ணுறது? அதுதான் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஆம், மனிதர்களால் இவைகள் சாதாரணமாக எண்ணப்படலாம், ஆனால் தேவன் இவைகளை விசேஷமாக எண்ணுகிறார். அல்லேலூயா. ஆக ஒரு மனிதன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தன்னை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்கிற பொழுது அவன் அதை பெரிய கிரேட்டாக எண்ணுவான். அல்லேலூயா. தட் வில் கிவ் மீ எ கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் குறையிறவில் தான் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும், மன கஷ்டம் வரும். மூன்றாவதாக மானிட்டரி லாசஸ். இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டா இப்போ என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேல் எல்லாமே ப்ராஸ்பரிட்டி தான், ப்ராஸ்பரிட்டி தான், ப்ராஸ்பரிட்டி. கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுனா இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு ஆண்டுடைய வழிகளில் நடந்து ஆண்டுடைய ஆலோசனையோடு நீ எதை செய்தாலும் உன் கையின் பிரயாசங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. ஆனாலும் இன்னொரு பக்கத்தில் உள்ள உண்மை என்றால், பொருளாதார ரீதியாகவும் நீ சில நஷ்டங்களை அடை நேரணும். ஏன்னா இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு வியாபார வழி இருக்குது, அப்படிதானே? வித்தியாசமான வழிகள் இருக்குது. இந்த வழிகளில் போனால் தான் ஒருத்தர் டாப்பில் வர முடியுது, இந்த வழிகளில் போனால் தான் ஒரு ஒரு நல்ல வேலையை பெற முடிகிறது, இந்த வழியில் போனால் தான் அவருக்கு சீனியாரிட்டி அதாவது இல்லாமல் இருந்தாலும் கூட நல்ல ஒரு லெவலுக்கு வர முடியுது. காரணம் என்ன? இந்த உலகம் தேவனுடைய வழிகளுக்கு எதிரான வழிகளை பின்பற்றுகிறது, பொய்யான வழிகள், போலித்தனமான வழிகள், தந்திரங்கள், உண்மைக்கு புறப்பான. இதில் போகிறப்போ என்ன செய்கிறான்னா, நிறைய சம்பாதிப்போம். இன்றைக்கி நிறையவே யார் சம்பாதிக்கிறாங்க? சமீபத்தில் பத்திரிகையில் பார்த்தீங்களே, செய்யாதுறையின் ஒருத்தர் ஒரு காலத்தில் அவ்வளோ அற்பமான நிலைமையில் இருந்தவர், இன்றைக்கி 25,000 கோடி 30,000 கோடி தங்கத்தை எடுத்தால் நூற்றுக்கணக்கான கிலோ வருது. எப்படி வந்தது? கர்த்தருடைய வழிகள் நடந்ததுனாலா? கர்த்தர் ஆசீர்வித்தனாலா? இல்லை, உலக பிரகாரமான வழிகள், தந்திரங்கள், அயோக்கியத்தனங்கள், இவைகளை பின்பற்றுகிறோம், டாப்பில் வரும். ஆனால் உண்மையான வழிகளில் போகிறவனுக்கு பொருளாதார ரீதியில் நஷ்டம் வரலாம். அவன் 1 lakh சம்பாதிப்பான், இவன் 10,000 தான் சம்பாதிப்பான். யாரு? ஏன்னா இவனுக்கு போய் சொல்ல தெரியலையே, ஏமாற்ற தெரியலையே, பொய்யா ப்ராமிஸ் பண்ண தெரியலையே, பில் இல்லாமலே வியாபாரம் பண்ண தெரியலையே, கணக்கு கட்டாமல் வியாபாரம் பண்ண தெரியலையே, இன்கம் டேக்ஸ் கட்டாமலே, சேல் டேக்ஸ் கட்டாமல் வியாபாரம் பண்ண தெரியலையே. இவன் அவ்வளவு ஸ்டாக் வச்சுருப்பான், ஆனால் கவர்மெண்ட் கணக்கு காட்ட மாட்டான். இப்படிலாம் செய்யாத ஒருவன் பெருசாக முன்னுக்கு வர முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சில வேளை அவங்க வருத்தப்பட சொன்னார், நம்ம இவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், ஆனால் உண்மையாக இருக்கிறவள நம்மளுடைய நிலைமை இவ்வளோ கீழே போயிட்டுருக்குது. காரணம் என்ன? இந்த உலகம் பொல்லாங்கற்குள் கிடக்கிறது, பொய்யும் புரட்டும் தான் அந்த உலகத்தினுடைய வழிகள். புத்தி உள்ளவன் தான் உழைப்பானே ஒழிய உண்மை உள்ளவன் அந்த உலகத்தில் உழைக்க முடியாது. ஆக அது போன்ற ஒரு சூழலில் வருகிற பொழுது தேவனுடைய வழியில் நடக்கிறவன் 10,000 தான் சம்பாதிக்க முடியும். தேவனுடைய வழியை விட்டு உலக வழிகளை பின்பற்றுகிறோம், 1 lakh சம்பாதிக்க முடியும். இப்போ நமக்கு என்ன வருது? வி ஹேவ் டு இன்கர் சம் மானிட்டரி லாசஸ். சரி, அதுக்கு என்ன ரெமெடி? இது லாஸ் பாருங்கள். ஆபிரகாமுக்கு சோதோம் ராஜா வந்து, எடுத்துக்கப்பா எல்லா பொருளையும் நீன்னு சொல்கிறான், எல்லா காசையும் நீ வச்சுக்கோ, எல்லா பொருளும் நீ வச்சு, எல்லா கமோடிட்டிஸ் நீ வச்சுக்கோ, நீ தான் போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற, ரெசர்வேஷன் பண்ணியிருக்கிற, நீ எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? வேணாம் ஐயா, வேணாம். ஏன் சொல்கிறான்? ஒரு தேவ மனிதன் தேவனால் மட்டுமே தான் உயர வேண்டும் என்ற ஆசையை வைத்திருந்ததுனால சோதோம் ராஜா கொடுத்த பொருட்களை வேண்டாம்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தான். அப்படி தானே? Because he was a man of God.
2: He wanted to walk in God's ways.
0: அதனால உன் பணம் எனக்கு வேண்டாம், உன்னால நான் முன்னுக்கு வந்தேன். யாருக்கு இப்படி சொல்ல முடியும்? அவன் உண்மையான ஒரு தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்ததுனால அவன் செய்தான். எலிசாவிடத்தில் நாகமான்னு சொல்ல வருகிற சொல்லுகிறவன் அவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்குறான், வெள்ளியை கொடுக்குறான், தங்கத்தை கொடுக்குறான், பொருள்கள் கொடுக்குறான். இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் மதியோட 16 வாசனை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் வாங்குவதில்லை, நான் வாங்குவதில்லை. ஏங்க வாங்குவதில்லைங்கிறான்? இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இவங்கிட்ட காசு வாங்கி நான் என்னை வளமையாக்குறோம் ஆண்டவருக்கு பிடிக்காது. திருட போகல, ஏமாத்த போகல, அநியாயம் பண்ண போகல, அதுவே வருது. அப்படி வந்தா கூட ஒரு ப்ராஃபிட்னு சொல்றான். நோ, உங்ககிட்ட காசு வாங்கி கர்த்தர் செய்த செயலை நான் கொச்சையாக்க விரும்பல. டேக் பேக் யுவர் மணி, ஐ டோன்ட் நீட் இட். ஆனால் அதே கேங்கில் இன்னொருத்தர் இருந்தான் பாருங்க, 20 வசனத்துக்கு போங்க. அவன் சொல்றான், இவன் என்ன சொல்றான், வாங்குவதில்லை வாங்குவதில்லை. அவன் சொல்றான், வாங்காமல் விடுவதில்லை வாங்காமல் விடுவதில்லை. இவன் உனக்கு உன்னுடைய காணிக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், உன்னை எப்படியா கொடுக்க வைக்கிறான் பார். நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீ கடல்ல மூழ்கினா கூட காணிக்க விடும்பாங்க. ஏன் கடன் வாங்கியா கூட கர்த்தருக்கு சேர்ந்த கரெக்டா செய், என்னை எப்படியா இவருக்கு காணிக்க வந்துடணும். ஆனா அந்த எலிசா வாங்க முடியல. ஆனா கேஎஸ் என்ன செய்யறான், வாங்காமல் விடுவதில்லை. ஏன்? அவன் உலக பிரகாரமானவன். எப்படியாயிலும் 4 நம்ம பாக்கெட்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். எத்தனை கிறிஸ்தவர் உண்மை உத்தமமான ஒரு வியாபாரத்தில் இருக்கிறாங்க, உண்மை உத்தமமான ஒரு வேலையில் இருக்கிறாங்க. தாங்கள் செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் வாங்குறோம். அந்த வேலையை கரெக்டாக செய்யணும். சரியான நேரங்களில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அரசாங்க பொருள்களை நம்முடைய சொந்த பொருளை உபயோகிக்கக்கூடாது. அரசாங்க வெஹிக்கிள்ஸை நம்முடைய ப்ரோஜெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் அங்கே இருக்க பொருட்கள் எடுத்து வரக்கூடாது. ஆஃபீஸில் வேலை பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கேருந்தே பென்சில் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எத்தனை பேர் செய்கிறாங்க? எல்லாம் கர்த்தரால் வந்ததுன்னு என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் இவைகளுக்கெல்லாம் நோ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சரி, இது நஷ்டம், இதுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இருக்குங்க. வேதம் சொல்லுகிறது, சாலமன் ஒரு காலகட்டத்தில் சொல்றவில்ல, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. பிரசங்க 5 10 வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது சாலமன் விதமா சொல்லுறான், பணம் எவ்வளவுதான் நீ சம்பாதிச்சாலும் யூ வில் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட். போதும்னு உன்னால ஒருபோது திருப்தி அடைய முடியாது. எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சரி, இன்னும் வேணும் இன்னும் வேணும். அப்போ உனக்கு இந்த பணம் இவ்வளவு வந்து என்ன கொடுக்கல, இது இன்னும் உனக்கு திருப்தியை கொடுக்கலையே. நான் வந்த வரைக்கும் போதுப்பா, என்னை வச்சே நீ நல்லா வாழலாம். இல்லை, அவன் இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஓடிட்டு இருக்கிறான். ஆகியதான் ஞானி சொல்கிறான், பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியவன் செல்வத்தினால திருப்தி அடைவதில்லை. ஆனால் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் தன்னுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் ஹீ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஆகியதான் 1 6 6 அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிற பொழுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். காட்லினஸ் வித் கண்டன்மென்ட் இஸ் த கிரேட் கெயின். என்ன வித்தியாசங்க? சட்டத்துக்கு விரோதமா, அரசாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு விரோதமா பல்வேறு யுக்திகளை கையாண்டு நீ 1,00,000 சம்பாதிக்கலாம், 1 crore சம்பாதிக்கலாம். ஆனால் இன்னொருத்தன் சரியான வழியில் தான் போகிறான், எனக்கு வேற எந்த விதமான வழியிலையும் சம்பாதிக்க விருப்பம் இல்லை, ஏன்னா ஐ வாண்ட் டு ப்ளீஸ் மை காட். அவனுக்கு 10,000 தான் கிடைக்குது, இவனுக்கு எவ்வளோ கிடைக்குது, 10,00,000 கிடைக்குது. இவனுக்கு 10,000, இவன் சம்பாதிச்சா 10,000 தான் வருது, அவன் சம்பாதிச்சா 10,00,000 வருது. என்னங்க வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்? 10,00,000 சம்பாதித்தவனுக்கு பணம் கிடைச்சது, 10,000 சம்பாதிச்சவனுக்கு திருப்தி கிடைச்சிது. கவனிக்கிறீங்களா? இவன் 10,000 வச்சு கொஞ்சம் வருமானம் தான், இவன் இதை வச்சு என்ன செய்யணும், திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியெல்லாம் சாப்பிட முடியாது, இவன் KFC எல்லாம் போய் சாப்பிட முடியாது, இவன் எப்போ பார்த்தாலும் பிஸ்ஸா பர்கர் அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. இவனுக்கு தக்காளி சாதம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவான். இந்த 1 crore 2 crore சம்பாதிச்சானே அவன் என்ன பண்ணுவான், கடைசியாக வீட்டை பூட்டிட்டு பூட்டை பிடிச்சி தூங்கிட்டு இருப்பான். எதுக்கு? சரியாக பூட்டிருக்குமா, போய் படுப்பான், படுத்துட்டு பூட்டினமா பூட்டலையா. எத்தனை பேர் வீட்டில் வந்து படுத்துட்டு மறுபடியும் கடைக்கு போய் அங்கே போய் பிடிச்சி பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு டவுட், 10,000 சம்பாதிச்சு என்ன பண்ணுறான், குரட்டை விட்டு தூங்குறான். நிம்மதியான தூக்கம், இவனுக்கு தூக்கம் இல்லை. எப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வருமோ, எப்போ சேல் டேக்ஸ் ப்ராப்ளம் வருமோ, எப்போ GST ப்ராப்ளம் வருமோ தெரியலையே. எந்த நேரத்தில் டைல்ஸை உடச்சி பார்க்க போகிறானோ, எந்த நேரத்தில் நாம் எழுப்பி கொடுக்க பினாமிகள் மாட்டிக்க போகிறானோ, இல்லை நாம் பினாமிகள் மேலே வீடை கட்டிகிட்டு இருக்கோம், அவன் எப்பொழுது இது ஏன் சொத்துன்னு சொல்ல போகிறானோ. இவன் காசுலாம் அவனுக்கு அவன் பேரில் வீடை வாங்கியிருக்கு, அவன் ஒரு காலகட்டம் ஆன பிறகு என்ன சொல்லிடுவான், இது ஏன் வீடு தான் சொல்லிடுவான். இவன் சொல்ல, நான் தானே உனக்கு பணம் கொடுத்தேன், நீ பணம் கொடுத்ததா இருந்தாலும் டாக்குமெண்ட் என் பேரில் தான் இருக்குது, டாக்குமெண்ட் எவன் பேரில் இருக்குது அவன் தான் அதுக்கு ரியல் ஓனர். இதையெல்லாம் இவன் கற்பனை பண்ணுறான், யார், கோடீஸ்வரன். ஆனால் 10,000 இந்த பிரச்சனையே இல்லை, அழகாக கிடைச்ச சாப்பிட்டு என்ன செய்யறான், நிம்மதியாக படுறான். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழ்கிறவனுடைய வருமானம் குறைவாக இருந்தால் அதுக்காக நான் தவறாக புரிஞ்சிக்காதீங்க. அப்போ நம்ம கொஞ்சம் வருமானம் தான் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் கிடைக்குமா? இல்லைங்க, நிறைய கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் நீங்கள் கர்த்தரை திருப்திப்படுத்தினா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, சரியான வழிகளில் நடந்து எனக்கு 10,000 கிடைக்கணும், அது போதுமான சினம். உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக நான் போய் சம்பாதிக்க விரும்பலை, எனக்கு இந்த அமௌண்ட்டை போதும்னு சொன்னால் அவனை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் சந்தோஷிப்பார். ஆக அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய வழிகளை உண்மையாக நடக்க நாம் செல்லுகின்ற பொழுது வருமானங்கள் நஷ்டப்படலாம், ஆனால் அந்த நஷ்டங்களுக்கு பதிலாக ஒரு பெரிய திருப்தி, நிம்மதி. அப்போ தாவீது சொல்லுவார், நான் இளைஞனுமாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி ஒரு அப்பத்தனுக்கு இறந்து நடந்ததையும் கண்டதில்லை. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன் அவனும் நிம்மதியாக கண்ண மூடும், அவன் சந்ததியும் கண்ண மூடும். இன்னைக்கு நிறைய பேர் வாயை கட்டி வயிற்றை கட்டி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றி தம்பியை மாற்றி அபகரித்து சேர்த்து பிள்ளைகளுக்கு வைக்கிறான். பிள்ளைகள் நாசமாக போகுது இல்லையா? நீ செஞ்சானியே உன் பிள்ளைகளுக்கு போய் சேருது. நீ என்ன நினச்ச, நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருக்கணுமே அப்படின்னு நாலு பேரை ஏமாற்றி நீ காசு சேர்த்து உன் பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டின, சொத்தை வாங்கின. இப்போ பிள்ளைகள் என்ன செய்கிறது, துன்மார்க்கத்தில் துன்மார்க்கமாக போகுது, துன்மார்க்கத்தில் துன்மார்க்கமாக போகிறது. சாலமோன் ராஜா அவ்வளோ அபண்டண்டாக வச்சுருந்தார், பையனுடைய நிலைமை என்னாச்சு? அவ்வளோ பெரிய அறிஞனுடைய பிள்ளைக்கு அடுத்தது என்ன செய்யணுங்கிற ஒரு ஆலோசனை இல்லை. ஊர் சுற்றின பசங்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டேன். இவங்க அப்பன் யார், உலக பிரசித்தி பெற்ற அறிஞன். அவனுடைய மகன் யாரு, ஊதாரி பசங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறவன். கேட்டு என்ன நடந்தது, த கிங்டம் வாஸ் புரோக்கன் இன் டூ பீசஸ். ஆம் அருமையானவர்களே, சரியான வழிகளில் சென்று குறைவான வருமானம் ஈட்டினாலும் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரைனிங். அல்லேலூயா. அதுதான் உனக்கு திருப்தி கொடுக்கும், அதுதான் ஆசீர்வதிக்கப்படும், அதுதான் உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். அடுத்தபடியாக, நேரம் குறைவான இருக்கு அப்படின்னா தலைப்பு செய்திகள் மட்டுமே. அடுத்தபடியாக என்ன நஷ்டம் இருப்பொழுது, இயேசுநாதர் நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு சுதந்திரம் போயிடுதுங்க, நம்முடைய செல்ஃப் ஃப்ரீடம் போயிடுது, செல்ஃப் வில் போயிடுது. அது இயேசுநாதரே இந்த உலகத்தில் மனுஷனாக வந்ததில்ல, அவருக்கும் அதே பிரச்சனை தான். யோவான் 5:30 மட்டும் சீக்கிரம் வாசிங்க, நம்ம அந்த டைம் குள்ள முடிச்சிருவோம்.
3: நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது.
0: நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யதில் பாரு, அவர் செய்ய தெரியுமா தெரியாதா? அவர் தேவகுமாரன், எல்லா ஞானமும் அவர்கிட்ட இருக்கு. அவர் கூட என்ன செய்யற, அவரும் மனுஷனா வந்தா அவரும் தன்னுடைய செல்ஃப் வில்ல என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது, அதை இழக்க வேண்டியதா இருக்குது. நான் விரும்புறதை செய்யறதில்லை, என் பிதா என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன். சுய வழிகளிலே நடப்பது நஷ்டம். முன்பு நான் நினைத்தபடி பேசினேன், நினைத்ததை பார்த்தேன், நினைத்ததை செய்தேன், நினைத்த முடிவுகளை எடுத்தேன், நினைத்தபடியாக வாங்கினேன், நினைத்தபடியாக செய்தேன். இப்பொழுது நான் ஒவ்வொன்றுக்கும் ஐ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் காட் ஃபார் ஹிஸ் அட்வைஸ். ஆண்டவர், இதை நான் செய்யலாமா, இப்படி நான் போகலாமா, இதை நான் தொடங்கலாமா, ஒவ்வொன்றுக்கும் ஐ ஹாவ் டு லீன் ஆன் மை காட். ஏன், அவர் தான் எனக்கு சரியான வழிகளை காட்ட முடியும். அப்போ என்னுடைய சுய அந்த சுதந்திரம் போய்விடுகிறது. அதைத்தான் 9:23 லூக்கா சுவிசேஷத்தில் நான் பார்க்குறோம். இயேசுக்கு சொன்னால், ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுக்கணும். அதில் அர்த்தம் என்ன, உன்னுடைய ஆலோசனைகளை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய உணர்வுகளை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய எண்ணங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய புத்தியை சார்ந்த ஒரு வாழ்க்கை, உன்னுடைய அறிவை சார்ந்த ஒரு வாழ்க்கை, இதை நீ என்ன செய்யணும், யூ மஸ்ட் டினை இட். உனக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலித்தனம் வந்தாலும், இந்த விஷயத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன, இந்த விஷயத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார், அதற்கு தான் லிசன் பண்ணணும். அப்போ சுய வழிகளை நடக்கும் பொழுது நமக்கு என்ன, இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், இதற்கு மேற்பட்டு நான் விரும்புகிற மாதிரிலாம் எனக்கு செய்ய முடியாது. ஆனால் அதனுடைய லாபம் என்னவென்று சொன்னால், தேர் ஐ கெட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். சின்ன பிள்ளைங்க அங்கே ஓட பார்க்குது, இங்கே ஓட பார்க்குது, அதுகளுக்கு எங்கே போகணும்னா என்ன நடக்கும்னு தெரில. ஆனால் தாய் தந்தை என்ன பண்ணுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறாங்க, அணைச்சிக்கிறாங்க. காரணம் என்ன, இன் ஆர்டர் டு கிவ் சேஃப்டி, சம் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். நம்ம பிள்ளை எங்கேயாவது போய் காலை உடைச்சிடக்கூடாது, எங்கேயோ போய் விழுந்துடக்கூடாது, எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. ஃபார் வாட் பர்பஸ், அந்த குழந்தையுடைய நலத்துக்காக மனதின்படியும் மாம்சத்தின்படியும் நான் நடந்தால் தேவ கோபாக்கினைக்கு தான் ஆளவும் என்று சொல்லி நாம் எபேசியர் நிருபத்தில் 2 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். ஆம் அருமையான இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் அதற்கு பிறகு ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இது உண்மை பிரியப்படுத்துமா, இது சரியா, நான் தெரிந்து கொண்டிருந்த வழி சரியா, நான் இந்த விதமாக போகலாமா, இதை செய்யலாமா, இப்படி ஒவ்வொருக்கும் கேட்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவருடைய அட்வைஸை நான் டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் என்னை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்ற பொழுது சரியான வழியில் நடத்துகிறார், சரியான இடத்தை கொண்டு சேர்க்கிறார், சரியான ஒரு பாதுகாப்பை தருகிறார். இதுதான் எனக்கு கிடைக்கிற லாபம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்க்கை காலங்களிலே பார்க்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு சந்தோஷத்துக்கும் நோ சென்னதே கிடையாது. பிரசங்கி 2 Timothy 10 வசந்தி வாஸ்து பார்க்கும்போது சொல்லுவான், என் கண்கள் இச்சித்த எதற்கும், என்னுடைய இருதயம் வாஞ்சித்து எதற்கும், ஐ நெவர் செட் நோ. அனுபவி, அந்த 2 Timothy நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க. இன்னும் அனுபவி இதுக்கு அப்பால் எதாவது இருக்கும். அனுபவி அவ்வளோ அனுபவித்தவன் என்ன சொன்னான்னு சொன்னால், மாயை எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலம், எனவே ஐ ஹேட் திஸ் லைஃப் என்று சொல்லி முடித்தான். 2 Timothy 17 வாஸ்து பார்க்கும் பொழுது அவனே தன்னை வெறுக்கும்படியான ஒரு நிலைமைக்கு வருகிறான். காரணம் என்றால் அவன் ஒரு சந்தோஷத்துக்கு நோ சொல்லல, எல்லாம் எனக்கு வேணும். இந்த உலகத்தில் நிறைய விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரின் கையில் இருக்கிறதான ஸ்மார்ட் போன் விதவிதமான சந்தோஷங்களை கொண்டு வந்து கொடுப்பதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது இல்லையா. இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஈவல் டிவைஸை நம்ம வச்சிருக்கிறோம். அது நமக்கு நல்லதையும் செய்யுது, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் நிறைய கெட்டதையும் செய்யுது. அப்படிதானே, நிறைய கெட்டதையும் செய்யுது. ஆக நிறைய விதங்களில் இன்றைக்கு மனிதன் எந்த ஒரு அறைக்குள்ளமும் அடைத்து கொண்டிருக்கிற ஒரு அறைக்குள்ளும் இருந்து கொண்டு எதை பார்க்கணாலும் பார்க்கலாம், எந்த ஊரில் உள்ளதும் பார்க்கணும் பார்க்கலாம், எந்த உலகத்தில் உள்ளதும் பார்க்கலாம், எந்த காட்சிகளும் பார்க்கலாம். இவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் இமேஜின் பண்ணதான் முடிஞ்சுது, இப்போ அவன் என்ன இமேஜின் பண்ணுறானோ அதெல்லாம் நடைமுறையில் நடக்கிறது, அதெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அங்கே நமக்கு கட்டுப்பாடுகள் வருகிறது. எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதுங்க. கண்கள் விரும்புகிற எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, காதுகளுக்கு விரும்புகிற எல்லாம் அனுபவிக்க முடியாது, மனம் விரும்ப எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, அநேகர் அனுபவிக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமே இல்லையா? சன்னியாசியாக போக வேண்டியதானா, துறவியாக போக வேண்டியதானா? இல்லை, இந்த உலக பிரகாரமாக தேவனுக்கு உகந்ததல்லாத சந்தோஷங்களை நாம் விருக்கின்ற பொழுது அவருக்குள் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆண்டவர் நம்முடைய சந்தோஷம் எதிரி கிடையாது, எதையும் அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு அனுபவிக்கணும். அப்படித்தானே, வசனத்துக்கு உட்பட்டு அனுபவிக்கணும். உலகம் அப்படி இல்லை, இந்த தெருநாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே என்ன கிடைக்குமோ அதெல்லாம் என்ன செய்யும், சாப்பிடும். அது தெருநாய், தெருநாய்க்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. எங்கே என்ன கிடைக்குதோ அது நல்ல வீட்டு சாப்பாடையும் சாப்பிடும், எவனாவது வாந்தி பண்ணிட்டு போட்டு போனால் அதையும் என்ன செய்யும், சாப்பிடும். அது தெருநாய். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அனுபவிப்போம், ஐயோ நம்ம அனுபவிக்கிறதா இந்த உலகத்தில் இருக்கிறோம், அனுபவிப்போம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு உகந்த வழியில் என்ன வருகிறதோ அதை அனுபவிக்கலாம். பட் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? தாவீது சொல்லுகிற ஒரு ராஜாவாக இருந்தால் சொல்லுவான், உம்முடைய சமூகத்திலே, இன் யுவர் பிரசன்ஸ் ஐ ஹேவ் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அநேகருக்கு திராட்சை ரசமும் தானியம் பெருகிருக்கிற காலத்தை சந்தோஷத்தை பார்க்கலும் தேவனே என்னுடைய இருதயத்தில் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தேன். சாலவும் சொல்ல முடிஞ்சுதா? 1000 பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணானே படுபாவி, 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருந்தான், மா எங்க. அது ஒன்றுலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒன்றை கல்யாணம் பண்ணுறவிலே உனக்கு அது புரிஞ்சிருக்கணும், இது மாயை தான் அப்படின்னு. அதில் நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணான், 1000 பேரை கல்யாணம் பண்ணி பார்த்தான். அதனால் நமக்கு என்ன லெசன் கிடைச்சுன்னா, 1 மாயன்னா 1000 மாயை தான். 1 நமக்கு இல்லையா, அது அவ்வளோதான். இனி எத்தனை வந்தாலும் இதே கதை தான். நீ எங்கே போனால் உன் நிலமா தான், நீ யாரோட பழகினாலும் உன் நிலமா தான். ஆக எல்லாவற்றையும் அனுபவித்த விட மாயை எங்கள் மாயனா. ஆக உலகத்திலே வாழ்ந்துள்ள மிகப்பெரிய ஞானின்னு நம்ம சொல்கிறோம் சாலமோன. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாழ்ந்த முட்டாள்களில் நம்பர் 1 முட்டாள் யார் தான், இந்த சாலமோன். உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஹை லெவல் இடியேட் உண்டுன்னா இந்த சாலமோன். ஏன்னா அறிவுபூர்வமாக பேச தெரிஞ்சது, செய்ய தெரியல. சொன்னதை செய்ய தெரியாதவங்களாம் முட்டாள் தாங்க. நீ எதை சரின்னு சொல்கிறியோ அதை உன்னால் செய்ய முடியல, நீ ஒரு முட்டாள். அதான் அந்த முட்டாள் தரமான வாழ்க்கை. எல்லாம் அனுபவிச்சு சொன்னால் நான் செத்து போகலான்னு யோசிக்கிறேங்க. அதைத்தான் பிரசங்கி 2:17 வாசிக்கிறோம், நான் அந்த உலக வாழ்க்கையை வெறுத்துட்டேன். எப்போ வெறுக்கிறது? 1000 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இனி உனக்கு என்ன வழியே கிடையாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஆக எல்லா சந்தோஷங்களும் இல்லை, கர்த்தருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க தர, எல்லா சந்தோஷங்களும் உருவாக்குனது யார் தான், ஆண்டவர் தான். அதனால் நமக்கு ஒன்றையும் அவர் மறுக்க மாட்டார். எல்லாம் ஆண்டுடைய வழிகளில் நின்று கொண்டு நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். இல்லை ஒரே ஒரு வித்தியாசமாக அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் கொஞ்சம் தாண்டிடுச்சு. 1-2 நிமிஷம் கேட்பீங்களா? இந்த உலக பிரகாரமான சந்தோஷத்துக்கும் கர்த்தர் தருகிற சந்தோஷங்கள் வித்தியாசம் மட்டும் ஒரே வரையில் சொல்கிறேன். உலக பிரகாரமாக நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியுமா? அப்போங்கிறேன், டேய் மவனே வா, ஒரு பாக்கெட்டு வில்ஸ் பிளேக் வாங்கிட்டு வாடா, எனக்கு ஒரு பாக்கெட்டு உனக்கு ஒரு பாக்கெட்டு சொல்ல முடியுதா? எனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிக்க அப்படியே உனக்கு ஒரு குவார்ட்டர் வாங்கிக்க சொல்ல முடியுதா? நான் கொஞ்சம் நேரம் சீட்டு விளையாட போகிறேன், நீ கொஞ்சம் நேரம் சீட்டு விளையாட போகிறேன், நான் கிளப்புக்கு போகிறேன், நீ சொல்ல முடியுதா? இல்லை. இந்த உலக பிரகாரமாக நிறைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியுமே ஒழிய அதை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். அப்படி தானே? இனி எத்தனை பேர் வழி நிலைமை பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன போகிறது கூட கண்ட இடங்கள்லாம் மேய்ச்சிட்ருக்கிறான். எவரா சொல்ல முடியுமா, நானும் இப்படி தான் கல்யாணம் ஆகி போச்சு, ஆனால் ஒரு பொண்ணோட நான் இப்போ பழகிட்டு இருக்கேன், நீ ஒரு ஆம்பளோட பழகிக்கோ, சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அந்த உலக பிரகாரமான நிறைய சந்தோஷங்களை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க. அது மட்டுமல்ல, உலக பிரகாரமாக தன்னை சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மனிதன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். அந்த சந்தோஷத்தை கொண்டு அது அவனை சுயநலமையாக்கும். ஆனால் கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன், கர்த்தருடைய வழிகளில் நடந்த அவருடைய ஐக்கியத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறவன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறான். கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தரால் அவர்கள் சந்தோஷப்படுகிறவன் மனைவியை சந்தோஷப்படுத்துவான், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவான். வேறு வழிகளில் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ளவன் மற்றவர்களை சந்தோஷத்தை அழிப்பான். அதுதான் பல குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஐந்து விதமான நஷ்டங்களை பார்த்தோம், ஐந்து விதமான லாபங்களை பார்த்தோம். உறவுகள் நஷ்டம், ஆனால் தேவ உறவு நமக்கு லாபம். உலக அந்தஸ்து நஷ்டம், ஆனால் தெய்வீக அந்தஸ்து நமக்கு லாபம். பொருளாதார நஷ்டம், ஆனால் திருப்தி நமக்கு லாபம். சுய வழி நஷ்டம், ஆனால் தேவ வழிகள் வழிகளால் ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு லாபமாகிறது. உலக ரீதியான பல சந்தோஷங்கள் நமக்கு நஷ்டம், ஆனால் ஆண்டவரால் தரப்படுகிறதான ஆரோக்கியமான சந்தோஷம் நமக்கு லாபம். எல்லா நஷ்டங்களுக்கு பின்னாலும் ஒரு பெரிய லாபம் இருக்கிறது. இந்த லாபங்களை அனுபவிக்கத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹலிலூயா ஹலிலூயா

ஹாலேலூயா. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

ஹாலேலூயா ஹாலேலூயா. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டது. தானியேலுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்ட போது தானியேல் பயந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியல. தைரியமாயிருந்தான், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார், நான் நம்பி இருக்கிறவர்னார் என்று அறிவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. யோசேப்பு சொந்த சகோதரர்கள் பகைத்து விற்று போட்ட போது அவன் பயப்படவே இல்லை. அவன் நம்பி நான் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்லை, பயம் இல்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான், ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனான். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்லை, பயம் இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார், ராஜாவை வாதித்தார். நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோமா விசுவாசத்தோடு?

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக மக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோடு சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்களேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

திருச்சபையில் ஒருமன பாட்டை வெகுவாய் வாஞ்சிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி பிலிப்பியர் 2:13. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனித சாயலானார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் பிடிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமபிமாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் 2:14. முணு முணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். Do all things without murmuring and disputing. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடவுளுடைய பெயர் புகழுக்காக ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றும் நாம் அதை தொடருவோம். ஒரு மனத்தை சிறிய குழுக்களிலே அப்பியாசிக்க துவங்குங்கள். எக்ஸசைஸ் யூனிட்டி இன் ஸ்மால் குரூப்ஸ். இறை அரசில் எதுவுமே சிறியதாய்த்தான் தோன்றும், சிறியதாய்த்தான் அது துவங்கும். இறை அரசு கடுகு விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 60 சிறு மந்தை, 2-3 பேர் கூடுகிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீடருக்கு அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டார். அவரது 3.5 ஆண்டு ஒழியத்திற்கு பிறகு ஏறத்தாழ 120 சீடர் இருந்தனர். அவர்கள் ஒருமனப்பட்டு வாழ்ந்தார்கள். எனவேதான் பெந்தேகோஸ்தைக்கு முன்னால் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் குடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதே எண்ணிக்கை 3000 ஆனபோது அதே ஒருமனப்பாட்டை அவர்களால் காத்துக்கொள்ள முடிந்தது. இன்னும் பெருகி அது 5000 எட்டிய போதும் அவருடைய ஒருமனம் குலையாமல் இருந்தது. இம்மாதம் 11 உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. சிறு சிறு குழுக்களின் தன்மையே பெரிய கூட்டத்தில் வெளிப்படும். ஒருமனத்தை அப்பியாசிக்க வீட்டு ஜபக்குழுக்கள் ஏற்ற தளமாகும். புதிய பாட்டு துவக்க காலத்தில் அவர்கள் வீட்டு கூடுகைகள் நடத்தினார்கள். இன்னும் ஒரே காலனியில் அல்லது ஒரே ஒரு சில அடுத்தடுத்த தெருக்களில் வாழும் பல்வேறு சபைகளின் விசுவாசிகள் வாரம் ஒருமுறையோ மாதம் ஒருமுறையோ ஜெபிக்கவும் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் கூடி வரலாமே. இவ்வித கூடுகைகள் கிறிஸ்தவ ஒருமனப்பாட்டை வலுப்படுத்துவதோடு சுற்றியுள்ள கிறிஸ்தவர் அல்லாதவரிடையே ஒரு பெரிய பாதிப்பையும் உண்டாக்கும். 1000 உறுப்பினர் கொண்ட ஒரு சபை சாதிக்க முடியாததை ஆங்காங்கே உள்ள சிறு சிறு இல்ல தொழுகை குழுக்கள்
மிக இலகுவாக செய்துவிடும். பெந்தேகோஸ்தை அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம்? யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அது எப்படி ஆயிற்று? ஆங்காங்கே வீடுகள் தோறும் அப்பம் விட்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். சுற்றியிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. இதே காரியம் இன்றும் நடக்க முடியும். எனவே ஒருமனப்பாடு என்று சொன்ன உடனே பெரிய அளவில் துவங்காமல் சிறு சிறு குழுக்களிலே அவைகளை அபியாசிக்க துவங்குங்கள். அடுத்து எட்டாவதாக, நிறுவன அடிப்படையில் அல்ல, ஆன்மீகம் நாம் நாட வேண்டும். நாம் ஒருமனப்பாடு என்று சொன்ன உடனே we should not think of structural unity but spiritual fellowship. கிறிஸ்தவர்களிடையே ஐக்கியம் என்றால் எல்லா சபைகளையும் எல்லா சபை பிரிவுகளையும் ஒரே கூரைக்கடியில் கொண்டு வருவது அல்ல. நாம் ஐக்கிய சங்கத்தை பற்றி அல்ல, நாம் பேசுவது யூனியனை பற்றி பேசவில்லை, நாம் பேசுவது ஐக்கியத்தை பற்றி, அதாவது யூனிட்டியை பற்றி நாம் பேசுகிறோம். சபை என்பது ஒரு கிளப் அல்ல, அது உயிருள்ளோருடைய உடல், உயிர் நிறைந்தவர்களுடைய ஒரு உடல். கிறிஸ்தவர்கள் மற்றும் சபைகளுக்கு இடையே பிணைப்பு இந்த உயிர் இருக்கிற அடிப்படையில் தான் உருவாக வேண்டும். இல்லையேல் ஈசாக்கு இஸ்மவேல் கதையாகிவிடும். ஈசாக்கு இஸ்மவேல் ஒரு நாளும் ஒரே வீட்டில் குடியிருக்கவே முடியாது. மாட்டையும் கழுதையும் சேர்த்து உழுவதற்கு இறைச்சட்டம் ஒருபோதும் இடம் தராது. பாவத்திற்கு செத்திருப்பவர்களும் பாவத்தில் செத்திருப்பவர்களும் ஒரு நாளும் ஐக்கியம் கொள்ள முடியாது. ஒரு மனம் என்பது, அதாவது ஒன்று சென்ற உடனே அது ஒன்று போல் இருத்தல் என்று பொருள் அல்ல, இட் இஸ் நாட் சேம்னஸ். அதே விதமாக ஐக்கியம் என்றவுடன், யூனிட்டி என்றவுடன் ஒரே விதமாக இருத்தல், யூனிஃபார்மிட்டி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பல்வகையில்தான் இறைவனின் படைப்பின் அழகே இருக்கிறது. காட்ஸ் பியூட்டி இஸ் சீன் இன் டைவர்சிட்டி. அப்படியே புது படைப்புகளாகிய நம்முடைய சபைகளிலும் பல வகைகள் இருக்க வேண்டும். நமது ஆராதனை ஒழுங்குகள், நிர்வாக முறைகள், இப்படி ஊழிய வகைகள் தான் எத்தனை எத்தனை. இதுதான் நமது பலம், வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் எல்லாவற்றையும் செய்யுங்கள். டு ஆல் திங்ஸ் வித்தவுட் மர்மரிங் அண்ட் டிஸ்பியூட்டிங். ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் எவ்வித வேறுபாடுகள் உள்ளவர்களாக இருந்தாலும் ஒருமனமாக இருக்க முடியும் என்பதற்கு ஆதிச்சபை எங்கள் முன்னால் ஒரு சவாலாகவும் சான்றாகவும் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். 120 3000 ஆனால் என்ன, 3000 5000 ஆனால் என்ன, வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டு உம்மை ஆராதித்து கொண்டு சுற்றியுள்ள கிறிஸ்தவர் அல்லாத சமுதாயத்தை அவ்வளவாய் பாதித்தார்களே. கர்த்தாவே, எங்கள் காலங்களில், எங்கள் நாட்டில், எங்கள் சுற்றுப்புறங்களில் தேவரீர் இதை நீர் திரும்ப செய்ய மாட்டீரா என்று உம்மை நோக்கி நாங்கள் கதறுகிறோம். ஒருமனப்பாட்டை தாரும். ஒருமனப்பாட்டின் காரணராகிய ஆவியானவரை அன்பின் நிறைவோடு எங்கள் ஒவ்வொருவருடைய தனி உள்ளங்களிலும் மொத்தமாக எங்களுடைய சபை வாழ்விலும் சங்க வாழ்விலும் கர்த்தாவே நீர் ஊற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படியே நடக்க உமது கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: யூகியோ சான் என்பவருக்கு வயது 79. இவர் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட குன்றின் மேல் அவர் ஏறிச் செல்வார். தன்னுடைய பைக் பைனாக்குலரை வைத்து அந்த குறிப்பிட்ட இடத்தை கவனித்து பார்ப்பார். கஷ்டப்பட்டு அந்த கரடுமுரடான மலையில் ஏறிச் செல்வார். அந்த மலையின் அழகை ரசிப்பதற்காக அல்ல, அங்கே அவர் செல்வதற்கான முக்கியமான காரணம் தற்கொலை செய்யும்படியாக வரும் நபர்களை கண்டுபிடித்து அவர்களை அந்த தவறான முடிவை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 25 நபர்கள் அந்த மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். எனவே இந்த 79 வயது யூகியோ சாங் தற்கொலை செய்யும் எண்ணத்தோடு நின்று கொண்டிருப்பவர்களின் அருகில் போய் மெதுவாக அவர்களிடத்தில் பேசி பக்கத்திலுள்ள சிற்றுண்டி சாலைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பின்னால் தங்கும் வசதி செய்து கொடுத்து அவர்கள் செய்ய இருந்த அந்த மிகப்பெரிய தவறான காரியத்தை செய்யாதபடி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி அனுப்பி வைப்பார். கடந்த 19 ஆண்டுகளாக அவர் 789 நபர்களினுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார். உண்மையில் யாருமே தற்கொலை செய்வதை விரும்புவதில்லை, ஆனால் அந்த தீமையான எண்ணத்தில் திடீரென்று அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அந்த கடைசி நிமிடத்தில் அவர்களிடத்தில் அன்பாய் பேசி அவர்களுடைய அந்த தவறான எண்ணத்திலிருந்து தூக்கிவிட வேண்டியது நம்முடைய கடமை. இதை குறித்து விழிப்புணர்வோடு நாம் வாழும் பொழுது, துக்கமுகமாய் இருப்பவர்களை விசாரிக்கும் பொழுது, கடினமான பாதை வழியாக கடந்து வருபவர்களுக்கு நாம் நேரம் கொடுக்கும் பொழுது நாமும் எத்தனையோ தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கூறுகிறது. யாராவது தவறான தீர்மானம் செய்து தற்கொலை செய்து கொள்வார்களோ என்ற எண்ணம் வரும் என்றால் உடனடியாக அவர்களை சந்தித்து பேச வேண்டியது மிக மிக அவசியம். வேதனையில் இருப்பவர்களின் வேதனை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் நாம் செயல்படுவோமா?

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தேவன் நல்லவர், நன்மையானவைகளை விரும்பி செய்கிறவர். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகளை தொடர பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. 83வது சங்கீதம் 1வது வசனம், தேவனே மௌனமாயிராதையும் பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் வேதனையோடு சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே பேசாம இருக்காதீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் வைக்கிறார். என்ன, வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று வேதனைப்படுகிறோமா? கர்த்தர் பேசவில்லை என்று வேதனைப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எது நிமித்தம் நாம் வேதனைப்படுகிறோம்? உண்மையாய் தேவனை நேசிக்கிறவன் எதிலே வேதனைப்படுவான் தெரியுமா? நிறைவேற வேண்டியது தாமதமாகிறது நிமித்தம் அல்ல, மாறாக கர்த்தர் பேசாமல் இருப்பதை குறித்து. இங்கே தாவீது, ஆண்டவரே என்னைக்கு ஆண்டவரே என்னை சிங்காசனத்தில் தூக்கி வைப்பீங்க, என்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீங்க, இப்படி அவன் கதறவில்லை கேட்கவில்லை. மாறாக பல இடங்களிலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே மௌனமாகிறாதே. 28வது சங்கீதம் 1வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவே. நீங்க பேசலைன்னா நான் செத்துருவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியங்கள், பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் 1000 இருக்கலாம், ஆனாலும் அப்பா எனக்கு தேவை உமோடு இருக்கிற உறவு. இன்னைக்கு அநேகர் உடைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனிடத்தில் இருக்கிற நன்மைக்காக நாம் அவரிடத்தில் வருகிறவர்களாய் அல்ல, தேவனோடு இருக்கிற அந்த உறவு அதை பலப்படுத்த அதை வளர்த்த இதற்காக வர வேண்டும். முதலாவது கர்த்தர் முற்செடியிலே எழுந்தருளி மோசைக்கு தரிசனமாகின போது மோசையின் எதிர்பார்ப்பெல்லாம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே நீரனோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அப்படி என்றால் அவனுடைய எதிர்பார்ப்பு எதுல இருக்கிறது? இந்த மந்த நாவை கர்த்தர் தொட்டு பேச வைக்க போகிறார், தெளிவாய் பேச வைக்க

போகிறார். அதை இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிறான். ஆனால் அதே மோசே பின் நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் முகமுகமாய் கர்த்தரோடு பேசும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது மோசே. அப்படி சொல்லும்போது மோசே என்ன கேட்டார் தெரியுமா? உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். இந்த பூமியிலே நடக்க வேண்டிய நிறைவேற வேண்டிய காரியங்கள் ஆயிரம் இருந்தாலும் அவனுடைய ஆசையெல்லாம் எதுவாக இருந்துச்சு தெரியுமா? உங்களை பார்க்கணும்.

ஆண்டவர் சொல்ற மோசே மகிமையை பார்த்து யாருக்கும் ஈரோடு இருக்க முடியாது. மோசே மோசே பரவாயில்ல ஆண்டவர், எனக்கு பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும். பிரியமானவர்களே, ஏழை நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. கர்த்தர் யார்கிட்டையும் பிரத்யட்சமா இப்பொழுது பேசவில்லை. ஏன் பேசவில்லை என்றால் அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் பேசவில்லை என்று வருத்தப்படவோ வேதனைப்படவோ ஒருவரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் எதை குறித்து வருத்தப்படுகிறோம் தெரியுமா? இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, இந்த காரியம் நடக்கலையே, இப்படிதான் வருத்தப்படுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசி இருக்கிறாரா? பேசலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுகிறோமா, வேதனைப்படுகிறோமா? கர்த்தர் என்கிட்ட பேசல, ஆண்டவருடைய சத்தம் இன்னைக்கு நான் கேட்கல, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரவில்லையே, இப்படி நினைச்சு நம்ம உண்மையிலே வருத்தப்படுவோம் என்றால் நாம் இருதயத்திலிருந்து அவரை நேசிக்கிறோம் என்ற அர்த்தம். உண்மையாய் நேசிப்போம், உடைமைகளுக்காக அல்ல, உறவுக்காக. அவரோடு இருக்கிற உறவில் நிலைத்திருப்போம். ஆண்டவரை உண்மையாய் நேசிப்போம். ஆபிரகாம் அப்படிதான் நேசித்தார், மோசே அப்படிதான் நேசித்தார், தாவீது அப்படிதான் நேசித்தார். தானியேலை பாருங்கள், 1 மாதம் தடை விதிக்கப்பட்டது, ஆனாலும் தேவனோடு பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லி அவன் முன் செய்து வந்தபடியே அவன் செய்தான். அவனால் பேசாமல் இருக்க முடியாது. காரணம், நேசம் மரணத்தை விட வலியது. ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவர் பேசுறத கேட்போம். ஆண்டவர் பேசுங்கப்பா, மௌனமா இருக்காதீங்கப்பா. தினமும் தினமும் அவருடைய சத்தம் கேட்டு வாழ்கிறவர்களாய் நாம காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. கேளுங்க, அப்பா நிச்சயமா பேசுவார். சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் வார்த்தை மூலமாய் பேச ஆரம்பித்தார். சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் எப்படி வளர்ந்தான்? அவரோடு பேசி பேசி வளர்ந்தான், அவருடைய வார்த்தையிலேயே வளர்ந்தான். இந்த அனுபவத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்மை கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் வருகிறது, அது இயல்பு. ஆனால் அதை விட வருத்தம் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு எனக்கான ரேமா, எனக்கான வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசலை அப்படி ஒரு நிலைமை வந்தா நம்முடைய இருதயம் துடிக்குமானா? நான் உண்மையிலேயே அவரை தான் சார்ந்திருக்கிறோம், அவரை தான் நேசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம், கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, உண்மையாய் அர்ப்பணித்து கேட்கிற உள்ளங்களோடு பேசுகிறவர் நீர் அல்லவா? வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு பழக ஆண்டவரே, அதற்கா எங்கள் உள்ளம் வாஞ்சிக்க, அதை நாங்கள் ஆவலோடு கேட்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய், இந்த உணர்வை தார். இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திலே நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு மகிமையின் ஆவி. இதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தை 1 பேதுரு 4:14. தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு தருகிற பெரிய அபிஷேகம் மகிமையின் அபிஷேகம் ஆகும். தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கிற எல்லா ஈவுகளிலும் பெரிய ஈவு தேவனுடைய மகிமையே ஆகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடுகிறதற்கு முன்பாக, பிதாவே, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஜெபித்தார். ஜோவான் 17:24-22 காணலாம். அந்த மகிமைதான் பூரண மகிமையுள்ள கிறிஸ்துவுக்கு உங்களை ஏற்ற மனவாட்டியாய் மாற்றும். அந்த மகிமையின் ஆவியினால் உங்களுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் அனைத்துமே கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படும். இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதினார், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சங்கீதம் 45:13. சாதாரணமாக கர்த்தருடைய மகிமையான செயல்களையும் கூட மகிமை என்று சொல்லுவார்கள். கானா ஊரிலே இயேசு ஒரு மகிமையான செயலை செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஜோவான் 11 அதிகாரத்தில் இன்னொரு மகிமையான செயலையும் பார்க்கிறோம். மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அப்படியே லாசருவை மரித்த பிறகு 4ஆம் நாளிலே உயிர்ப்பித்து மகிமையான செயலை செய்தார். மற்றொரு மகிமை என்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற கனம், துதி, ஆராதனையாகும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று போதகர் சொல்லுகிற போது நாம் கைகளை உயர்த்தி சோஸ்திரம் சோஸ்திரம் என்று சொல்லுகிறோம். சாலமோனுக்கு ஒரு மகிமை இருந்தது. ஜோசேப்புக்கு எகிப்தில் எவ்வளவோ மகிமை இருந்தது. ஆனால் தேவ மகிமை என்பது தேவன் ஒருவருக்கே உரிய ஷகீனா மகிமையாகும். அது அவருடைய ஜோதி பிரகாசம். ஆசாரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதிலும் தேவனுடைய ஷகீனா மகிமையே ஒளி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நாம் விரைவில் மகிமையான ராஜாவை கண்ணார கண்டு மகிழப் போகிறோம். பிரதான தூதன் இக்காலத்தை தொனிக்கும் போது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வருகையின் நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. அவரை காண வேண்டும் என்று ஏக்கம் கொள்ளுங்கள். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அவரை நானே காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று ஜோபு பக்தன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் அந்த வாஞ்சை உண்டா? உங்களுடைய நினைவுக்காக வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சங்கீதம் 24:7. இப்படியாக 24 மணி நேரமும் இனிமையான பாடல்கள், ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்துக்கான தேவ செய்திகள், இன்னும் உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள சாட்சிகளாக நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.

0: நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருப என்னும் வேதம் சொல்லுகிறபடி இதுவரையும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த அந்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட்.
1: இயேசுவின் மகிமையை காணுதலும் மறுரூபமாக்கப்படுதலும் என்ற தலைப்பில் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
2: One big difference between the way God dealt with people in the Old Testament times and New Testament times is this.
3: பழைய உடன்படிக்கையிலும் புது உடன்படிக்கையிலும் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு இடைப்பட்ட விதத்தின் வித்தியாசம் இதுதான்.
2: In the Old Testament, God gave only commandments.
3: பழைய உடன்படிக்கையிலே தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை கொடுத்தார்.
2: You must do this, you must not do that.
3: இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது.
2: You must not worship idols.
3: நீங்கள் விக்கிரகங்களை வணங்கக்கூடாது.
2: You must not kill, you must not commit adultery.
3: நீங்கள் கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது.
2: You must keep the Sabbath, you must obey, honor your father and mother.
3: ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், தகப்பனையும் தாயையும் கனம் சொல்ல வேண்டும்.
2: But there was no power given to keep it.
3: அதை செய்வதற்கான பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
2: So we can compare Old Testament people like people who are pushing a car from behind to move it.
3: பழைய உடன்படிக்கையின் ஜனங்களை ஒரு காரை பின்னாடியிலிருந்து பின்னிருந்து தள்ளி கொண்டு போகிற ஜனத்திற்கு ஒப்பிடலாம்.
2: They were laboring and heavy laden.
3: அவர்கள் அதிகமாய் வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள்.
2: Then Jesus said, "Come to me, all who labor and are heavy laden."
3: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார்.
2: I will give you rest.
3: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
2: Because I'll show you another way.
3: நான் இன்னொரு வழியை,
2: keep God's commandments.
3: தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு இன்னொரு வழியை காண்பிக்கிறேன்.
2: And that is through the power of the Holy Spirit.
3: அது பரிசுத்தாவின் வல்லமை மூலமாய்.
2: But not just that.
3: ஆனால் அது மாத்திரமல்ல.
2: In the Old Testament, there was no example to follow.
3: பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் பின்பற்றுவதற்கான மாதிரிகள் இல்லை.
2: Moses never said, "Follow me."
3: மோசே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
2: He could not say that.
3: அதை அவரால் சொல்ல முடியவில்லை.
2: The great prophets Elijah or John the Baptist never said, "Follow me."
3: எலியாவோ யோவான் சானகனோ அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை.
2: The first person in the Bible who said, "Follow me," was Jesus.
3: முதலாவது நபர் வேதாகமத்திலே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து.
2: And then Paul.
3: அதற்கு பிறகு பவுல்.
2: And after that many others who say, "Follow me as I follow Christ."
3: அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவை

0: பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
1: So we can say the difference is in the Old Testament they had instructions but no example.
0: பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கொடுக்கப்பட்டது, ஆனால் எடுத்துக்காட்டுகள் இல்லை.
1: Instructions were right.
0: அந்த காரியம், சொல்லப்பட்ட காரியங்கள் சரியா இருந்தது.
1: But they could not keep it.
0: ஆனால் அதை அவர்களால் கை கொள்ள முடியவில்லை.
1: Now we have an example.
0: இப்போது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு.
1: So it's something like this.
0: இப்படியா இது
1: சொல்ல? There's a whole group of people who don't know how to swim and they want to learn how to swim.
0: இங்க ஒரு குழுவான ஜனங்கள், அவர்கள் நீச்சல் தெரியாது, நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
1: One person explains on a blackboard.
0: ஒரு பிளாக் போர்டில் ஒருவர் அதை விவரிக்கிறார்.
1: He draws with a chalk and says you move your hands like this and move your legs like this.
0: உங்கள் கைகளை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சாக்லே எழுதி காண்பிக்கிறார்.
1: Okay, teaches you for 1 hour.
0: ஒரு மணி நேரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: Okay, now all of you go and jump in the river and do what I told you.
0: நான் இப்போ சொல்லின எல்லாரும் ஆற்றிலே குதித்து நான் சொன்னதை செய்யுங்கள்.
1: You think any one of them will learn how to swim?
0: யாராவது ஒருவர் நீச்சல் கற்றுக்கொள்வார்களா?
1: They'll all drown.
0: எல்லோருமே முழுகி போவார்.
1: That's what happened in the Old Testament.
0: அதுதான் பழைய உடன்படிக்கையில்.
1: Nobody could learn how to swim, how to live a godly life.
0: தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பது ஒருவரும் கற்றுக்கொள்ளவில்லை.
1: But then in the New Testament it's like the teacher saying come to the river, I'll show you how to swim.
0: புதிய உடன்படிக்கையிலே நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவர் நீச்சல் குளத்தண்டை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
1: I'm not drawing any diagrams.
0: நான் எந்த டயகிராமும் வரைந்து படம் காண்பிப்பதில்லை.
1: See how I am moving my hands and legs.
0: நான் எப்படி என்னுடைய கைகளையும் கால்களையும் அசைக்கிறேன் என்று கவனித்து பாருங்கள்.
1: And follow me.
0: அதற்கு பிறகு என்னை பின்பற்றுங்கள்.
1: That is the difference between Old Testament and New Testament.
0: அதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும்
1: உள்ள வித்தியாசம். So if you come to the church and you only hear instructions,
0: சபைக்கு வந்து நீங்கள் வெறும் உபதேசங்களை மாத்திரம் கேட்டுக் கொண்டிருந்தால்,
1: even if it is new covenant instructions,
0: ஒருவேளை புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களா இருந்தாலும்,
1: you will not be able to keep them.
0: அதை உங்களால் கைக்கொள்ள முடியாது.
1: Even though it is correct instructions,
0: அது சரியான உபதேசங்களா இருந்தாலும்,
1: it's like the person drawing on the board how to move hands and legs, absolutely correct.
0: அந்த போர்டிலே வரைந்து கொண்டு காண்பிக்கிறவர் சரியாய் காண்பிக்கிறார்.
1: But you don't learn it.
0: ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை.
1: Because instructions can never be as good as an example.
0: உபதேசங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒப்பாக ஒரு நாளும் இருக்க முடியாது.
1: So Jesus became an example.
0: இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினார்.
1: So we have to follow his example.
0: அவருடைய எடுத்துக்காட்டை முன்மாதிரி நாம் பின்பற்ற வேண்டும்.
1: And his will was there should be many other people like him who are following him, who can tell others follow me as I follow Christ.
0: அவருடைய விருப்பம் எல்லாம் அவரை பின்பற்றுகிற நபர்களா இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளா இருக்க வேண்டும் என்பதை.
1: Paul was like that.
0: பவுல் அப்படித்தான் இருந்தார்.
1: Who said follow me as I follow Christ.
0: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
1: And listen to this.
0: இதை கவனியுங்கள்.
1: Every preacher and leader should have been like that.
0: ஒவ்வொரு பிரசங்கியாரும் தலைவரும் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்.
1: Every preacher or pastor should have been able to say to his congregation, follow my example as I follow Christ.
0: ஒவ்வொரு பிரசங்கியாரும் போதகரும் அவர்களுடைய ஜனங்களிடத்திலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும்.
1: But nobody says it.
0: ஆனால் அப்படி யாரும் செய்யவில்லை.
1: Most people today say, don't look at me, look at Jesus.
0: இந்த அநேகர் சொல்லுகிற காரியம், என்னை பார்க்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
1: Paul never said that.
0: பவுல் அதை சொல்லவில்லை.
1: Paul said, look at me.
0: பவுல் சொன்னார், என்னை நோக்கி பாரு.
1: Follow me as I follow Christ.
0: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள்.
1: So, when a pastor says, don't look at me, but look at Jesus.
0: ஒரு போதகர், என்னை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள் என்று சொல்வாரானால்,
1: what he is saying is, I am a hypocrite, so don't look at me.
0: அவர் சொல்ல காரியம், வருகிற காரியம், நான் ஒரு மாயமாலக்காரன்,
1: I am not following Christ.
0: நான் இயேசுவை பின்பற்றவில்லை.
1: But you follow Christ.
0: நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள்.
1: It's like saying, I don't know how to swim, but I'll teach you how to swim.
0: எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வது போல.
1: How can you learn how to swim by man himself has not learnt it?
0: தன்னுடைய வாழ்க்கையிலே நீச்சல் கற்றுக் கொடுக்காத ஒரு மனிதன் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும்?
1: I take one area alone.
0: ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்காட்டாக எடுக்கிறேன்.
1: What was Jesus' attitude to money?
0: பணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துனுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது?
1: That's only one area. There are many areas of the Christian life.
0: கிறிஸ்திய வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே ஒரே ஒரு பகுதி.
1: Where do you find Jesus ever asking people to give money for him?
0: எந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தனக்கு பணத்தை கொடுக்கும்படி ஜனங்களிடத்தில் கேட்டதை
1: பார்க்கிறோம்? Or where he preached or healed and then passed a bag around saying I need money.
0: அவர்கள் பிரசங்கித்த பொழுது, சுகமடைந்த பொழுது ஒரு பையை அனுப்பி எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்டது.
1: Not even once.
0: ஒருமுறை கூட இல்ல.
1: So who is following Jesus then?
0: அப்போது யார் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்?
1: Because every church you go to, they are always asking people for money.
0: எல்லா சபைகளிலும் போனால் ஜனங்களை பணத்தை அவர்களுக்கு கேட்டார்.
1: That is Old Testament.
0: அது பழைய உடன்படிக்கை.
1: The priest, they said, come on, bring your tithe here.
0: ஆசாரியர்கள், உங்கள் தசமாங்கங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள்.
1: Have you heard the story of one pastor went to one brother in CFC and said, "You must pay your tithe."
0: ஒரு போதகர் CFC ல இருந்து ஒரு சகோதரத்துல போய் நீங்கள் உங்கள் திசபாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சம்பவத்தை கதையை கேட்டிருக்கீங்களா?
1: So he gave a very wise answer.
0: அவர் ஒரு நல்ல ஞானமான பதிலை கொடுத்தார்.
1: He said, in the Old Testament, only those who were circumcised had to pay that tithe.
0: அவர் சொன்னார், பழைய உடன்படிக்கையில் விருத்த சேதம் செய்தவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும்.
1: You have not circumcised me. How can you ask for my money?
0: நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை. எப்படி நீங்கள் தசமபாகத்தை கேட்கலாம்?
1: Very wise answer.
0: Very ஞானமான ஒரு பதில்.
1: You know, they never tell people you must be circumcised, but they say you must pay your tithe.
0: ஜனங்களிடத்தில் நீங்கள் விருத்த சேதம் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை, ஆனால் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
1: You know, the Old Testament said if you are not circumcised, you cannot be a part of Israel.
0: உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இஸ்ரவேலின் ஜனத்திலே ஒரு கூட்டமா இருக்க முடியாது.
1: Why don't they preach that today? You can't be a part of the church if you are not circumcised.
0: நீங்கள் விருத்த சேதம் செய்யவில்லை என்றால் சபையில் ஒரு அங்கமா இருக்க முடியாது என்று ஏன் பிரசங்கிக்க?
1: Only such people must pay that tithe.
0: அவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் செலுத்த வேண்டும்.
1: What money will they get?
0: அவர்களுக்கு என்ன பணம் கிடைக்கும்?
1: I'm just showing you the amount of deception going on in Christendom today.
0: இந்த கிறிஸ்தவத்திலே போய் கொண்டிருக்கிற அவ்வளவு அதிகமான வஞ்சகத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
1: So why is it so many Christians are deceived?
0: ஏன் இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்?
1: One reason.
0: ஒரு காரணம்.
1: They don't read the Bible.
0: அவர்கள் தேவனுடைய வேதாகமத்தை வாசிப்பது.
1: They are illiterate and they don't, then we can forgive them for not reading
0: அவர்கள் படிக்க தெரியாதவர்களா இருந்தால் அவர்களை மன்னிக்கலாம்.
1: Or there is no Bible translated in their language, like 200 years ago there was no Tamil Bible.
0: அவர்களுடைய மொழியிலே வேதாகம் இல்லாமல் இருந்தால், எடுத்துக்காட்டாக 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை.
1: You know, 200 years ago there was no Tamil Bible.
0: 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை என்று தெரியுமா?
1: You would not have known what the Bible says.
0: வேதம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
1: Then you can say, okay, these poor people are deceived because they don't have a Bible.
0: அப்போ சொல்லலாம், இவர்களுக்கு வேதாகம் வேதம் இல்லாததனால அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
1: Listen to this.
0: ஆனால் இதை கவனியுங்கள்,
1: இஃப் யூ ஹேவ் அ பைபிள் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ்,
0: உங்களுடைய சொந்த மொழியிலே ஒரு வேதாகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது,
1: அண்ட் யூ டோன்ட் ரீட் இட்,
0: அதை நீங்கள் வாசிக்காமல்,
1: then you deserve to be deceived by these preachers.
0: நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கியாரால் வஞ்சிக்கப்படுவது உங்களுக்கு வேண்டியதே.
1: God will say you have no excuse.
0: ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது.
1: I gave you my word in my language, your language, you don't read it.
0: உன்னுடைய மொழியிலே நான் இந்த வேதாகமத்தை கொடுத்தேன், நீ வாசிக்கவில்லை.
1: So in the New Testament he has not only given us his word, he has given us his son as an example to follow.
0: புதிய உடன்படிக்கையிலே வெறும் அவருடைய வார்த்தை மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை, அவருடைய சொந்த குமாரனை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் கொடுத்திருக்கிறார்.
1: And so if you only read the Bible and you don't look at Jesus, you'll be like the man trying to learn to swim by what's reading on the blackboard.
0: இன்னும் வேதத்தை மாத்திரம் வாசித்து இயேசுவின் நோக்கி பார்க்காமல் இருந்தால் அந்த பிளாக் போர்டிலே நீச்சல் கற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்ட மனிதனை போல் இருக்கும்.
1: I will never be able to live the Christian life if I only read the Bible and I don't have an example.
0: இது வெறும் வேதாகமத்தை மட்டும் வாசித்து எனக்கு எந்த விதமான முன்மாதிரி இல்லாமல் இருந்தால் நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது.
1: So that is why when we read the Bible we must look for the example of Jesus.
0: அதனால் தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் முன் உதாரணத்தை நாம் நோக்கி பார்க்க
1: வேண்டும். How to remain hot?
0: எப்படி நான் நல்லா இருப்பது?
1: Without becoming lukewarm or cold.
0: நான் வெறுவெறுப்பாய் குளிராய் இல்லாமல்.
1: Let me look at the one person who was never lukewarm or cold even for one single moment in his life.
0: தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வினாடி கூட அனலாயும் குளிராயும் வெறுவெறுப்பாயும் இல்லாத ஒரு மனிதனை நான் பார்த்தேன்.
1: That was Jesus Christ.
0: அது இயேசு கிறிஸ்து.
1: All his life
0: அவருடைய வாழ்க்கை முழுவதும்
1: he was on fire for God.
0: அவர் தேவனுக்கென்று அனலாய் இருந்தார்.
1: Every moment
0: ஒவ்வொரு க்ஷணமும்
1: he was on fire.
0: அவர் தேவனுக்கு அனலாய் இருந்தார்.
1: Hot for the Lord
0: தேவனுக்கென்று அனலாய் இருந்தார் பிதாவுக்கென்று.
1: That's a good example to follow.
0: அவர் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிற
1: பின்பற்றுவது
0: அவருடைய முன்னுதாரணத்தை நாம்
1: பின்பற்றுவோம்.
0: எப்போதுமே நாம் அனலுள்ளவர்களாக இருக்க முடியும்.
1: So we read that God has given us his word so that we can see Jesus in the Bible.
0: நாம் வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது இயேசு கிறிஸ்துவை வேதத்திலே பார்ப்பதற்காய்.
1: See it says in 2 Corinthians in chapter 3.
0: 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே.
1: Why has God given us the Holy Spirit?
0: ஏன் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்?
1: You know that the Pentecostals say that is to speak in tongues.
0: பெந்தகோஸ்தினர் சொல்வது நாம் அந்நிய பாஷையிலே பேசுவதற்காய்.
1: That is not the main reason.
0: அது பிரதானமான நோக்கமல்ல.
1: That is one of the gifts God gives.
0: அது தேவன் கொடுக்கிற ஒரு வரம்.
1: But we read God does not give it to everybody.
0: தேவன் அதை எல்லாருக்குமே கொடுப்பதில்லை என்று வாசிக்கிறோம்.
1: It's very clear in the Bible God does not give that gift to everyone.
0: வேதத்திலே மிக தெளிவாக இருக்கிறது அந்த வரத்தை தேவன் அனைவருக்கும் கொடுப்பதில்லை.
1: Maybe I should show you that verse first in 1 Corinthians and chapter 12.
0: அந்த வசனத்தை முதலாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
1: Because there's a lot of false teaching on this.
0: ஏனென்றால் இந்த அநேக தவறான உபதேசங்கள் இதன் அடிப்படையில் இருக்கிறது.
1: 1 Corinthians 12
0: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்
1: it says there are many gifts but God gives them in verse 1 Corinthians 12:11
0: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11
1: the Holy Spirit distributes these gifts individually as he chooses
0: இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்
1: like the many members verse 12 in one body they are all different members but one body
0: சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம்
1: so it says in 1 Corinthians 12 and further down
0: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்
1: 29
0: 29ஆம் வசனம்
1: now he's talking about different members of the body
0: சரீரத்தின் வித்தியாசமான அவயங்களை பற்றி பேசுகிறார்
1: verse 26
0: நிரப்பப்பட்டால் நீங்கள் எல்லோரும் அப்போஸ்தலர்களாக இருப்பீர்கள் தவறான உபதேசம்
1: Prophets. Are all prophets?
0: No.
1: Supposing somebody preaches, everybody will be a prophet if you are filled with the Spirit.
0: நீங்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டால் எல்லோருமே தீர்க்கதரிசிகள்
1: or everybody will be a teacher.
0: எல்லோருமே போதகர்கள்
1: or first 29 last part everybody will do miracles.
0: எல்லோருமே அற்புதம் செய்கிறவர்களாய்
1: No.
0: இல்லை
1: or everybody will have the gift of healing verse 30.
0: 30ஆம் வசனம் எல்லோருமே குணமாக்குகிற வரங்கள்
1: No. இல்லை all do not have it.
0: எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை
1: and tongues and interpretation all do not speak in tongues
0: அதே போல அந்நிய பாஷை எல்லோருமே பேசுவதில்லை
1: it's so clear
0: மிக தெளிவாக இருக்கிறது
1: then why is the holy spirit given
0: then பரிசுத்தாவியானவர்
1: these are all different gifts
0: இது எல்லாமே வித்தியாசமான வரங்கள்
1: it's true he gives tongues to some people
0: சிலருக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்கிறார்
1: like he gives teaching gift to some people healing gift to some people
0: போதிக்கிற வரம் சுகமாக்குகிற வரத்தை கொடுப்பது போல இந்த வரத்தை கொடுக்கிறார்
1: there's one thing the holy spirit wants to do in all of us
0: நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய காரியமாய் பரிசுத்தாவியானவர் ஒரு காரியத்தை
1: செய்கிறார் that you can read in 2 Corinthians 3:18
0: அதை 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்க முடியும்
1: This is the clearest verse that teaches us the entire ministry of the Holy Spirit.
0: பரிசுத்தாவியானவருடைய முழு ஊழியத்தை குறித்து மிக தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது
1: If you want to know the whole 100% ministry of the Holy Spirit, here is one verse.
0: பரிசுத்தாவியானவருடைய 100% ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஒரு வசனம்
1: 2 Corinthians 3:18.
0: 2 கொரிந்தியர் 3:18.
1: The word of God is called here a mirror.
0: இங்கு தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: It says that in James 1:25. God's law is like a mirror.
0: யாக்கோபு 1:25 இல் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கற்பனைகள் ஒரு கண்ணாடியை போல.
1: In the Old Testament the law was like a mirror where you saw your own face.
0: பழைய உடன்படிக்கையிலே அந்த கற்பனைகள் கண்ணாடியை போல தன்னுடைய முகத்தை பார்ப்பது போல இருந்தது.
1: See the law like you look in the mirror and you see the dirt on your face and you wash it off
0: நியாய பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடியை போல நம்முடைய முகத்தை பார்த்து அதில் இருக்கிற அழுக்கை நாம் துடைத்து விடுவோம்
1: so the law will show you what's wrong with you
0: அந்த நியாய பிரமாணம் நமக்குள் என்ன தவறு இருக்குது என்பதை காண்பிக்கிறது
1: and but in the new testament
0: ஆனால் புதிய உடன்படிக்கை
1: it's not like that
0: அது அப்படி அல்ல
1: in the new testament in this word of god we see the glory of jesus first
0: அந்த தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை முதல்ல நாம் பார்க்கிறோம்
1: very important to understand this
0: இந்த காரியத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது
1: in the old testament when you saw the law you'd see your own faults
0: பழைய உடன்படிக்கையிலே நியாய பிரமாணத்தை பார்த்தபொழுது உங்களுடைய குறைகளை நீங்கள்
1: just like a mirror
0: ஒரு கண்ணாடியை போல
1: oh this dirt here this dirt here dirt here
0: இங்க அழுக்கு இருக்கு இங்க அழுக்கு இருக்கு இங்க அழுக்கு இருக்கு
1: and some of it is so bad I can't clean it also
0: சில இடத்திலே பயங்கர மோசமா இருக்குதே நான் சுத்தம் செய்ய முடியாது
1: maybe one of this is a cancer
0: oh இது ஒரு கேன்சரா இருக்க முடியும்
1: soap will not take it away
0: அது எடுக்க முடியாது
1: so the law is like that showing you what's wrong with you what's wrong with you what's wrong with you
0: நியாய பிரமாணம் அதே போல என்னிடத்தில் என்ன தவறு இருக்குது என்ன தவறு இருக்குது என்று காண்பிக்கிறது
1: people try to get rid of their sin they could not get rid of their sin
0: ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறார்கள் அவங்களால முடியவில்லை
1: the new testament
0: ஆனால் புதிய உடன்படிக்கை
1: different type of mirror
0: அது வித்தியாசமான ஒரு கண்ணாடி
1: when I look at this mirror
0: இந்த கண்ணாடியை நான் பார்க்கும்போது
1: it says here I don't see my fault
0: என்னுடைய குறையை நான் பார்ப்பதில்லை
1: in this mirror I see the glory of the Lord Jesus
0: இந்த கண்ணாடியிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்கிறேன்
1: and it says in the last part of that verse is the Holy Spirit who shows me that
0: அந்த பரிசுத்தாவியானவர் அதை எனக்கு காண்பிக்கிறார்
1: so the first thing the Holy Spirit does is show me the glory of Jesus in the word of God
0: முதலாவது பரிசுத்தாவியானவர் செய்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை எனக்கு காண்பிக்கிறார்
1: then what happens
0: அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது
1: you know I don't have time to show you that, but you probably know the story in Isaiah 6 where Isaiah saw the glory of the Lord once.
0: Sometime
1: when you get time, read
0: Isaiah 6.
1: God did not show Isaiah his sin. He could have done that. Isaiah, this is your sin. But he didn't do that.
0: It says,
1: Isaiah 6, he says, I saw the glory of the Lord.
0: Just
1: like
0: here.
1: And what happened? As soon as he saw the glory of the Lord, he saw his own
0: need. Oh Lord, I'm not
1: like that.
0: ஆண்டவரே நான் அப்படி இல்லை.
1: I'm a sinner.
0: ஆண்டவரே நான் ஒரு பாவி.
1: My language is bad.
0: ஆண்டவரே என்னுடைய வார்த்தை மோசமாக இருக்கு.
1: Language of people around me is also bad.
0: என்னை சுற்றி பேசுகிற ஜனங்களுடைய வார்த்தை மோசமாக இருக்கு.
1: As soon as he said that,
0: அது சொன்ன உடனே
1: an angel came with a fire from the altar and cleansed his language.
0: ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு தண்ணீர் எடுத்து வந்து அவனுடைய வாயை ஒரு தேவதூதன் சுத்தப்படுத்தி
1: and said, now you're clean, go and preach.
0: இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய், போய் பிரசங்கி.
1: That is a picture of what God does in the New Testament.
0: அதுதான் புதிய உடன்படிக்கையிலே தேவன் செய்கிறதற்கு ஒரு படமாக இருக்கு.
1: That means you see the glory of the Lord.
0: தேவனுடைய மகிமையை பார்க்கிறீர்கள்.
1: And you immediately see your own need.
0: உடனடியாக உங்களுடைய தேவையை பார்க்கிறீர்கள்.
1: And the Lord cleanses me.
0: ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கிறார்.
1: Like the fire came from the altar to Isaiah.
0: பலிபீடத்திலிருந்து ஏசாயாவின் இடத்தில் அக்னி வந்தது போல.
1: Came to me.
0: எனக்கு வந்தது.
1: And cleanses me.
0: என்னை சுத்திகரிக்கிறது.
1: And it says here in verse 18.
0: 18 வசனம் சொல்கிறது.
1: The second thing the Holy Spirit does.
0: பரிசுத்தாவியின் செய்கிற இரண்டாவது காரியம்.
1: Not only shows me that glory.
0: அந்த மகிமையை மாத்திரம் காண்பிப்பதல்ல.
1: I see my need.
0: என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
1: He cleanses me.
0: என்னை சுத்திகரிக்கிறார்.
1: He gives me the fire.
0: எனக்கு அக்னியை தருகிறார்.
1: And it says here, changes me into that likeness.
0: அந்த சாயலாகுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுகிறார்.
1: Into the likeness of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய்.
1: Not in one moment.
0: ஒரு வினாடியிலே அல்ல.
1: From glory to glory to glory to glory.
0: மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமை.
1: Little by little.
0: கொஞ்சம் கொஞ்சமாய்.
1: That means every day the Holy Spirit wants to show me the glory of Jesus.
0: ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பரிசுத்தாவியான காண்பிக்க
1: விரும்புகிறேன்.
0: அதிலிருந்து என்னுடைய தேவை நான்
1: பார்த்தேன். He will make me like that.
0: அதற்கு பிறகு அவர் என்னை அவரை போல
1: I want to be like that.
0: அது போல நான் இருக்க விரும்பினான்.
1: In the Old Testament,
0: பழைய உடன்படிக்கையிலே
1: I never see the glory.
0: மகிமையை பார்க்க முடியாது.
1: My need.
0: என்னுடைய தேவை மாத்திரம் தான்.
1: And I try to cleanse it and I can't do it.
0: நான் சுத்திகரிக்க முயற்சிக்கிறேன், முடியவில்லை.
1: These are the two things the Holy Spirit does today.
0: இந்த நாளிலே இந்த இரண்டு காரியத்தை பரிசுத்தாவியானவர்
1: shows me the glory of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிக்கிறார்.
1: And makes me like that little by little.
0: கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சாயலுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுகிறார்.
1: In my life first of all.
0: முதலாவது என்னுடைய வாழ்க்கையில்.
1: And then shows me the particular ministry I have in his body.
0: அவருடைய சரீரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட அந்த ஊழியத்தை எனக்கு காண்பிக்கிறார்.
1: So some may be like the tongue, we have to preach a lot.
0: சிலர் நாக்கை போல அதிகமாய் பிரசங்கிக்கிறவர்கள்.
1: Some people may be like the hand that does a lot of practical work, which is also important in the body of Christ.
0: சிலர் கரங்களை போல சபையில் இருக்கிற நடைமுறைக்கான சில காரியங்களை செய்ய அவசியமா இருக்கு.
1: You know what a lot of practical work there is even for a small conference like that in cooking food and so many things.
0: இந்த இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்ல குக்கிங் சாப்பாடு சமைப்பது போன்ற அநேக காரியங்கள்
1: நடைமுறை ministry in the body of Christ.
0: அது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஊழியம்.
1: All can't do it.
0: எல்லாமே எல்லாராலும் செய்ய முடியாது.
1: One can't do the other.
0: ஒரு காரியம் ஒரு செய்வது மற்றொரு செய்ய முடியாது.
1: If somebody who can cook well sits up here and preaches.
0: நன்றாக சமைக்கிற ஒருவர் இங்கு உட்கார்ந்து பிரசங்கித்தால்
1: nobody will come for the conference again. What is this chap is not saying anything.
0: இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒருவரும் வர மாட்டார்கள்.
1: Or if I go and cook, nobody will come and want to eat that.
0: நான் போய் சமைத்தால் ஒருவரும் சாப்பிட விரும்ப மாட்டார்.
1: I don't have that gift.
0: எனக்கு அந்த வரம் இல்லை.
1: So God has given different gifts to different people.
0: ஆண்டவர் வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
1: I am not jealous of those who can cook well.
0: நன்றாக சமைக்கிறவர்களை குறித்து எனக்கு பொறாமை இல்லை.
1: And I am sure not that they are not jealous of me.
0: நானும் அவர்கள் என்மேல் பொறாமை இல்லை என்று நம்புகிறேன்.
1: We are each doing our job.
0: நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வேலையை செய்கிறோம்.
1: The body of Christ is like that.
0: கிறிஸ்துவின் முழு சரீரமும் அப்படி
1: தான். And then there are hand and tongue can be seen.
0: அந்த கரங்களும் நாவும் பார்க்கக்கூடியதாக.
1: There are some hidden parts like the heart.
0: அதற்கு பிறகு மறைவான சில அங்கங்கள் இருதயம்.
1: What is the heart of the Christian body, of the body of Christ?
0: கிறிஸ்துவ சரீரத்தின் இருதயமாய் இருப்பது என்ன?
1: You know, if my heart stops beating now,
0: என்னுடைய இருதயம் அடிப்பது நின்றுவிட்டால் இப்போது
1: what will happen?
0: என்ன நடக்கும்?
1: My message will stop immediately.
0: என்னுடைய செய்தி உடனடியாக நின்றுவிடும்.
1: I can't speak.
0: என்னால் பேச முடியாது.
1: The heart in the body of Christ,
0: கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற இருதயம்,
1: are those who pray in secret.
0: ரகசியமாய் அந்தரங்கத்திலே ஜெபிப்பவர்கள்.
1: You don't see them.
0: அவர்களை வெளியில பார்க்க முடியாது.
1: They fast.
0: அவர்கள் உபவாசிப்பார். ஜெபிப்பார்கள்.
1: Nobody sees them except God.
0: தேவனை தவிர வேறு ஒருவரும் அவர்களை பார்ப்பதில்லை.
1: But because there are people like that praying.
0: அப்படி ஜனங்கள் ஜெபிப்பதினாலே
1: I am able to speak.
0: என்னால் பேச முடிகிறது.
1: You know, I have been traveling and speaking for in the CFC alone for more than 40 years.
0: 40 வருடங்களுக்கு மேலாக CFC-யிலே பயணம் செய்து நான் பிரசங்கித்துக்
1: கொண்டிருந்தேன். Whenever I go anywhere,
0: எங்க எந்த இடத்துக்கு நான் போனாலும்
1: I always send an email to all our elders and churches, please pray for me.
0: நம்முடைய CFC சபை மூப்பர்களுக்கு இந்த இமெயில் அனுப்புகிறேன், எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
1: I am going here for these 2 days.
0: இந்த இடத்துக்கு 2 நாள் போகிறேன்.
1: Even for this conference, I have told different people.
0: In the conference kaagum anaiyarku naan sonnen.
1: Some of them already replied saying we are praying for you.
0: Sila munbaga ezhudinaal naangal jebikku ungalukkai.
1: Do you see them?
0: Avargalai paarkka mudigiradha?
1: No.
0: Illai.
1: It's like the heart.
0: Adu irudhayam pole.
1: I know that if they stop, I'll have to stop speaking.
0: Avargal jebippadai niruthinaal naan pesuvadhe niruthaa irukkum.
1: I will speak but there'll be no anointing in it.
0: Naan oru velai pesalaamaanaal abhishekam irukkaadhu.
1: Don't think you can do God's work without some people praying for you.
0: நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்காய் ஜெபிக்காமல் நீங்கள் தேவனுடைய பணியை செய்யவிடும் என்று செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்.
1: You need to pray.
0: நீங்கள் ஜெபிக்க
1: வேண்டும்.
0: உங்களுக்காக.
1: But Paul said, the greatest apostle said, please pray for me.
0: மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஜெபியுங்கள்.
1: Some of you who think that I don't have any gift.
0: ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எந்த வரமும் இல்லை என்று.
1: Don't you think you can praise? Do you need a very special gift for that?
0: நீங்கள் ஜெபிக்கலாமே, அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விசேஷித்த வரம் வேண்டுமா?
1: See this verse.
0: இந்த வசனத்தை கவனியுங்கள்.
1: Ephesians
0: Ephesians
1: and chapter 6.
0: ஆறாம் அதிகாரம்.
1: Here's something that everybody can do.
0: எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம்.
1: Verse 18.
0: 18வது வசனம்.
1: With all prayer and petition, pray at all times in the spirit. Be on the alert with all perseverance and petition for all the believers.
0: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: for all believersோடும்
0: உயிர்த்து கொண்டிருங்க எல்லா விசுவாசிகளுக்காகவும்.
1: And then he says,
0: அதற்கு பிறகு சொல்கிறார்,
1: don't say pray for all the believers, no need to pray for me, I'm all right.
0: எனக்காக ஜெபிக்க வேண்டாம், மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிங்கள் சொல்லவில்லை.
1: He says pray especially for me.
0: எனக்காக விசேஷமாய் ஜெபியுங்கள்.
1: Because that I'll be able to open my mouth.
0: நான் தைரியமாய் என் வாயை திறக்க முடியும்.
1: And boldly speak the mystery of the gospel.
0: சுவிசேஷத்தின் அந்த ரகசியத்தை தைரியமாய் அறிவிப்பதற்கு.
1: We say, hey Paul, don't tell me we need to pray that you should be bold. You're already such a bold preacher.
0: பவுலே, நீ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க முடியுமா? நீ தைரியமான ஒரு பிரசங்கியார்.
1: We have heard you so many times.
0: அநேக முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
1: Why do we need to pray that you should be bold? You're already bold.
0: நீங்கள் முன்பாக தைரியமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தைரியமாக நாங்களும் ஜெபிக்க வேண்டும்.
1: He says, no, I am bold because people are praying for me.
0: அவர் சொல்கிறார், இல்லை, நான் தைரியமாக இருப்பதற்கு காரணம் ஜனங்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள்.
1: He is not the type of person who says, I don't need the heart, I can speak without the heart.
0: நான் என்னுடைய இருதயம் இல்லாமல் என்னால் பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல.
1: This is the greatest preacher Christianity has seen.
0: கிறிஸ்தவம் பார்த்த மிகப்பெரிய பிரசங்கியார்.
1: He says, I will not, please pray that I can open my mouth.
0: நான் என் வாயை நான் திறக்கும்படியா எனக்காக ஜெபியுங்கள்.
1: That's amazing.
0: ஆச்சரியமா இருக்குது.
1: Paul, you cannot open your mouth without people praying for you.
0: ஜனங்கள் உங்களுக்காக ஜெபிக்காமல் நீங்கள் வாயை திறக்க முடியாதா பவுலே?
1: I can open my mouth and speak useless things.
0: நான் வாயை திறந்து பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசலாம்.
1: I can speak a lot of things without anointing.
0: அபிஷேகம் இல்லாமல் நான் அநேக வார்த்தைகளை பேச முடியும்.
1: I got a clever mind, so I can open my mouth and say a lot of clever things.
0: நான் புத்திசாலித்தனமான என் மனதை வைத்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை பேசுகிறேன்.
1: There are a lot of preachers I've heard who open their mouth and speak a lot of clever things.
0: அநேக பிரசங்கிகள் நான் கேட்டிருக்கிறேன், தங்கள் அறிவிலிருந்து புத்திசாலித்தனமான அநேக காரியங்களை பேசுகிறார்கள்.
1: But they never led me to victory over sin.
0: ஆனால் தன்னுடைய வாழ்வு என்னை அது ஒரு நாளும் என்னை பாவத்தின் மீது ஜெயித்து
1: கிறிஸ்துவின்
0: சரீரத்தை கட்டுவதற்கு அது பிரயோஜனமா
1: இருந்ததில்லை.
0: ஆனால் வாயை திறந்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை
1: பேசி
0: அநேக ஜோக்களை அடிக்கிறார்கள் சிரிக்கும்படியாய்.
1: Paul said, that's not what I am interested in.
0: நான் அப்படிப்பட்ட காரியத்திலே நான் நாட்டமாக.
1: I want to, verse 20, speak boldly in the way I should speak.
0: நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு எனக்கு
1: வாக்கு. That I may open my mouth to speak as I should speak.
0: நான் எப்படி பேசுவோண்டுமோ அப்படி பேசும்படியா என் வாயை திறக்க. ஏதோ ஒரு காரியத்தை பேசும்படியா.
1: Speak in the way I should speak.
0: நான் எந்த விதத்தில் பேச வேண்டுமோ அந்த விதத்தில் பேசும்படி.
1: I need people to pray for me.
0: எனக்காய் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும்.
1: I wish every preacher would recognize the need for other people to pray for him if he should speak the way he should speak.
0: அவர் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும்படி பிரசங்கியார்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர் ஜெபிக்க வேண்டும் என்ற தேவை உணர்ந்தவர்களா இருப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன்.
1: That was one of the secrets of Paul's ministry.
0: அதுதான் பவுலுடைய ஊழியத்தின் ரகசியமாக இருந்தது.
1: Who are the people who prayed for him?
0: அவருக்காக ஜெபித்தவர்கள் யார்?
1: I don't know.
0: எனக்கு தெரியாது.
1: So many believers in his churches, we don't know their names.
0: அவருடைய சபையில் அநேக விசுவாசிகள் அவருடைய பெயர் தெரியாது.
1: But one day at the judgment seat of Christ,
0: ஒரு நாள் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே,
1: and the Lord calls Paul forward to get his reward.
0: பவுலை முன்பாக அவருக்கு வெகுமதி அளிக்கும்படி பலன் அளிக்கும்படி
1: அழைப்பார்.
0: சொல்லுகிறார், தேவன் எனக்காக அந்த
1: பிரதிபலனை
0: முன்பாக அழைக்கும் போது
1: ஆண்டவர்
0: 1000 சகோதர சகோதரிகளை முன்பாக அழைக்க
1: முடியும்.
0: அநேக சகோதரர்களா இருக்கலாம்.
1: And you'll wonder, who are these?
0: இவரெல்லாம் யார் என்று நீங்க ஆச்சரியப்படலாம்.
1: And the Lord will say, these were the heart.
0: இவர்கள் தான்
1: the blood. For Paul to speak.
0: In ivargal dhaan irudhayam ivargal mulamai and ratham poi Paul prasangikka mudiyum.
1: Nobody knew them on earth.
0: Bhoomiyile oruvarum arla arinju ariyavillai.
1: They prayed and I heard that prayer and Paul was able to speak.
0: Avargal jebithaargal and jabathai naan kettu Paul adanal pesa mudindhathu.
1: This is the body of Christ.
0: Idhu dhaan Kristuvin sarigam.
1: And there are wonderful brothers and sisters who don't take any honor for themselves.
0: அற்புதமான சகோதர சகோதரிகள் தங்களுக்கென்று எந்த கனத்தையும் எடுத்துக்கொள்வது.
1: Who really want the body of Christ to be built.
0: உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரம் கட்டப்பட விரும்புகிறது.
1: Lord, I don't care if nobody knows my name.
0: ஆண்டவரே, என்னுடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை.
1: And people think I'm doing nothing for the body of Christ. That's also okay.
0: கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று ஜனங்கள் நினைக்கலாம், பரவாயில்லை.
1: You know, when I get time, I pray for the Lord's servants.
0: ஆண்டவரே, எனக்கு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பேன்.
1: And I know that that prayer goes to heaven and goes and helps that brother who is serving the Lord.
0: அந்த ஜெபம் பரலோகத்திற்கு போகிறது. ஊழியம் செய்யற அந்த தேவ மனிதனுக்கு அது பிரயோஜனப்படுகிறது.
1: That man himself may not know who's praying for him.
0: அந்த மனிதனுக்கே யார் அவருக்காக ஜெபிக்கிறார்னு தெரியாமல் இருக்கலாம்.
1: But he is getting some power which somewhere.
0: அவருக்கு எங்கிருந்தோ ஒரு பலன் கிடைக்கிறது.
1: I remember one very clear example that happened many years ago, I think maybe 35 years ago.
0: சுமார் 35 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது.
1: Those days we didn't have many CFC churches.
0: அந்த நாட்களில் அநேக CFC சபைகள் இல்லை.
1: So I went to a new place in India.
0: இந்தியாவிலே ஒரு புதிய இடத்திற்கு போனேன்.
1: And I asked one or two brothers to come for those meetings.
0: அந்த ஒன்று ரெண்டு சகோதரர்கள் என்னோடு கூட அந்த கூட்டத்துக்கு வரும்படி
1: I went ahead.
0: நான் முன்பாக போனேன்.
1: Those brothers were catching a train and coming there.
0: அந்த சகோதரர்கள் ட்ரெயின் எடுத்து எனக்கு பின்பாக வந்தார்.
1: So I reached there.
0: நான் அந்த இடத்துல சேர்ந்து விட்டேன்.
1: And those brothers had not reached there.
0: அந்த சகோதரர்கள் அங்க வந்து சேரவில்லை.
1: So this is a new group. I didn't know anybody there.
0: அது ஒரு புதிய குழு. எனக்கு யாரையுமே அங்க தெரியாது.
1: They had invited me to speak, so I got up to speak.
0: அங்க பிரசங்கிக்கும்படி என்னை அழைப்பித்தார்கள். நான் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தேன்.
1: It was a big struggle for me to speak.
0: அந்த இடத்துல பேசுவது எனக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது.
1: Normally I find it very easy to speak.
0: நான் சாதாரணமாய் நான் பிரசங்கிப்பது எனக்கு எளிதாக
1: இருக்கு. But I was struggling.
0: ஆனால் அந்த இடத்துல போராடினேன்.
1: The translator was translating.
0: எனக்கு
1: சகோதரன்
0: ஒருவர் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார்.
1: And then as I was standing there and speaking,
0: நான் அங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது
1: I saw two or three of our CFC brothers coming in. They had the train had reached and they came to the meeting.
0: இரண்டு மூன்று CFC சகோதரர்கள் ட்ரெயினில் வந்தவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள்.
1: And as soon as they came,
0: அவர்கள் வந்த உடனே
1: I suddenly saw a change in my liberty.
0: என்னுடைய நான் விடுதலை உணர ஆரம்பித்தேன்.
1: Now I saw there for the first time,
0: முதல் முறையாக அந்த நான் பார்த்த காரியம்,
1: I cannot serve the Lord alone.
0: நான் தனியாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
1: I need the body of Christ.
0: எனக்கு கிறிஸ்துவின் சரீரம் அவசியமாக இருக்கிறது.
1: Very important for you to understand that.
0: முக்கியமான காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள
1: வேண்டும். In the Old Testament, God called individuals.
0: பழைய உடன்படிக்கையில் தேவன் தனிப்பட்ட நபர்களை அழைத்தார்.
1: One Noah.
0: ஒரு நோவா.
1: He had no co-workers.
0: யாரும் உடன் ஊழியர்கள் இல்லை.
1: One Elijah.
0: ஒரு எலியா.
1: No co-workers.
0: யாரும் உடன் ஊழியர் இல்லை.
1: After he went away, Elisha, no co-workers.
0: அதுக்கு பிறகு எலிஷா, அதுக்கும் அவருக்கும் ஊழியர் இல்லை.
1: All these prophets were like that.
0: இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தால், எரேமியா,
1: இசாயா,
0: ஏசாயா,
1: ஜான் தி பாப்டிஸ்ட், no co-workers, alone.
0: தனி மனிதன், எந்த உடன் ஊழியரும்.
1: Old Testament was like that.
0: முழு உடன்படிக்கையும் பழைய
1: உடன்படிக்கையும்.
0: இயேசு வந்தபொழுது
1: you always send people 2 by 2.
0: அவர் இரண்டு இரண்டு பேராய் ஜனங்களை
1: அனுப்பி. You read Luke chapter 10 verse 1, he sent them 2 by 2.
0: லூக்கா 10 அதிகாரம் 1 வசனத்தில் இரண்டு இரண்டு நபர்களை அனுப்பினார்.
1: And in the Acts 13, Paul and Barnabas.
0: அப்போஸ்தலர் 13 அதிகாரம் பவுலும் பர்னபாவும்.
1: Acts 3, Peter and John.
0: அப்போஸ்தலர் 3 அதிகாரம் பேதுரும் யோவானும்.
1: The days of this single ministry is finished in the Old Testament.
0: தனிநபர் ஊழியம் பழைய உடன்படிக்கையோடு முடிந்துவிட்டது.
1: I remember when we started CFC in Bangalore, it was two of us, not one.
0: பெங்களூர்ல CFC ஆரம்பித்த போது நாங்கள் இரண்டு நபர்.
1: Every place we say you must have a minimum of two elders.
0: அதனால தான் எல்லா இடங்களிலும் குறைந்தபட்சம் இரண்டு மூப்பர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம்.
1: A small group may start with one, but as soon as possible we must have two elders.
0: சிறு குழுவா இருக்கும்போது ஒருவர் இருக்கலாம், சீக்கிரமாக இரண்டு மூப்பர்கள் அவசியம்.
1: God's will is there should be a expression of the body of Christ.
0: என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தின் வெளிப்பாடு அங்க இருக்க வேண்டியது
1: minimum two people.
0: அதற்கு குறைந்தபட்சம் இரண்டு நபர்கள்.
1: You know that verse Matthew 18:20 where two or three are gathered together there I am in the midst.
0: மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனம் தெரியும், எங்கு இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் உருப்படுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன்.
1: What about where one person is alone?
0: எங்கு ஒரு நபர் தனியாக இருக்கிறார்?
1: Something is missing.
0: ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது.
1: Jesus said in Matthew 18:20 two is the minimum.
0: ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 18:20 லே குறைந்தபட்சம் இரண்டு பேர்.
1: Two people then I am in the midst.
0: இரண்டு பேர் இருந்தால் அவர் மத்தியில் நான் இருப்பேன்.
1: You can't build the body of Christ with one person.
0: ஒரு நபர் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முடியாது.
1: You need two.
0: இரண்டு அவர் அவசியமாக இருக்கிறது.
1: We must build fellowship.
0: அதனால்தான் ஐக்கியத்தை கட்ட வேண்டும்.
1: And that is why husband and wife must always try to be one.
0: அதனால்தான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்க
1: வேண்டும். Then the Lord can do something because he is in the middle.
0: ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும், அவர் மத்தியத்தில் இருக்கிறார்.
1: Do you know why the devil tries to bring a division between you and your husband or you and your wife?
0: ஏன் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சாத்தான் பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறார்?
1: Because he knows then Jesus won't be in the middle.
0: ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு இருக்க
1: முடியாது. You live in the same house.
0: ஒரே வீட்டில் நீங்கள் வாழலாம்.
1: ஹஸ்பண்ட் இஸ் தேர், வைஃப் இஸ் தேர்,
0: கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்,
1: சேம் ஹவுஸ்,
0: ஒரே வீடு.
1: But they are not one.
0: ஆனால் அவர்கள் ஒருமனமா இல்லை.
1: Jesus is not in the midst.
0: Yesu Christ avul mayil madhyathil
1: illai. You understand that?
0: Adai purindukolgireerla?
1: Let me show you that in Matthew 18.
0: Matthew 18th adhigarathil adai ungalukku kaanvikiren.
1: Matthew chapter 18.
0: Matthew 18th adhigaram
1: and verse 19.
0: 19th vasanam.
1: First of all it says there must be two of you who agree.
0: Mudhalavu solugire irandu per angal orumana pada vendum.
1: That's the first step.
0: Mudhalavu kaaryam.
1: They must agree.
0: அவர்கள் ஒருமனப்பட வேண்டும்.
1: And then they must pray to the Father.
0: அதற்கு பிறகு பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும்.
1: And then their prayer will be answered.
0: அதற்கு பிறகு அவர்கள் ஜெபம் பதிலளிக்கப்படும்.
1: Do agree and ask, it will be done.
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டு கேட்டால் அதுக்கு அவர்கள் கொடுக்கப்படும்.
1: I say, why Lord?
0: ஏன் ஆண்டவரே?
1: Because the reason is given in verse 20.
0: 20வது வசனத்திலே அதன் காரணம் சொல்லப்படுகிறது.
1: Because where two people are agreed like that, Jesus says I am in the middle.
0: ஏனென்றால் இரண்டு பேர் அப்படி ஒருமனப்பட்டால் நான் அவர் மத்தியில் இருக்கிறேன்.
1: Verse 20 is the reason for the answered prayer.
0: அந்த பதிலளிக்கப்பட்ட ஜெபத்திற்கான காரணம் வசனம் 20ல் இருக்கிறது.
1: Verse 19 says your prayer will be answered if two of you agree.
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும்.
1: Because then I'll be in the middle.
0: ஏனென்றால் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்.
1: What about if two people don't agree?
0: இரண்டு பேர் ஒருமனம் படாமல் இருந்தால் என்ன?
1: And Jesus is not in the middle.
0: அவர் இயேசுக்கு சவுல் மத்தியிலே இல்லை.
1: Then you can pray and pray and pray, nothing will happen.
0: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம், ஒன்று நடக்காது.
1: I want to say to you husbands and wives.
0: கணவன் மனைவிக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
1: The devil is 100% desirous to prevent prayers from being answered in your home.
0: சாத்தான் 100% உங்கள் குடும்பத்திலே ஜெபங்கள் உங்களுக்கு ஜெபங்கள் பதிலளிக்காதபடிக்கு பிரயாசப்படுகிறது.
1: Your prayers for yourself should not be answered, your prayers for your children should not be answered.
0: உங்களுக்காய் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் பதிலளிக்கப்படக்கூடாது.
1: And he knows this, these verses, even if you don't know it.
0: இந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
1: He says all I have to do is just bring a little division between this husband and wife.
0: நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு பிரிவினையை கொண்டு வரும்.
1: Then they can pray as much as they like.
0: எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவர்கள் ஜெபித்துக்
1: கொண்டிருப்பார்கள். I know that nothing will happen.
0: எனக்கு தெரியும் ஒன்றுமே நடக்காது.
1: You married people, please look back over your past life.
0: திருமணமானவர்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள்.
1: See if the devil has not succeeded in your home.
0: சாத்தான் உங்கள் குடும்பத்திலே வெற்றி பெறவில்லையா என்பதை யோசித்து பாருங்கள்.
1: You go to church meeting regularly.
0: சபை கூட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போகிறீர்கள்.
1: But the devil's got power in your home.
0: சாத்தான் உங்கள் குடும்பத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது.
1: It's no use just singing songs on Sunday morning.
0: வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாடல் பாடுவது எந்த பிரயோஜனமும் இல்லை.
1: You have to be united at home.
0: குடும்பத்திலே நீங்கள் ஒருமனமாக இருக்க வேண்டும்.
1: My wife and I have claimed this prayer, this promise so many times in our 50 years of married life.
0: எங்களுடைய நானுமின் மனைவியும் எங்களுடைய திருமண 50 வருட திருமண வாழ்க்கையிலே அநேக முறை இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
1: Especially for our 4 children.
0: குறிப்பாக எங்கள் 4 பிள்ளைகளுக்காக.
1: God gave us 4 children and said you got to bring them up for me.
0: ஆண்டவர் எங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து எனக்காய் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றார்.
1: How to bring them up in a difficult world.
0: இந்த கடினமான உலகத்திலே எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
1: How to bring them up with limited money.
0: குறைந்த பணத்தை வைத்து எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
1: Agree and pray.
0: ஒருமனப்பட்டு ஜெபித்தோம்.
1: There's nothing he cannot do.
0: தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
1: He can do miracles for your family.
0: ஆண்டவர் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய முடியும்.
1: Because he'll be in the midst.
0: ஏனென்றால் அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார்.
1: Let me read the reverse of these two verses.
0: இந்த இரண்டு வசனங்களை நான் எதிர்மறையாய் நான் எடுத்து வாசித்தேன்.
1: If two of you do not agree,
0: இரண்டு பேர் ஒருமனப்படாதிருந்தால்,
1: and they ask,
0: அவர்கள் கேட்கும் பொழுது,
1: it will not be done.
0: அது அவர்களுக்கு செய்யப்படாது.
1: Because I am not in the midst.
0: ஏனென்றால் அவர் மத்தியில் நான் இல்லை.
1: You understood it now?
0: இப்போது புரிந்து கொண்டீர்களா?
1: That's exact opposite of these two verses.
0: இந்த இரண்டு வசனங்களுக்கு முற்றிலும் எதிர்மறையானது.
1: Who knows that?
0: அது யாருக்கு தெரியும்?
1: The devil knows it.
0: சாத்தானுக்கு தெரியும்.
1: So this is the body of Christ.
0: இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
1: Your wife does not have to be like you.
0: உங்களைப் போல உங்கள் மனைவி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: She is another part, you are another part.
0: நீங்கள் ஒரு அங்கமாய் இருக்கிறது, அவள் ஒரு அங்கமாய்
1: இருக்கிறது. But you have to be one.
0: ஆனால் ஒன்றாய் இருக்க வேண்டும்.
1: Other people in the church don't have your gift.
0: மற்றவர்களுக்கு சபையிலே உங்களுக்கு இருக்கிற வரம் இல்லை.
1: We have to be one.
0: நீங்கள் ஒன்றாய் இருக்க முடியும்.
1: That's why the devil is always trying to bring division in the body of Christ.
0: அதனால் கிறிஸ்துவின் சரீரத்திலே சாத்தான் எப்படியாவது பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறான்.
1: So we think of how to be hot.
0: எப்படி நாம் மனலா இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம்.
1: We need fellowship.
0: நமக்கு ஐக்கியம் அவசியம்.
1: See, nowadays many people in cities don't see fires made out of coal.
0: இன்னாலே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இந்த தணல்னாலே கரியை வைத்து அனல் மூட்டுவதை பார்த்ததில்லை.
1: We have got heaters and gas stoves and all that.
0: இந்த gas stove heaters பயன்படுத்துவது.
1: But in places where there are coal fires, where you put a lot of coal and then fire comes.
0: சில இடத்தில் நிலக்கரி கரிகளை போட்டு நெருப்பை கொண்டு வருவார்கள்.
1: Even if the fire is burning bright,
0: அந்த நெருப்பு பயங்கர அக்னியாக இருந்தால்,
1: all coals are red hot.
0: அந்த கரிகள் எல்லாமே சிகப்பாய் அக்னியைப் போல இருக்கும்.
1: You take out one coal,
0: ஒரே ஒரு ஒன்றிலிருந்து கரியை, ஒரு ஒரு
1: பிரைட்டஸ்ட் கோல்,
0: அது மிக பிரகாசமாக இருக்கிற ஒரு கரி,
1: அண்ட் புட் இட் அவுட் சைட்,
0: அந்த கரி துண்டை வெளியே எடுத்து விடுங்க.
1: வாட் வில் ஹேப்பன்?
0: என்ன நடக்கும்?
1: யூ திங்க் இட் வில் கண்டினியூ டு பர்ன்?
0: அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்குமா?
1: இட் வில் டை அவுட்.
0: அது முற்றிலுமாய் மறித்து விடும்.
1: ஈவன் இஃப் இட் இஸ் தி ஹாட்டஸ்ட் கோல் தேர், இட் வில் டை அவுட்.
0: அங்க இருக்கிற மிக பிரகாசமான அனலா இருக்கிற கரியா இருந்தாலும் அது மறித்து போயிடும்.
1: தட் இஸ் எ பாரபிள்.
0: அதுதான் ஒரு ஓமை.
1: Don't think you can do it on your own.
0: நீங்கள் உங்கள் பலனால் நீங்களாவே செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்.
1: You need to be in fellowship with others.
0: நீங்கள் மற்றவர்களோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்.
1: At least one other person.
0: குறைந்தபட்சம் ஒரு நபரோடாவது.
1: You know, there are people who have tell me, Brother Zach, there's nobody in my town who is interested in your message. Only I and my family are interested.
0: Yeah, சில இடத்தில் சொல்லுவார்கள், எங்களுடைய பட்டணத்திலே உங்களுடைய செய்தியை குறித்து விருப்பமாய் கேட்கிறவர்கள் நானும் என் மனைவி தான், மற்றவர்கள் யாருமே இல்லை.
1: We are listening to your message on the internet regularly.
0: நாங்கள் உங்களுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: Don't be satisfied with that.
0: அதை குறித்து திருப்தி அடையாதிருங்கள்.
1: You okay, now you pray that God will bring one other family in touch with you.
0: நீங்கள் ஜெபியுங்கள், இன்னும் ஒரே ஒரு குடும்பத்தை தேவன் உங்களோடு தொடர்பு கொள்ள வைக்கும்படி.
1: And then meet together.
0: அதற்கு பிறகு அவர்களை சந்தித்து,
1: that will be the beginning of a church.
0: அதுதான் சபையின் ஆரம்பமாக இருக்கிறது.
1: Just two families.
0: இரண்டு குடும்பங்கள்.
1: Many churches have started like that.
0: அப்படி அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது.
1: That is how the first church in Bangalore started with two families.
0: பெங்களூர்ல இருக்கிற சபை அப்படித்தான், இரண்டு குடும்பங்களை வைத்து ஆரம்பித்தது.
1: Families.
0: 20 குடும்பங்கள் அல்ல, வெறும் இரண்டு குடும்பங்கள்.
1: And that I have seen in many other places also.
0: அது அதே போல மற்ற அநேக இடங்களிலும் நான் பார்த்திருக்கிறேன்.
1: So please remember this. The Holy Spirit gives us different gifts.
0: பரிசுத்தாவியானவர் நமக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
1: And together we can help one another to be on fire for the Lord.
0: நாம் இணைந்து ஒருவரை ஒருவர் உதவி செய்து தேவனுக்கென்று அனலாய் இருக்கும்படி நாம் உதவி செய்ய முடியும்.
1: See, Ecclesiastes,
0: பிரசங்கியின் புத்தகம்.
1: I hope you all know where that is.
0: அது எங்க இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன்.
1: It's right in the middle of your Bible.
0: உங்கள் வேதாகமத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு புத்தகம்.
1: It's just after Proverbs, Psalm, Proverbs, Ecclesiastes.
0: சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி.
1: Ecclesiastes chapter 4.
0: பிரசங்கியின் புத்தகம் நான்காம் அதிகாரம்.
1: This is almost like a prophecy of the new covenant.
0: இது புதிய உடன்படிக்கையின் ஒரு தீர்க்கதரிசனம் போல இருக்கிறது.
1: Verse 9.
0: ஒன்பதாம் வசனம்.
1: It applies to families. And it also, husband and wife, also applies to brothers and sisters.
0: இது குடும்பத்திற்கும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும், சகோதர
1: சகோதரிகள் brothers and sisters.
0: இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளுக்கும்
1: பொருந்தும். Ecclesiastes 4 verse 9.
0: பிரசங்கின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
1: Two are better than one.
0: ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம்.
1: Because they have a good return for their labor.
0: அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன்.
1: Two people work individually, they can't do so much.
0: இரண்டு நபர்கள் தனித்தனியாக வேலை செய்தால் அவ்வளவா அவர்களால்
1: செய்ய முடியும். They work together, they can do much more.
0: ஆனால் இணைந்து வேலை செய்யும் போது அதிகமான காரியத்தை செய்ய முடியும்.
1: Secondly,
0: இரண்டாவதாக, If one of them falls, the other is there to help him up.
2: ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான்.
1: You know these people who climb mountains?
2: மலை ஏறுகிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
1: Two of them go together, one with the rope tied to each other.
2: ஒருவர் இரண்டு பேர் மேலே போவார்கள், ஒன்றோடொன்று அவர்களுடைய கயிறுகள் இணைக்கப்பட்டிருக்கும்.
1: Because they say one slips and falls, the other person is rope is tied to him, he'll hold that person.
2: ஏனென்றால் ஒருவர் தவறி விழுந்தால் மற்றவருடைய கயிறு அவரை தாங்கி பிடிக்க முடியும்.
1: But if a person is alone when he falls,
2: ஆனால் ஒரு மனிதன் கீழே விழும்போது தனிமையா இருந்தால்,
1: verse 10,
2: 10th வசனம்,
1: nobody to lift him up,
2: அவனை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை.
1: He's talking about the importance of fellowship,
2: ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறான்.
1: Two people can make each other warm,
2: இரண்டு பேர் சேர்ந்து யுத்தம் செய்ய முடியும்.
1: And in New Testament terms, no, verse 11, they can keep each other warm,
2: இரண்டு பேர் படுத்துக் கொண்டு அவர்களை அனல் உண்டாக்க முடியும்.
1: That means in New Testament terms, we can keep each other on hot for the Lord,
2: புதிய உடன்படிக்கையின் வார்த்தையில் சொன்னால் ஒருவரை ஒருவர் நாம் அனலாய் வைத்திருக்க முடியும்.
1: I can stir him up and he can stir me up and we can both be on fire for the Lord,
2: அவர் என்னை உற்சாகப்படுத்த முடியும், நான் அவரை உற்சாகப்படுத்த முடியும், நாங்கள் இருவரும் அனலாய் இருக்க முடியும்.
1: And then the third thing,
2: மூன்றாவது காரியம்,
1: that is resisting the devil,
2: சாத்தானை எதிர்த்து போராடு.
1: You know, one, the devil may be able to overcome one, but two can resist him and overcome him.
2: ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
1: These are the advantages of being two.
2: இதுதான் இரண்டு பேரா இருப்பதற்கான சாதகமான காரியம்.
1: It says a cord of three strands cannot be broken easily.
2: அதற்கு பிறகு முப்பரினும் சீக்கிரமா யாராது.
1: That's Jesus coming in the middle, the two becomes three.
2: And the Yesu Christ in the middle irukkira rendu nabargal moondru nabargalai maarugiraar.
1: It's a beautiful picture of fellowship in the New Testament.
2: Thudi odum padikkin aikkiyathirkendru miga arpudamaana padamai irukkum.
1: Husband and wife,
2: kanavan manaivi,
1: read those verses as husband and wife.
2: கணவன் மனைவி என்ற வசனத்தை வாசித்து பாரு.
1: Read those verses as two elders working together.
2: இரண்டு மூப்பர்கள் இணைந்து பணி செய்வதை ஒப்பிட்டு பாரு.
1: Two brothers working together.
2: இரண்டு சகோதரர்கள் இணைந்து பணி செய்வது.
1: Seeking fellowship,
2: அந்த ஐக்கியத்தை நாடுவது.
1: Some time ago I illustrated this in a picture way in our church in Bangalore.
2: சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில பெங்களூர்லே இதை நான் ஒரு காட்சி வடிவமாய் நான் காண்பித்தேன்.
1: I said all of us are zeros, worth nothing.
2: நாம் எல்லோருமே பூஜ்யமாய் இருக்கிறோம், எந்த பிரயோஜனமும் இல்லை.
1: So I called about 7 or 8 brothers and told them hold a board with 000 written on it.
2: ஏழு எட்டு நபர்களை அழைத்து ஒவ்வொருவரும் ஒரு போர்டை வைத்திருந்தார்கள், பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று எழுதப்பட்டது.
1: Okay, 8 people standing with zeros, what is the value?
2: எட்டு பேர் பூஜ்யம் என்ற பலகையை வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய மதிப்பு என்ன?
1: ஜீரோ,
2: பூஜ்யம்.
1: Then I said, now I'll show you something.
2: இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: Jesus Christ is one.
2: இயேசு கிறிஸ்து ஒன்று.
1: So if I put one in front of just one of these zeros,
2: இந்த பூஜ்யங்களுக்கு முன்பாக அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒன்றை நான் போடுகிறேன்,
1: he becomes 10.
2: அது 10 ஆக மாறுகிறது.
1: You understood that?
2: அதை புரிந்து கொள்கிறீர்களா?
1: Or you're asleep?
2: தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
1: One with a zero becomes 10.
2: அந்த பூஜ்யத்தோடு ஒன்றை சேர்த்தால் 10 ஆக மாறிவிடுகிறது.
1: All the other 7 zeros are still zeros.
2: அந்த ஏழு பூஜ்யங்களும் இன்னும் பூஜ்யமாவே இருக்கிறது.
1: One person with Jesus is worth more than all the others.
2: ஒரு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு நபர் மற்ற எல்லாத்தையும் பார்க்கிலும் மேலானது.
1: Now I'll find out whether you're asleep or not.
2: இப்போதே நீங்கள் தூங்குகிறீர்களா இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறேன்.
1: Now if one person joins this,
2: இதோடு கூட ஒரு இணைந்து கொண்டால்,
1: another zero comes there.
2: இன்னொரு ஒரு பூஜ்யம் வந்து விடுகிறது.
1: 10 becomes 11, right?
2: 10 11 ஆக மாறுகிறது.
1: No, it becomes 100.
2: நூறு ஆக மாறுகிறது.
1: You're awake, okay.
2: நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: That is the power of fellowship.
2: அதுதான் ஐக்கியத்தின் வல்லமை.
1: One more zero,
2: இன்னொரு பூஜ்யம்,
1: 1000.
2: ஆயிரமாய் மாறுகிறது.
1: So even if all of you say I'm zero, that's okay.
2: நீங்கள் எல்லாரும் நான் பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று சொன்னாலோ சரி.
1: I also stood there with a zero in front of me.
2: நானும் அவர்களோடு ஒரு பூஜ்யமாய்
1: நின்றேன்.
2: Preacher, பிரசங்கியா,
1: zero,
2: பூஜ்யம்.
1: It's only Jesus who's got value.
2: இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கிறது.
1: If we put Jesus in front of us,
2: நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக இயேசு கிறிஸ்துவை வைப்போம் என்றால்,
1: don't put him behind.
2: பின்பாக அல்ல.
1: Behind means 0001 doesn't help.
2: அந்த பூஜ்யம் எல்லாம் போய் கடைசியில ஒன்று இருக்கும்.
1: You put him in front.
2: முதலாவது முன்பாக.
1: Then only all the zeros have value.
2: அதற்கு பிறகுதான் எல்லா பூஜ்யத்திற்கும் மதிப்பு வரும்.
1: Right or wrong?
2: சரியா தவறா?
1: If you put it at the end,
2: கடைசியில போட்டால்,
1: now yes. So it's just a little picture. Sometimes picture language helps us.
2: இப்படி காட்சியிலே படமாய் காண்பிக்கிறது உதவி செய்ய முடியும்.
1: That is how we get value and that's how we can be hot and help one another.
2: அப்படித்தான் நாம் மனலாய் இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடியும்.
1: So what we need to see is the example of Jesus Christ.
2: நாம் பார்க்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் முன்னுதாரணம்.
1: So when I read the scriptures,
2: வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது,
1: I must see the glory of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்க வேண்டும்.
1: then I see my own need.
2: அதுக்கு பிறகு என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
1: I told you about Isaiah chapter 6.
2: ஏசாயா 6 அதிகாரத்தை நான் காண்பிக்கிறேன்.
1: Let's go there and see it.
2: அங்க சென்று நாம் பார்க்கலாம்.
1: It says here Isaiah in chapter 6 verse 1.
2: 6 அதிகாரம் 1 வசனம்.
1: He said, the year King Uzziah died, I saw the Lord sitting on a throne.
2: உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல்
1: வீட்டிற்கு
2: இரண்டாம் வசனத்திலே அந்த தேவதூதர்கள் தன்னுடைய முகத்தையும் கால்களையும் சட்டைகளால் மூடிக்கொள்கிறார்கள்.
1: He saw that these angels who never sinned could not look upon God.
2: இந்த பாவம் செய்யாத இந்த தேவதூதர்களால் தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை.
1: And when he saw that glory,
2: அந்த மகிமையை அவன் பார்த்தபோது,
1: he immediately said, oh, verse 5, I am ruined because I am such a corrupt man.
2: ஐந்தாம் வசனத்திலே அவன் சொன்னான், ஐயோ அருமானே, நான் அசுத்தவுள்ள மனுஷன்.
1: Who told him that?
2: அதை அவனுக்கு
1: சொன்னவர் told him.
2: யாருமே சொல்லவில்லை.
1: He just saw the glory of the Lord and immediately he felt that way.
2: தேவனுடைய மகிமையை பார்த்தான், அவன் அப்படிப்பட்டவனாய் உணர்ந்தான்.
1: And as soon as he confessed his sin,
2: அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கைட்ட உடனே,
1: the fire came from the altar, verse 6.
2: ஆறாம் வசனம், பலிபீடத்திலிருந்து அக்கினி வந்தது.
1: And cleansed his mouth.
2: அவனுடைய வாயை அது சுத்திகரித்தது.
1: Touched him.
2: அவனை தொட்டது.
1: The fire came and touched his mouth.
2: அவனுடைய வாயை தொட்டு.
1: And the Lord said,
2: தேவன் சொன்னார்,
1: now go and preach.
2: ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ போய் பிரசங்கி.
1: That is the way to preach.
2: அப்படித்தான் பிரசங்கி.
1: All preachers must follow this example.
2: எல்லா பிரசங்கியார்களும் இந்த முன் உதாரணத்தை
1: பின்பற்ற. See the glory of the Lord.
2: தேவனுடைய மகிமையை பார்த்து.
1: See your own need.
2: நம்முடைய சொந்த தேவையை
1: பார்த்து. Confess your need.
2: நம்முடைய தேவை அறிக்கையிடுவேன்.
1: Let the fire from the altar touch your heart.
2: பலிபீடத்தின் அக்னி நம்முடைய இருதயத்தை
1: தொடும். And the Lord says, now go with my anointing and preach.
2: என்னுடைய அபிஷேகத்தோடு போய் பிரசங்கி.
1: That is the ministry in the new covenant.
2: அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாய் இருக்கிறது.
1: So when we go into the scriptures,
2: வேத வசனத்திற்கு நாம் போகும்போது,
1: we must see the glory of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பார்க்க வேண்டும்.
1: Let me give you one or two examples how to read the Bible.
2: எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஒரு சில எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
1: I'll give you one example.
2: ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்க விரும்புகிறேன்.
1: Matthew chapter 12.
2: மத்தேயு 12 அதிகாரம்.
1: When we serve the Lord, we can expect a lot of people will be jealous of us.
2: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது अनेகர் நம்மேல் பொறாமையா இருக்கலாம்.
1: I have met many people in my life for the last more than 55 years who have been jealous of my preaching ability.
2: நான் என்னுடைய பிரசங்க திறனாலே என்மேல் பொறாமையா இருந்தவர்களை 55 ஆண்டுகளாக நான் பார்த்திருக்கிறேன்.
1: When they are jealous of you, they will tell lies about you to defame you.
2: அவர்கள் உங்கள் மேல் பொறாமையா இருக்கும்போது உங்களுடைய அந்த காரியத்தை பெயரை கெடுக்கும்படியாய் பொய்யான குற்றங்களை
1: சாட்டுவார்கள். Matthew 12 verse 22, they brought a demon possessed person who was blind and mute to Jesus.
2: மத்தேயு 12 அதிகாரம் 22 வசனம், பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு குருடுமான மனிதனை
1: கொண்டு வந்தார். He healed them in the miracle. The man spoke and saw.
2: அவன் பார்க்கும் பேசவும் முடிந்தது.
1: And all the people were so amazed. This is the son of David.
2: ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தான் என்றார்கள்.
1: But the jealous Pharisees,
2: ஆனால் பொறாமையான பரிசேயர்கள் அங்கு வந்தார்கள்.
1: This is no, this is the prince of demons who is working here.
2: இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூல் என்று சொன்னார்கள்.
1: Has anybody called you the ruler of demons?
2: யாராவது ஒருவர் பிசாசுகளின் தலைவன் என்று உங்களை சொல்லி இருக்கிறார்களா?
1: Maybe people have called you many bad names in your life.
2: உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பெயர்களை வைத்து உங்களை அழைத்திருக்கலாம்.
1: This is one of the worst names you can get.
2: நீங்கள் கேட்க வேண்டிய மிக மோசமான ஒரு வார்த்தை.
1: Who is the ruler of demons?
2: சாத்தானுடைய.
1: Who is the ruler of demons?
2: பெயெல்செபூலின் அந்த தலைவன் யார்? சாத்தானுடைய பிசாசுகளின் தலைவன் சாத்தான்.
1: He is the ruler of all the demons.
2: எல்லா பிசாசுகளின் தலைவன் அவன்தான்.
1: Has anybody called you Satan?
2: யாராவது உங்களை சாத்தான் சொல்லி இருக்கிறார்களா?
1: People have called me that.
2: என்னை அவர்கள் அழைத்து இருக்கிறார்கள்.
1: They called Jesus that.
2: இயேசுவை அப்படி அழைத்தார்கள்.
1: What did Jesus do?
2: இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
1: He said,
2: அவர் சொன்னார்,
1: verse 31.
2: 31 வசனம்.
1: Sorry, 32.
2: 32 வசனம்.
1: If you speak a word against the Son of Man, it's forgiven.
2: எவனாலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
1: Forgiven.
2: அவனை மன்னி.
1: Did you call me the devil?
2: நீ என்னை பிசாசு என்று அழைத்தான்.
1: Forgiven.
2: மன்னித்துவிடு.
1: Immediately.
2: உடனடியாக.
1: This is how you see the glory of Jesus in the Bible.
2: இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வேதத்திலே நாம் பார்க்க முடியும்.
1: Don't just see that.
2: அது வெறும் பார்ப்பது மட்டுமல்ல.
1: The Holy Spirit comes to make you like that.
2: பரிசுத்தாவியானவர் அப்படியா இயேசுவை போல் மாறும்படி செய்ய முடியும்.
1: I told you the two ministries of the Holy Spirit.
2: பரிசுத்தாவியின் இரண்டு ஊழியங்களை பற்றி சொன்னேன்.
1: To show you the glory of Jesus and to make you like that.
2: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிப்பது அவருடைய சாயலுக்கு ஒப்பாயங்களை மாற்றுவது.
1: You see, oh, they call Jesus the devil.
2: ஓ, இங்க சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் நினைக்கிறார்.
1: He did not curse them.
2: அவர்களை அவர் சபிக்கவில்லை.
1: You know, in the Old Testament,
2: பழைய உடன்படிக்கை,
1: when Moses' sister Miriam spoke against him,
2: மோசேயினுடைய சகோதரி மிரியாம் அவருக்கு விரோதமாய் பேசின போது,
1: சிம்பிள் திங்,
2: சாதாரண காரியம்,
1: Moses, why did you marry this non-Jewish, non-Israeli wife?
2: இந்த யூதரல்லாத இந்த பெண்ணை நீ ஏன் திருமணம் செய்து கொண்டாய்?
1: That's not such a big insult.
2: ஒரு பெரிய அவமானமான காரியம் அல்ல.
1: But God said, how dare you speak against my servant?
2: ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு துணிச்சலா என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினாய்?
1: You know what Miriam got?
2: மிரியாம் என்ன கிடைத்தது தெரியுமா?
1: You know, leprosy.
2: குஷ்டரோகம். What did she do? அவளுக்கு என்ன செய்தாள்?
1: She just questioned, why did Moses marry a non-Jewish person?
2: ஏன் மோசே ஒரு யூதரல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்?
1: I'll tell you another story.
2: இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன்.
1: By the way, that is Numbers chapter 12. You can read it sometime.
2: என்னாகவும் 12 அதிகாரம் நீங்கள் பின்பு வாசித்து பார்க்கலாம்.
1: There's another story from 2 Kings chapter 2.
2: ரெண்டு ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் சம்பவம் இருக்கு.
1: Elisha and received the anointing of Elisha from him.
2: எலியாவிடத்திலிருந்து எலிசா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான்.
1: And he came up.
2: அவன் மேலே வந்தபோது
1: some people said, you bald man. Elisha was bald, you know.
2: Elisha,
1: they made fun of his bald head.
2: அவனுடைய வழுக்கை தலையை பார்த்து அவனை கிண்டல் செய்தார்.
1: And said, oh, Elijah went up also. You baldy, you also go up.
2: Elia போனான், நீயும் வழுக்கையா இருக்கிற நீயும் போயிடு.
1: You know what happened?
2: என்ன தெரியுமா?
1: Elisha turned around and cursed them.
2: Elisha திரும்பி அவர்களை சபித்தான்.
1: And some bears from the forest came out and killed about 42 of them.
2: காடுகள்ல இருந்து சில கரடிகள் வந்து 42 பேரை இது கொண்டு போட்டு.
1: Elijah did not call for the bears. God sent the bears.
2: எலிசா அந்த கரடிகளை அழைக்கவில்லை, தேவன் அந்த கரடிகளை அனுப்பினார்.
1: But they made fun of a servant of God.
2: அவர் தேவனுடைய ஊழியரை அவர்கள் கேலி செய்தார்கள்.
1: Now here is somebody doing something worse than that to Jesus.
2: இங்கு அதைவிட மோசமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறார்கள்.
1: They didn't just make fun of his head or anything, they called him devil.
2: அவரை வெறும் பரியாசம் செய்யவில்லை, அவரை சாத்தான் என்று அழைக்கிறார்கள்.
1: But they did not get leprosy.
2: ஆனால் அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்கவில்லை.
1: No bears came to eat them up.
2: எந்த கரடிகளும் அவரை கொண்டு போகும்படி வரவில்லை.
1: What did they get?
2: அவர்களுக்கு என்ன கிடைத்தது?
1: Forgiveness.
2: மன்னிப்பு.
1: Now when somebody does harm to you,
2: யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால்,
1: do you want to be like Moses? They should get leprosy.
2: மோசே போல அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
1: Or you want to be like Jesus and say, forgive them?
2: இயேசுவை போல இருந்து அவர்களை மன்னியும் என்று சொல்ல விரும்புகிறீர்களா?
1: You examine your life.
2: உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
1: What do you wish for somebody who has harmed you?
2: உங்களுக்கு தீமை செய்த அந்த நபருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
1: Supposing your brother-in-law cheated you of the family property.
2: உங்களுடைய சகோதரனுடைய கணவர் ஏதோ ஒரு சொத்து விவகாரத்திலே உங்களை அவர் ஏமாற்றி,
1: he stole the whole thing.
2: எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்.
1: And your wife got no share.
2: உங்களுடைய மனைவிக்கு எந்த பங்கும் கிடைக்கல.
1: Your husband did not get any share.
2: இல்ல, உங்க கணவனுக்கு எந்த பங்கும்
1: கிடைக்கல. Some brother-in-law cheated the whole thing.
2: ஏனென்றால் அந்த சகோதரனுடைய மனைவி கணவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்.
1: What are you waiting for?
2: நீ எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: Are you waiting for some calamity to hit him?
2: ஏதோ ஒரு அசம்பாவிதம் அவருக்கு நடக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
1: Or can you say you are forgiven?
2: அல்லது நீங்கள் நாம் மன்னித்து விடுகிறேன்.
1: In that moment you will discover whether you are an old covenant follower of Moses or a new covenant follower of Jesus.
2: அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். நீங்கள் பின்னா இயேசு பழைய உடன்படிக்கை மோசே பின்பற்றுகிறவர்களா அல்லது புதிய உடன்படிக்கையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா?
1: I want to be on fire like Jesus was all the time.
2: இயேசு கிறிஸ்து இருந்தது போல எப்பொழுதுமே நான் அனலாக இருக்க விரும்பினால்,
1: if I wish evil for other people,
2: மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பினால்,
1: that is like pouring water on the fire will go out from my life.
2: அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றுவது போல அந்த அக்னி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும்.
1: That's why the fire goes out.
2: அதனால்தான்
1: How to remain hot?
2: எப்படி நான் தொடர்ந்து அனலா இருப்பது?
1: Don't pour any water on the fire.
2: அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றாதிருங்கள்.
1: Don't wish evil for other people.
2: மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பாதிருங்கள்.
1: Jesus was always on fire because he never wished evil for anybody.
2: இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அனலா இருந்ததற்கான காரணம் மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
1: When somebody does evil to you, forgive them.
2: யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள்.
1: You don't have to fellowship with them because that may not be possible. They are not interested in fellowship.
2: அவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியாது என்றால் அவர்கள் ஐக்கியப்பட விரும்பாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை.
1: Forgive them.
2: அவர்களை மன்னித்து விடுங்கள்.
1: From your heart.
2: உங்களுடைய இருதயத்திலிருந்து.
1: Ask the Lord to show you whether you are forgiven from the heart.
2: ஆண்டவரே இருதயத்திலிருந்து நான் மன்னித்து விட்டேனா என்று காண்பிக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள்.
1: One example of my own failure.
2: என்னுடைய வாழ்க்கையின் தோல்வியை குறித்து நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்.
1: I never did everything perfectly. I made mistakes and I learned from it.
2: நான் எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாய் செய்யவில்லை. நான் தவறு செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டேன்.
1: You know, just like I learned to write the alphabets with mistakes in the beginning, then I learned to write it properly.
2: எப்படி எழுத கற்றுக்கொள்ளும்போது தவறு செய்தேனோ அதே போல தவறு செய்து அதற்கு பிறகு சரியாக கற்றுக்கொண்டேன்.
1: In mathematics also, we make mistakes in addition, then we learn how to do it.
2: கணிதத்திலும் சில தவறுகளை செய்கிறோம் அதற்கு பிறகு சரியாக
1: கற்றுக்கொள்ளுங்கள். Don't be afraid of making mistakes. If you learn from it, it's good.
2: நீங்கள் தவறு செய்வதை குறித்து பயப்படாதீர்கள் அதை கற்றுக்கொள்வதால் நல்லது.
1: Somebody did some harm to me.
2: யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்தார்கள்.
1: And when something bad happened to him, I forgave him.
2: நான் அவரை மன்னித்து விட்டேன்.
1: I said, Lord, from my heart I have forgiven him.
2: ஆண்டவரே இருதயத்தில் அவரை மன்னித்து விடுகிறேன்.
1: And I thought I had done that.
2: நான் அதை செய்து விட்டேன் என்று நம்பினேன்.
1: Sometime later when something bad happened to him,
2: சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு தீமை நடந்தபோது,
1: I was a little happy.
2: என் இருதயத்திலே நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்.
1: And the Lord said, are you happy?
2: ஆண்டவர் சொல்றாரு சந்தோஷமா இருக்கிறாயா?
1: That something bad happened to that person who did some wrong to you.
2: உனக்கு தீமை செய்த ஒரு நபருக்கு ஒரு தீமையான காரியம் நடந்தது என்று.
1: That shows you did not forgive him from your heart.
2: அது எதை காண்பிக்கிறது என்றால் நீ உன் இருதயத்திலிருந்து அவரை மன்னிக்க

0: something bad happening to him and seeing how happy I was.
1: அவருக்கு ஒரு தீமை நடப்பதிலிருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அதன் மூலமா
0: எனக்கு
1: வெளிச்சம் கிடைத்தது என்னை குறித்ததான வெளிச்சம்
0: ஆண்டவர்
1: என்னை மன்னித்து விடுங்கள்
0: help me only to wish good for all the people who have done harm to me
1: ஆண்டவரே எனக்கு தீமை செய்த எல்லா நபர்களுக்கும் வெறும் நன்மை செய்வேன் நன்மை மட்டும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்
0: from that day I learned to bless those who curse me
1: அந்த நாளிலிருந்து என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன்
0: pray for blessing to those who persecute me
1: என்னை உபத்திரவப்படுத்தவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க
0: ஆரம்பித்தேன் love all my enemies
1: எல்லா எதிரிகளையும் நான் நேசிக்க
0: ஆரம்பித்தேன் to wish evil for anybody who's ever done harm to me
1: எனக்கு தீமை செய்த எந்த நபருக்கும் நான் தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை
0: only wish good good good good
1: அவர்களுக்கு நன்மை நன்மை நன்மை நன்மை நடக்க வேண்டும்
0: see what happens when you see I learned it from here the glory of Jesus
1: இது இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட
0: காரியம் that's one thing you can learn
1: இந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும்
0: this is how we must read the bible
1: இப்படித்தான் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்
0: and wherever you see something jesus did lord I want to see the glory of jesus there and I want to be like that
1: ஏதாவது ஒரு காரியத்தை இயேசுவை செய்வதை பார்க்கும்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதையே நான் பின்பற்ற விரும்புகிறேன்
0: see when you see jesus washing people's feet
1: இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவுவதை பார்க்கும்போது
0: admire it
1: அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன்
0: lord I want to be like that
1: ஆண்டவரே நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்
0: I want to be a servant
1: நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறேன்
0: even if I am the most important person in the church
1: சபையில் நான் முக்கியமான நபராக இருந்தாலும் சரி
0: let me never act like a maharaja let me act like a servant
1: ஆண்டவரே நான் ஒரு மகாராஜாவை போல இல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல நான் பணி செய்யட்டும்
0: there are many other things if you read the gospels you can see jesus glory
1: எப்போதும் மனலா எரிந்து கொண்டிருப்பதாக
0: இயேசு
1: கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்
0: ஆமென்
1: ஆமென்

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர்.

எங்களுக்கு மாற்று ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் உமக்கு மாற்றிடும். எங்கள் எபினேசரே, நாங்கள் உமக்கே தருகிறோம். இதுவரை எங்களுக்கு உதவினவர், அவர் என் பட்சத்தில் இருந்தார், என் தேவைகளை சந்தித்தார், அவரே எனக்கு சகாயராயிருந்தார், அவரே எங்களுக்கு பக்க பலமாயிருந்தார். நான் இதுவரை நடந்து வந்தது அவருடைய கிருபையினால, சூழ்நிலைகளை நான் கடந்தது அவருடைய கிருபையினால, தோல்விகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில தேவன் எனக்கு கூடவே இருந்தார். அவர் நல்ல எபினேசராய் என்னை நடத்தினார்.

எத்தனையோ மனிதர்கள் எங்களை விட்டு கடந்து சென்ற பொழுது, நாங்கள் நம்பியிருந்த பல வாசல்கள் அடைபட்ட பொழுது, இனிமேல் முடியாது என்று கைவிரித்த வேளையில், எங்கள் விசுவாசம் அற்று போன வேளையில், நம்பிக்கைகள் எல்லாம் இழந்த வேளையில், நீ நல்ல ஒரு எபினேசரா எங்கள் கரத்தை பிடிச்சிங்கப்பா. நீங்க தான் எங்களை நடத்தி வந்தீங்க டாடி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்குறோம். எபினேசரே, நீங்க தான் எங்களை நடத்துனீங்கப்பா. நீங்க தான் எங்களை நடத்துனீங்க. நீங்க இல்லாம எங்களால் ஒரு அடி எடுத்து வைத்திருக்க முடியாதப்பா. நெருக்கத்தின் வேளையில, கண்ணீரின் பள்ளத்தாக்கில, மரண இருளின் வேளையில, நீர் நல்ல எபினேசரா எங்களை நடத்தி நீர் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல, நீர் எங்களை சுமந்து எங்களை இதுவரை எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தினீங்கப்பா. நீங்க நடத்தினீங்க, நீங்க நடத்தினீங்க ஆண்டவரே, நீங்க நடத்தினீங்கப்பா.

சில வேளைகள் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு வேற என்ன ஆண்டவரே செலுத்த முடியும்? நீ நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் எதை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். நீங்கள் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நன்றியுள்ள ஒரு இருதயம். அவ்வளவுதான், அவர் இதுவரை நடத்தி வந்ததுக்கு நம்ம செய்யக்கூடியது எல்லாம் ஒரு நன்றியுள்ள இருதயம். என்னை மறவாமல் நினைத்தீங்கப்பா, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சேர்ந்து ஆராதிக்கலாமா? என்னை மறவாமல் நினைத்த அந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து

எங்களை இதுவரை நடத்தின எபினேசர் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. இனி மேலும் எங்களை நடத்த நீர் உண்மை உள்ளவரப்பா. ஒரு ரோட்ல இருக்க பிச்சைக்காரன்ட்ட போய் நம்முடைய தேவை போய் சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவனால செய்ய முடியாது. அப்போ நமக்கு ஏற்கனவே உதவி செய்தவர்கள், இல்லாவிட்டால் ஏற்கனவே உதவியை பெற்றவர்கள், இல்லாவிட்டால் உதவி செய்ய திராணி உள்ளவர்கள், இந்த மூன்று காரணங்கள் இருந்தால் தான் நம்ம உதவி கேட்போம். இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் இதுவரை உதவின எபினேசர் அப்படின்னும் போது நான் ஏன் இன்னைக்கு தைரியமாக நான் அதை பாடுறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் தான் எனக்கு உதவினார், இதுவரைக்கும் என்னை அவர் தான் நடத்தினார். இந்த வேதத்தில் நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை சம்பவங்களை நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா இத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உலக தோற்றத்தின் முதல்ல இருந்து ஆண்டவர் எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னொன்று, நம்ம ஏன் இன்னைக்கு தைரியமா பாடுறோம்னா, என் தேவனுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர், அவர் உதவி செய்யக்கூடாதபடி அவர் பலவீனமானவர் அல்ல, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் அதனால கலங்க போறதில்லை ஆண்டவரே. இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய சவால்கள், பெரிய மலை போன்ற தேவைகள் உங்க முன்னாடி இருக்கலாம். நான் சொல்லுவேன், இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த அந்த எபினேசர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு நாள் ஒரு பணக்கார மனிதன் தன்னுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அப்பொழுது அவன் வீட்டிற்கு வெளியே இருந்த அந்த குப்பை தொட்டியில் இருந்து ஒரு மனிதன் எதையோ எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பணக்காரன், நான் ஏழையாக இல்லை, அதனால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்றான். அந்த ஏழை மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவிலே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உடை இல்லாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த இவன், ஆண்டவரே, எனக்கு நல்ல மனநிலை இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று கூறினான். மனநிலை சரியில்லாத மனிதன் நின்ற இடத்தை தாண்டி வேகமாய் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. அதை பார்த்து அவன், கடவுளே, நான் வியாதி உள்ளவனாக இல்லை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்ட மனிதனை ஆஸ்பத்திரியில் தள்ளுவண்டியில் வைத்து உள்ளே எடுத்துச் சென்ற பொழுது ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அதை பார்த்து, ஆண்டவரே, நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம் அன்பர்களே, வாழ்க்கையின் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இன்று ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? வேண்டிய இடத்திற்கு பயணம் செய்ய நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனால் மட்டும் நன்றி சொல்ல முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது உண்மையானால் கர்த்தரை துதிப்போமா?

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 8. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாப்பியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாப்பியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். ரேகோவின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டையில் இருக்கிற சீமியை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பங்கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசுகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரொத்தாயிலும் இருந்த தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதாதேசர் தோயின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறி அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். மேலும் ஜோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான

இடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிட்சை பண்ணினான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திருப்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூவின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமேலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். செரேயா சம்பிரதியாயிருந்தான். ஜோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி சங்கீத விளக்கு உரைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீதம் 109 சங்கீதம். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த சங்கீத விளக்கு உரை பிரயோஜனமா இருக்கிறதா? நீங்கள் எப்பொழுதாகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இப்பொழுதே யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சங்கீதம் 109. இந்த சங்கீதம் 109 நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம், துன்மார்க்கனின் அழிவு. துன்மார்க்கனின் அழிவு. சில வேத பண்டிதர் இந்த சங்கீதத்தை யூதாசுக்கு ஒப்பனையாய் பேசுகிறார்கள். யூதாஸ் மேசியாவுக்கு ஒப்பனை. இந்த சங்கீதத்தை நாம் இரண்டாய் பிரிக்கலாம். முதல் 20 துன்மார்க்கனின் அழிவு, 21-31 வரைக்கும் பக்தனின் ஜபம், பக்தனின் விண்ணப்ப ஜபம். 109:8 இவ்வளமாய் சொல்லுகிறது, அவன் நாட்கள் கொஞ்சமாக இருக்க கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன், அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இந்த சங்கீதத்தை யூதாசுக்கு ஒப்பிடலாமா? யூதாசின் கிரியைகளுக்கு ஒப்பிடலாமா? அப்போஸ்தலர் 1:20 நாம் வாசிப்போம். 1:20 சங்கீத புத்தகத்தில், அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அதே வசனங்கள் தான். கீழே பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன், யூதாசை போன்றவர்கள், வீடு பாழாய் கிடக்கும், அவன் வாசஸ்தலங்கள் பாழாய் கிடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவன் கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்று சங்கீதம் 109 இங்கேயும் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு வேதனையான ஒரு நிலை வந்ததுக்கு காரணம் என்ன? தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய வல்லமையை சுமக்க வேண்டிய மனிதன், 2 பேராய் அனுப்பும் போது இவனும் ஊழியத்துக்கு போனான் அல்லவா, தேவனால் அல்லவா தெரிந்து கொள்ளப்பட்டவன். மாற்கு 3:13 தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொள்ளும் போது சித்தம் என்ற வார்த்தையை கவனிங்கள், அதிலும் இந்த யூதாஸ் அடங்குகிறான் அல்லவா. இப்படியான ஒரு நிலையில் இருந்த மனிதன் 109 அவனுடைய சாபம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, வீடு பாழாய் போகும், அவனுடைய பிள்ளைகள் அழிக்கப்படுவார்கள், அவன் வாசஸ்தலத்தில் ஒருவனும் வாசம் பண்ணக்கூடாது, அவன் சபிக்கப்பட்டவன், அவனுடைய தலைமுறைகள் அறுப்புண்டு போக வேண்டும், ஒருவேளை அவன் ஜெபித்தால் கூட அது பாவமா என்ன பண்ணட்டும் என்று சொல்லி சாபம் சாபம் சாபம் என்கிற ஒரு நிலையிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசிக்க வேண்டியதுதான். இந்த 109 சங்கீதத்தில் என்னை யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை பேசுகிறேன். 17 சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் போகும். சாபத்தை அவன் விரும்பினான் அது அவனுக்கு வரும், சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போகும். இன்றைக்கு மனிதன் சாபத்தை விரும்புகிறான், மனிதன் சாபத்தை விரும்புகிறதுனால் தான் அவன் சபிக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தின் வழி என்ன? கிறிஸ்தவத்தை மதமாய் மாற்றிவிட்டார்கள். மதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆட்பறித்து சத்தம் போடுவது. சாபத்தை அவன் விரும்பினான் அதுக்கு வரும். தேவன் சபிக்கிற தேவன் அல்ல, தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டும், சாபத்தை ஒரு மனிதன் விரும்பும் போது அவன் சபிக்கப்படுகிறான். ஆசீர்வாதத்தின் வழி என்ன என்பதை இன்று மக்கள் பார்ப்பதில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம் யூதாசை குறித்து. அவன் நன்றாய் தெரிந்து கொள்ள இருந்தது, ஆசீர்வாதத்தை தெரிந்து, தேவனுடைய வல்லமையை தெரிந்து, அதை பெற்றுக் கொள்ளாமல் அவன் சாபத்தை விரும்புவதற்கு காரணம் என்ன? இங்கே ஒரு வசனம் இருக்கிறது, 13:2 நடுப்பகுதி, அவரை காட்டு கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு சாத்தான் தூண்டுகிறான், இருதயத்தை தூண்டுகிறான், சாத்தான் தூண்டுகிறான். ஒரு இடத்தில் சாத்தான் தூண்டுகிறான் என்று பார்க்கிறோம், இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கும் போது
லூக்கா 22:3 சொல்லுகிறது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். சாத்தான் தூண்டுகிறான், சாத்தான் புகுகிறான். யாரு? தேவனோடு இருந்த மனிதன், சீஷனா இருந்தவன். சாபத்தை ஒரு மனிதன் விரும்பும் போது அது அவனுக்கு சாபமாய் போகுது. சாத்தான் தூண்டவும் சாத்தான் புகழவும் காரணம் என்ன? அவனுக்கு இருந்த பண ஆசை. அநேக இடத்தில் அந்த வசனங்கள் வரும், பணத்தின் மேல் இருந்த நாட்டம். நான் இயேசுவை காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள். ஒரு மனிதனுக்கு பண ஆசை வரும்போது அவன் எதை வேண்டுமானாலும் செய்ய அவன் தயங்க மாட்டான். எல்லா தீமைக்கும் பண ஆசை வேறாயிருக்கிறது. பணத்துக்காகத்தான் இன்றைக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னவாய் மாறிவிட்டது? சாத்தானை உள்ளே கொண்டு வந்தது. சாத்தானால் நிரப்பப்படுகிறான். சாபத்தை ஒரு மனிதன் விரும்பினால் அது அவனுக்கு சாபம் வரும். நான் சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர், நான் ஜபத்துக்கு வருகிறேன், நீங்கள் தெரிந்து கொள்வது எது? சோதோம் குமராவை தெரிந்து கொள்ள போறீங்களா? உங்க கையில இருக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், எதை தெரிந்து கொள்ள போறீங்க? சாபத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். சாபத்தின் வழிகள் 12 வழியில சாபம் வரும். அதுல ஒன்று தான் வார்த்தை, உச்சரிக்கப்பட்ட சாபம். நான் ஏழை, நான் எல்லாம் எழுப்ப முடியாது, எனக்கு பணம் கிடைக்காது, நாங்கள் அழிஞ்சிருவோம், ஐயோ நான் என்ன பண்ண போறேன் என்று சொல்லி நான் பேச பேச சாபமாய் மாறிவிடுகிறது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக தேவ தூதர்கள் ஸ்திரீடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பேதுரிடத்திலும் சீஷரிடத்திலும் சொல்லுங்கள். சீஷன் என்று சொன்னாலே பேதுர் அடங்குவான். ஆனால் அந்த இடத்தில் பேதுரு சீஷனா இல்லை. சீஷன் பட்டியலிருந்து வெளியெடுக்கிறான். சாபத்தை ரெண்டாய் பிரிக்கலாம். ஆர் கோவா எபிரேய சொல். ஆர் என்றால் உச்சரிக்கப்பட்ட சாபம். நாமே நமக்கு சாபத்தை வருவிப்பது, நாமே தேடிக்கொள்வது. பேதுரு தேடிக்கொண்டான், எனக்கு அவரை தெரியாதப்பா, அந்த மனுஷனோட நான் இருக்கவே இல்லை. அவன் சொன்னபடியே பட்டியலிருந்து எடுக்கப்படுறான், அவன் சீஷன் இல்லை. இப்ப இயேசு பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று திரும்ப திரும்ப கேட்கிறார். ஏன் தெரியுமா? எந்த வார்த்தையினால என்னை தெரியாது சபித்தியோ, அதே வாயினால என்னை தெரியும், நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அநேக குடும்பங்களின் சாபத்துக்கு காரணம் என்ன என்றால் அவர்கள் வாய்த்தான். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது, உன் மாம்சம் பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, தேவன் உன்னுடைய வார்த்தையினால் கோபப்பட்டு உன் கையின் கிரியைகளை சபிப்பானேன். வார்த்தையினால, நான் ஏல, எனக்கு குழந்தை பிறக்காது. சாபத்தை தேடினால் சாபம் வரும், ஆசீர்வாதத்தை தேடினால் ஆசீர்வாதம் வரும். ஏன் பாஸ்டர்? நல்லா இருந்தவனுக்குள்ள பிசாசு வந்துச்சு, அவனிடம் கொடுக்கிறான். பண ஆசை, பண ஆசை. சாத்தானால் நிரப்பப்படுகிறான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கேயாசி, எலியாவுக்கு அடுத்தது எலிசா, எலிசாவுக்கு அடுத்தது கேயாசி. அபிஷேகம் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கேயாசிக்குள் இருந்தது என்னது? பண ஆசை. அதனால கிறிஸ்தரோகம். பணம் பணம் பணம் பணம் என்றே இருக்கக்கூடாது. பணத்துக்காக கால்கள் விரைந்து ஓடக்கூடாது. அப்போஸ்தலர் 1:18 சொல்லப்படுகிறதே அந்த யூதாசை குறித்து, அநீதியத்தின் கூலிக்காக, ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக, பணத்துக்காக ஊழியம், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அனனியா சாப்பிட்றாள். 4 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நிரப்பப்படுகிறார்கள் ஆவியிலே. 5 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியான இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்தாவிட பொய் சொல்ல நிரப்பப்படுகிறேன், சாத்தான் நிரப்புறான். காரணம் பண ஆசை, பண ஆசை. சாபத்தை நாமே தேடிக் கொள்கிறோம், சாபத்தை நாமே தேடிக் கொள்கிறோம். தேவன் சபிப்பவன் அல்ல. யோபை தேவன் சபிக்கவில்லையே. யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுக்கல, யோபுக்கு தெரியல. அது நமக்கு பைபிள் இருக்கிறதுனால தெரியும், கர்த்தர் எடுக்கல, பிசாசு தான் எடுத்தான். பிசாசு தான் திரும்ப திரும்ப திரும்ப வந்து சொன்னா, நான் எடுக்க போறேன், நான் அதை செய்ய போறேன். பிள்ளைகளை ஆண்டவர் கொல்ல இல்லை,
ஆண்டவர் கொள்ளுகிறவர் அல்ல, கர்த்தர் எடுக்கலைங்க. நாம் எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் உள்ள வர இடம் கொடுத்தோம். பண ஆசை என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், பணம் பணம் என்று அலைகிறான். கடைசியில் சாத்தான் தூண்டுகிறான், சாத்தான் புகழ்கிறான். ஒரு வேதனையான வசனத்தை சொல்லி முடிக்கிறேனே. யோவான் 13:27 அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். துணிக்கை திருவிருந்து எடுத்தோன்னு சாத்தான் உள்ள வர்றான். திருவிருந்து எடுத்தா சாத்தான் வரக்கூடாது, சாத்தான் உள்ளே வரக்கூடாது. ஆனா திருவிருந்து எடுக்கிறான். அப்ப எடுத்த திருவிருந்தே அவனுக்கு பிரயோஜனமா மாறலையே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரத்தை நான் எடுக்கும் போது பேய் நடுங்கணும், வியாதி சுகமாகணும். ஆனா திருவிருந்து எடுத்தோன்னு எடுத்த அடுத்த செகண்டே சாத்தான் உள்ள வர்றான். ஏன் அவன் எப்படி எடுத்தான் திருவிருந்த? சீக்கிரமா கொடுங்க, நான் எடுத்துட்டு நான் செய்யணும். அதே வாழ்க்கை தான், அப்படிதான் இருப்பேன். காட்டி கொடுக்கிறதுல காட்டி கொடுக்கதா போறேன். அந்த பண ஆசை, ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா, திருவிருந்த நீங்க கொடுக்குறீங்களே, நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க, செய்ய போற பாவம் ஆண்டவரே காட்டி கொடுக்க போறேன், நான் செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்பாமல். இன்றைக்கு அநேக திருவிருந்து அப்படித்தான் நடக்கிறது. இருக்கிற வண்ணமாகவே எடுக்கிறோம், இருக்கிற வண்ணமாகவே எடுக்கிறோம், பிரயோஜனம் இல்லை. திருவிருந்து எடுத்தால் நம்முடைய பலவீனங்கள் பலனாய் மாற வேண்டும், வியாதி சுகமாய் மாற வேண்டும், மரண வியாதிகள் ஜீவனாய் மாற வேண்டும். ஆனால் திருவிருந்து எடுத்த உடனே பிசாசு உள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன? சாத்தான் வந்ததுக்கு காரணம் என்ன? பண ஆசை, பணத்தின் மேல் நாட்டம், பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். பணம், பணத்தை பற்றி பேசும்போது முகங்கள் மாறுகிறது, அந்த அளவு மோப்பம். சாபத்தை விரும்பினான், சாபம் வரும். நீங்கள் கேயாசியா மாறி விடாதீங்க. ஊழியம் செய்கிற நீங்க அடுத்த அபிஷேகம் எப்ப கிடைக்கும்? எலியாவுடைய அபிஷேகம் எலிசாவுக்கு, எலிசாவின் அபிஷேகம் கேயாசிக்கு. ஆனால் கிறிஸ்துரோகமாய் மாறிவிட்டதே. அனனியா சாப்பிடால் வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டிய நீங்க, சாத்தான் உங்களை நிரப்பினானே, சாத்தான் உங்களை நிரப்பினானே. யூதாசே, அற்புத அடையாளம் செய்ய வேண்டிய யூதாஸ், உன் ஸ்தானத்தை விட்டதுக்கு காரணம் என்ன? உன் ஸ்தானம் வேறொருவனுக்கு போன காரணம் என்ன? பணம், பணம், பணம். சாபத்தை விரும்பாதே. சாபத்தை விரும்பினால் சாபம் வரும், ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த செய்தி உங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். God bless you.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6. லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் July 14, 1913 நெப்ராஸ்காவிலே பிறந்தவர். அவர் பிறந்த 16வது நாளிலேயே அவருடைய பெற்றோர் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தனர். பின்பு அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்றனர். அவருடைய தந்தைக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவருடைய தாயை அவர் அடிக்கடி அடித்தார். ஆகவே அந்த குடும்பம் பிரிந்தது. அவருடைய தாயார் அவரை தூக்கி கொண்டு மிச்சிகனில் வசிக்க சென்றார். பின்பு அவருடைய தாய் பெயிண்ட் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஜெரால்ட் ஃபோர்ட் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். ஜெரால்ட் ஃபோர்ட் லெஸ்லி லிஞ்சை தனது குழந்தையாகவே தத்தெடுத்து கொண்டார். அவனுடைய பழைய பெயரான லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் என்ற பெயரை மாற்றி தனது பெயரையே லெஸ்லிக்கு ஜெரால்ட் ஃபோர்டு என்று வைத்தார். இந்த தத்தெடுக்கப்பட்ட ஜெரால்ட் ஃபோர்டு தான் அமெரிக்காவின் 38வது ஜனாதிபதியாக வந்தார். லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் தத்தெடுக்கப்பட்டதால் அவர் ஜெரால்ட் ஃபோர்டு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய குடும்பத்தில் இணைந்தார். அவர் ஒரு ராயல் வரிசையில் இடம்பெற்ற மனிதனாக மாறினார். இதெல்லாம் அவருக்கு சாத்தியமாக காரணம் என்னவென்றால், அவர் ஒரு புதிய குடும்பத்தில் புதிய தகப்பனோடு இணைந்ததினால்தான். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தத்தெடுத்து அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நம்மை மாற்றியிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து அதை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் ராஜரீக குடும்பத்தின் அங்கமாக மாறிவிடுகிறோம். ஒரு பரம தகப்பன், புதிய குடும்பம், புதிய பெயர், புதிய எதிர்காலம் மற்றும் ஒரு புதிய வாழ்வை நம் பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். ஆதரவற்றவர்களும் நிற்கதியானவர்களுமாய் இருந்த நம்மை தேவன் ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஆதரவற்றவர்களாகவும் தனித்து விடப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். என் குடும்பம் பிரிந்திருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்பட அவசியமில்லை. வானாதி வானங்களை படைத்த தேவனை உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவரும் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு யாராலும் கிரகிக்க முடியாத உயர்வுகளை தருவார். ஆம், நம் தகப்பனாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இருக்கும்போது நம்முடைய உயர்வுகளும் நிச்சயமே.

பொழுது 17வது வசனத்தில் இருந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கின்றபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 17 வசனத்தின் இருந்து நாம் ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி ஏது என்று நாம் பிரசங்கிக்கலாம். இந்த 17 வசனத்தில் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம அடுத்த வசனத்திற்கு நேராய் கவனம் செலுத்த போகிறோம். 18வது வசனத்தை நம்முடைய கண்களுக்கு முன் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனிதனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பேதுரு பவுல் வாழ்ந்த காலங்களில் அவர் கண்ட ஒரு காரியம், சத்தியம் அடக்கி வைக்கப்படுகிறதை கண்டார், உண்மை மறைக்கப்படுகிறதை கண்டார், உண்மை சொல்லப்படாததை கண்டார். நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, உண்மை மறைக்கப்படுவது இயேசுவின் காலத்திலேயே இருந்திருக்கு. உண்மை வெளிப்படுத்த தடை விதிக்கின்ற ஒரு காலம் பிதாக்களின், அதாவது அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே இருந்திருக்கு, இன்னைக்கு மட்டும் கிடையாது. அதனால நம்ம நினைக்கலாம், நம்ம தான் பெரிய பிரச்சனையின் காலத்துல இருக்கோம், இனி எல்லாம் சபை வளராது பிரதர், பயங்கரமான கொடுமையான காலம் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஒரு நாளும் தேவ ஜனங்களுக்கு இவ்வுலகத்தின் சமுதாயம் அனுகூலமாக இருந்ததே இல்லை. ஆமென். சபை வளருவதற்கு இந்த தேசம் அனுகூலமாக இல்லை என்று நாம் பல நேரம் நினைக்கிறோம். நான் ஒரு சின்ன ஒரு காரியம் கேட்கிறேன், என்னைக்குத்தான் சபை வளருவதற்கு சமுதாயம் அனுகூலமாய் இருந்தது? 2000 வருட சரித்திரத்தை படித்து எனக்கு சொல்லுங்க, என்றைக்கு இந்த உலகம் சபைக்கு அனுகூலமா இருந்துச்சு? என்றைக்கு இந்த சமுதாயம் தேவ ஜனங்களுக்கு அனுகூலமாய் இருந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஐக்கியம் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போ உண்மை மறைக்கப்படுதல், உண்மை சொல்லப்பட தடை விதித்தல், இவைகளை இன்று மட்டுமல்ல பவுல் அடியாரின் காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆனா பைபிள் சொல்லுது, மறைக்கப்படுவதல்ல பிரச்சனை, மறைக்கிறவர்களுக்குத்தான் பிரச்சனை. எவன் ஒருவன் உண்மை சொல்லப்படக்கூடாதபடிக்கு, நீதி சொல்லப்படக்கூடாதபடிக்கு, சத்தியம் சொல்லக்கூடாதபடிக்கு அடக்கி வைக்க முற்படுகிறானோ அவர்களுக்கு விரோதமாய் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கு உண்மை மறுக்கப்படுகிறது அங்கே தேவ கோபம் உண்டாகும். பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது யார் மேல் தேவ கோபம் உண்டாகும் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம எடுத்தா அதுல மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வது உண்மையை தடுக்கிறவன், உண்மையை மறைக்கிறவனின் மேல் தேவ கோபம் உண்டாகும். இரண்டாவதாக கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் மேல் தேவ கோபம் வரும் என்று பைபிள் சொல்லுது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய உபகரணங்களை, கர்த்தருக்கு அடுத்தவைகளை துர்விநியோகம் பண்ணுகிறவன், மிஸ்யூஸ் பண்றவன், தேவ கோபம் வரும். கர்த்தருடைய அழைப்பை அலட்சியப்படுத்துகிறவன், மோசே ஆண்டவர் கூப்பிடுகிறார், மோசே கேட்கல, நான் வரமாட்டேன், என் மச்சான அனுப்புன்ற, சும்மா சொன்னேன், பைபிள் அப்படி இல்லை, எவர யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்னு சொல்ற உடனே ஆண்டவர் கோபம் அடைகிறார். தேவ கோபம்

எங்கெல்லாம் வருகிறது, எப்படி வருகிறது, ஆமீன் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுல ஒன்று, உண்மை மறுக்கப்படும் பொழுது, உண்மை மறைக்கப்படும் பொழுது, உண்மை தடுக்கப்படும் பொழுது தேவ கோபம் வரும். அநேக இடங்களிலே உண்மை பொய் என்று மறுக்கப்படுகிறது. ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் உண்மையை மறுக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உண்மை மறுக்கப்படலாம். ஒருவேளை நீங்கள் உண்மையை மறைக்கிறவர்களாய் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உண்மை மறைக்கப்படலாம், ஒருவேளை உண்மை தடுக்கப்படலாம், அல்லது ஒருவேளை உண்மை உங்களுடைய உண்மை தடுக்கப்படலாம், அல்லது நீங்கள் தடுக்கலாம். இந்த செயல் எங்கு வெளிப்படுமோ, எங்கு வெளிப்படுமோ அங்கு தேவ கோபம் வெளிப்படும் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்லுகின்ற இந்த உண்மை எத்தகையது? இந்த இடத்தில் சொல்லி வருகின்ற உண்மை ட்ரூத் இயேசுவாகிய சுவிசேஷம். அப்ப நீங்க இது வாழ்வுக்கடுத்த நிலையில் வராதா என்று கேட்கலாம். இது வாழ்வுக்கடுத்த பகுதியிலும் வரும். காரணம், ஆண்டவர் உங்களையும் என்மையும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கத்தான் சொல்லுகிறார். நமது வாழ்வில், நமது குடும்பத்தில், நம்முடைய அடிப்படை ஜீவியத்தில் எங்கே உண்மைக்கு மாறான செயல்கள் இருக்குமோ அங்கே தேவனுடைய கோபம் மறைந்து செயல்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே உண்மையாயிருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கோபத்திற்கு விடைபட்டு கொள்ள பைபிள் அப்படித்தான் சொல்லு. தேவனுடைய கோபத்தில் தப்பிக்கொள்ள நமக்கு என்ன வழி? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றே இல்லதென்றும் சொல்லணும். அதுக்கு மேல ஒரு வார்த்தையே கிடையாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்று சொல்லும் பொழுது நாம் கோபத்திற்கு என்ன செய்து விடுகிறோம்? தப்பி விடுகிறோம். அதனால என்ன நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் உண்மையாய் இருக்க ஆண்டவர் கிருபை தருவாரார். சங்கீதம் 2 தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் வரும் என்று வேதம் எழுதப்பட்டு வேதம் சொல்லுது. 2 சங்கீதத்தில் அந்த பகுதியை நாம் கவனித்து பார்த்தால் தேவனுடைய கோபத்தில் இருந்து தப்பிக்கொள்வதற்கு 2 சங்கீதம் 12 அழகான ஒரு வேத பகுதியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆசிக்கலாமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகின்ற யாவரும் பாக்கியவான்கள். பாருங்க, ஒரு மனிதனின் மேல் தேவ கோபம் வெளிப்படுமானால் இந்த 12 படி அவர்கள் வழியில் என்ன செய்து விடுவார்கள்? அழிந்து விடுவார்கள். அழகா பைபிள் சொல்லுது, ஒரு தனி மனிதனின் மேல் தேவ கோபம் வெளிப்படுமானால் அவனுடைய வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டட் லைஃப், முற்றுப்பெறாத ஒரு வாழ்க்கையாய் முடிந்து விடுகிறார். ஒருவேளை நம் ஊழியத்தில் இருக்கலாம், ஒருவேளை நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், படாதவர்களாக இருக்கலாம். தேவனுடைய கோபம் ஒரு மனிதனில் வெளிப்படுமானால் அவனுடைய வாழ்க்கை முற்று பெறாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கவனம் செலுத்துகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், தொடர வருகிறேன். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய லட்சியம், அவர்களுடைய ஆசை என்று சொல்வது கானான் என்று சொல்லுகிறது மட்டுமே. 32 லட்சம் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல லட்சம் மக்கள் புறப்பட்டாங்க. முதியவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரையிலும் எல்லாருடைய இருதயத்திலும் ஒரே லட்சியம் காணான்தாக. அப்ப நீங்க கேட்கலாம், முதியவர்கள் ஆசை ஆமீன் விரும்பினது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா
40 வருடம் அல்ல, கானான் டு எகிப்து வெறும் 40 நாட்கள் தான். என்னதான் சீரியஸா தாத்தா கிடந்தாலும் 40 நாள்ல என்ன செய்திடலாம், கானானுக்கு போயிடலாம். இப்ப எல்லாருடைய இருதயமும் கானான் என்று சொல்லுகிற ஒரு லட்சியம் அவர்களுக்குள் மறைந்திருந்தது. ஆனால் விருப்பங்கள் 1000 இருந்தும் தேவனுடைய கோபத்தை தங்களுக்குள் கொண்டு வரத்தக்க குணங்கள் மறைந்திருந்தபடியினால் முற்றுப்பெறாத விருப்பத்தோடு மறிக்கின்றார்கள். முற்றுப்பெறாத விருப்பம், அனைவருடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் இருக்கு, ஆனா அது எப்படி இல்லை, முற்றுப்பெறவில்லை. இப்படி வாழணும்னு நினைச்சனே, இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சனே, இப்படி எல்லாம் ஜீவிக்கணும்னு நினைச்சனே, ஆண்டவருக்காக இப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சனே, நினைக்க மட்டும்தான் முடிஞ்சு வாழ முடியல. முற்றுப்பெறாத விருப்பங்கள், முற்றுப்பெறாத ஆசைகள், முற்றுப்பெறாத தரிசனங்கள், முற்றுப்பெறாத அழைப்புகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? இறை கோபத்தை கொண்டு வரத்தக்க வாழ்க்கை. பிள்ளைகளே, இங்கே உண்மை மறைக்கப்படுமோ, இங்கே உண்மை மறைக்கப்படுமோ, அங்கே தேவ கோபம் உண்டாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்க வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையை மறைத்து பொய்யை சித்தரித்து நீங்கள் சாதிக்க நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் தவறு, அங்கே வருத்தம் உண்டாகும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு அழகாக தோன்றலாம், ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சிறப்பாய் தோன்றலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்கே உண்மை மறுக்கப்படுகிறதோ, எங்கே உண்மை மறைக்கப்படுகிறதோ, எங்கே உண்மை தடுக்கப்படுகிறதோ, அந்த இடத்தில் தேவ கோபம் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், 19வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்போ சிலர் உண்மையை அறிந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளல, அதனால கோபம் வரும். சிலர் உண்மையை அறிவிக்க விடல, அதனால தேவ கோபம் வரும். ஆனா தேசத்திலே சிலர் இன்னும் சத்தியத்தை அறியாதவர்களாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்ப அவர்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே தப்பித்துக் கொள்ளுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்ப நம்ம தேசத்தை பொறுத்த மட்டில் சிலர் அறிஞ்சாங்க, அறிஞ்சபடி நடக்கல. சிலர் அறிந்தார்கள், அறிந்ததின்படி நடக்கிறார். சிலர் அறிந்து அறிவிக்க அறிய மற்றவர்கள் அறிவதை விரும்பல. ஆனா அதே நேரத்தில் சிலர் அறியவே இல்லையே. இப்ப நம்ம இப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் நினைவுக்கு வரும். பள்ளிக்கூடம் சென்றவர்களுக்கு இந்த ஸ்கூல்ல நம்ம போய் நம்ம காலையில உட்கார்ந்துருப்போம், நம்ம நாளைக்கு நேத்தைக்கு போயிருக்க மாட்டோம், நேற்று பள்ளிக்கூடத்துக்கு போகல. இன்னைக்கு காலையில என்ன செய்யறோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் வகுப்பிலே அல்லது செகண்ட் வகுப்பிலே வாத்தியார் வருகிற முந்தின நாள் அவர் சொல்லி விட்டுருப்பார், நாளைக்கு வரும்பொழுது இந்த பாடத்தை படித்து விட்டு வாருங்கள், நாளைக்கு வரும்பொழுது இந்த காரியத்தை நீங்கள் படித்து விட்டு வாருங்கள் அப்படி சொல்லி விட்டுருப்பார். இப்ப நம்ம என்ன செய்யறோம், வாத்தியார் எல்லாரையும் படித்தவங்க எல்லாம் கேட்குற, அப்போ நம்ம என்ன செய்வோம், சார் நேற்றுக்கு நான் என்ன செய்யலை, வரல சார், நேற்றுக்கு நான் வரவில்லை, அறியவில்லை என்கிற வார்த்தை எங்கு மறைந்து வருகிறது. அழகாக தப்பித்து கொள்ளுவோம், சார் ஏன் வரல, கல்யாணம் விட்டு போனேன், அல்லது தோத்திரம் காய்ச்சலாக இருந்துச்சு, ஏதாவது தோத்திரம் பிரதமருக்கு சோம் இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம், நமக்கு தெரியாத காரணமா ஏதாவது சொல்லி நாம் என்ன செய்து விடுகிறோம், தப்பிக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்தில் நாம் தப்பிக்க காரணம் என்ன, நீங்கள் படிக்க சொல்லிவிட்டது எனக்கு சொல்லிவிட்டா மட்டும் இவர் படிச்சுட்டு வந்துருவார், அது வேற. நீங்கள் படிக்க சொன்னது எனக்கு தெரியாது, நான் அறியவில்லை. இப்ப வாத்தியாட்டிருந்து அடிக்க என்ன செய்துட்டோம்,
தப்பி விட்டோம், இம்போசிஷன் தப்பி விட்டோம், தண்டனை தப்பி விட்டோம். இப்ப நமக்கு என்ன நடக்குது? நமக்கு ஒரு சந்தோஷம், நான் அறியவில்லை, நான் தப்பி விட்டேன். அதே கான்செப்ட்ல இந்த வசனத்துக்கு நீங்க வாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை வாசிக்கணும், அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைக்கும் நிலை. இந்த அநியாயம் என்ற வார்த்தைக்கு ரோமன் கத்தோலிக்க வேதாகமன் சொல்லுகிறது நெறிகேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெறிகேடினால், நெறிகேடினால் என்று சொல்லுகிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம சொல்றோம், எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு சத்தியம் இருந்தது, தெரியாது இப்படி ஒரு உபதேசம் இருந்தது, எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு ஒழுங்கு இருந்தது, எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு தெய்வம் இருந்தது, எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு இரட்சகர் இருந்தது, எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு மனுஷன் தப்ப முடியாது. அப்படித்தான் இந்த 9-19 வசனம் அழகா சொல்லுது. இப்ப நம்முடைய கேள்வியே தான், நம்ம ஊர்ல எல்லாம் சுவிசேஷம் தெரியும், நம்முடைய தேசத்திலே சுவிசேஷம் தெரியும், நம்முடைய ஜனங்களுக்கு சத்தியம் தெரியும். அறியப்படாத மனிதர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? சுவிசேஷத்தை அறியாதவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அவங்க தப்பிடுவாங்களா? தப்ப முடியாது. ஏன்னா 19 வசனத்தை மறுபடியும் படிங்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். 20 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் அவைகளை சொல்லுது, ஆதலால், கடைசி வார்த்தையை படிங்க, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்னு இருக்கு. 19 வசனத்தில் ஒருவனும் எனக்கு ஆண்டவரை குறித்து தெரியாது, யாரும் எனக்கு சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தேவனை குறித்து அறிவிப்பது அவர்கள் நடுவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். டைரக்டா ஆண்டவர், ஆமை ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறாரா? அதனால 20 வசனம் சொல்லுகிறது, போக்கு சொல்ல, போக்கு சொல்ல, காரணம் சொல்ல, எனக்கு தெரியாது என்று சொல்ல வாய்ப்பு இல்லை என்றவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சிலர்லாம் இயேசு வரும் பொழுது ஏதாவது காரணம் சொல்லி நிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு பலன் தரும் பொழுது, ஆண்டவரே இது இப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும் என்று சொல்லி ஏதாகிலும் காரணம் சொல்லி தப்பிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, போக்கு சொல்ல இடம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை நீங்க பார்த்திருக்கீங்களா? யாரையாவது காரணம் சொல்லி ஆண்டவர் தப்பி வித்திருக்கிறார்னா? கிடையாது. ஊசா உடன்படிக்கை பெட்டி அண்டை மறித்த பொழுது அவருக்கு 1000 காரணம் சொல்ல இருந்திருக்கலாம், விழுந்துரும்னு நினைச்சேன். பெட்டி விழுகிறது நம்ம கண்ணு முன்னால, பெட்டி விழுகிறது மரியாதையா? பெட்டி விழுகிறது மரியாதை இல்லை. பெட்டி கண்ணுக்கு முன்னே விழுமானால் நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லை. பெட்டியின் மேலுள்ள ஆர்வத்தினால் அந்த எஸ்கியூஸே அங்க இல்லை. மோசே ஆண்டவரிடத்திலே இந்த கானானுக்கு போகிறது பத்தி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன பிணக்கம் உண்டாயிற்று. சிநேக பிணக்கம் என்று சொல்லவா, கோபத்தின் பிணக்கம் என்று சொல்லவா, பிரமாணத்தின் பிணக்கம் என்று சொல்லவா தெரியல, அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டு பேருக்கும் உள்ள இடத்துல பிணக்கம் வந்துவிட்டு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கவனிக்கும் பொழுது அது கோபம், சிநேகத்தின் பரிபூரணத்தினால் உண்டாகிற கோபத்தின் பிணக்கமா தாங்க தெரியுது. ஏன்னா ஐ மீன் இப்ப வந்து ஆண்டவர் பேச சொல்லுவார், இவர் கோபத்தில் என்ன செய்தார்? அடிச்சிடுறார். அப்ப ஆண்டவர், நீ வந்து நீ இப்படி பண்ணதுனால நீ கானானுக்கு போமாட்டேன், நீ பார்ப்ப அப்படின்னு சொன்ன. சில காலங்கள் கழித்து மோசே ஆண்டவரிடத்துல போய் சொல்ற, ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன், ரொம்ப ஆசையா இருக்கு கானானுக்கு போகிறத பத்தி, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, இதனாலதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். காரணம் சொல்லுவாரா இல்லையா? கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஒருவேளை நான் நினைக்கிறேன் மோசே அதுல லிட்டரேச்சரா எழுதுனதுனால அவருடைய உணர்ச்சிகள் முழுவதும் எழுதி இருக்க வாய்ப்பு இல்லை.
ஏன்னா அவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பார், அன்னைக்கு கொஞ்சம் அவன் இருக்காமல மற்றவன போய் அவர் வந்து என்ன ஒரு மாதிரி கடுப்பாக பேசிட்டான், கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அதனால தான் அடித்தேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள இனி எப்படி ஒன்று வேணாம் தயவுசெய்து என்று சொல்லி நிறைய பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். சும்மா பைபிளில் இல்லை அப்படி சொல்ல வேணாம். தோத்திரம் ஆண்டு என்ன மோசைக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு சிநேகிதனை போல பேசிக்கொள்வார்கள். இப்போ பேசுனா உடனே இந்த காரணம் சொல்கிறார் மோசை. அப்ப ஆண்டவர் சொல்றார், அதை மாத்திரம் என்னிடத்தில் பேசாதிரு அப்படின்னு சொல்லுவார். யார என்ன வேணாலும் பேசு, அதை மட்டும் பேசாது. நோ எஸ்கே. அப்ப ஆண்டவர் போக்கு சொல்ல இடம் கொடுக்கவில்லை, போக்கு சொல்ல இடம் கொடுக்கல. அதனால தேவனுடைய சமூகத்தில் நம்ம பேசினாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, எஸ்கியூஸ் என்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு நாளும் துணியக்கூட, சொல்லி தப்பிடலாம் என்று சொல்லுகிற வாய்ப்பு அங்கு அநேகருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனாலதான் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், ஆலயத்திற்கு அடுத்த காரியங்கள், ஆத்மீகத்திற்கு அடுத்த காரியங்கள், தேவ சித்தத்திற்கு அடுத்த காரியங்களில், உண்மைக்கு அடுத்த காரியங்கள், நிஜத்துக்கு அடுத்த காரியங்கள், ஐக்கியத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஒரு நாளும் பிள்ளைகள் எஸ்கியூஸ் சொல்ல முன்வரக்கூட, சாரிப்பா நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, இந்த வார்த்தையை தவிர இதனால தான் செய்தேன், இதனால தான் செய்தேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த காரணம் சொல்லுதல் இன்னைக்கு நேத்துக்கு ஆரம்பிக்கல, ஏதேன் தோட்டத்தில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இது ஜென்ம சுபாவம்னு சொல்லல. பாருங்க, அம்மா பழத்தை சாப்பிடுறாங்க, பாட்டி சொல்லுவியலா அம்மா சொல்லுவியலா தெரியல. தோத்திர காயினுக்கு அம்மா, நமக்கு பாட்டி, பாட்டிக்கு பாட்டி, அப்படி பெரிய பாட்டி. இந்த அம்மா என்ன செய்து, பழத்தை சாப்பிட்டுருச்சு, சாப்பிட்டேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான், நான் சாப்பிட்டேன், ஆனா காரணம் நான் அல்ல. எஸ் அங்க பாருங்க, தட்டி கழிக்கிறாங்க, போக்கு சொல்றாங்க. இப்ப யாரு தாத்தா சாப்பிடுதா, ஐயா நான் சாப்பிட்டேன், ஐ எம் சாரி அந்த வார்த்தை அந்த வரல, நான் சாப்பிட்டேன் ஆனா காரணம் நான் அல்ல. அப்ப எல்லா இடத்திலையும் கவனிக்கும் பொழுது ஒரு போக்கு தான் வருது, அப்படி திருப்பி விடுறாங்க, இவன் தான் நான் சாப்பிட காரணம், இவன் தான் இதுக்கு காரணம், இவன் தான் இதுக்கு காரணம், இதுதான் இதுக்கு காரணம். இன்னைக்கு பகல் வேளை ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், குடும்பத்தின் காரியங்களா இருக்கலாம், வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம், குடும்ப வாழ்வின் அடுத்த காரியமா இருக்கலாம், ஊழியத்திற்கு அடுத்த காரணம் இருக்கலாம், போக்கு சொல்லி நிக்கலாம்னு யாராவது மனசுல நினைச்சா, நம்முடைய தெய்வம் நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் இல்லாத தெய்வம், அதனால போக்கு சொல்ல இடம் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த போக்கு சொல்ல இடம் இல்லை. இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி நான் எழுப்பியே ஆகணும், அறிந்தவர்களை விடுங்க, அறியாதவர்கள் எப்படி அறிந்ததாக சொல்லுகிறீர்கள்? 19 வசனத்தில் ஆண்டவரே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதம் மிக தெளிவா சொல்லுது இல்லையா? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? 20 வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? 20 வசனத்தை சேர்ந்து படிங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் இரண்டு காரியங்கள். ஒன்று தெய்வத்தினுடைய நித்திய வல்லமை, இரண்டு அவருடைய டிவைன் தேவத்துவம், தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒருவனும் எனக்கு தெய்வத்தை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நம்ம 20 வசனத்தை 19-20 நம்ம என்ன செய்துட்டோம், படித்து விட்டோம். அதனால சரி தோத்தரம், இப்ப உங்களுக்கு இந்த 19-22 வசனத்தினுடைய படிப்பனை என்ன? போக்கு சொல்ல முன்வராதிருங்கள், காரணம் சொல்ல முற்படாது, உள்ளதை உள்ளதென்றும்
இல்லது இல்லைன்னு சொல்லு. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அது வந்து இந்த வந்ததெல்லாம் வேண்டாம், வந்ததெல்லாம் வெளியே போட்டு. ஆமீன். எஸ் ஆர் நோ, காரணம் சொல்ல இடம் இல்லை, அப்படித்தான் பைபிள் சொல்லு. இப்போ பைபிள்ல நீங்க பாருங்க, பைதம் சொல்லுது, ஆமி தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு பைபிள் என்ன வார்த்தை சொல்லுகிறது? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இன்னைக்கு சில அநேக நாடுகள் தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு இயக்கம், அது ஒரு ஒரு ஒரு ஒரு கழகமாய் செயல்பட்டு வருகிறது. ஆனா வேதம் மிக தெளிவா சொல்லுது, தேவன் இல்லை என்று, கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை, சிருஷ்டி கர்த்தர் இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லுவானானால் நம்ம உடனே புரியணும், பாவம் தலைக்கு சுகம் இல்லை போல இருக்கு. உடனே நம்ம அப்படித்தான் சொல்லணும், பாவம் இவ்வளோ வசதி இருந்த பிறவும் தலைக்கு சுகம் இல்லை. பைபிள் அப்படித்தான் சொல்லு. நல்ல படித்தவன் வந்திருந்து கடவுள் இல்லை, ஐயோ பாவம் தலைக்கு சுகம் இல்லை, மதிகேடு, அப்படித்தான் சொல்லு. என்ன பைபிள் சொல்லுது? நான் இல்லாத ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேன். பைபிள் சொல்லுது மதிகேடன், அறிவில்லாத ஒருவன், தெளிவில்லாத ஒரு மனுஷன், புத்தி இல்லாதவன் இதை சொல்லுவான், பாவம் மனக்குழப்பம் பிடிச்சிருக்கு போல. அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஒருவேளை அப்படி யாராகிலும் இந்த காலை பொழுதில் பகல் வேளை தெய்வம் இல்லை என்ற உணர்வு கொண்டவர்களின் சத்தத்தை கேட்பீர்களானால் அந்த நினைவுகளை மாற்றிவிட உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீங்கள் அப்படி மாறிக்கொள்ள விரும்பவில்லை என்றால் வேதம் உங்களை மதிகேடர்களாகவே கடைசி வரை பார்க்கும். வேதம் உங்களை அப்படி பார்க்கிறபடியினால் நாங்களும் உங்களை அப்படி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து விடுகிறது. சாரி பிரதர், வேற வழி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப அடுத்த நம்ம பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? ஒப்பு கொடுத்தல். ஏன் ஒப்பு கொடுத்த? இது ஒரு புறம் இருக்கா? இந்த கூட்டத்தில் இப்போ ஒரு கூட்டம் அறியல, அதாவது என்ன, அறிய தடை செய்து அவங்க மேல தேவ கோபம் வரும். இன்னொரு கூட்டம் தேவன் உள்ளதை அறியவே இல்லை, தெரியாதுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்ல, எவனும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சந்திரனை பார்க்கும் போதெல்லாம் சந்திரனை உண்டாக்கினவர் யாருன்னு யோசிப்பான். சூரியனை பார்க்கும் பொழுதெல்லாம் தோத்திரம், அதை உண்டாக்கினவர் அவன் என்ன செய்வான், யோசிப்பான். அதனால யாருமே தெய்வம் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ சிலருக்கு தெரியும், இந்த சூரியனை பார்த்தா கடவுள் இருப்பாருடே, எப்படி இல்லைன்னா இந்த சூரியன் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? சந்திரனை பார்க்கறான், சந்திரனை பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு தோணுது, ஆமா என்னதான் இருந்தாலும் இந்த சந்திரன்லாம் இவ்வளவு தூரம் வரணும்னா கடவுள் உண்டுடே. அப்ப இப்போ சிலருக்கு தெய்வம் உண்டென்ற அறிவு அவர்களுக்கு இருக்கு. படைப்பை பார்க்கும் பொழுது தெய்வம் உண்டென்று சொல்லுகிற அறிவு அவர்களுக்கு இருக்கு. அவங்க நிலைமை என்ன? பைபிள் சொல்லுது அவங்க மேலையும் தெய்வ கோபம் வர வாய்ப்பு இருக்கு. அததான் நம்ம 21 வசனத்துல படிக்க போறோம். 21 வசனம் எடுங்க பார்க்கலாம். 21, அவர்கள் இயற்கையை கண்டு தெய்வத்தை அறிந்தும், அந்த வசனத்தை அந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்றேன், தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால் வீணராக இருக்கிறார்கள். தேவ கோபம் யார் மேல் வெளிப்படும் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒன்று, அநியாயத்தினால், நீதி கேடினால், நெறிகேடினால் சத்தியத்தை மறைக்கிறவனின் மேல் வரும். ரெண்டு, தேவன் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்க எனக்கு தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் மேலும் வரும். மூன்று, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் இருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கு தேசத்துல, அவங்க மேல தெய்வ கோபம் வரும். தெய்வம் ஒருவர், சிலருக்கெல்லாம் அப்படிதாங்க, ஆண்டவர் உண்டு இல்லைன்னா இதெல்லாம் என்ன செய்யாது, வந்திருக்கார் என்று சொல்லுகிற அறிவு இருக்கு. ஆனா தெய்வத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும்,
தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். இந்த விருப்பம், இந்த அறிவு, இந்த ஆசை அவர்களுக்குள்ள இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இருதயம் என்ன செய்து விடுமா? இருளடைந்து போகும். கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தேவனுடைய விருப்பம் உங்களுக்கு சொல்லி தரட்டாமா? தேவனுடைய விருப்பம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டியும் நம்ம கர்த்தரை என்ன செய்யணுமா? அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும். இந்த காலை பொழுதுல சிலர்லாம் இந்த ஆராதனையில் இருக்க மாட்டாங்க, அப்படியே அப்படியே சுத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோயிலும் ஆராதனை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆராதனைக்கு இருக்க வேணாம், ஜபத்துக்கு இருக்க வேணாம், தெய்வனுடைய சமூகத்திலே அமர்ந்து தெய்வ சத்தம் கேட்க வேணாம், அப்படியே சுத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாள், நம்ம எங்க போனோம், ஆலயத்துக்கு போனோம், தெய்வத்தை ஆராதிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க, உங்களை நான் பாராட்டுறேன், சில சுத்திக்கிட்டே வருவான். ஏன் இன்னைக்கு கூட்டம் இல்லை? ஏமா கூட்டம் இல்லாததுனால நீ தேவனுடைய பிள்ளை இல்லாம போயிருவியா? சபையில் கூடி வருகின்ற ஆராதனை இல்லாம போனதுனால நீ ரட்சிக்கப்பட்டவன் இல்லாமல் போய்விடுவாயா? சபையில் தெய்வத்தை ஆராதிக்கிற ஆராதனை இல்லாதபடியினால நீ துதிக்க ஸ்தோத்தரிக்க வேண்டாம் என்ற பிரமாணம் உனக்கு வந்து விடுமா? சபையில் குடி வருதல் இருக்குதோ இல்லையோ, சிருஷ்டியாகிய நான், தெய்வத்தால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் ஜீவனுள்ள தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், தேவனை மகிமைப்படுத்த மறுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்க மறுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதை மறந்து நடக்கிறவர்களுக்கு சொல்றேன். சிலர் கூட இந்த ஆராதனை நேரத்தில் கூட தேவ செய்திக்கு கவனம் செலுத்தாம கேம் விளையாடிட்டு இருப்பான், நாசமா போறதுக்கு. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு கவனம் செலுத்த இல்லை. அதான் சிலர் தேவனை அறிந்தார், சிலர் அறியலை என்றார், அவனும் தப்ப முடியாது. சிலர் அறிய விடவில்லை, அறிய மனதில்லை, தடுக்கிறான், எனக்கு அது வேண்டாம், இந்த சத்தியம் வேண்டாம், உபதேசம் வேண்டாம், இந்த ஆவிக்குரிய அனுபவம் வேண்டாம், இறை தேடுதல் வேண்டாம், அவனையும் விடாது. தேவனுடைய நீதி செலவை அறிஞ்சிருக்கான், தெய்வம் உண்டு, தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் இருந்தா இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன, இப்படி வாழ்கிறான். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனை அறிந்தவனானான், இந்த உலகத்தில் அனைத்து சகல சிருஷ்டிக்கும் சிருஷ்டியும் தெய்வத்தை துதிக்கணும், தெய்வத்தை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அது ஆண்டவருடைய வேதம் விரும்புது என் அன்பு பிள்ளைகளே, அதான் ஆண்டவர் விரும்புற. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதனுடைய பிரதிபலிப்பு பாருங்க, நேற்று இரவு நான் சொல்லி இருப்பேன், இன்னைக்கு நைட் நீங்க கேட்பீங்க. யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சென்ற எல்லா வாலிபர்களுக்கும் உண்மை தெரியும், சத்தியம் தெரியும், ஒழுங்கு தெரியும், உடன்படிக்கை தெரியும், உபதேசம் தெரியும், நடைமுறை வாழ்க்கையில் செய்யத்தக்கது தெரியும். ஆனா நான்கு பேருக்குள்ளே மட்டும்தான் அதன்படி வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? நாலு பேருக்குள்ளதான் அந்த ஆர்வம் இருந்துச்சு. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் மகிமைப்படுத்தினார், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரத்துல கீழ்ப்படிஞ்சாங்க, துதிக்க வேண்டிய நேரத்துல துதிச்சாங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிச்சாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்துல மகிமைப்படுத்தினார். கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார்? தானியேலின் காரியம் தேசத்தில் ஜெயமாய் இருந்தது. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க தேவனை அறிந்தவர்களானால், உங்கள் குடும்பம் ஆண்டவரை அறிந்த குடும்பமானால், ஸ்தோத்தரிக்க வேண்டிய நேரம் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். துதிக்க வேண்டிய நேரம் துதிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரம் ஆராதிக்கணும், ஆண்டவரை உயர்த்த வேண்டிய நேரம் உயர்த்தணும், கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், ஆண்டவருக்காய் வாழ வேண்டிய நேரத்துல வாழணும். அப்படி செய்து பாருங்க,
பாபிலோனிலே செயல்பட்ட தெய்வம் உங்களுக்காய் செயல்படுவதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்காய், கர்த்தருக்காக செயல்படுகிற உங்களுக்காய், தேவனை மகிமைப்படுத்தி வருகிற உங்களுக்காய், தேவனுடைய சித்தம் செய்கிற உங்களுக்காய் என் தேவன் செயல்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு அருமையான பகல் பொழுதில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளுக்காய் நான் பாபிலோனில் வருவேன். பாருங்க, சிங்க கபியில் தானியலுக்காக இறங்கி வந்தார் கர்த்தர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிறேன், இந்த மூன்று நண்பர்களுக்காக அக்கினி சூளையில் அவர் இறங்கி வந்தார். சத்துருவின் இஷ்டங்களுக்கு அவரை ஒப்புக் கொடுத்தாரா? இல்லை. மனிதனின் இஷ்டத்திற்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தாரா? இல்லை. சமுதாயத்தின் இஷ்டத்திற்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தாரா? இல்லை. அறிந்தவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அறிந்தவர்கள் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது, அறிந்த நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை கண்ணீரோடு கண்ணீரோடு தேவ சமூகத்திலே இருக்கலாம், கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே இருக்கலாம், கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக அவர் செயல்படுவது நிச்சயம். போக்கு சொல்கிறவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன், நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்து, ஆண்டவரை உயர்த்த வேண்டிய விதத்தில் ஆண்டவரை உயர்த்த கவனம் செலுத்து. முறுமுறுக்கிறதை விட்டுவிடுங்கள், குறை சொல்லுவதை விட்டுவிடுங்கள், காரணம் சொல்லி திரிவதை விட்டுவிடுங்கள், மற்றவர்களை குறித்து குறை சொல்லி வாழ்கிறதை விட்டுவிடுங்கள். அதற்குரிய காலங்கள் அல்ல இது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்தில் மகிமைப்படுத்து, ஆண்டவரை உயர்த்த வேண்டிய விதத்தில் ஆண்டவரை உயர்த்துங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் வேதத்திலே படித்து பலமுறை கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.

kalalı bu podadı முழங்கால் அளவு போதாது நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும் ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும் துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்

நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறார்களா? நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உம்மை போல வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆமே. ஓ வாக்கு மாறாதவரே, நல்ல கண்கள் அப்படியே மூடி இருக்கிற தேவ பிரசன்னத்தில், வாக்கு மாறாதவர், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை புறக்கணியாதவர். மனிதர்கள் தள்ளின போது அவர் நம்மை தள்ளவே இல்லை, மனிதர்கள் புறக்கணித்த பொழுது அவர் நம்மை புறக்கணிக்கவே இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார், உதாசீனம் பண்ணப்பட்ட நேரத்தில் அவர் நமக்காக நின்றார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை, அவரை போல வேறொரு அர்ச்சகர் இல்லை. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நான் வாழ்வது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கடந்து வந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே,

எங்களை தாங்கினது உம்முடைய கிருபை ஆண்டவரே. 2019 முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே. எங்க பலன் அல்ல, எங்க ஆரோக்கியம் அல்ல, எங்க சம்பாத்தியம் அல்ல, எங்க ஞானம் அல்ல, எங்க பலன் அல்லப்பா, உங்க கிருபை தான் எங்களை தாங்கினது. உங்க இறக்கம் தான் எங்களை நடத்தி வந்தது. உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆதரவாய் வந்தது. உம்முடைய மேலான பிரசன்னமே எங்களை நடத்தி

எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை புறக்கணிக்காத கிருபப்பா, எங்களை பாதுகாத்தீரு, எங்களை பாதுகாத்தீரப்பா, எங்களை சுகமாக நடத்தி வந்தீங்களாண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நன்றி பெருக்கோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், 2019 ஆண்டு கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்கிறாரு. அவர் எத்தனை நல்லவர், எத்தனையோ பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், புறக்கணிப்புகள், ஓ வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை விட்டு விலகாமல் இருந்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அவர் மட்டும்தான் நம்மை விட்டு விலகாதவர், அவர் மாத்திரமே நம்மை கணிக்காதவர். நல்ல அந்த தேவனுக்கு கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரபாதானா ராகாபா ரிபாதானா மாரியாம் சேரியா பாபா ரிஷலபரி பதே. நம்ம நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவ நாமத்தை உயர்த்தலாம். இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில வந்த யாரை கத்து வந்த வண்ணமாய் அனுப்ப போறது இல்ல. உங்க சரீரங்களை இப்பொழுதே விடுதலை சம்பவிக்கிறது, உங்க சரீரங்களை இப்பொழுதே சுகம் உண்டாகிறது, உங்க சரீரங்களை இப்பொழுதே தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்குள்ளாக, பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளுக்குள்ளாக இன்றைக்கு தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா! ஒற்றுமையை குலைக்கிற, ஐக்கியத்தை குலைக்கிற, குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற சகல பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி வேளையில அதனாக்கப்படுவதாக. நல்ல கையை தட்டி கத்தர துதிங்க. பார்க்கலாம், சரீரத்திலிருந்து இப்பொழுதே பலவீனங்கள் விலகுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை கொடுக்கிற தேவ கரம், விடுதலை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் அசைவாடுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஓ ரா பா பா ரா கா சந்தரா.

நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திர. உன் வசனம் எங்களுக்கு மருந்து, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம் ஆண்டவரே. ஓமே நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. இது எத்தனை நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்த கத்தரை ஆராதிப்போமா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா.

இருக்கிற ஆண்டவரே, உயிர் உள்ள நாளெல்லாம் ஓமை துதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எனக்கு உணவாக இருக்கிறபடினாலே, உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறபடினாலே, இரவும் பகலும் உடைய வசனத்தை தியானிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா, அர்ப்பணத்தோட பாடலாமா, அவரை உயர்த்துவோமா.

எங்கள் உயிரான தெய்வமே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, எங்கள் உயிருக்கும் மேலானவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமமே உயர்ந்தது, உம்முடைய நாமமே மேலானது, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலானது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மாறாத உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், மேலானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, மேலான நாமமே எங்கள் உயிரே.

நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோப்பா. உங்கள் நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனமும் மகிமை மாட்சுமை மகத்துவம் மேலான எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே ஆராதனைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் பார்த்திட

Radiante Rabalara Sheraba Ori Bala Radiante Rabaraka Laradanarias Ori Baka Sheratanariante Rababala Radanama Melan, a present at the Gage, Mayara, the Kabur, the Rapur, a present at the Gage, Mayamara, the present at the Gage, Umakanandi Selaturamandore, Ori Nalaba, Nala Karangala Tati under Kanandi Solama, Raka Santo, Robo Yante, Riantana Mariba, Babaria, Rashe, in Alaba, in Alaba, in Alaba. May we are to run over here, Namatrika Maki Mirapana. நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனம், மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை, ஆராதனை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுவீராக. ஏ

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு நாள் ஒரு பணக்கார மனிதன் தன்னுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அப்பொழுது அவன் வீட்டிற்கு வெளியே இருந்த அந்த குப்பை தொட்டியில் இருந்து ஒரு மனிதன் எதையோ எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பணக்காரன், நான் ஏழையாக இல்லை, அதனால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்றான். அந்த ஏழை மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவிலே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உடை இல்லாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த இவன், ஆண்டவரே, எனக்கு நல்ல மனநிலை இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று கூறினான். மனநிலை சரியில்லாத மனிதன் நின்ற இடத்தை தாண்டி வேகமாய் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. அதை பார்த்து அவன், கடவுளே, நான் வியாதி உள்ளவனாக இல்லை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்ட மனிதனை ஆஸ்பத்திரியில் தள்ளுவண்டியில் வைத்து உள்ளே எடுத்துச் சென்ற பொழுது ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அதை பார்த்து, ஆண்டவரே, நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம் அன்பர்களே, வாழ்க்கையின் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இன்று ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? வேண்டிய இடத்திற்கு பயணம் செய்ய நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனால் மட்டும் நன்றி சொல்ல முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது உண்மையானால் கர்த்தரை துதிப்போமா?

ஒன்று கொரிந்தியர் 9 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். தேவனுக்கு எங்களாலே ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலமுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்தது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

உங்க மகிமை ஊற்றுங்கப்ப. Lord, let your healing presence fill this place right now. Lord, ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்க இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் உங்க மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சிலுவை சின்னம், தி பேனர் ஆஃப் த கிராஸ். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 10:18. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலைவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞான ஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞான ஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு இணைத்தவரையும் ஒரே உடலாக கடவுளோடு ஒப்புரவாக்கினார். புட்டிங் டு டெத் ஹாஸ்டிலிட்டி பை த கிராஸ், தேர் பாய் ரெக்கன்சைலிங் தம் போத் ஆஸ் ஒன் பாடி த்ரூ கிரைஸ்ட் இன் காட். கிறிஸ்தவ சபை பிரிவுகளும் ஊழிய சங்கங்களும் ஐக்கியம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அதற்கான வழிமுறைகள் பற்றியும் நாம் சிந்தித்து வருகிறோம். இத்தொடர் தியானத்தின் கடைசி நாளான இன்று இன்னும் 2 வழிமுறைகளை தியானிப்போம். ஏற்கனவே 8 வழிமுறைகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 9வது வழிமுறை. சிலுவையை மையமாய் கொள்ளுங்கள். Emphasize the centrality of the cross. யூதரையும் யூதர் அல்லாதோரையும் சேர்க்க முடியுமானால் கிறிஸ்தவர்களில் எவ்வித குழுக்களையும் ஒருமனப்படுத்த முடியும்? யூதர் அல்லாத தங்கள் அயலகத்தாராகிய சமாரியரை நாய்கள் என்று யூதர்கள் கூப்பிடும் அளவிற்கு இரு வகுப்பினரிடையே பகைமை இருந்தது. மேசியா வந்து புறவினத்தாரையெல்லாம் யூதராய் மாற அழைப்பு விடுப்பார் என்று யூதர்கள் எதிர்பார்த்திருந்தனர். அவரோ சிலுவையை நடுவில் நிறுத்தி இரு வகையினரையும் அங்கே வந்து சந்திக்க அழைத்தார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால் சிலுவையினாலேயே பகைமை கொல்லப்பட்டது. ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 2:14-16 நன்றாக கவனியுங்கள். எப்படி எனில் அது எப்படி சாத்தியமாயிற்று? அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தவிர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இவ்வளவு தெளிவான ஒரு வெளிப்பாடு பாருங்க. சிலுவைதான் ஒப்புரவாகுதலின் சின்னமாகும். சிலுவையிலே இரு மரங்கள் உண்டு. நெடுமரம் மனிதன் இறைவனோடு ஒப்புரவாகுதலையும், குறுக்கு மரம் மனிதன் சக மனிதரோடு ஒப்புரவாகுதலையும் குறிக்கின்றன. ஒன்று அடுத்ததற்கு வழிநடத்தும், ஒன்றில்லாமல் அடுத்தது இல்லை.
எனவேதான் நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தரோடு செம்மையா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானாகும்படி செய்வாராம். 1 யோவான் 4:20-21 வாசிக்கிறோம், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை, ஒன்றில்லாமல் ஒன்று இல்லை. நமது பாணிகள் மற்றும் சாதனைகளை குறித்து தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கு பதிலாக சிலுவையை குறித்தே பெருமை பாராட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை உயர்த்தப்படும் போது மற்ற யாவும் கவர்ச்சி இழந்துவிடும். யாவரும் சிலுவையின் நிழலுக்குள்ளே ஓடி வருவார்கள். அப்பொழுது கதாநாயக வணக்கம் அடியோடு ஒழிந்து போகும். 10வதும் கடைசியுமாக ஒருமனப்பாட்டிற்கான வழிமுறை, உயிர் மீட்சிக்காய் நாம் செபிக்க வேண்டும். Pray for a Holy Spirit revival. உலர்ந்த எலும்புகளின் தரிசனத்தில் விளக்கப்பட்டுள்ள எழுப்புதலின் விளைவு என்ன தெரியுமா? அவைகள் பெருத்த சேனையாய் மாறிவிட்டன என்பது மட்டுமல்ல, யூதா மற்றும் அவனை சேர்ந்த யோசேப்பு மற்றும் அவனை சேர்ந்தவருமான இரு கோல்களை ஒரே கோலாக்கும் அற்புதத்தை தேவன் செய்தார். அவர்களை ஒரே இனத்தாராக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். இனி அவர்கள் இரு இனத்தவராய் இருப்பதில்லை, அவர்கள் இனி இரு இனத்தவராய் பிரிவதும் இல்லை என்றார் கடவுள். அதைத்தான் எசேக்கியேல் 37:22 எப்படி வாசிக்கிறோம், அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார், அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக பிரிவதும் இல்லை. இதுதான் எசேக்கியேலின் அந்த எலும்பு பள்ளத்தாக்கு விளக்கும் எழுப்புதலினுடைய முடிவான விளைவு. பெந்தேகோஸ்தையின் விளைவும் இதுவே. விசுவாசித்தவர்கள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமித்து தங்கள் சத்தத்தை தேவனை நோக்கி உயர்த்தினார்கள். விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அவரது கனிகளாகிய சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், இவற்றின் மூலம் இறைமக்கள் ஒருமனமாய் வாழ அவர் உதவி செய்கிறார். அருமையான சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் பாடின பாடல் என் நினைவுக்கு வருகிறது.

அது நம்முடைய அனுதின அனுபவமாகட்டும். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு இனத்தவரையும் ஒரே உடலாக கடவுளோடு ஒப்புரவாக்கினார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கடந்த 5 ஆண்டுகளாக ஒருமனப்பாட்டின் தேவையையும் ஒருமனப்பாட்டை நடைமுறையாக்குவது எப்படி என்று அதற்கான 10 வழிமுறைகளையும் நடைமுறையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, முடிந்த வகையிலெல்லாம் இவைகளை அமுலாக்க நடைமுறையிலே அப்பியாசிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஊக்கம் தர வேண்டும், எங்களுக்கு அதை குறித்த ஒரு கரிசனையும் பாரமும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன பின்னமாய் சிதறி கிடக்கிற சபை சமாதானமற்ற ஒரு உலகத்திற்கு சமாதானம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர், சமாதான காரணரே, மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லியுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே அறிவிக்கப்பட்டது. கர்த்தாவே, எங்களுக்கு எல்லா மனிதர் மேலும் அதிலும் குறிப்பாக உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற எல்லா மனிதர் மேலும் பிரியம் உண்டாக அன்பின் ஆவியானவரே எங்கள் உள்ளங்களை அன்பினாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகனமயமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ அல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்? நீர் எத்தனை

நெருக்கத்தில் உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கிறோம். இந்த நெருக்கம் மாறட்டும்ப்பா, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபமா எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றார இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி

சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவர். ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும், நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோப்பா. எங்க தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டும் ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓ ரபலரியான் தேரவரவலவரா.

நம் இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, 7 மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புகிறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில 4வது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்கினி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிற உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாடப்போ

பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில் சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்க கிணையில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையில் கெவி அண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறான்.

இருக்கிற எல்லா வேதனை மாற்றி போட வல்லவர். விசுவாசத்தில் உறுதியாய் தரித்து அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியாய் தரித்திருந்து பயங்களை களைந்து வேண்டாத காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்காய் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறவரு,

நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறார். நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ், எத்தனை பேர் இன்றைக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக,

ஆவியானவர் நிறைவாய் நடக்குவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக, பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய கரங்களுக்கு பாதுகாப்பாய் அமருவதாக. எல்லா தடைகள் விலகட்டும்.

நிரப்புகிறேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6. லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் July 14, 1913 நெப்ராஸ்காவிலே பிறந்தவர். அவர் பிறந்த 16th நாளிலேயே அவருடைய பெற்றோர் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தனர். பின்பு அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்றனர். அவருடைய தந்தைக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவருடைய தாயை அவர் அடிக்கடி அடித்தார். ஆகவே அந்த குடும்பம் பிரிந்தது. அவருடைய தாயார் அவரை தூக்கி கொண்டு மிச்சிகனில் வசிக்க சென்றார். பின்பு அவருடைய தாய் பெயிண்ட் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஜெரால்ட் ஃபோர்ட் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். ஜெரால்ட் ஃபோர்ட் லெஸ்லி லிஞ்சை தனது குழந்தையாகவே தத்தெடுத்து கொண்டார். அவனுடைய பழைய பெயரான லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் என்ற பெயரை மாற்றி தனது பெயரையே லெஸ்லிக்கு ஜெரால்ட் ஃபோர்ட் என்று வைத்தார். இந்த தத்தெடுக்கப்பட்ட ஜெரால்ட் ஃபோர்ட் தான் அமெரிக்காவின் 38th ஜனாதிபதியாக வந்தார். லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் தத்தெடுக்கப்பட்டதால் அவர் ஜெரால்ட் ஃபோர்ட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய குடும்பத்தில் இணைந்தார். அவர் ஒரு ராயல் வரிசையில் இடம்பெற்ற மனிதனாக மாறினார். இதெல்லாம் அவருக்கு சாத்தியமாக காரணம் என்னவென்றால், அவர் ஒரு புதிய குடும்பத்தில் புதிய தகப்பனோடு இணைந்ததினால்தான். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தத்தெடுத்து அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நம்மை மாற்றியிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து அதை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் ராஜரீக குடும்பத்தின் அங்கமாக மாறிவிடுகிறோம். ஒரு பரம தகப்பன், புதிய குடும்பம், புதிய பெயர், புதிய எதிர்காலம் மற்றும் ஒரு புதிய வாழ்வை நம் பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். ஆதரவற்றவர்களும் நிற்கதியானவர்களுமாய் இருந்த நம்மை தேவன் ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஆதரவற்றவர்களாகவும் தனித்து விடப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். என் குடும்பம் பிரிந்திருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்பட அவசியமில்லை. வானாதி வானங்களை படைத்த தேவனை உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவரும் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு யாராலும் கிரகிக்க முடியாத உயர்வுகளை தருவார். ஆம், நம் தகப்பனாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இருக்கும்போது நம்முடைய உயர்வுகளும் நிச்சயமே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினமாக நாம் மத்தேயு 7:6 நாம் தியானிப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பு போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். அன்பாலே இந்த வேத வசனத்துக்கு அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்றால், பரிசுத்தமானதை நாய்களுக்கும் உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பும் போடாதேயுங்கள் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்தமானது நாய்கள், இந்த முத்துக்கள் பன்றிகள் என்று இரண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தமானது என்றால் என்ன? அந்த முத்துக்கள் என்றால் என்ன? இந்த வேத வசனங்கள், வேத வார்த்தைகள், தேவனுடைய சுவிசேஷம் தான் பரிசுத்தமானது. வேத வசனங்கள் தான் முத்துக்களை போன்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வேல்யூவான ஒரு பொருளாக இருக்கிற அதை நாய்களுக்கு முன்பும் பன்றிகளுக்கு முன்பும் போடும்போது அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு அதுகளுக்கு தெரியாமல் அது காலால் மிதித்து போடவும் நம்மளையே பீறவும் அதுக்கு செய்கிறது. இந்த நாய்கள் அப்படின்னோடனே எனக்கு ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தாயானவள் தன்னுடைய மகளுடைய உடல்நிலை மோசமாக இருக்குது வந்து ஜெபிக்க சொல்லும்போது அவர் ஏசாண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதை நாய்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த அந்நிய ஸ்திரியானவள் ஆண்டிடத்தில் சொல்கிறார், நாங்கள் நாய் தான் ஆண்டவரே, பிள்ளைகள் தின்று மீதியை அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கு நாய்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ மகள் சுகமாவா என்று சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமான அந்த சுவிசேஷத்தை, அந்த பரிசுத்தம் என்றால் என்னென்னு தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அழைச்சி போடுறாங்க. ஆனால் அந்த நாய் தான் ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகள் சிந்தின அந்த துணிக்கைகளை மேஜையில் கீழே விழுகிற அதை பிள்ளைகள் திரும்ப எடுத்து சாப்பிட மாட்டார்கள், நாய்க்கு தான் போட முடியும், அப்படிப்பட்ட நாயாக என்னையும் நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு அவளுடைய மன ஆசையை நிறைவேற்றுகிறார். அதனால நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவருக்குண்டான பலனை நமக்கு தருகிறார். இங்கு முத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது பன்றியை உதாரணம் கொடுக்குறார். பன்றி அது காலால் மிதித்து போடுகிறது என்று. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு டாக்ஸ் கொடுக்க போகும்போது ஒரு ஊழியக்கார் சொன்னார், இதெல்லாம் போயிட்டு பண்ணிக்கிட்ட போடுற மாதிரி தான் இது அப்படின்னார். அன்றைக்கு நான் உண்மையிலே அதுக்கு வருத்தப்பட்டேன். ஆனால் போக போக பார்க்கும்போது அதை வாங்கி அதை கசக்கி அநேகர் கீழே போடும்போது நான் உண்மையிலே ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறுகிறதை நான் பார்த்தேன். அதனுடைய வேல்யூ தெரியல. அவர்கள் கீழ்நோக்கி பார்க்கறதுனால பன்றியினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, கீழ்நோக்கி தான் பார்க்கும், மேல் நோக்கி பார்க்க கீழே தான் பார்த்துருப்போம், மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அந்த கீழ்நோக்கமான அவருடைய சுபாவங்கள் முத்துக்களை விட விலையேற பெற்ற அந்த பொக்கிஷம் அவர் கையில் கிடைக்கும்போது அவர்கள் அதை உணராதபடிக்கு அதை என்ன செய்கிறாங்க, தூக்கி போடுறாங்க. கொடுக்குறவர்களே என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஏன் இதெல்லாம் கொடுக்குற மதம் மாத்திரியா அப்படின்னு. அன்பாலே இவர்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னும்போது ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்றால், ஒரு 3 பேர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக ஒரு தீவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். பல நாள் ஜெபித்து 3 பேரும் ஆண்டவருடைய காரியத்தின்படி அவர்கள் ஜெபித்து விட்டு கப்பலில் செல்லும்போது அந்த கப்பல் புயலில் அடிபட்டு அந்த கப்பல் சிதைக்கப்படுகிறது. அந்த 3 பேரும் கடல்லே குதித்து தப்பிக்கிறார்கள். தப்பித்து 2 பேர் கரையேறாங்க, ஒருத்தர் கரையேறவில்லை, ஒருத்தர் காணாமல் போயிட்டார். பல வருஷங்கள் சென்று, ஒரு 10 வருஷம் சென்று, திரும்ப அந்த 2 பேர் திரும்ப அந்த கிராமத்துக்கு அந்த தீவுக்கு போய் நாம் எப்படியாவது அந்த ஆண்டவரை அறியாத அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அந்த தீவில் வசிக்கிற அந்த மக்களுக்கு எப்படியாவது கடவுளை இயேசு கிறிஸ்துவை அன்பை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி திரும்ப 10 வருஷம் சென்று அவர்கள் அந்த தீவுக்கு திரும்பவும் மீண்டும் ஆகி போகிறார்கள். தன்னுடைய நண்பனை இழந்து அவர்கள் போய் இறங்கின உடனே அந்த தீவு மக்களிடத்திலே அவர்கள் தன்னுடைய சுவிசேஷ பணியை ஆரம்பிக்கிறார்கள். எப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி அவர்கள் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் உற்று நோக்கி அவர் ஆண்டுடைய பிறப்பிலிருந்து அவருடைய இரண்டாவது வருகை வரை அவர்கள் சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இப்போ அறிவிக்கும்போது இப்படி பிறந்தார், இப்படி வளர்ந்தார், இயேசுனார் இப்படிலாம் உதவி செய்தார், இப்படிலாம் நமக்காக பாவத்துக்காக மறித்து உயிர்த்திருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் இப்படி வரப்போகிறாருன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்களாம், அந்த தீவு மக்கள் அதெல்லாம் கேட்டுட்டு, ஓ எங்கள் தீவுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் தான் நீ சொல்கிற இயேசுவாக வந்து பாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டுட்டு போனாங்களாம். அந்த தீவுக்கு போனால் ஒரு குடிசை வீட்டிலேருந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் வெளியில் வருகிறார். வெளியில் வந்து பார்த்தவொடனே இவர் தான் நான் சொன்னவர், நீ சொன்ன அத்தனை குணாதிசயமும் இவர்கிட்ட இருக்குது, இவர் அப்படி தான் நடக்கிறார் எங்ககிட்ட, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இவர் அப்படி தான் பார்த்தோம், இவர் தான் நான் பார் அப்படின்னு உடனே அவர் இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மனுஷனை இவர் தான் இயேசுவா பார் அப்படின்னு சொன்னோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியல, அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தா இவன் அவங்களும் உத்து பார்க்குறாரு, அந்த வயதானவரும் இவர்களை உத்து பார்த்து பார்த்து அப்படியே ரெண்டு பேரும் ஊற்றுன்னு இருக்கு, ஆஹ் நீ அவர் தானே ஜேம்ஸ் தானே அப்படின்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம், ஆனப்பா நீ செத்து போயிட்ட, நீ தீவில் நம்ம கப்பலில் வந்து செத்து போயிட்டுருப்பேன்னு நினச்சோன்னாங்க, ரெண்டு பேர் மட்டும்தான் கயத்திருந்தோம், உன் ஆளை காணானோடனே அப்போ தான் சொல்கிறார், நான் இந்த தீவை கரை ஒதுங்கினேன், நீங்கள் அந்த தீவில் போயிட்டு கரை ஒதுங்கிட்டீங்க, ஆனால் நான் வந்து அப்போ இவங்களுக்கு சுவிசேஷமே சொல்லலையா, இயேசுவை யாருன்னு தெரியாதுன்றாங்க. நாங்கள் இயேசுவை பற்றி சொன்னால் அவரை போல ஒருத்தர் எங்கள் ஊரில் இருக்கிறாரு, வா பார்ப்போம் அப்படி, வா உங்களை காட்டுறேன்னு சொல்லி இட்டுட்டு வந்து ஒன்றை காட்டுறாரு என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ தான் சொன்னாராம் அந்த மூன்றாவது நபர், ஆமாம் நான் இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலை, சொன்னாலும் புரியாது, வேல்யூவானது, இவங்க அறியாத மக்கள், பாம்பர மக்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறத விட அவர்களுக்கு சுவிசேஷத்தின்படி நான் வாழ்ந்து காட்டும்போது அந்த இயேசுவை இவர்களுக்கு நிரூபிக்க முடியும் என்று சொல்லி நான் வாழ்ந்து காட்டினேன் என்று சொன்னாராம். அன்பானே, அப்போ அந்த வெளியேற பெற்ற அந்த முத்துக்களை போன்ற அந்த வேத வசனங்களின்படி அவர் வாழ்ந்து காட்டும்போது அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் அதை பண்டிகளைப் போல அதை காலால் மிதிக்கவோ அல்லது நம்மளையே மீறி பீறி போடவோ அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளில் அவர் நிரூபித்து காட்டினாராம். இதை கேட்கிற அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தமான ஆண்டுடைய வார்த்தையை நாம் கொண்டு செல்வது எப்படியாக கொண்டு செல்கிறோம்? முத்துக்களைப் போல வெளியேற பெற்ற சத்தியங்களை நாம் எப்படியாக அந்த கீழ்நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் கொண்டு செல்கிறோம்? அன்பால் இதை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கிருபையாக அந்த பரிசுத்தமானதை, அந்த முத்துக்களை அந்த கீழ்நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் உயர்ந்து பார்ப்பார்கள் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. ஜெபம் பண்ணுவோம். அன்னும் மகாக்கிரு விரக்கம் நிறைந்தன்மின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்கிற ஒவ்வொருவரின் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த வேதத்தின்படி முத்துக்களை போன்ற விலையேற பெற்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு ஆண்டவரே கீழ்நோக்கி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உண்மை கண்டுகொள்ளும்படியாக, உண்மை பார்க்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சாட்சியாய் வாழ எனக்கு எங்களுக்கு அருள் செய்வாய். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ அன்பானே. காட் பிளெஸ் யூ.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 10:22 அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவினிடத்தில் ஒருவன் ஓடி வருகிறான். அதனுடைய 17 ஓடி வந்து முழங்காற்படியிட்டு ஆண்டவரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார். இதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே என்று சொல்லும்போது அவன் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறான் என்றால், 20 போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கோர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். மனுஷன் பார்க்கிறபடி பாராதவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளி தோற்றத்தை வைத்து மதிப்பிடுகிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். சிறுவயது முதல் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன், இயேசுவினிடத்துல ஓடி வருகிறவன், இயேசுக்கு முன்பாக பணிந்து முழங்கார்படியிட்டு பணிந்து கொண்டவன், இப்படிப்பட்டவனை கர்த்தர் இழக்க விரும்பவில்லை. எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனை பார்த்து அவனிடத்துல இருக்கிற குறை அது மாறும்படிக்கு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவனிடத்துல என்ன குறை இருந்தது என்றால், அவனுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்தது. ஆஸ்திகள் இருப்பது குறையா தவறா என்று கேட்டால் நிச்சயமா கிடையாது. காரணம், நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி அப்பா கிட்ட இருந்து தான் இறங்கி வருகிறது. ஆனால் இவனுடைய பிரச்சனை என்னவென்றால், இவன் நித்திய ஜீவன் வேண்டும் என்று கேட்டாலும் இவன் மனம் முழுவதும் அவனுக்கு உண்டான உலக ஆசீர்வாதங்கள், உலக ஆஸ்திகள் மேலதான் பற்றுதலாய் இருந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அது எதற்கு நேராக இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். அப்போஸ்தலர் 7:39 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம், அவர்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்களாம். பார்வை கானானை நோக்கி தான் இருக்கிறது, கால்களும் அதை நோக்கி தான் நடக்கிறது, பாடலும் கானான் பாட்டு தான், வருகை பாட்டு தான். ஆனால் இருதயம் எகிப்துக்கு நேராய் திரும்பி இருந்தது. அப்படி யாருடைய இருதயங்கள் எல்லாம் எகிப்துக்கு நேராய் திரும்பி இருந்ததோ அவர்களால் அந்த கானானை அடைய முடியவில்லை என்று வேதம் நமக்கு காண்பிப்பது மட்டுமல்லாமல் எச்சரிக்கிறது. அதை தான் கர்த்தர் இங்கே இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இவனுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் அல்ல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல, ஆஸ்திகள் மேல பற்றுதலா இருந்தது. கர்த்தர் அதை அவனை சரி பண்ண, அவனை திருத்தும்படி சொல்லும் போது அவன் அதற்கு செவி கொடுக்காமல் அவன் துக்கத்தோடே போய்விட்டான். எல்லா விதத்துல சரியா இருப்பது போல நமக்கு தோன்றும். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் இத்தனை காரியங்கள்ல சரியா இருந்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் மாறிவிடும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். காரணம், அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். கர்த்தர் ஒரு காரியத்தை விட்டுவிடு என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். அது விடவில்லை என்றால் அது நமக்கு நித்திய வலியை கொண்டு வரும். அதுதான் நித்தியத்தை இழப்பதற்கு ஏதுவாய் நம்மை கொண்டு போய்விடும். கர்த்தர் நம்மோடு ஒரு காரியத்தை பேசும்போது, நம்மை உணர்த்தும் போது, நம்மை எச்சரிக்கும் போது, அதை விட்டு விலகு, அங்கே போகாதே, இதை பாராதே என்று சொல்லும் போது அதற்கு நாம் செவி கொடுத்தால் நம்முடைய முடிவு துக்கம் என்று இராது. இவனை பாருங்கள், இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே இத்தனை நல்ல சுபாவங்கள் இருந்தும் அவன் எப்படி போனான்? துக்கத்தோடே போனான். கீழ்ப்படிதலே செவி கொடுத்தலே நலம். கர்த்தர் பேசுகிற வார்த்தை அசட்டை பண்ணாதிருங்கள். நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு சேதம் உண்டாகாதிருக்கவும் தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். துக்கத்தோடு திரும்பாதபடிக்கு துதியுடனே அந்த நித்தியத்துக்குள்ளே செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி. நாங்களும் ஆண்டவரே, அப்பா, நித்தியத்தை விட்டு
இந்த பூமிக்குரியவைகளை பற்றி கொண்டிராதபடி எங்களை உணர்த்தும், எங்களை திருத்தும், எங்களை நடத்தும். துக்கத்தோடு எங்கள் காரியங்கள் முடியாதபடிக்கு துதியுடனே நம்முடைய வாசலில் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சி கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு மகிமையின் ஆவி. இதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தை 1 பேதுரு 4:14. தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு தருகிற பெரிய அபிஷேகம் மகிமையின் அபிஷேகம் ஆகும். தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கிற எல்லா ஈவுகளிலும் பெரிய ஈவு தேவனுடைய மகிமையே ஆகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடுகிறதற்கு முன்பாக, பிதாவே, நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஜெபித்தார். யோவான் 17:24-22 காணலாம். அந்த மகிமைதான் பூரண மகிமையுள்ள கிறிஸ்துவுக்கு உங்களை ஏற்ற மனவாட்டியாய் மாற்றும். அந்த மகிமையின் ஆவியினால் உங்களுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் அனைத்துமே கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படும். இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதினார், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. சங்கீதம் 45:13. சாதாரணமாக கர்த்தருடைய மகிமையான செயல்களையும் கூட மகிமை என்று சொல்லுவார்கள். கானா ஊரிலே இயேசு ஒரு மகிமையான செயலை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். யோவான் 11:16 இன்னொரு மகிமையான செயலையும் பார்க்கிறோம். மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அப்படியே லாசருவை மரித்த பிறகு 4ஆம் நாளிலே உயிர்ப்பித்து மகிமையான செயலை செய்தார். மற்றொரு மகிமை என்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற கனம், துதி, ஆராதனையாகும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று போதகர் சொல்லுகிற போது நாம் கைகளை உயர்த்தி சோஸ்திரம் சோஸ்திரம் என்று சொல்லுகிறோம். சாலமோனுக்கு ஒரு மகிமை இருந்தது. ஜோசேப்புக்கு எகிப்தில் எவ்வளவோ மகிமை இருந்தது. ஆனால் தேவ மகிமை என்பது தேவன் ஒருவருக்கே உரிய ஷகீனா மகிமையாகும். அது அவருடைய ஜோதி பிரகாசம். ஆசாரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதிலும் தேவனுடைய ஷகீனா மகிமையே ஒளி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நாம் விரைவில் மகிமையான ராஜாவை கண்ணார கண்டு மகிழப் போகிறோம். பிரதான தூதன் இக்காலத்தை தொனிக்கும் போது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வருகையின் நேரம் மிகவும் நெருங்கிவிட்டது. அவரை காண வேண்டும் என்று ஏக்கம் கொள்ளுங்கள். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அவரை நானே காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று ஜோபு பக்தன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் அந்த வாஞ்சை உண்டா? உங்களுடைய நினைவுக்காக வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். சங்கீதம் 24:7. இப்படியாக 24 மணி நேரமும் இனிமையான பாடல்கள், ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்துக்கான தேவ செய்திகள், இன்னும் உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள சாட்சிகளாக நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய எமது இணையதள முகவரி www.gfanfm.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நம்ம வாழ்க்கையை விளக்குற ஒரு கதையை இன்னைக்கு சொல்றேன், கேளுங்க. ஒருத்தர் தான் வளர்த்த கொழு கொழு ஆட்டை வெட்டி ஒரு நல்ல விருந்து தயார் பண்ணினாரு. தன்னுடைய மகளை கூப்பிட்டு, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்னு சொன்னார். அவருடைய மகா வீட்டுக்கு வெளியே போய் கத்த ஆரம்பிச்சா, எங்க வீட்டுல தீ பிடிச்சிட்டுது, யாராவது வந்து தீ அணைக்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சிறு கூட்ட மக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. மற்றவங்க அவ சத்தத்தை கேட்காதது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த மக்களை கூட்டிட்டு அவ தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்தா. அவங்களுக்கு விருந்த பரிமாறினா. அவங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா பேசி ரொம்ப நேரம் கழிச்சு விடைபெற்று போனாங்க. அவளுடைய அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் தன்னுடைய மகளை பார்த்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சில பேரை எனக்கு தெரியவே தெரியாது, சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான், பழகுனதில்ல, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஏன் வரலன்னு கேட்டார். அதுக்கு அவருடைய மகா, இன்னைக்கு நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிட வரல, நம்ம வீட்டில் ஏற்பட்ட நெருப்பு அணைக்க வந்தாங்க. இவங்க தான் நாம கொடுக்கும் விருந்த சாப்பிடும் தகுதி உடையவங்க. இவங்க கிட்ட தான் நாம நம்ம தாராள குணத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் காட்டணும்னு சொன்னான். ஆமாங்க, நம்ம ஆட்கள், நம்ம சொந்தம், நம்ம சிநேகிதர்கள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையாவே நம்முடையவங்க இல்ல. நம்முடைய கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செய்ய யாரு ஓடி வர்றாங்களோ அவங்க தான் நம்முடையவங்க. ஆமா, நீங்க இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி இருப்பீங்களா? இத பத்தி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 9-10 வசனங்களை வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 9 and 10.
1: உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு.
2: Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase.
1: அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும்.
2: So your barns will be filled with plenty and your vats will overflow with new wine.
1: Praise the Lord. கர்த்தர் நல்லவர்.
2: God is good.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கொடுக்கிறதை குறித்து சில நாட்களாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we are continually meditating about giving for few days.
1: நாம் கர்த்தரை கனம் பண்ணுவதிலே ஒரு விதம் தேவன் நமக்கு கொடுத்த சம்பத்து நம்முடைய பொருளை கொண்டு கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணுவது.
2: One of the way of honoring God is by giving the possessions and the first fruits which God has given us to God.
1: நான் முதலாவது இந்த கொடுத்தலை குறித்த 7 சத்தியங்களை உங்களோடு நான் பேசினேன்.
2: First I spoke about the 7 truths about giving.
1: 7 காரியங்கள் முதலாவது நாம் கவனித்தோம். கொடுத்தல் என்பது செய்கையை பார்க்கிலும் ஒரு மனப்பான்மை.
2: First we saw giving is an attitude rather than an action.
1: இரண்டாவது கொடுத்தல் என்பது வாங்குவதை பார்க்கிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
2: And second, giving is a blessing than to receive.
1: மூன்றாவது கொடுத்தல் என்பது ஒரு கற்பனை.
2: Giving is a commandment.
1: நான்காவது கொடுத்தல் ஒரு தெய்வீக குணநலன் அல்லது சுபாவம்.
2: Fourth, giving is a divine nature.
1: ஐந்தாவது கொடுத்தல் நம்முடைய அன்பினுடைய வெளிப்பாடு.
2: Fifth, giving is an expression of love.
1: ஆறாவது கொடுத்தல் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் உண்மையினுடைய அடையாளம்.
2: Sixth, giving is a sign of faithfulness.
1: ஏழாவது கொடுத்தல் என்பது தேவ பக்திக்கான அடையாளம்.
2: Seventh, giving is a sign of godliness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: தேவனை கனம்படுத்தி உயர்த்துவது என்பது ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து ஏதோ ஒரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து நாம் செய்வதல்ல.
2: So to glorify God or honor his God is not to do it by expecting some favor from God.
1: ஆனால் தேவனுக்கு உரிய கனத்தை அவருடைய பிரியத்தின்படி நாம் கொடுப்பது.
2: But actually it is like giving that glory according to the way that it pleases him.
1: நாம் ஆண்டவரை கனப்படுத்துவதனாலே தேவனுடைய மகிமை

0: தேவனாக நாம் நோக்கி பார்ப்பது.
1: So to glorify God or honoring God is something that we exalt him in our thoughts.
0: நம்முடைய எண்ணங்களில் நாம் அவரை உயர்ந்தவர் என்று ரெகக்னைஸ் பண்ணுவது.
1: It is something that we recognize that he is an exalted one in our thoughts.
0: நேற்றைக்கு நான் பேசும்போது எப்படி தேவனை நான்கு விதங்கள்ல கனம் பண்ணலாம்னு சொல்லி கவனித்தோம்.
1: So yesterday when I spoke we saw the four ways to honor God.
0: முதலாவது நாம் நம்முடைய வாய்களை திறந்து தேவனை துதிப்பதினால் அவரை நாம் கனம் பண்ணலாம்.
1: First by opening our mouths to praise him.
0: இரண்டாவது தேவனை கனம் பண்ணுவது எப்படி? நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதினால் அவருக்கு நாம் கனத்தை செலுத்தலாம்.
1: Second we can honor God by obeying his word.
0: மூன்றாவது தேவனை கனம் பண்ணுவது எவ்வாறு? நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒழுக்கமாக ஒரு கட்டுப்பாடோடு நாம் வாழும்போது அவருடைய நாமத்திற்கு நாம் கனத்தை சேர்க்கிறோம்.
1: Third we can honor God by living an orderly life and a disciplined life.
0: நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக்கொடுத்து நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் நாம் பேணும் பொழுது அவருக்கு கனத்தை நாம் சேர்க்கிறோம்.
1: By offering our body as a living sacrifice and maintaining it in a holy manner we give glory and honor to God.
0: நான்காவது நாம் எப்படி தேவனை கனம் பண்ணுகிறோம் என்றால் நாம் நம்முடைய காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்துவதினால் அவரை நாம் கனம் பண்ணுகிறோம்.
1: The fourth way of honoring God is by our offerings.
0: இந்த வசனத்தை
1: என்னை
0: கவர்ந்த ஒரு வார்த்தை அந்த நீதிமொழிகள் 3:9 உன் பொருளால் என்று மாத்திரம் நிறுத்தாம உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு போடுறேன்.
1: So the word that attracted me in the verse Proverbs 3:9 it does not only stop with honor the Lord with your possessions. Next it says is with the first fruits of all your increase.
0: அதாவது எந்த பலன் வேணா கொண்டு வான்னு சொல்லல.
1: It does not say you can bring any of your increase.
0: எந்த ஃப்ரூட் வேணா கொண்டு வா, எந்த இன்கிரீஸ் வேணா கொண்டு வான்னு சொல்லல.
1: It does not say that you can bring any fruits of your increase.
0: அவன் சொல்லுகிறது நீ கொண்டு வர பலன் எப்படி இருக்கணும்னா முதற் பலனா இருக்கணும்.
1: But it says you should bring the first fruits of your increase.
0: கர்த்தர் வந்து கனம் பண்றது நீ ஏதோ கடைசியில வரிசையில வச்சு என்ன கனம் பண்ணக்கூடாது. எனக்கு நீ முதற் பலனை கொடுத்து முதலாவது கனத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும்.
1: So when you honor God it is not that bringing the least of your increase but you have to bring the first fruit of your increase and honor me.
0: அதுதான் தேவனுக்கு பிரியமானது, அதுதான் தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியது.
1: So that is pleasing to God and that will be approved by the Lord.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதை நான் புரிந்துகொள்ள சற்று சிரமப்பட்டேன்.
1: So I really struggled to understand this.
0: அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன் இதை எப்படி ஆண்டவரே விளங்கிக் கொள்றது.
1: So then I asked God how to understand this law.
0: அப்ப நேற்று ராத்திரி கர்த்தர் எனக்கு தேவனிடத்திலே கொடுத்து அவரால் கனம் பண்ணப்பட்டவன் அல்லது அங்கீகரிக்கப்பட்டவனுடைய ஒரு காணிக்கையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார்.
1: The Lord showed me about a person who brought an offering to the Lord and the Lord who honored and respected it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவர் சொல்றார் என்ன கனம் பண்றவன நான் கனம் பண்ணுவேன்.
1: The Lord says I will honor the one who honors me.
0: என்னை கனவீனம் பண்ணுகிறவன் அவனும் கனவீனம் பண்ணப்படுவான்.
1: So the one who dishonors me will also be dishonored.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனை குறித்து அவன் காணிக்கையை வந்து கர்த்தர் வந்து அங்கீகரித்தார். ஆங்கிலத்துல வந்து God respected his offering னு போட்டுருக்கு.
1: So about a person's offering the Bible says God respected his offering.
0: அப்போ ஆண்டவர் அந்த காணிக்கைக்கு காணிக்கையை கொடுத்தவனை ஆண்டவர் கனம் பண்ணினார் அப்படின்னா இந்த மனிதன் தன்னுடைய காணிக்கையினால கர்த்தர கனம் பண்ணியிருக்கான்.
1: So if God has respected a person's offering it means that he has honored the Lord by his offering.
0: அப்ப அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செலுத்தின காணிக்கையை பற்றி கர்த்தர் என்னோடு பேசினார்.
1: So the Lord spoke about the offering and the giving that the man did in his life.
0: இந்த மனிதனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் பேச போகிற மனிதனுடைய பெயர் ஆபேல்.
1: We know very well about this man. The name of the person is Abel.
0: வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் காணிக்கைக்கு கனம் கொடுத்தார்.
1: If the Bible says the Lord respected his offering.
0: இன்னொருதமாய் சொன்னால் அங்கீகரித்தார்.
1: The Lord otherwise it is accepted by God.
0: அதை ஏற்றுக்கொண்டார்.
1: The Lord accepted it.
0: ஆங்கிலத்தில் வந்து he had respect unto his offering போட்டிருக்காது. அவனுடைய காணிக்கைக்கு தேவன் கனம் கொடுத்தார்.
1: So the Lord had given respect to his offering.
0: இதை குறித்து எபிரேயர் எழுதின நிருபம் 11:4 வாசிக்கும் போது
1: If you read Hebrews chapter 11 and verse 4
0: விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கை

0: குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார்.
1: By faith Abel offered to God a more excellent sacrifice than Cain, through which he obtained witness that he was righteous, God testifying of his gifts.
0: மேன்மையான ஒரு காணிக்கை.
1: It is an excellent sacrifice.
0: தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை.
1: It was accepted by the Lord.
0: தேவன் அதை குறித்து சாட்சி கொடுத்தார், அங்கீகரித்தார்.
1: The God testified and certified it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சுருக்கமாய் சொன்னால், தேவன் அந்த காணிக்கையை கனம் பண்ணினார்.
1: In short, the Lord honored that offering.
0: அதை இன்னொரு விதமாய் சொல்ல வேண்டுமானால், ஆபேலின் காணிக்கையால் தேவன் கனம் பண்ணப்பட்டார்.
1: So in other words, we can say the Lord was honored by Abel's offering.
0: ஆபேல் தன் காணிக்கையினால் தேவனை கனம் பண்ணினார்.
1: Abel's offering honored God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த காணிக்கையை குறித்து நாம் மூன்று சத்தியங்களை வேதத்திலே படிக்கலாம்.
1: So we can read about three truths about this Abel's giving.
0: நாம் கொடுக்கிறதும் தேவனுக்கு கனம் கொடுக்கிறதாய் மாற வேண்டுமானால், இது மூன்று இன்றியமையாத சத்தியங்களை நம்முடைய கொடுத்தல்ல நம்ம கவனித்து செய்யணும்.
1: So we have to have all these three things in our giving if it ought to become an honorable giving to God.
0: இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன்.
1: This was really useful to me and I also hope in the Lord that it will be useful to you.
0: முதலாவது பாடம்,
1: First lesson,
0: நீங்கள் ஆதியாகமம் 4 அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள்.
1: Genesis chapter 4 verses 4 and 5.
0: ஆதியாகமம் 4:4-5.
1: Genesis 4 verses 4 and 5.
0: ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
1: Abel also brought of the firstborn of his flock and of their fat, and the Lord respected Abel and his offering.
0: முதலாவது அவனுடைய காணிக்கையில நாம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் சத்தியம் என்னவென்றால், ஆபேல் தன்னுடைய மந்தையில உள்ள தலையீற்று அல்லது முதல் பிறந்த கனியை அல்லது அந்த மந்தையின் குட்டியை முதலாவது பிறந்ததை கர்த்தருக்கென்று காணிக்கையாய் கொண்டு வந்தான்.
1: The first truth that we can identify from Abel's giving is he gave the first born to God.
0: அதனோரதமாய் சொன்னா, இருக்கிறதுல தலையீற்று என்ன அதை கொடுத்தான்.
1: So in other words, he gave the first one among whatever he had.
0: அதாவது முதல் தரமானது தலையீற்று என்பது பொதுவாகவே யாருக்கும் கொடுக்க மனசு வராது.
1: So generally when it is first born or the best one, we will not have heart to give to anybody.
0: ஆனால் வேதம் வந்து எப்பவுமே முதல் வர்றத வந்து கர்த்தருக்குரியது என்று நமக்கு மறுபடி போதிக்குது.
1: But the Bible reiterates again and again that the first born belongs to God.
0: யாத்திராகமத்தின் புத்தகம் 22 அதிகாரம் நீங்கள் 28-29 வசனங்களை வாசித்து பாருங்களேன்.
1: If you read Exodus chapter 22 verses 28 and 29.
0: யாத்திராகமம் 22:28-29 வசனங்கள்.
1: Exodus 22 verses 28 and 29.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: 29 வசனத்திலிருந்து பார்க்கலாம்.
1: From verse 29 onwards.
0: முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 தன் தாயோடு இருக்கட்டும். 8 நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக.
1: You shall not delay to offer from the fullness of your harvest and from the outflow of your presses. The firstborn of your sons you shall give to me. You shall do the same with your oxen and with your sheep. 7 it shall be with its mother. On the 8th day you shall give it to me.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: It is really surprising.
0: இந்த முதல் பிறந்தது முதற் பலன் அப்படின்றது வேதத்துல தேவனுக்குரிய பரிசுத்தம் உள்ளது என்பது எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை.
1: So the first born or the first fruits, they are all accorded a sanctified status in Hebrew Bible.
0: அதுல மூன்று காரியங்கள் இருக்கு.
1: There are three things here.
0: முதலாவது வரும் விளைச்சல்.
1: The first fruits of agriculture.
0: ஒரு நிலத்தை வாங்குகிறாய்.
1: You buy a land.
0: அதுல நீ பயிர் செய்கிறாய்.
1: And you do agriculture in that.
0: அதுல வந்து நீ வந்து முதலாவது எடுக்கிற ஹார்வெஸ்ட் பலனை வந்து கர்த்தர் கொடுத்துறணும்.
1: So you have to give the first fruit of harvest to God.
0: ஒரு குழந்தை பிறக்கிறது,
1: a child is born,
0: முதல் பிள்ளையா கர்த்தருக்கு கொடுத்துறணும்.
1: If it's first born you have to give to God.
0: ஆடு மாடுல முதலாவது ஒரு குட்டி போடுதா அது கர்த்தருக்கு பலி செலுத்திடும்.
1: And first born animals or beasts should be dedicated to God.
0: ஆச்சரியமா இருக்கு.
1: Really surprising.
0: எதற்காக இப்படி வந்து முதல் தரமானது கர்த்தருக்கு கொடுக்கணும்னு போட்டுருக்கு?
1: So why it says that we have to give first born to the Lord.
0: நீங்கள் 49ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிப்பீங்களானா?
1: If you read Genesis 49:3
0: அங்கே ரூபனை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about Reuben here.
0: ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் அல்லது முதலாவது பிறந்தவன், நீ என் சத்துவமும் என் முதற் பேருமா முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தவனுமானவன் போட்டிருக்கு.
1: It says, Reuben, you are my firstborn, my might and the beginning of my strength, the excellency of dignity and the excellency of power.
0: இத வந்து இந்த முதற் பிறந்தத வந்து ஏன் வந்து ஆண்டவர் இதுக்கு இவ்வளவு கனம் கொடுக்கிறார் என்று சொன்னா, வேதத்தின்படி பார்த்தா முதல் பிறந்தவன் வந்து பலத்தினுடைய துவக்கம் என்று பார்க்கிறோம்.
1: So why does the Lord honors the firstborn so much? According to the Bible, the firstborn was regarded as the beginning of strength.
0: என்னுடைய பலத்தினுடைய துவக்கம் நீதான்.
1: He is regarded as the beginning of his strength.
0: ஆண்டவர் சொல்றாரு, உன் பலத்தின் துவக்கத்தை நீ எனக்கு கொடு.
1: The Lord says, give me the beginning of your strength.
0: அது மாத்திரம் இல்ல.
1: And not only that.
0: நீங்கள் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனம் வாசிப்பீர்களானால்,
1: If you read Exodus chapter 13 and verse 2,
0: 13:2 அங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேரானது அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார்.
1: It says, consecrate to me all the firstborn, whatever opens the womb among the children of Israel, both of man and beast, it is mine.
0: ஏன் இது கர்த்தருக்குரியதுன்னு சொன்னா, கர்ப்பத்தை திறக்கிறது இந்த முதல் பிள்ளை.
1: So why does it belongs to God? Because it is the opener of the womb.
0: அதனால கர்ப்பத்தை திறக்கிற பிள்ளை வந்து எனக்குரியது.
1: Therefore the child which opens the womb, it belongs to me.
0: அதை நீ எனக்குன்னு பரிசுத்தப்படுத்திரு.
1: You have to consecrate it to me.
0: ஆச்சரியமா இருக்குது ஆண்டவர் வந்து எப்படி அதை பார்க்கறாருன்னு.
1: So it is really surprising how God looks at it.
0: ஆண்டவர் சொல்றாரு, உன் பலத்தின் முதற் பலனை எனக்கு கொடுத்துரு.
1: The Lord says, you give me the beginning of your strength.
0: உன் விளைச்சல்ல முதற் பலனை எனக்கு கொடுத்துரு.
1: You give the first fruits of your harvest.
0: கர்ப்பத்தை முதலாவது திறக்கறதை எனக்கு கொடுத்துரு.
1: You give the opener of your womb to me.
0: அது பரிசுத்தமுள்ளது.
1: That is holy to me.
0: பரிசுத்தமுள்ளதுனா எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது.
1: It means that it is consecrated for me.
0: அது எனக்குரியது.
1: It belongs to me.
0: ரொம்ப ஆண்டவர் வந்து இரண்டாம் தரத்தை இல்ல முதல் தரத்தை ஆண்டவர் கேக்குறாரு.
1: The Lord doesn't ask the second one, but he asks the best and the first.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பொதுவாவே நீங்க இந்த வேதத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் நடுவில் வந்து இந்த முதல் பிறந்தவர்களுக்கு வந்து முதற் பேரான குமாரர்களுக்கு வந்து அதிகமான சலுகைகள் அதிகமான ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் கூறப்பட்டது.
1: So generally when you read the Bible among the Israelites, you can find the firstborn are given more privileges and more blessings.
0: நீங்கள் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்களேன்.
1: If you read Genesis 27 and verse 37,
0: அங்கே ஈசாக்கு வந்து ஏசாட்ட சொல்றத பாருங்களேன்.
1: Here Isaac says to Esau,
0: இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன், இப்பொழுதும் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான்.
1: Indeed, I have made him your master, and all his brethren I have given to him as servants. With grain and wine I have sustained him. What shall I do now for you, my son?
0: அப்ப இங்க என்ன பிரச்சனை பாருங்க.
1: So what is the problem here?
0: இங்க வந்து ஈசாக்கு வந்து இந்த ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு கூப்பிட்டது எதற்குன்னு சொன்னா, ஏதோ பொதுப்படையை ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்ல, முதற் பேரான குமாரனுக்குன்னு ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம் இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு தான் அவனை கூப்பிட்டாரு.
1: So here Isaac called Esau to bless him, not to give us just an ordinary blessing, but there's a special firstborn blessing that he ought to be given to him.
0: அதுக்கு சொல்றார், நான் நல்ல சாப்பிடணும்பா, நீ உன்னுடைய நல்ல சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் புசிச்சு மனதார நான் வயிறார உன்னை வாழ்த்தணும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி.
1: So that's why he says, bring me a good food so that I will eat full and then bless you.
0: அப்போ அந்த திருப்தியோடு வாழ்த்தணும்.
1: So I should bless you with satisfaction.
0: அப்போ ஒரு கூப்டது வந்து இந்த முதல் பேரானவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம்.
1: So we called him to give the first born blessing.
0: ஆனா இந்த யாக்கோபு வந்து வஞ்சனை செய்து அந்த ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிட்டான்.
1: But here Jacob deceived and received that blessing.
0: அவர் சொல்றாரு பாருங்க, இந்த ஆசீர்வாதத்துல ஒரு காரியம் என்னன்னா, இந்த முதற் பேரானவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து அவனை தான் மற்ற எல்லா பிள்ளைகளும் சேவிக்கணும்.
1: So here the first the blessings of the first born it includes that he becomes a master of all and everyone should serve him.
0: அவனுக்கு எல்லா உலக நன்மைகளையும் மேன்மையானது அவனுக்கு கிடைக்கணும்.
1: So he will also receive a great many things or great, best thing among the rich possessions of this
0: name. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
1: If you Deuteronomy 21 and verse 17
0: வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது.
1: But he shall acknowledge the son of the unloved wife as a firstborn by giving him a double portion of all that he has, for he is the beginning of his strength, the right of the firstborn is his.
0: அதாவது வெறுக்கப்பட்ட மனைவியிட்ட நீ வந்து முதல் பிள்ளைய பெற்றிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு தான் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லிருக்கு.
1: So even if you have received the first born from an unloved wife but you have to give double portion of inheritance to him.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இது மிகப்பெரிய ஒரு தீங்கு அல்லது பாவம் குற்றம் செய்யாத வரைக்கும் முதற் பேரானவனே வந்து சேரும்.
1: So until you commit a serious offense or a mistake this first born inheritance will or blessings will come to you.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு முதலாவது பிறந்த பிள்ளை.
1: Even our Lord and Savior Jesus Christ was the first born of his mother.
0: நீங்கள் லூக்கா 2 அதிகாரம் 22 லிருந்து 23 வாசிக்கும்போது
1: If you read Luke chapter 2 verses 22 and 23
0: இந்த முதலாவது பிறந்த பிள்ளையை நீங்கள் 22 வசனத்துல லூக்கா 2 22 ல மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின போது முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது ஒரு புறா குஞ்சுகளையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவர் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள்னு போட்டிருக்கு.
1: Now it says now when the days of a purification according to the law of Moses were completed they brought him to Jerusalem to present him to the Lord as it is written in the law of the Lord every male who opens a womb shall be called holy to the Lord.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆச்சரியமா இருக்குது.
1: Really surprising.
0: இயேசுவை முதற்பிள்ளைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க கொண்டு வந்தாங்களாம்.
1: So since Jesus was the first born, so they consider him to be holy as it is written in the law of Moses and therefore they brought to the temple to dedicate it to God.
0: எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: அதற்கு நாம முதற் பலனை கர்த்தருக்கு கொண்டு வரணும்ன்றதுக்கு இயேசுவே தன்னை ஒரு அடையாளமாக வைத்தார்.
1: So Jesus himself set an example that we should bring the first fruits to the Lord.
0: நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கூட முதல் அப்படின்னு எது வந்தாலும் அதை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்திடணும்.
1: So even in our life when there is something called firstling of our life we should make it a consecrated for God.
0: நம்முடைய ஆண்டவருக்கு வந்து இந்த மிச்சம் மீதியை வந்து கொடுக்கவே கூடாது.
1: We should not give the leftovers to the Lord.
0: அதனால தான் பாருங்க நம்ம தசமபாகம்னு ஏன் நம்ம எடுக்கறோம்னா அது வந்து என்னுடைய பலத்தினுடைய முதற் பங்கு கர்த்தருக்கு.
1: So that is why do we take this tithe it's because it is the strength of my labor that I want to give to God.
0: முதற் பங்கு கர்த்தருக்கு.
1: The first portion belongs to God.
0: அத வந்து நான் ஏன் கொடுக்கறேன்னா ஆண்டவருக்கு காசு இல்லாதனால இல்ல.
1: Why do I give this not because that God doesn't have any money.
0: ஆண்டவர் வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான்.
1: All gold and silver belongs to God.
0: நான் கொடுக்கும்போது என்ன சொல்றேன்னா ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த சம்பளத்துல எனக்கு கொடுத்த வருமானத்துல நான் என்ன பண்றேன்னா ஆண்டவரே உம்மை நான் கனம் பண்றேன்.
1: So by giving a tithe what do we convey actually Lord with the income or with the salary which you gave me I honor you through that.
0: ஆண்டவரே என்னுடைய பலன் உம்முடையது.
1: My strength belongs to you.
0: என் ஜீவன் நீர் கொடுத்தது.
1: My life is given by you.
0: வேலையை நீர் கொடுத்தது.
1: You are the one who gave me the job.
0: ஞானத்தை நீர் கொடுத்தது.
1: You are the one who gave me the wisdom.
0: சம்பாதிக்கிற சாதுரியத்தை எனக்கு கொடுத்தது நீர்தான்.
1: You are the one who gave the ability to earn money.
0: எல்லாம் உம்மிடத்துல இருந்து வந்தது.
1: Everything came from you.
0: அந்த பலனை வாங்கிட்டு நானே முழுசா சாப்பிட கூடாது.
1: So I should not receive all the reward of the and eat the entire thing.
0: அல்லது எனக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஏதோ இருக்கிறத கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறேன்னு கொடுத்துட்டு போறது இல்ல.
1: Or not the other way where I eat everything and give the leftover to God.
0: ஆண்டவருக்கு முதலாவது எடுத்து
1: வச்சிரேன். I take the first portion to God.
0: ஆண்டவரை நான் கனம் பண்றேன்.
1: I honor the Lord.
0: ஆண்டவருக்கு மகிமையை நான் செலுத்துறேன்.
1: I give glory to God.
0: எல்லாம் உம்மிடத்துல இருந்து வந்தது ஆண்டவரே.
1: Lord, we have received everything from you.
0: உமக்கு தான் நான் மகிமையை செலுத்துறேன்.
1: And I give glory only to you.
0: பாருங்க அதுதான் தேவனுக்கு பிரியமானது.
1: That is pleasing to God.
0: நான் பொதுவாவே இந்த முதற் பலன் அப்படின்றது வந்து முதலாவது கிடைக்கிறது வந்து ஒரு உழைப்பாளியினுடைய பாராட்டையும் சந்தோஷத்தையும் அவனுடைய கவர்ச்சியையும் இழுக்கக்கூடியது.
1: So usually the first thing or the first product of any labor is more attracting, which may attract the appreciation of many people.
0: அதாவது அந்த உழைக்கிறவனுக்கு வந்து முதல் முறை வர இன்கம், முதல் முறை வர ப்ராடக்ட் வந்து அவனுக்கு கண்ணில் ரொம்ப ப்ரெஷியஸா தெரியும்.
1: So the first product of a labor is more precious in his eyes.
0: அதாவது அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துடும்.
1: So when he sees this, he immediately feels very joy.
0: உதாரணமா பாருங்க.
1: For example,
0: நீங்க ரொம்ப நாள் வேலை கிடைக்காம போய் வேலைக்கு போய் சேரிங்க வச்சிட்டீங்களா,
1: you get a job and join a job after searching for jobs for a very long time. அந்த
0: முதல் சம்பளத்தை வாங்குறது உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை நீங்க நினைச்சிருக்கீங்களா?
1: Have you ever thought about the first joy when you receive the first salary?
0: எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா?
1: You know how joyful you would be.
0: அடடா, நான் இவ்வளவு நாள் வேலை இல்லாம இருந்தேன், முதல் முறை கை நீட்டி ஒரு சம்பளத்தை வாங்குறேன்.
1: See, I was jobless for so many days, but first time I'm receiving a salary.
0: ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: அந்த முதல் சந்தோஷம் இருக்கு பாத்தியா,
1: you have that first joy,
0: and the mudal appreciation, and the mudal magilchi irukku paaru,
1: you have that first appreciation and the first joy,
0: adha kondu enakkudu,
1: you bring it to me,
0: nee adha paakumbodhu sollu,
1: and when you see that you should say,
0: na idhula magilradha paarkilum கர்த்தர் தான் எனக்கு மகிழ்ச்சி.
1: So the Lord is my delight and joy rather than delighting in this.
0: அந்த மகிழ்ச்சியை வந்து நான் பணத்து மேல வைக்கல.
1: I don't set my joy upon this money.
0: இந்த மகிழ்ச்சியை நான் கர்த்தருடைய பலிபீடத்துல வைக்கிறேன்.
1: I commit this joy into the presence of God. அப்ப
0: கர்த்தர் அறிகிறாரு.
1: So the Lord knows.
0: நீ பணத்தை பார்க்கிலும் என்னை நீ கனம் பண்ணுகிறாய்.
1: So you honor me more than your money.
0: நான் சொல்வேன் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பழக்கம்.
1: I tell you this is a spiritual growth or maturity.
0: நான் எடுக்கிற எந்த பிரயாசத்திலேயும் எந்த முயற்சி புது முயற்சியில் நடக்கிற முதல் பலனை கர்த்தருக்கு என்று சந்தோஷமா கொண்டு கொடுத்துறேன்.
1: So in every step I take, in every endeavors I do, I bring the first product to the Lord.
0: இந்த ஆபேலுடைய காணிக்கை தேவனுக்கு முன்பாக கனத்தை பெற்று கர்த்தரை கனப்படுத்தினதுக்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய ஆடு மாடு அவனுடைய கொண்டு வந்த ஆட்டில வந்து ஆட்டு மந்தையில தலையீற்ற கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்துட்டான்.
1: The reason why the offerings or giving of Abel was respected and honored by God, it's because he brought the firstborn of his flock.
0: அந்த ஆபிரகாமும் கூட தன்னுடைய முதற்பேறான குமாரன் அப்படின்னு அழைக்கப்பட்ட வாக்கு தத்தப்பட்ட பிள்ளையை கர்த்தருக்கு கொண்டு வர்றது வந்து சாதாரண காரியமா இருக்கல அவனுக்கு.
1: So even unto Abraham it was not an easy job to bring his first born promised son to God.
0: மனதுல எத்தனை போராட்டங்கள் இருந்தது தெரியல.
1: We don't know how much he struggled in his heart.
0: ஆனா கர்த்தர் சொன்னாருன உடனே அவனுக்கு கிடைச்ச வெளிப்படுத்தல அந்த பிள்ளையவே கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவன் ரெடியா இருந்தான்.
1: But just because God has asked it, he was very prepared and ready to give that child to God.
0: கர்த்தர் பார்த்தாரு.
1: The Lord saw
0: it. நீ உன் பிள்ளைன்னு கூட பார்க்காம நீ வந்து இந்த அளவுக்கு எனக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த அளவுக்கு எனக்கு கனம் பண்றீன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த பிள்ளைய பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன்.
1: See, you obey me so much, not even considering your child, and see, you obey me so much according to the word, then I will not leave you as such, but I will make you a great nation.
0: ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, கர்த்தர் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து நம்புறதுக்கு நம்மளை வந்து இன்னும் பிளஸ் பண்ற ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு.
1: So the Lord also gives us a test every time to trust us and bless us more.
0: நம்ம உண்மை அவருடைய வழிகளில் நடக்கிறோமா, உண்மையா அவரை நேசிக்கிறோமா அப்படின்னு டெஸ்ட் பண்றார்.
1: He always tests us whether we are walking in his ways or we truly loving him.
0: நாம் அதுல வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார்னா உண்மையா சொல்கிறேன் கர்த்தர் நம்மை இடங்கொள்ளாம போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார்.
1: So but if God finds out that we are faithful to the Lord, then the Lord will bless us that we cannot contain it.
0: உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் முதல் தரமான நேரம், உங்கள் முதல் தரமான உங்களுடைய பலன், உங்கள் முதல் தரமான உங்களுடைய ஆஸ்தி, உங்கள் முதல் தரமான உங்களுடைய சம்பத்து, உங்களுக்கு இருக்கிற தாளந்து, உங்களுடைய எதுவா இருந்தாலும் சரி அதை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க.
1: So I tell you, no matter whatever it might be your first timing or first day or a first product of whatever it might be, first talent, always try to give it to God.
0: வாரத்துல முதலாவது நாளை கர்த்தருக்குன்னு கொடுப்பேன்.
1: So I will give my first day of the week to the Lord.
0: ஒரு நாளின் முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன்.
1: I will give the first hour of a day to God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாத்துலயும் first things belong to the Lord. கர்த்தருக்கு நான் அதை கொடுத்துருவேன்.
1: I'll give all the first things to the Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அது தேவனை கனப்படுத்துகிறது.
1: And that is honoring God.
0: இரண்டாவது, காயினுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக கனம் பெற்ற ஒரு காணிக்கைக்கு அவனிடத்துல நம்ம படித்து கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம் வந்து
1: The second lesson to learn from Abel's giving which was honorable in the sight of God.
0: ஆதியாகமம் 4 அதிகாரம் 4 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
1: Genesis chapter 4 and verse 4.
0: ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்.
1: Abel also brought of the firstborn of his flock and of their fat.
0: ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
1: And the Lord respected Abel and his offering.
0: எப்பொழுது கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் அல்லது கனம் பண்ணினார் என்று நீங்க கேட்பீங்களா?
1: So you, when you ask when did the Lord respect and honor the offering of Abel?
0: முதலாவது தலையீற்றை கொடுத்தான் அல்லது முதல் தரமானதை கர்த்தருக்கு கொடுத்தான்.
1: First he gave the first born or the firstlings.
0: இரண்டாவது தன்னுடைய மந்தையில உள்ள கொழுமையானவைகளை கொடுத்தான்.
1: Second he gave the fat.
0: தமிழ்ல வந்து கொழுமையானவைகள்னு போட்டிருக்கு.
1: So in Tamil it says the fatness
0: னு போட்டுருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல வந்து he gave of the fat னு போட்டுருக்கு. அதாவது என்னன்னா அது எதை பத்தி சொல்லுதுன்னா அந்த மந்தையில் உள்ள கொழுப்பை கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்தாங்க.
1: So it speaks about the fat of the flock.
0: கொழுப்பு
1: the fat.
0: நீங்கள் பைபிள்ல வந்து காணிக்கை செலுத்தும் போது இந்த கொழுப்பை வந்து கர்த்தருக்கு கொடுக்கணும்னு அடிக்கடி வாசிக்கலாம்.
1: So even when you read the Bible you can very often see whenever we bring offerings we have to bring the fat to God.
0: இந்த ஒரு ஒரு மிருகத்தினுடைய சரீரத்துல உள்ள குடல் மேல வந்து கொழுப்பு இருக்கும்.
1: So generally the fats are deposited on the intestines of animals.
0: நீங்கள் லேவியராகமம் 3 அதிகாரம் 17 வசனத்துல வாசிக்கும் போது
1: If you read Leviticus chapter 3 and verse 17
0: கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார்.
1: This shall be a perpetual ordinance throughout your generations in all your dwellings. You shall eat neither fat nor blood.
0: இதை வந்து நீங்க சாப்பிட கூடாது.
1: You should not eat it.
0: அதை கர்த்தருக்கு தான் கொடுக்கணும்.
1: You should give it to the Lord.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த கொழுப்பு அப்படின்றது வந்து இன்னொரு இடத்துலயும் வேற ஒரு அர்த்தத்துல சாரி இதே அர்த்தத்துல வேற ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு.
1: So when you read about this fat, the same fat is also having the same meaning in another place.
0: நீங்கள் அதை ஆதியாகமம் 45 அதிகாரம் 18 வசனத்துல வாசித்தீங்கன்னா
1: You can read in Genesis 45 and verse 18.
0: 45 18
1: Genesis 45:18
0: உன் தகப்பனையும் உன் குடும்பத்தாரையும் கூட்டிக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள்
1: Bring your father and your households and come to me I will give you the best of the land of Egypt and you will eat the fat of the land
0: அதுல அர்த்தம் என்ன
1: What does it mean
0: எபிரேய வார்த்தையில இந்த கொழுப்புன்றது எதற்கு அடையாளமா இருக்குனா
1: So in Hebrew what does this fat signifies
0: இருக்கிறதுலயே சிறந்தது எதிர்க்கிறதுலயே தலை சிறந்தது
1: It means the richest or the best among what we have
0: இருக்கிறதுலயே தலை சிறந்தது இருக்கிறதுலயே ரொம்ப விசேஷமானது
1: So it means the richest or the best among what you have
0: அதுதான் கொழுப்பாம்
1: That is fat
0: அப்போ ஆண்டவர் வந்து இந்த ஆபேலின் காணிக்கையை ஏன் ஏற்றுக்கொண்டார்னா அவன் வந்து என்ன செய்தான்னா இருக்கிறதுலயே சிறந்தத கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தான்
1: So the Lord also accepted and honored Abel's blessing Abel's giving it's because he brought the best and the richest of his blessing
0: பாருங்க பொதுவா இந்த கொழுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா அது வந்து எந்த ருசியும் இல்லாமல் இருக்கும் அது வந்து பொதுவா யாருக்கும் செரிக்காதது
1: So generally when you see about this fat it is virtually indigestible to us and flavorless
0: ஆனால் தேவனுக்கு முன்பாக இது வந்து ஒரு சரீர பலத்தினுடைய உச்சிதமானதுக்கு அடையாளமா இருக்கு
1: But to God it represents the greatness of the strength
0: அது வந்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக பார்க்கப்படுகிறது
1: it is considered pure and it represents purity before God
0: அந்த கொழுப்பு எரிந்து அதிலிருந்து வர்ற வாசனை தேவனுக்கு சுகந்த வாசனையாக கருதப்படுகிறது
1: and when this fat is burnt and the aroma that comes out of it is considered to be a sweet aroma in the presence of God
0: நான் சொல்லுவேன் அதனால தேவனுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த முதல் தரமானவைகளை கொடுக்கிறதுல நாம பிரியப்படணும்
1: so therefore we should always be pleasing to give the best one and the first one to the Lord
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
1: glory be to the name of the Lord
0: நான் புரிந்து கொள்றதுக்கு இந்த நீதிமொழிகள் 3:9-10 வசனங்களை வந்து நான் பல மொழியாக்கங்கள் இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தேன் இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு
1: So in order to understand this I read this Proverbs 3:9 and 10 in many other versions
0: இந்த முதல் தரமானது முதற் பலன் அப்படிங்கற வார்த்தையை எப்படி எல்லாம் எழுதி இருக்காங்க அப்படினு சொல்ல நான் வாஸ்து பார்த்தேன்.
1: So I read in many versions to identify how this word first fruits of all your increase is being given.
0: நான் அந்த லைனை கொஞ்சம் வாசிக்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: I'll read out one by one, that will be useful for you.
0: Amplified version ல எப்படி இருக்கு? Honor the Lord with your wealth and with the first fruits of all your crops னு போட்டு பிராக்கெட்ல இன்கம் னு போட்டுருக்கு. திரும்ப Amplified Classic version அப்படின்றதுல வந்து Honor the Lord with your capital and sufficiency from righteous labors with the first fruits of your income. Capital அப்படின்னு Good News Translationல வந்து Honor the Lord by making him an offering from the best of all that your land produces. உன்னுடைய நிலம் வந்து கொண்டு வர்ற எல்லாத்துலேயும் சிறந்ததை கர்த்தருக்கு கொடு. Message version அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வந்து Honor God with everything you own. Give him the first and the best. உனக்கு வர்ற முதல் தரத்தையும் முதலாவதையும் கர்த்தர் கொடுத்துரு. NIRV அப்படின்ற வெர்ஷன், நியூ இன்டர்நேஷனல் ரிவைஸ்ட் வெர்ஷனில் வந்து Honor the Lord with your wealth. Give him the first share of all your crops. உன்னுடைய எல்லா விளைச்சல்லையும் முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுத்துரு. வாய்ஸ் அப்படின்ற வெர்ஷனில் வந்து பே ட்ரிபியூட் டு தி இட்டர்னல் இன் ஆல் ஆஃப் யுவர் அஃபேர்ஸ். ஆனர் ஹிம் வித் த பெஸ்ட் ஆஃப் வாட் யூ மேக். நீ செய்கிற சிறந்ததை கர்த்தருக்கு கொடுத்துரு. அதில் எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து வார்த்தைகள் வந்து உன்னுடைய செல்வம்,
1: த வேர்ட்ஸ் தட் வி கேன் டேக் ஃப்ரம் தட் இஸ் வெல்த்,
0: உன்னுடைய முதலீடு,
1: யுவர் கேபிட்டல்,
0: நீ உனக்கென்று வைத்திருக்கிற எல்லா சிறந்தது,
1: எவ்ரிதிங் யூ ஓன்,
0: நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலை,
1: ஆல் யுவர் அஃபயர்ஸ்,
0: உன்னுடைய வருமானம்,
1: யுவர் இன்கம்,
0: உன்னுடைய நிலம் கொண்டு வருகிற முதல் தரமானது சிறந்தது,
1: பெஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யுவர் லேண்ட் ப்ரொடியூசர்ஸ்,
0: முதல் பங்கு,
1: ஃபர்ஸ்ட் ஷேர்,
0: நீ எடுத்து செய்கிற எல்லாவற்றிலும் தலை சிறந்தது,
1: பெஸ்ட் ஆஃப் வாட் யூ மேக்,
0: இதெல்லாம் நீ கர்த்தர் கொடுத்துறணும்.
1: யூ ஹேவ் டு கிவ் ஆல் தீஸ் திங்ஸ்.
0: எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எனக்கு நீ பர்சனலா இட் வாஸ் சோ யூஸ்ஃபுல் டு மீ.
1: So personally it was really surprising and useful to me.
0: இதிலிருந்து நான் நான்கு வார்த்தைகளை நான் புரிந்துகொள்றதுக்காக எழுதிட்டேன்.
1: So I wrote down four words so that I can understand from this.
0: Four simple sentences. முதலாவது, we have to give everything we have been given. நாம் பெற்றுக்கொண்ட எல்லாமே தேவனுக்குரியது. Everything that we have groomed, நாம் வளர்த்தது எல்லாமே தேவனுக்குரியதுதான். Everything that we have gained belongs to God. நாம் சம்பாதிப்பது எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்ததுதான். Everything that we have gathered, நாம் சேர்த்தது எல்லாமே தேவனால் வந்ததுதான். நம்ம கொடுக்கப்பட்டதும் அவர் கொடுத்ததுதான்.
1: Everything that have been given is being given by God.
0: நாம வளர்த்ததும் கர்த்தர் கொடுத்ததுதான்.
1: Everything that we have groomed is given by God.
0: நாம் சம்பாதித்ததும் கர்த்தர் கொடுத்ததுதான்.
1: Everything that we have gained is given by God.
0: நாம் சேர்த்ததும் கர்த்தர் கொடுத்ததுதான்.
1: Everything we have been gathered is given by God.
0: அதுல எல்லாவற்றிலேயும் முதல் தரமானத கர்த்தர் கொடுக்கணும்.
1: In all these things we should give the best to God.
0: அதுல என்னெல்லாம் கொடுக்கணும்?
1: What should we give?
0: நான் சிம்பிளா நான்கு காரியம் எழுதினேன்.
1: I wrote simply four words.
0: Number 1, நம்முடைய வருமானத்தில் முதல் தரமானதை கர்த்தர் கொடுக்கணும்.
1: First we have to give the best of our income.
0: இரண்டாவது, நம்முடைய சேமிப்பில் முதல் தரமானதை கர்த்தர் கொடுக்கணும்.
1: Second we have to give the best of our inventory.
0: நம்முடைய ஞானத்தில் முதல் தரமானதை கர்த்தர் கொடுக்கணும்.
1: Third we have to give the best of our intellect.
0: நம்முடைய influence, நம்முடைய influence அப்படினா நம்முடைய தாக்கம், ஆதிக்கம், அதுலயும் முதல் தரமானதை கர்த்தர் கொடுக்கணும்.
1: And also we should give the best of our influence.
0: எதிலுமே ரெண்டாம் தரமே கிடையாது.
1: There is no second place.
0: கர்த்தருக்கா அது எப்பவுமே பெஸ்டா இருக்கணும்.
1: If it's for God it is always best.
0: அந்த ஒரு attitude நமக்கு எப்பவுமே இருக்கணும்.
1: We should have that attitude always.
0: அது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது.
1: That is very pleasing to God.
0: அப்பா எப்பவுமே சொல்வாங்க.
1: Our father used to say very often.
0: வீடு கூட இரண்டாம் தரமா இருக்கலாம்.
1: Even your house can be a second level.
0: நம்ம வெச்சிருக்கிற தனிப்பட்ட விதமான எல்லாமே இரண்டாம் தரமா இருக்கலாம்.
1: Whatever you have for your personal things it might be a second product.
0: கர்த்தருக்கு அப்படினா first quality தான் இருக்கணும்னு சொல்வாங்க.
1: But if it's for God it should be the first quality.
0: சமீபத்தில் ஒரு சகோதரன் என்னை சந்தித்தார்.
1: ரீசன்ட்லி எ பிரதர் கேம் அண்ட் மெட் மீ.
0: அவர் சொன்னாரு, பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு வந்தேன்.
1: இட் ஓன் மீ பாஸ்டர் ஐ கேம் டு யுவர் சர்ச்.
0: நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன்.
1: ஐ ஹேவ் ஃபவுண்ட் அவுட் ஒன் திங்.
0: நான் மிகைப்படுத்தி சொல்ல, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன்.
1: ஐ அம் நாட் எக்ஸாஜரேட்டிங், ஐ அம் டெல்லிங் வாட் ஹி செட்.
0: அவர் சொன்னாரு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தருக்கு கொடுக்கறீங்க அப்படின்றது வந்து இந்த ஆலயத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுதுன்னு சொன்னார்.
1: When I see this church it is very evident that you give the best and the first to the Lord.
0: The first quality கர்த்தருக்கு கொடுக்கணும்.
1: We should give the first quality to God.
0: நம்ம ஒரு ஆலயம் கட்டுறோம்.
1: We are building a church.
0: ஏதோ கட்டுவோம் அப்படின்னு சும்மா ஒரு தகரம் போட்டு கட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது.
1: It is not a big deal to just construct a church by using some other material.
0: நம்ம வந்து யாரும் சண்டைக்கு வர போறது இல்ல.
1: No one is going to come for fight.
0: யாரு வந்து நம்மட்ட போராட போறது இல்ல.
1: No one is going to come and strive with us.
0: யாரு வந்து வழக்கு போட போறது இல்ல.
1: No one going to file a case.
0: ஏன் போராடுறோம் அப்படினா?
1: Why do we struggle?
0: கர்த்தருக்குன்னு செய்றோமா?
1: If you are doing for God.
0: முதல் தரமா செய்யணும்.
1: We should do the best.
0: அத வந்து கர்த்தருக்கு மகிமையும் கீர்த்தியுமா நம்ம செய்யணும்.
1: So that we should that should fetch glory and fame to the Lord.
0: நான் வந்து நிறைய வீடுகளை பிரதிஷ்ட பண்ண போறேன்.
1: I used to go to dedicate many houses.
0: ரெண்டே ரெண்டு பேர் வாழ்றாங்க அந்த வீட்டுக்குள்ள.
1: There might be only two people living in this house.
0: ரெண்டே ரெண்டு பேர்.
1: It is only two people.
0: அந்த வீட்டை வந்து எவ்வளவுங்க செலவுன்னு கேட்டேன்.
1: So I asked how much did you spend for this house?
0: 50 லட்சம் பாஸ்டர்ன்றா.
1: They said 50 lakhs pastor.
0: எவ்வளவு?
1: How much?
0: ரெண்டே ரெண்டு பேர் வாழ்ற வீடு எவ்வளவு?
1: How much they spend for two people?
0: 50 லட்சம்.
1: It is 50 lakhs.
0: சில வீடுகளுக்கு போறேன்.
1: I used to go to certain houses.
0: எவ்வளவுங்க இந்த ஃபிளாட் வாங்கிருக்கீங்க எவ்வளவு நல்லா இருக்கு.
1: You have bought this flat, it is very good. How much it is?
0: 1 கோடி பாஸ்டர்.
1: It is 1 crore pastor.
0: 1.5 கோடி பாஸ்டர்.
1: It is 1.5 crores.
0: அப்பலாம் நான் யோசிப்பேன்.
1: That is when I used to think.
0: ரெண்டு மனிதர்கள் வாழ்வதற்கு இத்தனை லட்சங்களும் கோடி கூட செலவழிக்கப்படுமானால்.
1: If so many lakhs and crores can be spent for two people.
0: வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை 1000 பேர் சேர்ந்து ஆராதிக்கிற இடத்தை கட்டுறதுக்கு கோடிகள் செலவழித்தா என்ன தப்புன்னு நான்
1: கேக்குறேன். So what wrong if to spend many crores to build a church for the Lord to worship where thousands can gather together and worship the Lord.
0: நான் சொல்றது கவனிச்சிங்களா?
1: Did you notice it?
0: நம்ம சொந்த வீட்டை கட்டுறதுக்கு நம்ம கடன் வாங்கி நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு வீடு கட்ட நாம வந்து எவ்வளவு ஆசைப்படுறோம்.
1: So we always desire to construct our own house. For that we struggle so much, we get debts, we lend money and then we construct it.
0: ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டுறோம் அப்படின்னா ஏன் அது ஒரு கீழ்த்தரமானதா இருக்கணும், அதுவும் சிறந்ததா இருக்கணும் ஆசைப்படணும்.
1: So but at the same way when you construct a church to God, we should see it to be the best one and the first one.
0: நான் சொல்லுவேன் அது உங்க வாஞ்சை எப்படி இருக்கும்னா, நீங்க எவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறீங்களோ அவ்வளவுதான் உங்க வாஞ்சை இருக்கும்.
1: So your desire will be based upon the love that you have for God.
0: நீங்க கர்த்தரை குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா, அவர் மேல உங்களுக்கு அன்பு இல்லனா, நீங்க வந்து இதெல்லாம் தேவையான்னு கேப்பீங்க, நிச்சயமா கேப்பீங்க.
1: If you underestimate God and if you don't have much love upon God, you will say, do we need all these things?
0: கர்த்தருக்கு நம்ம செய்யறோம், அவர் மேல வாஞ்சை இருக்கிறவங்க நிச்சயமா வந்து கர்த்தருக்காக செய்யப்படும் மகத்துவமான கிரியைகளை பார்த்து, கர்த்தர் கனப்படுத்துவதை கனப்படுத்தப்படுவதை பார்த்து மகிழ்வாங்க.
1: So but people who truly love God and who have the desire upon God, they will be very happy when they see the Lord being honored by this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நல்லவர்.
1: God is good.
0: முதலாவது எதை கொடுக்கணும்னா, முதலாவதே கர்த்தர் கொடுக்கணும்.
1: First we have to give the first born.
0: இரண்டாவது கொழுமையானதை கொடுக்கணும்.
1: Next we have to give the fat.
0: மூன்றாவது இந்த ஆபேலுடைய காணிக்கையில மூன்றாவது காரியம் எபிரேயர் 11:4 வாசிக்கும் போது,
1: the third thing we can read in Hebrews chapter 11 and verse 4,
0: விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார்.
1: By faith Abel offered to God a more excellent sacrifice than Cain.
0: You have to give the first, you have to give the fat or the prime most, the best. முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும், தலை சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கணும், மூன்றாவது விசுவாசத்தினால கொடுக்கணும்.
1: Third you have to give by faith.
0: விசுவாசத்தினால கொடுக்கணும்.
1: You have to give by faith.
0: ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கம் வந்து அதுல விசுவாசம் இருந்தது.
1: The one important reason why Abel's offering was accepted and respected by God is because he had faith in that.
0: விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு ஒருவனுக்குள்ள விசுவாசம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா?
1: You know what it means that a faith has present in a person.
0: அவன் முதலாவது தேவனை இருக்கிறவர் என்று அவன் அங்கீகரிக்கிறான், அதுதான் விசுவாசத்தின் துவக்கம்.
1: So the beginning of faith is that he regards that the Lord recognizes the Lord is existing.
0: தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் விசுவாசிக்க வேண்டும்.
1: So the one who draw near to God should also believe that he is.
0: He exists. அவர் இருக்கிறார் அப்படினு விசுவாசிக்கணும். அப்போ அவரை ரெகக்னைஸ் பண்றான், அவன் தான் விசுவாசிக்கிறவன்.
1: So first the one who have faith is the one who recognizes him.
0: இரண்டாவது அவரோடு ஒரு உறவை வைக்கிறான், அவன் தான் விசுவாசிக்கிறவன்.
1: Second the one who have faith is the one who have a relationship with God.
0: மூன்றாவது அவரை கனம் பண்ணுகிறான், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான் அவன் தான் விசுவாசிக்கிறவன்.
1: And the one who have faith is the one who respects him and regards and listens to him.
0: அவர் சொல்றபடி அவன் கீழ்ப்படுகிறான்.
1: He obeys according to his word.
0: அவன் கிரியை செய்கிறான்.
1: He works according to the word.
0: அவன் முழுவதுமாக விசுவாசத்தினால தேவனை நம்புகிறான்.
1: He also trusts God wholly because of this faith.
0: விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவனுடைய உள்ளத்துல ஒரு பூரண அன்பு இருக்கிறது.
1: So the one who says that he have faith on God, there is a love of God present in his heart.
0: விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையே தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து வாழுகிறான்.
1: The one who says that he has faith, he is the one who is totally devoted to God.
0: தேவனே தன்னை நடத்த வேண்டும் என்று அவன் விரும்புகிறான்.
1: He also desires that Lord himself should lead him.
0: பாருங்க, இதான் விசுவாசம்.
1: This is faith.
0: கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்றது நீங்க நான் தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க.
1: So when you say give it to God, don't mistake me.
0: ஏதோ பணத்தை கொண்டு கொட்டிட்டதுனால கர்த்தருக்கு கொடுத்துட்டேன் சொல்லிட்டு ஓடிர முடியாது.
1: It's not just because you brought the money and gave it to God doesn't mean that you have given to God.
0: ஏதோ கொஞ்சம் உழைச்சிட்டேன், கொஞ்சம் பலத்தை கொடுத்துட்டேன், நேரத்தை கொடுத்துட்டேன், பாஸ்டர் சொல்லிட்டாங்க, அதனால நம்ம ஒரு மணி நேரம் போய் கர்த்தருக்கா உழைச்சிருவோம், ஏதோ கொஞ்சம் காசை கர்த்தருக்கு கொடுத்துருவோம், அவ்வளவுதான், நம்ம வந்து பெஸ்ட் நம்ம ஆனர் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க.
1: So don't be deceived yourself when you say that giving to God means that giving a 1 hour of work to God or laboring for God or giving some money to God.
0: ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இருந்து வர்ற பலனுக்கு முன்பாக எதை எதிர்பார்க்கிறாருன்னா நம்மோடு உள்ள உறவை முதல்ல எதிர்பார்க்கிறார்.
1: So before the products or before the first or fat that comes from us, the Lord is expecting a relationship with us.
0: முதல்ல கொடுத்துட்டு முதல் தரமானதை கொடுத்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா அங்கீகரிக்கப்படுவேன் இல்ல. முதலையும் முதல் தரமானதையும் எப்படி கொடுக்கணும்னா விசுவாசத்தோட கொடுக்கணும்.
1: It's not that if I give the first and the fat then I will be accepted and respected by God. It's not that way, but you have to give the first and give the fat and the best and along with that faith.
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
1: So it is impossible to be pleasing to God without faith.
0: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பின்தொடரணும்.
1: So we have to run the race looking at the Lord Jesus who is the author and finisher of faith.
0: நிறைய பேர் நினைக்கிறாங்க காணிக்கைகளை கொடுத்துட்டு நம்ம தேவனிட்ட அங்கீகரிப்பை பெற்றலாம்னு சொல்லி.
1: Many people think that we can give offerings and receive that honor from the Lord.
0: சீமோன் என்பவன் காசை கொடுத்துட்டு வரங்களை வாங்கிடலாம் நினைச்சான்.
1: Simon also thought that he can give money and get the gifts from him.
0: அது தேவன் இடத்துல அங்கீகரிக்கப்படல.
1: But he was not recognized by God.
0: நல்லா கவனிக்கணும் நீங்க.
1: You have to listen carefully.
0: நீங்க கொடுங்க கொடுங்கன்ன உடனே நீங்க நினைச்சிராதீங்க கொடுத்துட்டாப்ல எல்லாமே வாங்கிடலாம். No no no. That is not the real meaning.
1: So when you say give give it doesn't mean that if you give everything you can get whatever you want.
0: முதலானது கர்த்தருக்கு.
1: You have to give the first to God.
0: முதல் தரமானது கர்த்தருக்கு.
1: You have to give the best to God.
0: அதே வேளையில அது விசுவாசத்தோடு செய்யணும்.
1: At the same time you have to do it by faith.
0: வெறும் உதட்டினால் சேர்ந்து இருதயம் தூரமா இருக்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது.
1: It is not pleasing that if your lips are very closer to God but your heart is far away from him.
0: அப்படி ஒருவேளை வெறும் நம்முடைய பணமும் நம்முடைய ஆஸ்தியும் தான் தேவனால் முழுவதுமாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள்ட்ட போய் நாம சொல்லலாம், நீ வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பா, ஒரு கோடி கொடுத்துருப்பா, நீ நாளைக்கு பரலோகம் வந்துடலாம்னு சொல்லிடலாம்.
1: So if that is the case, if you give the firstborn or the money or your first things to the Lord, you can come to heaven. We can go to a rich man and say that you give 1 lakh, you give some money, then you can reach heaven easily.
0: அப்படி சொல்ல முடியாது.
1: We cannot say so.
0: ஒரு கோடி ஒருவன் கொடுத்துட்டதுனால அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுருவான் சொல்ல முடியாது.
1: We can never say just because a person has given 1 crore, he will be accepted by God.
0: இல்ல அதுவல்ல.
1: It's not that way.
0: நம்ம அமௌண்ட் கிடையாது.
1: Our amount doesn't matter.
0: நான் சொல்லுவேன் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் கிடையாது.
1: It's not our activities that matters.
0: ஆண்டவர் விரும்புறது ஆழமான விசுவாசம்.
1: But the Lord expects a deeper faith.
0: ஆழமான விசுவாசம்.
1: A deeper faith.
0: சில பேர் வந்து விசுவாசம் இல்லாமல் பணத்திற்கு பின்பாய் ஓடிக்கொண்டு வேதம் சொல்லுது அவங்க விசுவாச கப்பலை கூட சேதப்படுத்திடுறாங்க.
1: The Bible says some people go they live behind this faith and go behind this money and they also shipwreck the ship of faith.
0: Shipwreck their faith. இது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்.
1: This is something we have to listen carefully.
0: தேவன் நம்முடைய காணிக்கைகளை மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் பார்க்கிறார்.
1: The Lord is not only looking at our offerings but he's also looking at our life.
0: வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம்.
1: Our life is also important.
0: வாழ்வு சரியில்லாமல் காணிக்கைகளை மாத்திர வைத்து கர்த்தர் பிரியப்படுத்தவே முடியாது.
1: So if your life is not proper you cannot please God only with your money and offerings.
0: அதான் ஒரு முறை ஒரு மனிதன் வந்து ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாராம்.
1: Once a person came to a pastor and said,
0: பாஸ்டர் நான் வந்து ஒரு வாரமா என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, உங்கள் ஸ்கூட்டரில் வந்து ஒரு டயர் தேஞ்சு போச்சு, அந்த டயரை வாங்கி கொடுக்கணும்னு ஆண்டர் எங்கிட்ட பேசினார், இந்த டயர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம்.
1: ஸோ ஹி கேம் டு த பாஸ்டர் அண்ட் சேட், பாஸ்டர் ஃபார் ஒன் வீக் த லார்ட் ஸ்பீக்கிங் வித் மீ டு கெட் அ நியூ டயர் ஃபார் யுவர் வெஹிக்கல், ஸோ ஐ ப்ராட் திஸ் டயர்.
0: அப்போ அந்த பாஸ்டர் கேட்டாராம்,
1: த பாஸ்டர் ஆஸ்க்ட் ஹிம்,
0: டயர் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப நல்லது தான்,
1: இட் இஸ் குட் தட் யூ ப்ராட் திஸ் டயர்,
0: நீ 3 மாசமா திருவிருந்து எடுக்கலையாப்பா, அதை பத்தி கர்த்தர் உங்ககிட்ட பேசலையா,
1: பட் யூ ஹவ் நாட் டேக்கன் பார்ட் இன் தி ஹோலி கம்யூனியன் ஃபார் 3 மந்த்ஸ், டிட் நாட் காட் ஸ்பீக் அபௌட் திஸ் டு யூ,
0: உன் டயர் எனக்கு தேவை இல்ல, உன் ஆத்மா தான் எனக்கு தேவை,
1: ஐ டோன்ட் வாண்ட் யுவர் டயர், ஐ வாண்ட் யுவர் சோல்,
0: உன்னுடைய வாழ்க்கையை முதல்ல சரிப்படுத்து, அப்புறமா உன் காணிக்கை கொண்டு வந்து கொடு,
1: ஃபர்ஸ்ட் செட் ரைட் யுவர் லைஃப் அண்ட் தென் கம் அண்ட் கிவ் யுவர் ஆஃபரிங்.
0: நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் காணிக்கையை கொடுத்து தேவன் அங்கீகரிப்பை பெற்றலாம்.
1: Many people think that we can give offering to the Lord and receive acceptance from the Lord.
0: நீங்க அந்த வசனத்தை கரெக்ட்டா வாசித்தீங்கன்னா,
1: If you read that verse correctly,
0: கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார்.
1: The Lord respected Abel and his offering.
0: அப்ப காணிக்கைக்கு முன்னால் அங்கீகரிப்பு பெற்றது யாரனா ஆபேல்.
1: So it was Abel who received this respect and honor before his offering.
0: கவனிச்சிங்களா?
1: Did you notice it?
0: ஆபேலுக்கு அங்கீகாரம் இல்லாமல் அவன் காணிக்கைக்கு அங்கீகாரம் வரப்போறது இல்ல.
1: So without Abel being approved or respected, his offering will not be respected at all.
0: நான் சொல்லுவேன், நம்முடைய காணிக்கை அல்ல, முதலாவது நம்முடைய வாழ்க்கை தேவனை கனமணணும்.
1: So it is not our offerings but our life should first honor God.
0: எப்படி நான் தேவனை கொடுப்பதினால் நான் கனம் பண்ணுவது?
1: So how to honor God by giving?
0: நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம்.
1: Let us think about our life today.
0: ஆண்டவரே, என் வாழ்க்கையில முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும் நான் பிரியப்படுறேனா?
1: Lord, am I desired to give the first things of my life to God?
0: அந்த முதல் காரியத்தை எனக்குன்னு வைத்துக் கொள்றேனா, மற்றவங்களுக்கு யாருக்காவது நான் கொடுக்கறேனா?
1: Or am I keeping that first for myself or giving to someone else?
0: அந்த முதலாவது அன்பு உமக்கு இருக்கா?
1: Lord, do I give that first love to you?
0: முதலாவது பலன் உமக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கா?
1: Do I have the desire to give the first product to you?
0: அதாவது மீந்தது மிச்சமானது உமக்கு கொண்டு கொடுக்கறேனா?
1: Or am I bringing the leftovers or whatever is left behind?
0: என்னுடைய வாழ்க்கையில முதல் தரமானது கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேனா, அல்லது ஆண்டவருக்கு ஏதோ கிடைச்சா போதும், ஏதோ கொடுத்தா போதும், ஏதோ கட்டினா போதும் அப்படின்னு நான்
1: நினைக்கிறேனா? Lord, am I designed to give the first quality and the best one in my life, or am I just thinking to give whatever is okay for the Lord?
0: என்னுடைய வாழ்க்கையின் பிரின்சிபல் என்ன இருக்கணும்னா, லீஸ்ட் எனக்கு பெஸ்ட் ஆண்டவருக்கு.
1: My life principle should be least for me and best to God.
0: யோவான் ஸ்நானகன் சொன்னார் பாருங்க,
1: as John the Baptist said,
0: நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும்.
1: Let me decrease and let him increase.
0: அந்த ஒரு சுபாவம் எனக்குள்ள இருக்கும்.
1: We should have such a kind of attitude in us.
0: எப்பவுமே பெஸ்ட் வந்து கர்த்தருக்கு.
1: We should give always the best to God.
0: The fat, கொழுப்பு வந்து கர்த்தருக்கு.
1: We should give the fat to God.
0: தலை சிறந்தது ஏதாவது இருக்கா கர்த்தருக்கு?
1: If there is something best, we have to give it to God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மூன்றாவது.
1: Third.
0: எப்படி கொடுப்பேன்?
1: How will I give?
0: விசுவாசத்தினால கொடுப்பேன்.
1: I will give by faith.
0: எனக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கா, அல்லது வெறும் நான் காணிக்கைகளை செலுத்தி விட்டு போகிற ஒரு சடங்காச்சாரத்தின் விசுவாசியா நான் இருக்கிறேனா?
1: So do I have a real relationship with God, or I'm just like a ordinary Christian, tradition Christian who come and offer the offerings to God?
0: சில பேருக்கு தசவபாகம் அப்படின்றது ஒரு வழக்கமாக மாறிவிட்டது.
1: And to some people this tithe has become an habit.
0: அது தப்பு கிடையாது.
1: It is not wrong.
0: ஆனா அந்த வழக்கத்துக்கு பின்னால வாழ்க்கை சரியா இருக்கான்னு
1: பார்க்கணும். But behind that routine and habit you should see whether your life is proper.
0: நம்முடைய வாழ்க்கையில தூர இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்து நம்ம விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டு வழக்கங்களை மாத்திரம் செய்துட்டு கர்த்தரை வந்து நாம கனம் பெற்றுருவோம், கர்த்தரை கனப்படுத்திடுவோம் நம்ம நினைக்கிறது தவறு.
1: So it is always wrong when you see, when you give heed or room for all your immoral lust and shipwreck your faith and then come to the Lord and give offering and think that the Lord will accept you.
0: நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தாம வெறுமனே நாம வந்து காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு கொடுத்துட்டு, ஐயோ இப்ப நான் இவ்வளவு கொடுத்துட்டேன், கர்த்தர் என்ன அங்கீகரிச்சிருவார் அப்படின்ற ஒரு பொய்யான மாயையில நம்ம வாழ்ந்துடக்கூடாது.
1: We should not live in a vanity saying that if I don't set right my life but give the income or all the offerings to the Lord will respect and honor me.
0: நம்ம நினைச்சிடக்கூடாது, ஓ நான் இவ்வளவு கொடுத்துட்டேன், கர்த்தருக்கு முன்பாக நான் ரொம்ப விசேஷமானவன் நினைச்சிட கூடாது.
1: We should never think, see, I have given so much to God, I am very special before the Lord.
0: ஆண்டவர் சொல்வாரு, அப்பா வானமும் பூமியும் என்னுடையது.
1: The Lord says heaven and earth belongs to me.
0: வெள்ளியும் பொன்னும் என்னுடையது பா.
1: All silver and gold belongs to me.
0: நீ என்னதனால என்கிட்ட கொடுத்து என்ன திருப்தி படுத்திர முடியும்?
1: So how can you satisfy me with what?
0: எல்லாமே நீ என்கிட்ட இருந்து வாங்குனது தானே?
1: You have received everything only from me.
0: எல்லாம் என்னுடையது.
1: Everything belongs to me.
0: அப்படின்னு ஆண்டவர் சொல்வாரு.
1: That is how God says.
0: ஓ கர்த்தர் எல்லாவற்றுக்குரியவர்.
1: So the Lord has everything a Lord.
0: எல்லாத்தினால நான் அவரை திருப்தி படுத்திர முடியும்?
1: So how with what can I satisfy the Lord?
0: நான் சொல்வேன், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை முதல்ல அர்ப்பணிச்சிட்டு தான் காணிக்கையை கொடுக்கணும்.
1: So first I am supposed to devote or commit my life to God and then offer my offerings.
0: காணிக்கையினால கர்த்தர் பிரியப்படுத்திர முடியாது.
1: I cannot please God by my offerings.
0: விசுவாசத்தினாலே ஆபேல் காயினினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார்.
1: By faith Abel offered to God a more excellent sacrifice than Cain.
0: அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார்.
1: Even God himself testified about his offerings.
0: அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்ற.
1: The Lord testified that he was a righteous one.
0: நம்ம வாழ்க்கை காணிக்கை கொடுத்துட்டு வெளியே வரும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், நீதிமான்.
1: When we offered offerings to the Lord and come out, the Lord should say a testimony that we are righteous.
0: காணிக்கை கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஐஸ்வர்யவான் அப்படின்னு நினைச்சு வெளியே வரக்கூடாது.
1: So when you give offering and come out, we should not think ourselves as a rich man.
0: அது நம்முடைய நினைப்பா இருக்க கூடாது.
1: That should not be our attitude.
0: நீதிமான்.
1: You are a righteous one.
0: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
1: By faith the righteous shall live.
0: அந்த ஒரு உணர்வு இருக்கணும்.
1: With that attitude
0: ஆபேலுடைய காணிக்கைகளிலிருந்து கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: Let us make these lessons that we learn from Abel's giving as our experience and may the Lord bless us.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: பரிசுத்த பிதாவே, இந்த காலை பொழுதில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத சத்தியங்களுக்காக நன்றி.
1: Our Holy Father, thank you for the lessons that you have taught this morning.
0: எங்களுடைய முதலாவது உம்முடையது.
1: Lord, our first belongs to you.
0: எங்களுடைய முதல் தரமானது உம்முடையது.
1: Lord, our fat belongs to you, Lord.
0: எங்களுடைய விசுவாசத்தினாலே வருகிற பலன் உம்முடையது.
1: Lord, the produce that we give out of faith is belongs to you, Lord.
0: அவைகளை உமக்கே நாங்கள் படைக்கிறோம்.
1: Lord, we commit everything to you.
0: எங்களுடைய உச்சிதமானவைகளை விசுவாசத்தோடு கொண்டு வர கிருபை தார்.
1: Lord, give us grace to bring our first and the best thing with faith, Lord.
0: எங்களுடைய காணிக்கைகளால் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையினாலும் உம்மை நாங்கள் கனப்படுத்த கிருபை தா.
1: Lord, give us grace to honor you by our life, not only by our offerings alone, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும்.
1: Lord, let your name be magnified in us.
0: தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி போதித்தரும்.
1: Lord, continue to reveal your truth and teach us, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 55:8. இளைஞன் ஒருவன் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தான். பள்ளத்தாக்கிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஒரு மரத்தின் மீது போய் விழுந்தான். அதிலிருந்த ஒரு கொப்பை உறுதியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தான். இருட்டான நேரம் என்பதால் கீழே இருப்பதை அவன் பார்க்க முடியவில்லை. அருகில் யாராவது இருந்தால் தன்னை காப்பாற்ற வரும்படி சத்தமாக கூறினான். அவன் சத்தம் கொடுத்த அடுத்த நிமிடத்தில், நான் உன் தேவன், உன்னை காப்பாற்றும்படி உன் அருகில் இருக்கிறேன் என்று அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது. அவனுக்கு மிகுந்த சந்தோஷமும் நிம்மதியும் வந்தது. பரவாயில்லை, இவ்வளவு ஆபத்தான நேரத்திலும் தன்னை காப்பாற்றும்படி கர்த்தர் வந்திருக்கிறார் என்று அவன் நினைத்து சந்தோஷப்பட்டான். உடனே அந்த இளைஞன், தேவனே, என்னை நீங்கள் காப்பாற்ற முடியுமா என்று கேட்டான். ஆம், என்னால் முடியும், உன்னை காப்பாற்றத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னார். அதற்கு அந்த இளைஞன், மிக்க நன்றி, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தேவன், உன் இரு கரங்களையும் வைத்து கொப்பை இறுக பற்றி கொண்டிருக்கிறாய் அல்லவா, அதை விட்டுவிடு என்றார். இப்படி ஒரு பதிலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. தன் கைகளை விட்டால் கீழே விழுந்து பள்ளத்தாக்கில் மரித்து போவோம் என்று அவன் நினைத்ததால் தேவன் சொன்னபடி செய்ய முடியாமல், வேறு யாராவது எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று சத்தமிட ஆரம்பித்தான். உண்மையிலேயே அவன் கையை விட்டிருந்தால் பத்திரமாக ரோட்டருகே வந்திருப்பான். ஏனெனில் அவன் தொங்கிக் கொண்டிருந்த மரம் பள்ளத்தாக்கிலே இல்லை, ரோட்டோரம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் தேவனை அவருடைய ஒத்தாசைக்காக நாடுகிறோம். ஆனால் அவர் தரும் வழியில் நம் ஒத்தாசையை பெற்றுக் கொள்ள விரும்புவதில்லை. நமது மூளை அறிவுக்கு எட்டியபடிதான் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அவருடைய வழிகளையும் திட்டங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நம் தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகளை விட எளிதானவைகளாக தெரிந்தாலும் அவை உயர்ந்தவை, சிறந்தவை. ஆகவே தேவன் நம் தேவைகளை சந்திக்க வைத்திருக்கும் வழிகளை நாம் நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருமுறை சீரிய படைத்தளபதி நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கிக் கொள்ளும்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தான். எலிசா தன் தேவனுடைய நாமத்தை தொழுது தன் கையினால் தன் குஷ்டம் இருக்கும் இடத்தை தடவி விடுவார், அப்பொழுது சுகம் கிடைக்கும் என்று நாகமான் நினைத்திருந்தான். ஆனால் எலிசாவோ நாகமான் சற்றும் எதிர்பாராத விதத்தில், நீ போய் யோர்தான் நதியில் 7 ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் நாகமான் அதை விரும்பவில்லை. யோர்தானை விட நல்ல நதிகள் என் தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லி கோபத்தோடு தன் தேசத்துக்கு திரும்ப நினைத்தான். ஆனால் அவனோடு வந்திருந்தவர்களின் வற்புறுத்தலின் பேரில் தீர்க்கதரிசி சொல்லியபடி யோர்தான் நதியிலே 7 ஸ்நானம் பண்ண போனான். அப்பொழுது அவன் மாம்சம் மாறி ஒரு குழந்தையின் மாம்சத்தை போல ஆனது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகளை நம் வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டால் மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். நம்முடைய வழிகளை விட தேவனுடைய வழிகள் உயர்ந்தவைகள். இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக.

சொந்தக்காரர்களுக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த இரட்சகருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மறவாமல் நினைத்தீரே. தேங்க்யூ லோ.

நாட கூடியதான சூழ்நிலைகள் வந்தால் அன்றுவரே அப்படிப்பட்டதான நிலைமைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தால் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரே, சுமந்தீங்களே, எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தினீரே, எங்கள் கால்களை வழுவாத பிடிக்கிறேன்.

எங்க ஒவ்வொருவரையும் நினைச்சீங்களே, தூரத்திலும் சமீபத்திலும் எங்களோடு கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொழுகிறார். Those who have joined us, oh God, we pray that you will heal them. You will deliver them. You will touch their lives, oh God. Transform them as we get ready, oh God, for this new year, oh God. Many of us, we wonder what is going to take place. What is going to be 2022? We do not know. Hallelujah. நாளைய தினம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நாளைய தினத்தை ஆளுகை செய்கிறவர் அவர் எங்களோடு கூட உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாளைய தினம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது.

எத்தனையோ பேர் மறந்து போனாங்க. Many did not even bother about us. But thank God. Thank God. He cared for you when people left you. When people did not bother you. When people did not think about you. ஆந்திரவுக்கு ஒத்தாசையா ஜனங்கள் அமைப்பு இல்லாது இருந்த போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. கர்த்தர் நம்மை சுமந்தாரே. கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த பேண்டமிக்ல கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததே. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, ஓ யெஸ் லார்ட், தேங்க்

நம்மை பாராட்டுவார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே கம்மோன் ஹல்லேலூயா, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் புரிந்து விழுந்தார்கள், நாங்களோ

தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பாராட்டின உபகாரத்திற்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை கை உயர்த்தி வேறவையூயா. ஆண்டவர் உங்களை என்னை இந்த பாதுகாத்து உயிரோடு பெற்றதற்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா? செழிப்பா வாழ்வதற்காக அல்ல, நிம்மதியா வாழ்வதற்காக அல்ல, அவருக்கென்று ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியா? ஹாலலூயா. இல்லைனா என்னைக்கோ தூக்கி இருப்பாருங்க. ஹாலலூயா. இன்னும் ஆண்டவர் நம்மை நம்பி இந்த பூமியிலே சாட்சிகளாய் இருக்கும்படி ஆண்டவர் சொன்னாரே, இந்த பூமிக்கு உங்களை உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைக்கிறேன். Hallelujah, the primary purpose. Hallelujah, we are here in this world. Hallelujah, that we will be a salt and a light. Lift your hands and tell it, Lord, make me a light. Help me to share the light of Christ. Hallelujah, the light that came to save me when I was in darkness. நான் இருளிலே இருந்த பொழுது இருளை நீக்கும்படியாய் வெளிச்சமாய் உதித்தவர், வெளிச்சமாய் வந்தவர். அந்த வெளிச்சத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நான் சுமந்து செல்வதற்கு எங்களை பயன்படுத்துவீராக. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து, அதை தான் தாவீது சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வேன், அவரை பறைசாற்றுவேன். I will take the cup of salvation and I will follow, I will proclaim. Hallelujah. Another place David says, I will not die and will live and declare the works of the living God. Lift your right hand and declare, hallelujah. Say that, hallelujah.

in everything. ஏதோ ஒரு பகுதியை மாத்துறோம். Christian life is not that easy life to live. We cannot put our legs, one leg in the boat and one leg in the world. ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் வைக்கிறோம். உலகத்தில் ஒரு கால், சபையில் ஒரு கால், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு கால் இல்லை. ஆண்டவரே, உங்களிடத்தில் நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு விடமாட்டில் காம்ப்ரமைசிங் லைஃப், இந்த உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வேஷம் இல்லை. எங்களுக்கு கிருபை தாங்கள். வாழ்ந்த அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுக்கணும். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் சாயலா எங்களை மாற்றுவீராக, எங்களை மாற்றுவீராக. இந்த நாட்களிலே பிரிப்பேர் சொல்லுங்க.

இருக்கிறவர்கள் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை முழுமையாய் உம்முடைய கரத்திலே நீர்தான் எல்லாம், நீர்தான் எங்கள் தாட்சி, நீர்தான் எங்கள் பல, நீர்தான் எங்கள் கோட்டை. வெளிப்படுத்தின விசேஷத்தை நான்காவது அதிகாரம் 24:3 சிங்காசனத்திற்கு முன்பாக ஆராதிக்கிற வேளையிலே தங்கள் கிரீடங்களை கலைத்து வைத்து அவருக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி they laid down their crowns before the Lord and they worshipped him. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையுடைய கரங்களை கொடுக்கணும். எங்களுக்குரியதான எல்லாவற்றும் every eye, every knee, we lay at the foot of the cross. சிலுவின் அடிவாரத்திலே வைக்கிறோம், அண்டவுடைய பாதத்திலே வைக்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்வீராக, கைகளை உயர்த்தி

இதுவரைக்கும் சுமதிய இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்து நடத்துறீங்க. இந்த வாழ்க்கையை உமக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு அடியே நீதோ சரண்டர். Lord, we offer, oh God, முழுவதுமாய் முழுவதுமாய் உடைய மகத்துவம் உள்ள கரங்களை கொடுக்கிறோம். இம்மட்டும் முதுவினை அபிநேச இனிமேலும் நடத்துவீராக. மறுபடியும் ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தை தேடுவதற்கு, உடைய வசனத்தை வாஞ்சித்து வாசிப்பதற்கு, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு சந்ததியாய், தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் தொழுவீராக. ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் ஆளுகள். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார். அவர் நம்மோடு கூட உண்டு. We thank you.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் 8. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாப்பியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாப்பியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். ரேகோவின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐபிராத்து நதியண்டையில் இருக்கிற சீமியை திரும்ப தன் வசமாக்கிக் கொள்ளப் போகையில் தாவீது அவனையும் முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்து கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 22,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதாதேசரின் சேவகருடைய பொற்பரிசுகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். ஆதாதேசரின் பட்டணங்களாகிய பேத்தாகிலும் பேரொத்தாயிலும் இருந்த தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது ஆதாதேசர் தோயின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோடே யுத்தம் பண்ணி அவனை முறி அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். மேலும் ஜோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டு முட்டுக்களை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாப்பியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகோவின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிட்சை பண்ணினான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திருப்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூவின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமேலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். செரேயா சம்பிரதியாயிருந்தான். ஜோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாயிருந்தார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107:35. அவர் அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை கர்த்தர் உங்களின் அவாந்தரமான சூழ்நிலைகளை, வறண்டு போன காரியங்களை நிறைவாயும் நீரூற்றாயும் மாற்றி நிரம்பி வழிகிற ஆசிர்வாதத்திற்குள் நடத்தி சென்று ஆசிர்வதிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் திருப்தி இல்லாதவைகளையும், ஜெயமற்றதையும், முடமானதையும், வெறுமை, வறண்ட சூழ்நிலை, அவாந்தர வழிகளைப் போல காணப்படுகிறதையும் விதைத்ததினால் சூழ்நிலைகள் எல்லாம் எழுந்திருக்க முடியாமல் முடமாக்கப்பட்டு சமாதானத்தை இழக்கச் செய்து அவாந்தர வழியைப் போலாக்கி நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்களை சந்தித்து அன்பில்லாமல் விசாரிப்பாரற்ற நிலையில் ஆத்துமாவிலே பலனில்லாது வறண்ட நிலத்தை போலாகி தேவ சமூகத்தையும் நாட முடியாமல் தனிமை உணர்வோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களின் அவாந்தர வழியான சூழ்நிலைகளை மாற்றி வறண்ட நிலமாகிய ஆத்துமாவிலே நீரூற்று ஆகிய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவான ஆசிர்வாதம் இவைகளோடு தேவனின் பிரசன்னத்தையும் ஊற்றி ஆசிர்வதித்து கலிகூறும்படி செய்து ஆசிர்வதிக்கிறேன் என்கிறார். இன்றைக்கு நாம் முகவரி அற்று போனவனுக்கு முன்னுரிமை கிடைத்ததை குறித்து பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9:ஐ வாசிக்கையில் அங்கே 2 கால்களும் உடமாகி போன மேவி போஷியத்தை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவாந்தர வழிகளாய் தந்தையை, உறவுகளை, அரண்மனை வாழ்வை எல்லாவற்றையும் சிறு வயதிலேயே இழந்து அடிமையின் வீடுகளில் வளர்க்கப்பட்டு முகவரி அற்று போனவனின் மனநிலையோ வறண்ட நிலம் போல் இருந்தது. இந்நிலையை மாற்றிட கர்த்தர் தாவீதோடு பேசி மேவி போஷியத்தின் அவாந்தர வழி வாழ்க்கையை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலமாகிய ஆத்துமாவை நீரூற்றாகவும் மாறப்பண்ணி நித்தமும் பந்தியில் ராஜபோஜனம் கிடைக்க பண்ணி நிறைவாய் ஆசிர்வதிக்கிறதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் சத்துருவின் சதியினாலும், உங்களின் அஜாக்கிரதையினாலும், வேண்டாத பழக்கங்களினாலும் எல்லாவற்றையும் இழந்து சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம், வியாதி போன்றவற்றினாலும் அவாந்தர வழிகளாய் வறண்டு போயும் முடமாக்கப்பட்டும் காணப்படுகிறோமே என்றும், இவற்றிலிருந்து நம்மை யார் மீட்பார், விடுதலை சுகம் யார் தருவார் என்று எல்லாம் நம் கைவிட்டு போனதே என்றும் இருளாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளிலிருந்து யார் நம்மை தூக்கி எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்கள் என்னும் பல கேள்விகளுடன் இரவும் பகலும் கண்ணீருடன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். உங்கள் கண்ணீருக்கு பதில் அளிக்கிறார். எப்படியெனில், முதலாவதாக அவர் நிந்தையை மாற்றுகிறார். மேவி போஷியத்தின் இருதயத்தில் தான் ஒரு வீரனுக்கு மகனாக பிறந்தும் வீரனாக இருக்க முடியவில்லையே என்றும், வீரன் என்ற பெயரை உலகம் மறந்து இன்றைக்கு முடவன் என்று அழைக்கிறதே என்றும், அரசனாக வாழ வேண்டியவன் அடிமையின் வீட்டிலே வாழ்கிறோமே என்றும், ஊருக்குள்ளே இருந்து உறவுகளோடு உறவாட வேண்டிய நாம் ஊருக்கு வெளியே கடைக்கோடியில் ஒருவரும் அறியாதவனாய் இருக்கிறோமே என்றெல்லாம் தன் இருதயத்திலே சிந்தித்து ஆத்துமாவிலே வறண்டு போய் நிந்தைகளை சகித்தவனை கர்த்த நிந்தைகளை மாற்றுகிறார். தாவீதின் மூலம் ஆசிர்வதிக்கிறார். முகமறியாதவனுக்கு முகவரியை கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் காணப்படுகின்ற இன்னல்களை, மனவேதனைகளை யாருமே அறியவில்லையே, என் நிந்தைகளுக்கு முடிவில்லையா என்று கேள்விகளோடு ஆத்துமாவிலே வறண்டு போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் முகவரியற்றிருந்த மேவி போஷியத்தை ஆசிர்வதித்ததைப் போல உங்களையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் தயவுகள் கடந்து வரும்படி செய்கிறார். நீங்கள் சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து தயவுகளை ஏற்படுத்தி இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். 2வதாக நித்தம் அப்பம் புசிக்க செய்கிறார். தாவீது மேவி போஷியத்தை அழைத்து, பயப்படாதே, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று ஆதரித்து அரவணைக்கிறான். உங்களையும் இன்றைக்கு கர்த்தர் ஆதரித்து அரவணைக்கும்படி விரும்புகிறார். நீங்கள் இதுவரையில் பிரயாசப்பட்டு முயற்சி செய்தும் முடியாமல் போனவற்றிலும் இழப்புகள், நஷ்டங்கள் இவைகளை ஈடு செய்யும்படிக்கு நித்தமும் உங்களை திருப்தியாக்கி நடத்தி ஆசிர்வதிக்கிறார். அப்பம் என்பது இங்கு கர்த்தரின் வார்த்தையை குறிக்கிறது. நித்தமும் கர்த்தர்
தம் வார்த்தையினால் ஆசிர்வாத வாக்கு தத்தங்களினால் உங்களுக்கு எதிரிடையான காரியங்களை தகர்த்து சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி நித்தமும் நிறைவான ஆசிர்வாதத்தினால் உங்களை நிரப்பி ஆசிர்வதிக்க உள்ளார். இனி நீங்கள் குறைவை காணாது இருப்பீர்கள். நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும். சரீரத்தில், சம்பாத்தியத்தில், சந்தோஷத்தில், சமாதானத்தில் கிறிஸ்து இயேசுவிற்குள் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி ஆசிர்வதிக்கும்படி இந்த நாளை வாக்கு பண்ணியுள்ளார். மூன்றாவதாக நிரந்தர ஆசிர்வாதத்தை தருகிறார். மேவி போஷியத்திடம் தாவீது, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு சவுலின் நிலங்களையெல்லாம் திரும்ப தருவேன் என்றும், ராஜகுமாரரின் ஒருவனைப் போல எப்பொழுதும் என் வீட்டிலே தங்கியிரு என்றும் நிரந்தரமான ஆசிர்வாதங்களை தந்து ஆசிர்வதித்தான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எவைகளையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளையெல்லாம் இன்றைக்கு திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாயும், அது சரீரத்தின் சுகத்தையும் பணியிடங்களில் இழந்து போன உண்மையான உழைப்பின் அங்கீகாரத்தையும் பறிக்கப்பட்ட நற்பெயர் போன்றவற்றையும் ஏமாற்றப்பட்ட அபகரிக்கப்பட்ட அனைத்து ஆசிர்வாதங்களையும் அரசாங்கத்திடமிருந்து நீண்ட நாட்களாய் தடைப்பட்டு தாமதமாகி போன பதில்களையும் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களின் வறண்டு போன அவாந்தர வெளியான சூழ்நிலைகளில் காணப்பட்ட நிந்தையை மாற்றுகிறார். நித்தமும் அப்பம் புசிக்கும்படி ஆசிர்வதிக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு நிரந்தர ஆசிர்வாதத்துக்குள் நடத்தி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் அவாந்தர வெளியை போன்ற வறண்ட நிலங்களை போன்றோ உங்களின் சூழ்நிலைகள் இருக்குமானால் அவைகளை நிரந்தரமாக மாற்றி ஆசிர்வதிக்கிற இயேசுவை விசுவாசித்து ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார், ரட்சிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

முடியட்டோ. உம்முடைய சிலுவை மரணத்தினாக எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்தவர். உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. ஓ ராமா ஷகலரஹந்தரவனமா.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கும் ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 90 சங்கீதம் 15 வசனத்திலே மோசே ஜெபிப்பார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் அநேக நாட்களாய் துன்பங்களை, சஞ்சலத்தை, சிறுமையை அனுபவித்து விட்டோம். அநேக ஆண்டுகளை கஷ்டப்பட்டு விட்டோம். இப்பொழுது எங்களை மகிழ்ச்சியாக்கும். 90 சங்கீதம் 9 வசனத்திலே எங்கள் ஆயுசு நாட்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம். 14 வசனத்திலே அவர் சொல்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய காலையில் உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நாட்கள், ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். யோசேப்பை அறியாத பார்வன் தோன்றின நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை அழைத்து வருகிறார். அநேக துன்பங்களின் வழியாக கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. அதை போல இந்த நாளில் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இனி வரப்போகிற நாட்களிலே உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். அன்னைக்கு சொல்லுவாங்க, கடந்த வருஷங்களிலே பிரதர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், ரொம்ப பாடுகளின் வழியாக கடந்து வந்து விட்டேன். அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்போ பிரதர் என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்போ என் சூழ்நிலை மாறும். ஒவ்வொரு நாளும் சிலர் இப்படி சொல்லுவார்கள். விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்கப் போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. தேவன் இந்த நாளிலே நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் சிறுமையை கண்டிருக்கலாம், துன்பத்தை கண்டிருக்கலாம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாலும், துன்பத்தை கண்ட வருஷங்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட நடந்து வந்தார், அவர்களோடு இருந்தார். சில வருஷங்களுக்கு முன்பு அரபு தேசத்தில் ஒன்றிற்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது எங்கள் தம்பி ஒருவர் அந்த வனாந்திரத்தின் வழியாய் அழைத்து போனார். அப்போ நான் இறங்கி ஒரு 5 நிமிஷம் வெளியில் நின்றேன். என்னால் நிற்க முடியவில்லை, அவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துலேருந்து யோசித்த போது, என்னால் 5 நிமிஷம் இந்த வனாந்திரத்தில் நிற்க முடியல. சினாய் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் எப்படி நடந்து போயிருப்பார்கள். பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களோடு கூட நடந்து வந்தார். அப்போ இந்த தம்பி சொன்னாங்க, அண்ணே உள்ளே போயிடாதீங்க, மணலுக்கு அந்த மண்ணுக்குள்ளே விஷ ஜந்துக்கள் இருக்கும், அது கொடிய விஷம் உள்ளது. இப்படி அந்த வனாந்திரத்திலே கொடிய விஷமுள்ள ஜீவ ஜந்துக்கள் இருக்கிற இடத்திலே தேவன் இரவிலே வெளிச்சமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களோடு இருந்தார். ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார். அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு நடத்தி வந்தார். அதே போலவே இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி வரப்போகிற நாட்களிலே மகிழ்ச்சியாக்கப் போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்கள் துன்பத்தை மாற்றி எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கப் போகிறார். விசுவாசிக்கலாம், கர்த்தரை சார்ந்து கொள்ளலாம், இன்னும் அவரோடு நெருங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயம் அவர் அருளின ஆசீர்வாதம் கண்டிப்பாய் கிடைக்கும். கடைசியில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களையெல்லாம் இளைப்பாற பண்ணின பிற்பாடு யோசுவா 23 அதிகாரத்திலே சொல்வார், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் சொன்னது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களை மகிழ்ச்சியாக்கி சந்தோஷப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நன்மையினால் திருப்தியாக்குவார். இன்றைக்கு கர்த்தரோடு கூட உங்கள் ஜீவியம் இணைக்கப்படட்டும். கர்த்தர் நிச்சயம் நன்மையினால் திருப்தியாக்குவார். நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, மோசே ஜெபித்த ஜெபத்தை போல துன்பங்களின் வழியாய், பாடுகளின் வழியாய் கடந்து போகிற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மாத்திரமே அற்புதம் செய்கிறவர்.
சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் இனி வரப்போகிற காலங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கட்டும், சந்தோஷமாய் இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தொழிலிலே, எல்லாவற்றிலும் சந்தோஷத்தை உண்டாக்குவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: That is absolutely correct.
1: அந்த போர்டிலே வரைந்து கொண்டு காண்பிக்கிறவர் சரியாய் காண்பிக்கிறார்.
0: பட் யூ டோன்ட் லேர்ன் இட்.
1: ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை.
0: Because instructions can never be as good as an example.
1: உபதேசங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒப்பாக ஒரு நாளும் இருக்க முடியாது.
0: So Jesus became an example.
1: இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினார்.
0: So we have to follow his example.
1: அவருடைய எடுத்துக்காட்டை முன்மாதிரி நாம் பின்பற்ற வேண்டும்.
0: And his will was there should be many other people like him who are following him, who can tell others, follow me as I follow Christ.
1: அவருடைய விருப்பம் எல்லாம் அவரை பின்பற்றுகிற நபர்களாக இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்பதை.
0: Paul was like that.
1: Paul அப்படித்தான் இருந்தார்.
0: Who said, follow me as I follow Christ.
1: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
0: And listen to this.
1: இதை கவனியுங்கள்.
0: Every preacher and leader should have been like that.
1: ஒவ்வொரு பிரசங்கியாரும் தலைவரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
0: Every preacher or pastor should have been able to say to his congregation, follow my example as I follow Christ.
1: ஒவ்வொரு பிரசங்கியாரும் போதகரும் அவர்களுடைய ஜனங்களிடத்திலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும்.
0: பட் nobody says it.
1: ஆனால் அப்படி யாரும்
0: செய்யவில்லை. Most people today say, don't look at me, look at Jesus.
1: இன்று அநேகர் சொல்லுகிற காரியம், என்னை பார்க்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
0: Paul never said that.
1: பவுல் அதை சொல்லவில்லை.
0: Paul said, look at me.
1: Paul சொன்னார், என்னை நோக்கி பாரு.
0: Follow me as I follow Christ.
1: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள்.
0: So, when a pastor says, don't look at me, but look at Jesus.
1: ஒரு போதகர் என்னை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள் என்று சொல்வாரானால்,
0: what he is saying is, I am a hypocrite, so don't look at me.
1: அவர் சொல்ற காரியம், வருகிற காரியம், நான் ஒரு மாயமாளக்காரன்,
0: I am not following Christ.
1: நான் இயேசுவை பின்பற்றவில்லை.
0: But you follow Christ.
1: நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள்.
0: It's like saying, I don't know how to swim, but I'll teach you how to swim.
1: எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வது போல.
0: How can you learn how to swim by man himself has not learnt it?
1: தன்னுடைய வாழ்க்கையில நீச்சல் கற்றுக் கொடுக்காத ஒரு மனிதன் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும்?
0: I take one area alone.
1: ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்காட்டாக எடுக்கிறேன்.
0: What was Jesus' attitude to money?
1: பணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துனுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது?
0: That's only one area. There are many areas of the Christian life.
1: கிறிஸ்திய வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே ஒரே ஒரு பகுதி.
0: Where do you find Jesus ever asking people to give money for him?
1: எந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தனக்கு பணத்தை கொடுக்கும்படி ஜனங்களிடத்தில் கேட்டதை
0: பார்க்கிறோம்? Or where he preached or healed and then passed a bag around saying, I need money.
1: அவர் பிரசங்கித்த பொழுது, சுகமடைந்த பொழுது ஒரு பையை அனுப்பி எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்டு.
0: Not even once.
1: ஒருமுறை கூட இல்ல.
0: So who is following Jesus then?
1: அப்போது யார் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்?
0: Because every church you go to, they are always asking people for money.
1: எல்லா சபைகளிலும் போனால் ஜனங்களை பணத்தை அவர்களுக்கு கேட்டார்.
0: That is Old Testament.
1: அது பழைய உடன்படிக்கை.
0: The priests, they said, come on, bring your tithe here.
1: ஆசாரியர்கள் உங்கள் தசமாங்கங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள்.
0: Have you heard the story of one pastor went to one brother in CFC and said, you must pay your tithe?
1: ஒரு போதகர் CFC ல இருந்த ஒரு சகோதரனிடத்தில் போய், நீங்கள் உங்கள் தசமாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சம்பவத்தை கதையை கேட்டிருக்கீங்களா?
0: So he gave a very wise answer.
1: அவர் ஒரு நல்ல ஞானமான பதிலை கொடுத்தார்.
0: He said, in the Old Testament, only those who were circumcised had to pay that tithe.
1: அவர் சொன்னார், பழைய உடன்படிக்கையில் விருத்த சேதம் செய்தவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும்.
0: You have not circumcised me. How can you ask for my money?
1: நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை, எப்படி நீங்கள் தசமபாகத்தை கேட்கலாம்?
0: Very wise answer.
1: Very ஞானமான ஒரு பதில்.
0: You know, they never tell people you must be circumcised, but they say you must pay your tithe.
1: ஜனங்களிடத்தில் நீங்கள் விருத்த சேதம் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை, ஆனால் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
0: You know, the Old Testament said, if you are not circumcised, you cannot be a part of Israel.
1: உங்களுக்கு தெரியுமா, பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் விருத்த சேதம் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இஸ்ரவேலின் ஜனத்திலே ஒரு கூட்டமாக இருக்க முடியாது.
0: Why don't they preach that today? You can't be a part of the church if you are not circumcised.
1: நீங்கள் விருத்த சேதம் செய்யவில்லை என்றால் சபையில் ஒரு அங்கமாக இருக்க முடியாது என்று ஏன் பிரசங்கிப்பது?
0: Only such people must pay that tithe.
1: அவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் செலுத்த வேண்டும்.
0: What money will they get?
1: அவர்களுக்கு என்ன பணம் கிடைக்கும்?
0: I'm just showing you the amount of deception going on in Christendom today.
1: இந்த கிறிஸ்தவத்திலே போய் கொண்டிருக்கிற அவ்வளவு அதிகமான வஞ்சகத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
0: So why is it so many Christians are deceived?
1: ஏன் இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்?
0: One reason.
1: ஒரு காரணம்.
0: They don't read the Bible.
1: அவர்கள் தேவனுடைய வேதாகமத்தை வாசிப்பார்.
0: If they are illiterate and they don't, then we can forgive them for not reading.
1: அவர்கள் படிக்க தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களை மன்னிக்கலாம்.
0: Or there is no Bible translated in their language, like 200 years ago there was no Tamil Bible.
1: அவர்களுடைய மொழியிலே வேதாகம் இல்லாமல் இருந்தால், எடுத்துக்காட்டாக 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை.
0: 200 years ago there was no Tamil Bible.
1: 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை என்று தெரியுமா?
0: You would not have known what the Bible says.
1: வேதம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
0: Then you can say, okay, these poor people are deceived because they don't have a Bible.
1: அப்போ சொல்லலாம், இவர்களுக்கு வேதம் இல்லாததனால அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
0: Listen to this.
1: ஆனால் இதை கவனியுங்கள்.
0: If you have a Bible in your own language,
1: உங்களுடைய சொந்த மொழியிலே ஒரு வேதாகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது,
0: and you don't read it,
1: அதை நீங்கள் வாசிக்காமல்,
0: then you deserve

0: To be deceived by these preachers.
1: நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கியாரால் வஞ்சிக்கப்படுவது உங்களுக்கு வேண்டியது.
0: God will say, "You have no excuse."
1: ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது.
0: I gave you my word in my language, your language, you don't read it.
1: உன்னுடைய மொழியிலே நான் என் வேதாகமத்தை கொடுத்தேன், நீ வாசிக்கவில்லை.
0: So, in the New Testament, he has not only given us his word, he has given us his son as an example to follow.
1: புதிய உடன்படிக்கையிலே வெறும் அவருடைய வார்த்தை மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை, அவருடைய சொந்த குமாரனை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் கொடுத்திருக்கிறார்.
0: And so, if you only read the Bible, and you don't look at Jesus, you'll be like the man trying to learn to swim by what's reading on the blackboard.
1: இன்னி வேதத்தை மாத்திரம் வாசித்து இயேசுவை நோக்கி பார்க்காமல் இருந்தால் அந்த பிளாக்போர்டிலே நீச்சல் கற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்ட மனிதனை போல இருக்கும்.
0: I will never be able to live the Christian life if I only read the Bible and I don't have an example.
1: வேதாகமத்தை மாத்திரம் வாசித்து எனக்கு எந்த விதமான முன்மாதிரி இல்லாமல் இருந்தால் நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது.
0: So that is why when we read the Bible, we must look for the example of Jesus.
1: அதனால் தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் முன் உதாரணத்தை நான் நோக்கி பார்க்க
0: வேண்டும். How to remain hot?
1: எப்படி நான் நல்லா இருப்பது?
0: Without becoming lukewarm or cold.
1: நான் வெறுவெறுப்பாய் குளிராய் இல்லாமல்.
0: Let me look at the one person who was never lukewarm or cold even for one single moment in his life.
1: தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வினாடி கூட அனலாயும் குளிராயும் வெறுவெறுப்பாயும் இல்லாத ஒரு மனிதனை நான் பார்த்தேன்.
0: That was Jesus Christ.
1: அது இயேசு கிறிஸ்து.
0: All his life,
1: அவருடைய வாழ்க்கை முழுவதும்
0: he was on fire for God.
1: அவர் தேவனுக்கென்று அனலாய் இருந்தார்.
0: Every moment,
1: ஒவ்வொரு க்ஷணமும்
0: he was on fire.
1: அவர் தேவனுக்கு அனலாய் இருந்தார்.
0: Hot for the Lord,
1: தேவனுக்கென்று அனலாய் இருந்தார். பிதாவுக்கென்று.
0: That's a good example to follow.
1: அவர் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிற பின்பற்றுவது.
0: We follow his example.
1: அவருடைய முன்னுதாரணத்தை நாம் பின்பற்றுவோம்.
0: We can be on fire always.
1: எப்பொழுதுமே நாம் அனலுள்ளவர்களாக இருக்க முடியும்.
0: So we read that God has given us his word so that we can see Jesus in the Bible.
1: நாம் வேதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது இயேசு கிறிஸ்து வேதத்திலே பார்ப்பதற்காய்.
0: See, it says in 2 Corinthians in chapter 3.
1: 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே,
0: why has God given us the Holy Spirit?
1: ஏன் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார்?
0: You know that the Pentecostals say that is to speak in tongues.
1: பெந்தகோஸ்தினர் சொல்வது நாம் அந்நிய பாஷையிலே பேசுவதற்காய்.
0: That is not the main reason.
1: அது பிரதானமான நோக்கம் அல்ல.
0: That is one of the gifts God gives.
1: அது தேவன் கொடுக்கிற ஒரு வரம்.
0: But we read God does not give it to everybody.
1: தேவன் அதை எல்லாருக்குமே கொடுப்பதில்லை என்று வாசிக்கிறோம்.
0: It's very clear in the Bible, God does not give that gift to everyone.
1: வேதத்திலே மிக தெளிவாக இருக்கிறது அந்த வரத்தை தேவன் அனைவருக்கும் கொடுப்பதில்லை.
0: Maybe I should show you that verse first in 1 Corinthians and chapter 12.
1: அந்த வசனத்தை முதலாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
0: Because there's a lot of false teaching on this.
1: ஏனென்றால் அநேக தவறான உபதேசங்கள் இதன் அடிப்படையில் இருக்கிறது.
0: 1 Corinthians 12.
1: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
0: It says there are many gifts, but God gives them in verse 1 Corinthians 12:11.
1: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11.
0: The Holy Spirit distributes these gifts individually as he chooses.
1: இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்.
0: Like the many members, verse 12, in one body, they are all different members, but one body.
1: சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம்.
0: So it says in 1 Corinthians 12 and further down,
1: 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 29 வசனம்.
0: No, he's talking about different members of the body.
1: சரீரத்தின் வித்தியாசமான அவயங்களை பற்றி பேசுகிறார்.
0: Verse 26.
1: 28 தீர்க்கதரிசிகள்
0: are all prophets?
1: எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை.
0: Supposing somebody preaches, everybody will be a prophet if you filled with the Spirit.
1: நீங்கள் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டால் எல்லோருமே தீர்க்கதரிசிகள்.
0: Or everybody will be a teacher.
1: எல்லோருமே போதகர்கள்.
0: Or first in and last part, everybody will do miracles.
1: எல்லோருமே அற்புதம் செய்கிறவர்களாய்.
0: No.
1: இல்லை.
0: Or everybody will have the gift of healing, verse 30.
1: 30 வசனம், எல்லோருமே குணமாக்குகிற வரங்கள்.
0: No. இல்லை. All do not have it.
1: எல்லோருக்கும் அது கிடைப்பதில்லை.
0: And tongues and interpretation, all do not speak in tongues.
1: அதே போல அந்நிய பாஷை எல்லோருமே பேசுவதில்லை.
0: It's so clear.
1: மிக தெளிவாக இருக்கிறது.
0: Then why is the Holy Spirit given?
1: then pasuthaviyana
0: these are all different gifts
1: idu ellame vyathyasamana varangal
0: it's true he gives tongues to some people
1: silarukku anniya bhashayin varathe kodukkar
0: like he gives teaching gift to some people healing gift to some people
1: bodhikira varam sugamathuk varathe kodukkadhu pole varathe kodukkar
0: there's one thing the holy spirit wants to do in all of us
1: nam ellarum seiya vendiya karyamai pasuthaviyana oru karyathai seiyunga
0: that you can read in 2 Corinthians 3:18
1: அதை ரெண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்க முடியும்
0: This is the clearest verse that teaches us the entire ministry of the Holy Spirit
1: பரிசுத்தாவியானவருடைய முழு ஊழியத்தை குறித்து மிக தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது
0: If you want to know the whole 100% ministry of the Holy Spirit here is one verse
1: பரிசுத்தாவியானவருடைய 100% ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஒரு வசனம்
0: 2 Corinthians 3:18
1: ரெண்டு கொரிந்தியர் 3:18
0: The word of God is called here a mirror.
1: இங்கு தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணாடிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It says that in James 1:25. God's law is like a mirror.
1: யாக்கோபு 1:25 இல் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கற்பனைகள் ஒரு கண்ணாடியை போல.
0: In the Old Testament the law was like a mirror where you saw your own face.
1: பழைய உடன்படிக்கையிலே அந்த கற்பனைகள் கண்ணாடியை போல தன்னுடைய முகத்தை பார்ப்பது போல இருந்தது.
0: See the law like you look in the mirror and you see the dirt on your face and you wash it off
1: nyaya pramanam endru oru kannadi pole nammude mugathai paarthu adil irukkira alkai nam thudaithu vidu
0: so the law will show you what's wrong with you
1: and the nyaya pramanam namakkul enna thavaru irukkudhu endru kaanpikkirathu
0: and but in the new testament
1: anal pudhiya udanpadikkai
0: it's not like that
1: adu appadi alla
0: in the new testament in this word of god we see the glory of jesus first
1: and devanude vaathile yesu christunude magime mudhalle na paarkum
0: very important to understand this
1: inda kaariyai therindukolladhu miga mukkiyamaana
0: testament when you saw the law you'd see your own faults
1: paye udan padikile nyaya pramanathai paartha bodhu ungalude kuraigalai neengal
0: just like a mirror
1: or kannadiye pole
0: oh this dirt here
1: inga irukku
0: and some of it is so bad I can't clean it also
1: சில இடத்துல பயங்கர மோசமா இருக்கதை நான் சுத்தம் செய்ய முடியாது
0: maybe one of this is a cancer
1: oh இதுவேளை cancer ஆயிருக்க முடியும்
0: soap will not take it away
1: அது எடுக்க முடியாது
0: so the law is like that showing you what's wrong with you
1: நியாய பிரமாணம் அதே போல இந்த இடத்துல என்ன தவறு இருக்கு என்று காண்பிக்கும்
0: people try to get rid of their sin they could not get rid of their sin
1: ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைய விரும்புகிறார்கள் அவங்களால முடியவில்லை
0: the new testament
1: ஆனால் புதிய உடன்படிக்கை
0: it's a different type of mirror
1: அது வித்தியாசமான ஒரு கண்ணாடி
0: when I look at this mirror
1: இந்த கண்ணாடியை நான் பார்க்கும்போது
0: it says here I don't see my fault
1: என்னுடைய குறையை நான் பார்ப்பதில்லை
0: in this mirror I see the glory of the Lord Jesus
1: இந்த கண்ணாடியிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்கிறேன்
0: it says in the last part of that verse is the Holy Spirit who shows me that
1: அந்த பரிசுத்தாவியானவர் அதை எனக்கு காண்பிக்கிறார்
0: so the first thing the Holy Spirit does is show me the glory of Jesus in the word of God
1: முதலாவது பரிசுத்தாவியானவர் செய்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை எனக்கு காண்பிக்கிறார்
0: then what happens
1: அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது
0: you know I don't have time to show you that but you probably know the story in Isaiah 6 where Isaiah saw the glory of the Lord once
1: Isaiah 6th adhigarathile Isaiah devanude magimaiye paartha and sambhavam ungalku theriyum solluvadhukku neram illai
0: sometime when you get time read Isaiah 6
1: Isaiah 6th adhigaram neram irukkumbodhu neerthu vaasiyungal
0: God did not show Isaiah his sin
1: Isaiah avanude Isaiahukku devan thanude avanude paavathai kaanvikkirathu
0: could have done that he could have done that
1: adhe devan seidirukkumbodhu
0: Isaiah this is your sin
1: Isaiah idu unnude paavam
0: but he didn't do that
1: anal devan idu seiyavillai
0: it says Isaiah 6 he says I saw the glory of the Lord
1: Isaiah 6 le Isaiah devanude magimai paarthara
0: just like here
1: inge irukkara pole
0: and what happened
1: enna nadandhathu
0: as soon as he saw the glory of the Lord he saw his own need
1: devanude magimai paartha udane avan thannude thevai sapparan
0: Lord I am not like that
1: andavare naan appadi illai
0: I am a sinner
1: andavare naan oru paavi
0: my language is bad
1: அவனுடைய வாயை ஒரு தேவதூதன்
0: சுத்தப்படுத்த
1: புதிய உடன்படிக்கையிலே தேவன் செய்கிறதற்கு ஒரு படமாக
0: இருக்கிறது
1: தேவனுடைய மகிமையை பார்க்கிறீர்கள்
0: and you immediately see your own need
1: உடனடியாக உங்களுடைய தேவையை பார்க்கிறீர்கள்
0: and the lord cleanses me
1: ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கிறார்
0: like the fire came from the altar to isaiah
1: பலிபீடத்திலிருந்து இயேசாயாவின் இடத்தில் அக்கினி வந்தது போல
0: came to me
1: எனக்கு வந்தது
0: and cleanses me
1: என்னை சுத்திகரிக்கிறது
0: and it says here in verse 18
1: 18 வசனம் சொல்கிறது
0: the second thing the holy spirit does
1: பரிசுத்தாவியன் செய்கிற இரண்டாவது காரியம்
0: not only shows me that glory
1: அந்த மகிமையை மட்டும் காண்பிப்பதல்ல
0: i see my need
1: என்னுடைய தேவையை பார்க்கிறேன்
0: cleanses me
1: என்னை சுத்திகரிக்கிறார்
0: gives me the fire
1: எனக்கு அக்கினியை தருகிறார்
0: and it says here changes me into that likeness
1: அந்த சாயலாகுக்கு ஒப்பாய் என்னை மாற்றுகிறார்
0: into the likeness of jesus
1: இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய்
0: not in one moment
1: ஒரு வினாடியிலே அல்ல
0: from glory to glory to glory to glory
1: மகிமையின் மேல் மகிமை
0: little by little
1: கொஞ்சம் கொஞ்சமாய்
0: that means every day the holy spirit wants to show me the glory of jesus
1: ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பரிசுத்தாவியே எனக்கு காண்பிக்க விரும்புகிறார்
0: which I will see my need
1: அதிலிருந்து என்னுடைய தேவை நான் பார்த்தால்
0: he will make me like that
1: அதற்கு பிறகு அவர் என்னை அவரே போல
0: I want to be like that
1: அது போல நான் இருக்க விரும்பினால்
0: in the old testament
1: பழைய உடன்படிக்கையிலே
0: I never see the glory
1: மகிமையை பார்க்க முடியல
0: my need
1: என்னுடைய தேவை மட்டும் தான்
0: and I try to cleanse it and I can't do it
1: நான் சுத்திகரிக்க முயற்சிக்கிறேன் முடியவில்லை
0: these are the two things the holy spirit does today
1: இந்த நாளிலே இந்த இரண்டு காரியத்தை பரிசுத்தாவியானவர்
0: shows me the glory of jesus
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிக்கிறார்
0: and makes me like that little by little
1: கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சாயலுக்குப்பாய் என்னை மாற்றுகிறார்
0: my life first of all
1: முதலாவது என்னுடைய வாழ்க்கையில்
0: then shows me the particular ministry I have in his body
1: அவருடைய சரீரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட அந்த ஊழியத்தை எனக்கு காண்பிக்கிறார்
0: so some may be like the tongue we have to preach a lot
1: சில நாக்கை போல அதிகமாய் பிரசங்கிக்கிறவர்கள்
0: some people may be like the hand that does a lot of practical work which is also important in the body of Christ
1: சில கரங்களை போல சபையில் இருக்கிற நடைமுறைக்கான சில காரியங்களை செய்ய அவசியமாய் இருக்கு
0: you know what a lot of practical work there is even for a small conference like that in cooking food and so many things
1: இந்த மாதிரி பிரிபட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்லே cooking சாப்பாடு சமைப்பது போன்ற அநேக காரியங்கள்
0: நடைமுறை ministry in the body of Christ
1: அது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஊழியம்
0: all can't do it
1: எல்லாமே எல்லாராலும் செய்ய முடியாது
0: one can't do the other
1: ஒரு காரியம் ஒரு செய்வதை மற்றொரு செய்ய முடியாது
0: if somebody who can cook well sits up here and preaches
1: நன்றாக சமைக்கிற ஒருவர் இங்க உட்கார்ந்து பிரசங்கித்தால்
0: nobody will come for the conference again this chapter is not saying anything
1: in the conference க்கு ஒருவரும் வர மாட்டார்கள்
0: or if I go and cook nobody will come and want to eat that
1: ஒரு நான் போய் சமைத்தால் ஒருவரும் சாப்பிட விரும்ப மாட்டார்கள்
0: I don't have that gift.
1: எனக்கு அந்த வரம் இல்லை.
0: So God has given different gifts to different people.
1: ஆண்டவர் வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுத்தார்.
0: I am not jealous of those who can cook well.
1: நன்றாக சமைக்கிறவர்களை குறித்து எனக்கு பொறாமை இல்லை.
0: And I'm sure not that they are not jealous of me.
1: நானும் அவர்கள் என்மேல் பொறாமை இல்லை என்று நம்புகிறேன்.
0: We are each doing our job.
1: நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வேலையை
0: செய்கிறோம். The body of Christ is like that.
1: கிறிஸ்துவின் முழு சரீரமும் அப்படிதான்.
0: And then there are hand and tongue can be seen.
1: அந்த கரங்களும் நாவும் பார்க்க கூடியதாக
0: இருக்கு. There are some hidden parts like the heart.
1: அதற்கு பிறகு மறைவான சில அங்கங்கள் இருதயம்
0: what is the heart of the christian body of the body of christ
1: கிறிஸ்தவ சரீரத்தின் இருதயமாய் இருப்பது என்ன
0: you know if my heart stops beating now
1: என்னுடைய இருதயம் அடிப்பது நின்று விட்டால் இப்போது
0: what will happen
1: என்ன நடக்கும்
0: my message will stop immediately
1: என்னுடைய செய்தி உடனடியாக நின்று விடும்
0: I can't speak
1: என்னால் பேச முடியாது
0: the heart in the body of christ
1: கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற இருதயம்
0: are those who pray in secret
1: ரகசியமாய் அந்தரங்கத்திலே ஜெபிப்பவர்கள்
0: you don't see them
1: அவர்களை வெளியிலே பார்க்க முடியாது
0: they fast
1: அவர்கள் உபவாசிப்பார்கள் ஜெபிப்பார்கள்
0: nobody sees them except god
1: தேவனை தவிர வேறு ஒருவரும் அவர்களை பார்ப்பதில்லை
0: but because there are people like that praying
1: அப்படி ஜனங்கள் ஜெபிப்பதினாலே
0: I am able to speak
1: என்னால் பேச முடிகிறது
0: you know I've been traveling and speaking for in the CFC alone for more than 40 years
1: 40 varadangalukku melak CFC le finance seidha naan prasangithu kondirukken
0: whenever I go anywhere
1: enga endra edathirku naan ponalum
0: I always send an email to all our elders and churches please pray for me
1: நம்முடைய CFC சபை மூப்பர்களுக்கு இந்த இமெயில் அனுப்புகிறேன் எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்
0: I am going here for these 2 days
1: இந்த இடத்துக்கு 2 நாள் போகிறேன்
0: even for this conference I have told different people
1: in the conference kaagum anaiyukku naan sonnen
0: some of them already replied saying we are praying for you
1: sila munbaga edinaal naangal jebikkira ungalukkai
0: do you see them
1: avargalai paarkka mudigiradha
0: no
1: illai
0: it's like the heart
1: adu irudhayam pole
0: I know that if they stop I'll have to stop speaking
1: avargal jebippadai niruthinaal naan pesuvadai niruthinaal irukkum
0: I will speak but there'll be no anointing in it
1: naan oru velai pesalamaanaal abhishekam irukkaadu
0: don't think you can do god's work without some people praying for you
1: நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்காய் ஜெபிக்காமல் நீங்கள் தேவனுடைய பணியை செய்ய விடும் என்று செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்
0: you need to pray
1: நீங்கள் ஜெபிக்க
0: வேண்டும்
1: உங்களுக்காக
0: but paul said the greatest apostle said please pray for me
1: மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் எனக்காய் ஜெபியுங்கள்
0: some of you who think that I don't have any gift
1: ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எந்த வரமும் இல்லை என்று
0: Don't you think you can praise? Do you need a very special gift for that?
1: நீங்கள் ஜெபிக்கலாமே அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விசேஷித்த வரம் வேண்டுமா?
0: See this verse.
1: இந்த வசனத்தை கவனியுங்கள்.
0: Ephesians
1: எபேசியர்
0: and chapter 6.
1: ஆறாம் அதிகாரம்.
0: Here is something that everybody can do.
1: எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம்.
0: Verse 18.
1: 18வது வசனம்.
0: With all prayer and petition pray at all times in the spirit. Be on the alert with all perseverance and petition for all the believers.
1: எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
0: for all believers
1: விழித்துக் கொண்டிருங்க எல்லா விசுவாசிகளுக்காகவும்.
0: And then he says,
1: அதற்கு பிறகு
0: சொல்கிறார், say pray for all the believers, no need to pray for me, I'm all right.
1: எனக்காக ஜெபிக்க வேண்டாம், மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிங்கள் சொல்லவில்லை.
0: He says pray especially for me,
1: எனக்காக விசேஷமாய் ஜெபியுங்கள்.
0: Because that I'll be able to open my mouth,
1: naan dhairyamai en vaayai thirakka mudiyum,
0: and boldly speak the mystery of the gospel,
1: suvisheshathin andha ragasiyathai dhairyamai arivippadharku.
0: We say, hey Paul, don't tell me we need to pray that you should be bold. You're already such a bold preacher.
1: Paul, nee naangal ungalukka jibikka vendum endru neenga ippa kekka mudiyuma? Nee dhairyamana or pasangiyar?
0: We have heard you so many times.
1: Anega mudi naangal kettirukrom.
0: Why do we need to pray that you should be bold? You're already bold.
1: Neengal munbaga dhairyamai irukkireengal, neengal dhairyamai
0: irukkireengal,
1: naangalum jibikka vendum.
0: He says, no, I am bold because people are praying for me.
1: Avar solugira illai naan dhairyamai irupadharku kaaranam janangal enakka jibikkira.
0: He is not the type of person who says, I don't need the heart, I can speak without the heart.
1: Naan enrude irudhayam illa இல்லனால் பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல.
0: This is the greatest preacher Christianity has seen.
1: கிறிஸ்தவம் பார்த்த மிகப்பெரிய பிரசங்கியார்.
0: He says, I will not, please pray that I can open my mouth.
1: நான் என் வாயை நான் திறக்கும்படியா எனக்கு ஜெபியுங்கள்.
0: That's amazing.
1: ஆச்சரியமா இருக்குது.
0: Paul, you cannot open your mouth without people praying for you.
1: ஜனங்கள் உங்களுக்காய் ஜெபிக்காமல் நீங்கள் வாயை திறக்க முடியாதா பவுலே?
0: I can open my mouth and speak useless things.
1: Naan vaayathirundhu proyojanam illada vaarthigalai pesalam.
0: I can speak a lot of things without anointing.
1: Asu abhishegam illama naan anega vaarthigalai pesa mudiyum.
0: I got a clever mind, so I can open my mouth and say a lot of clever things.
1: Naan buddhisalithanamana en manadhai veithu anega buddhisalithanamana kaaryangalai pesa.
0: There are a lot of preachers I've heard who open their mouth and speak a lot of clever things.
1: Anega prasangimaal naan kettirukiren thangal arivilirundhu buddhisalithanamana anega kaaryangalai pesugiraar.
0: But they never led me to victory over sin.
1: ஆனால் தன்னுடைய வாய் என்னை அது ஒரு நாளும் என்னை பாவத்தின் மீது ஜெயித்து கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுவதற்கு அது பிரயோஜனமா இருந்ததில்லை.
0: They opened their mouth and said many clever things.
1: ஆனால் வாயை திறந்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை பேசி
0: crack many jokes that made me laugh.
1: அநேக ஜோக்களை அடிக்கிறார்கள் சிரிக்கும்படியாய்.
0: Paul said, that's not what I am interested in.
1: நான் அப்படிப்பட்ட காரியத்திலே நான் நாட்டமா
0: இல்லை. I want to verse 20 speak boldly in the way I should speak.
1: நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு எனக்கு
0: வாக்கு. That I may open my mouth to speak as I should speak.
1: நான் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும்படியா என் வாயை திறக்கும். ஏதோ ஒரு காரியத்தை
0: பேசும்படி
1: நான் எந்த விதத்தில் பேச வேண்டுமோ அந்த விதத்தில் பேசும்படி.
0: I need people to pray for me.
1: எனக்காய் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும்.
0: I wish every preacher would recognize the need for other people to pray for him if he should speak the way he should speak.
1: அவர் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும்படி பிரசங்கியார்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர் ஜெபிக்க வேண்டும் என்ற தேவை உணர்ந்தவர்களா இருப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன்.
0: That was one of the secrets of Paul's ministry.
1: அதுதான் பவுலுடைய ஊழியத்தின் ரகசியமாக இருந்தது.
0: Who are the people who prayed for him?
1: அவருக்காக ஜெபித்தவர்கள் யார்?
0: I don't know.
1: எனக்கு தெரியாது.
0: So many believers in his churches, we don't know their names.
1: அவருடைய சபையில் அநேக விசுவாசிகள் அவருடைய பெயர் தெரியாது.
0: But one day at the judgment seat of Christ,
1: ஒரு நாள் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே,
0: and the Lord calls Paul forward to get his reward.
1: பவுலை முன்பாக அவருக்கு வெகுமதி அளிக்கும்படி பலன் அளிக்கும்படி அழைப்பார்.
0: He says that in 2 Timothy 4, the Lord will one day give me my reward.
1: 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் சொல்கிறார், தேவன் எனக்காக அந்த பிரதிபலனை
0: தருவார். When he calls Paul forward,
1: பவுலை முன்பாக அழைக்கும்போது,
0: the Lord may call another 1000 men and women.
1: ஆண்டவர் ஆயிரம் சகோதர சகோதரிகளை முன்பாக அழைக்க முடியும்.
0: Maybe a lot of sisters.
1: அநேக சகோதரிகளா இருக்கலாம்.
0: And you'll wonder, who are these?
1: இவர்கள் யார் என்று நீங்க ஆச்சரியப்படலாம்.
0: And the Lord will say, these were the heart.
1: இவர்கள் தான்
0: pumped the blood for Paul to speak.
1: இவர்கள் தான் இருதயம். இவர்கள் மூலமாய் அந்த ரத்தம் போய் பவுல் பிரசங்கிக்க முடியும்.
0: Nobody knew them on earth.
1: பூமியிலே ஒருவரும் அறியவில்லை.
0: They prayed and I heard that prayer and Paul was able to speak.
1: அவர்கள் ஜெபித்தார்கள், ஜெபத்தை நான் கேட்டு பவுல் அதனால் பேச முடிந்தது.
0: This is the body of Christ.
1: இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
0: And there are wonderful brothers and sisters who don't take any honor for themselves.
1: அற்புதமான சகோதர சகோதரிகள் தங்களுக்கு என்று எந்த கனத்தையும் எடுத்துக் கொள்வதில்லை.
0: Who really want the body of Christ to be built.
1: உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரம் கட்டப்பட விரும்புகிறார்கள்.
0: And say, Lord, I don't care if nobody knows my name.
1: ஆண்டவரே என்னுடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை.
0: And people think I'm doing nothing for the body of Christ. That's also okay.
1: கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று ஜனங்கள் நினைக்கலாம் பரவாயில்லை.
0: You know when I get time I pray for the Lord's servants.
1: ஆண்டவரே எனக்கு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பேன்.
0: And I know that that prayer goes to heaven and goes and helps that brother who's serving the Lord.
1: அந்த ஜெபம் பரலோகத்திற்கு போகிறது ஊழியம் செய்யற அந்த தேவ மனிதனுக்கு அது பிரயோஜனப்படுகிறது.
0: And that man himself may not know who's praying for him.
1: அந்த மனிதனுக்கு யார் அவருக்காக ஜெபிக்கிறாருன்னு தெரியாமல் இருக்கலாம்.
0: But he's getting some power which somewhere.
1: அவருக்கு எங்கிருந்தோ ஒரு பலன் கிடைக்கிறது.
0: I remember one very clear example that happened many years ago, I think maybe 35 years ago.
1: சுமார் 35 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது.
0: Those days we didn't have many CFC churches.
1: அந்த நாட்களில் அநேக CFC சபைகள் இல்லை.
0: So I went to a new place in India.
1: இந்தியாவிலே ஒரு புதிய இடத்திற்கு போனேன்.
0: And I asked one or two brothers to come for those meetings.
1: And ஒன்று இரண்டு சகோதரர்கள் என்னோடு கூட அந்த கூட்டத்துக்கு வரும்படி
0: I went ahead.
1: நான் முன்பாக போனேன்.
0: Those brothers were catching a train and coming there.
1: அந்த சகோதரர் ட்ரெயின் எடுத்து எனக்கு பின்பாக வந்தார்.
0: So I reached there.
1: நான் அந்த இடத்திலே சேர்ந்து விட்டேன்.
0: And those brothers had not reached there.
1: அந்த சகோதரர் அங்க வந்து சேரவில்லை.
0: So this is a new group. I didn't know anybody there.
1: அது ஒரு புதிய குழு. எனக்கு யாரையுமே அங்க தெரியாது.
0: And they had invited me to speak. So I got up to speak.
1: அங்க பிரசங்கிக்கும்படி என்னை அழைப்பித்தார்கள். நான் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தேன்.
0: It was a big struggle for me to speak.
1: அந்த இடத்துல பேசுவது எனக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது.
0: Normally I find it very easy to speak.
1: நான் சாதாரணமாக நான் பிரசங்கிப்பது எனக்கு எளிதாக
0: இருக்கு. But I was struggling.
1: ஆனால் அந்த நேரத்தில் போராடினேன்.
0: The translator was translating.
1: எனக்கு ஒருவர் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார்.
0: And then as I was standing there and speaking,
1: நான் அங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது
0: I saw two or three of our CFC brothers coming in. The train had reached and they came to the meeting.
1: இரண்டு மூன்று CFC சகோதரர்கள் ட்ரெயினில் வந்தவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள்.
0: And as soon as they came,
1: அவர் வந்த உடனே
0: I suddenly saw a change in my liberty.
1: என்னுடைய நான் விடுதலை உணர ஆரம்பித்தேன்.
0: Now I saw there for the first time,
1: முதல் முறையாக அந்த நான் பார்த்த காரியம்,
0: I cannot serve the Lord alone.
1: நான் தனியாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
0: I need the body of Christ.
1: எனக்கு கிறிஸ்துவின் சரீரம் அவசியமாக இருக்கிறது.
0: Very important for you to understand that.
1: முக்கியமான காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள
0: வேண்டும். The Old Testament God called individuals.
1: பழைய உடன்படிக்கையிலே தேவன் தனிப்பட்ட நபர்களை அழைத்தார்.
0: One Noah.
1: ஒரு நோவா.
0: He had no co-workers.
1: யாரும் உடன் ஊழியர் இல்லை.
0: One Elijah.
1: ஒரு எலியா.
0: No co-workers.
1: யாரும் உடன் ஊழியர் இல்லை.
0: After he went away, Elisha, no co-workers.
1: அதுக்கு பிறகு எலிஷா, அதுக்கு அவருக்கும் ஊழியர் இல்லை.
0: All these prophets were like that.
1: இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிரபுக்களாக இருந்தால், எரேமியா,
0: இசாயா,
1: ஏசாயா,
0: John the Baptist, no co-workers.
1: தனி மனிதன், எந்த உடன் ஊழியரும்.
0: Old Testament was like that.
1: புது முழு உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் அப்படி
0: தான்.
1: இயேசு வந்தபொழுது
0: he always sent people 2 by 2.
1: அவர் இரண்டு இரண்டு பேராய் ஜனங்களை
0: அனுப்பினார். You read Luke chapter 10 verse 1, he sent them 2 by 2.
1: லூக்கா 10 அதிகாரம் 1 ஆம் வசனத்தில் இரண்டு இரண்டு நபர்களை அனுப்பினார்.
0: And in the Acts 13, Paul and Barnabas.
1: அப்போஸ்தலர் 13 ஆம் அதிகாரம் பவுலும் பர்னபாவும்.
0: Acts 3, Peter and John.
1: அப்போஸ்தலர் 3 ஆம் அதிகாரம் பேதுரும் யோவானும்.
0: The days of this single ministry is finished in the Old Testament.
1: தனிநபர் ஊழியம் பழைய உடன்படிக்கையோடு முடிந்து விட்டது.
0: I remember when we started CFC in Bangalore, it was 2 of us, not 1.
1: பெங்களூர்லே CFC ஆரம்பித்த போது நாங்கள் இரண்டு நபர்.
0: ஒருவரை every place we say you must have a minimum of 2 elders.
1: அதனால தான் எல்லா இடங்களிலும் குறைந்தபட்சம் இரண்டு மூப்பர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம்.
0: Small group may start with 1, but as soon as possible we must have 2 elders.
1: சிறு குழுவாக இருக்கும்போது ஒருவர் இருக்கலாம், சீக்கிரமாக இரண்டு மூப்பர்கள் அவசியம்.
0: Because God's will is there should be a expression of the body of Christ.
1: ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரத்தின் வெளிப்பாடு அங்க இருக்க வேண்டியது.
0: Minimum 2 people.
1: அதற்கு குறைந்தபட்சம் இரண்டு நபர்கள்.
0: You know that verse Matthew 18:20, where 2 or 3 are gathered together, there I am in the midst.
1: மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனம் தெரியும், எங்கு 2 3 பேர் நாமத்தில் உருப்படுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன்.
0: What about where one person is alone?
1: எங்கு ஒரு நபர் தனியாக இருக்கிறார்?
0: Something is missing.
1: ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது.
0: Jesus said in Matthew 18:20, 2 is the minimum.
1: ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 18:20 இல் குறைந்தபட்சம் 2 பேர்.
0: 2 people, then I am in the midst.
1: 2 பேர் இருந்தால் அவர் மத்தியில் நான் இருப்பேன்.
0: You can't build the body of Christ with 1 person.
1: ஒரு நபர் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முடியாது.
0: You need 2.
1: இரண்டு அவர் அவசியமாக இருக்கிறது.
0: We must build fellowship.
1: அதனால் தான் ஐக்கியத்தை கட்ட வேண்டும்.
0: And that is why husband and wife must always try to be one.
1: அதனால் தான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்க
0: வேண்டும். Then the Lord can do something because he is in the middle.
1: ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அவர் மத்தியத்தில் இருக்கிறார்.
0: Do you know why the devil tries to bring a division between you and your husband or you and your wife?
1: ஏன் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சாத்தான் பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறார்?
0: Because he knows then Jesus won't be in the middle.
1: ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு இருக்க
0: முடியாது. You live in the same house.
1: ஒரே வீட்டில் நீங்கள் வாழலாம்.
0: ஹஸ்பண்ட் இஸ் தேர், வைஃப் இஸ் தேர்,
1: கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்,
0: சேம் ஹவுஸ்,
1: ஒரே வீடு.
0: பட் தே ஆர் நாட் ஒன்.
1: ஆனால் அவர்கள் ஒருமனமா இல்லை.
0: ஜீசஸ் இஸ் நாட் இன் தி மிட்ஸ்ட்.
1: இயேசு கிறிஸ்து அவர் மையில் மத்தியத்தில் இல்லை.
0: யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்?
1: அதை புரிந்து கொள்கிறீர்களா?
0: லெட் மீ ஷோ யூ தட் இன் மத்தேயு 18.
1: மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: மத்தேயு சாப்டர் 18.
1: மத்தேயு 18ஆம் அதிகாரம்
0: அண்ட் வெர்ஸ் 19.
1: 19ஆம் வசனம்.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் சேஸ் தேர் மஸ்ட் பீ டூ ஆஃப் யூ ஹூ அக்ரீ.
1: முதலாவது சொல்லுகிற இரண்டு பேர் அவங்கள் ஒருமனப்பட வேண்டும்.
0: That's the first step.
1: முதலாவது காரியம்.
0: They must agree.
1: அவர்கள் ஒருமனப்பட வேண்டும்.
0: And then they must pray to the Father.
1: அதற்கு பிறகு பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும்.
0: And then their prayer will be answered.
1: அதற்கு பிறகு அவர்கள் ஜெபம் பதிலளிக்கப்படும்.
0: If two agree and ask, it will be done.
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டு கேட்டால் அதுக்கு அவர்கள் கொடுக்கப்படும்.
0: I say, why Lord?
1: ஏன் ஆண்டவரே?
0: Because the reason is given in verse 20.
1: இரவா வசனத்திலே அதன் காரணம் சொல்லப்படுகிறது.
0: Because where two people are agreed like that, Jesus says, I am in the middle.
1: ஏனென்றால் இரண்டு பேர் அப்படி ஒருமனப்பட்டால் நான் அவர் மத்தியில் இருக்கிறேன்.
0: Verse 20 is the reason for the answered prayer.
1: அந்த பதிலளிக்கப்பட்ட ஜெபத்திற்கான காரணம் வசனம் 20 இல் இருக்கிறது.
0: Verse 19 says your prayer will be answered if two of you agree.
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும்.
0: Because then I'll be in the middle.
1: ஏனென்றால் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்.
0: What about if two people don't agree?
1: இரண்டு பேர் ஒருமனப்படாமல் இருந்தால் என்ன?
0: Jesus not in the middle.
1: அவர் இயேசு கிறிஸ்துவால் மத்தியிலே இல்லை.
0: Then you can pray and pray and pray, nothing will happen.
1: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம், ஒன்று நடக்காது.
0: I want to say to you husbands and wives.
1: கணவன் மனைவிக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
0: The devil is 100% desirous to prevent prayers from being answered in your home.
1: சாத்தான் 100% உங்கள் குடும்பத்திலே ஜெபங்கள் உங்களுக்கு ஜெபங்கள் பதிலளிக்காதபடிக்கு பிரயாசப்படுகிறார்.
0: Your prayers for your yourself should not be answered, your prayers for your children should not be answered.
1: உங்களுக்கு நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் பதிலளிக்கப்படக்கூடாது.
0: And he knows this, these verses even if you don't know it.
1: இந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
0: He says all I have to do is just bring a little division between this husband and wife.
1: நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு பிரிவினையை கொண்டு வருவது.
0: And they can pray as much as they like.
1: எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவர்கள் ஜெபித்துக்கொண்டே
0: இருக்கலாம். I know that nothing will happen.
1: எனக்கு தெரியும் ஒன்றுமே நடக்காது.
0: You married people, please look back over your past life.
1: திருமணமானவர்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள்.
0: See if the devil has not succeeded in your home.
1: சாத்தான் உங்கள் குடும்பத்திலே வெற்றி பெறவில்லையா என்பதை யோசித்து பாருங்கள்.
0: You go to church meeting regularly.
1: சபை கூட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போகிறீர்கள்.
0: But the devil's got power in your home.
1: சாத்தான் உங்கள் குடும்பத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது.
0: It's no use just singing songs on Sunday morning.
1: வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாடல் பாடுவது எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: You have to be united at home.
1: குடும்பத்திலே நீங்கள் ஒருமனமாய் இருக்க வேண்டும்.
0: My wife and I have claimed this prayer, this promise so many times in our 50 years of married life.
1: எங்களுடைய நானும் என் மனைவியும் எங்களுடைய திருமண 50 வருட திருமண வாழ்க்கையிலே அநேகமாக இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
0: Especially for our 4 children.
1: குறிப்பாக எங்கள் 4 பிள்ளைகளுக்காக.
0: God gave us 4 children and said you got to bring them up for me.
1: ஆண்டவர் எங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து எனக்காய் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றார்.
0: How to bring them up in a difficult world.
1: இந்த கடினமான உலகத்திலே எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
0: How to bring them up with limited money.
1: குறைந்த பணத்தை வைத்து எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
0: Agree and pray.
1: ஒருமனப்பட்டு ஜெபித்தோம்.
0: There's nothing he cannot do.
1: தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை.
0: He can do miracles for your family.
1: ஆண்டவர் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய முடியும்.
0: Because he'll be in the midst.
1: ஏனென்றால் அவர் மத்தியிலே இருக்க.
0: Let me read the reverse of these two verses.
1: இந்த இரண்டு வசனங்களை நான் எதிர்மறையாய் நான் எடுத்து வாசித்தேன்.
0: If two of you do not agree,
1: இரண்டு பேர் ஒருமனப்படாதிருந்தால்,
0: and they ask,
1: அவர்கள் கேட்கும்போது,
0: it will not be done.
1: அது அவர்களுக்கு செய்யப்படாது.
0: Because I am not in the midst.
1: ஏனென்றால் அவர் மத்தியில் நான் இல்லை.
0: You understood it now?
1: இப்போது புரிந்து கொண்டீர்களா?
0: That's exact opposite of these two verses.
1: இந்த இரண்டு வசனங்களுக்கு முற்றிலும் எதிர்மறையானது.
0: Who knows that?
1: அது யாருக்கு தெரியும்?
0: The devil knows it.
1: சாத்தானுக்கு தெரியும்.
0: So this is the body of Christ.
1: இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
0: Your wife does not have to be like you.
1: உங்களைப் போல உங்கள் மனைவி இருக்க வேண்டிய அவசியம்
0: இல்லை. Another part, you are another part.
1: நீங்கள் ஒரு அங்கமாய் இருக்கிறது, அவள் ஒரு அங்கமாய்
0: இருக்கிறது. But you have to be
1: one. ஆனால் ஒன்றாய் இருக்க வேண்டும்.
0: Other people in the church don't have your gift.
1: மற்றவர்களுக்கு சபையிலே உங்களுக்கு இருக்கிற வரம் இல்லை.
0: We have to be one.
1: நீங்கள் ஒன்றாய் இருக்க முடியும்.
0: That's why the devil is always trying to bring division in the body of Christ.
1: அதனால்தான் கிறிஸ்துவின் சரீரத்திலே சாத்தான் எப்படியாவது பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறான்.
0: So we think of how to be hot.
1: எப்படி நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன்.
0: We need fellowship.
1: நமக்கு ஐக்கியம் அவசியம்.
0: See, nowadays many people in cities don't see fires made out of coal.
1: இந்த நாளிலே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இந்த தணல்னாலே கரியை வைத்து அனல் மூட்டுவதை பார்த்ததில்லை.
0: We have got heaters and gas stoves and all that.
1: In the gas stove heaters பயன்படுத்துவதில்லை.
0: But in places where there are coal fires, where you put a lot of coal and then fire comes.
1: சில இடத்திலே நிலக்கரி கரிகளை போட்டு நெருப்பை கொண்டு வருவார்கள்.
0: Even if the fire is burning bright,
1: அந்த நெருப்பு பயங்கர அக்னியாக
0: இருந்தால், all the coals are red hot.
1: அந்த கரிகள் எல்லாமே சிகப்பாய் அக்னியைப் போல இருக்கும்.
0: You take out one coal,
1: ஒரே ஒரு வந்திருந்த கரியை, ஒரு
0: maybe the brightest coal,
1: அது மிக பிரகாசமாக இருக்கிற ஒரு கரி,
0: and put it outside.
1: அந்த கரித்துண்டை வெளியே எடுத்து விடுங்க.
0: What will happen?
1: என்ன நடக்கும்?
0: You think it will continue to burn?
1: அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்குமா?
0: It will die out.
1: அது முற்றிலுமாய் மறித்து விடும்.
0: Even if it is the hottest coal there, it will die out.
1: அங்க இருக்கிற மிக பிரகாசமான அனலா இருக்கிற கரியா இருந்தாலும் அது மறித்து போயிடும்.
0: That is a parable.
1: அதுதான் ஒரு ஓமை.
0: Don't think you can do it on your own.
1: நீங்கள் உங்கள் பலனால் நீங்களாவே செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்.
0: You need to be in fellowship with others.
1: நீங்கள் மற்றவர்களோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்.
0: At least one other person.
1: குறைந்தபட்சம் ஒரு நபரோடாவது.
0: You know, there are people who have tell me, Brother Zach, there's nobody in my town who is interested in your message. Only I and my family are interested.
1: சில இடத்துல சொல்லுவார்கள், எங்களுடைய பட்டணத்திலே உங்களுடைய செய்தியை குறித்து விருப்பமாய் கேட்கிறவர்கள் நானும் என் மனைவி தான், மற்றவர்கள் யாருமே இல்லை.
0: We are listening to your message on the internet regularly.
1: நாங்கள் உங்களுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: Don't be satisfied with that.
1: அதை குறித்து திருப்தி அடையாதிருங்கள்.
0: You okay, now you pray that God will bring one other family in touch with you.
1: நீங்கள் ஜெபியுங்கள், இன்னும் ஒரே ஒரு குடும்பத்தை தேவன் உங்களோடு தொடர்பு கொள்ள வைக்கும்படி.
0: And then meet together.
1: அதற்கு பிறகு அவர்களை சந்தித்து,
0: that will be the beginning of a church.
1: அதுதான் சபையின் ஆரம்பமாக இருக்கிறது.
0: Just two families.
1: இரண்டு குடும்பங்கள்.
0: Many churches have started like that.
1: அப்படி அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது.
0: That is how the first church in Bangalore started with two families.
1: பெங்களூர்ல இருக்கிற சபை அப்படித்தான் இரண்டு குடும்பங்களை வைத்து ஆரம்பித்தது.
0: 20 families.
1: 20 குடும்பங்கள் அல்ல, வெறும் இரண்டு குடும்பங்கள்.
0: And that I have seen in many other places also.
1: அது அதே போல மற்ற அநேக இடங்களிலும் நான் பார்த்திருக்கிறேன்.
0: So please remember this, the Holy Spirit gives us different gifts.
1: பரிசுத்தாவியானவர் நமக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
0: And together we can help one another to be on fire for the Lord.
1: நாம் இணைந்து ஒருவரை ஒருவர் உதவி செய்து தேவனுக்கென்று அனலா இருக்கும்படி நாம் உதவி செய்ய முடியும்.
0: See Ecclesiastes,
1: பிரசங்கியின் புத்தகம்.
0: I hope you all know where that is.
1: அது எங்க இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன்.
0: It's right in the middle of your Bible.
1: உங்கள் வேதாகமத்தின் மையத்தில் இருக்கிற புத்தகம்.
0: It's just after Proverbs, Psalm, Proverbs, Ecclesiastes.
1: சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி.
0: Ecclesiastes chapter 4.
1: பிரசங்கியின் புத்தகம் நான்காம் அதிகாரம்.
0: This is almost like a prophecy of the new covenant.
1: இது புதிய உடன்படிக்கையின் ஒரு தீர்க்கதரிசனம் போல இருக்கிறது.
0: Verse 9.
1: ஒன்பதாம் வசனம்.
0: It applies to families. And it also, husband and wife, also applies to brothers and sisters.
1: இது குடும்பத்திற்கும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும், சகோதர
0: சிஸ்டர்ஸ்
1: இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளுக்கும் பொருந்தும்.
0: Ecclesiastes 4 verse 9.
1: பிரசங்கின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்.
0: Two are better than one.
1: ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம்.
0: Because they have a good return for their labor.
1: அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன்
0: உண்டாகும்.
1: இரண்டு நபர்கள் தனித்தனியாக வேலை செய்தால்
0: அவ்வளவு,
1: ஆனால் இணைந்து வேலை செய்யும் போது அதிகமான காரியத்தை செய்ய முடியும்.
0: செகண்ட்லி,
1: இரண்டாவதாக,
0: if one of them falls, the other is there to help him up.
1: ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான்.
0: You know these people who climb mountains?
1: மலை ஏறுகிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
0: Two of them go together, one with the rope tied to each other.
1: ஒருவர் இரண்டு பேர் மேலே போவார்கள், ஒன்றோடொன்று அவர்களுடைய கயிறுகள் இணைக்கப்பட்டிருக்கும்.
0: Because they say one slips and falls, the other person is rope is tied to him, he will hold that person.
1: ஏனென்றால் ஒருவர் தவறி விழுந்தால் மற்றவருடைய கயிறு அவரை தாங்கி பிடிக்க முடியும்.
0: But if a person is alone when he falls,
1: ஆனால் ஒரு மனிதன் கீழே விழும்போது தனிமையாக இருந்தால்,
0: verse 10,
1: பத்தாம் வசனம்,
0: nobody to lift him up,
1: அவனை தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லை.
0: He is talking about the importance of fellowship.
1: ஐக்கியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறான்.
0: Two people can make each other warm.
1: இரண்டு பேர் சேர்ந்து யுத்தம் செய்ய முடியும்.
0: And in New Testament terms, no, verse 11, they can keep each other warm.
1: இரண்டு பேர் படுத்துக்கொண்டு அவர்களை அனல் உண்டாக்க முடியும்.
0: That means in New Testament terms, we can keep each other on hot for the Lord.
1: புதிய உடன்படிக்கையின் வார்த்தையில் சொன்னால் ஒருவரை ஒருவர் நாம் அனலாய் வைத்திருக்க முடியும்.
0: I can stir him up and he can stir me up and we can both be on fire for the Lord.
1: அவர் என்னை உற்சாகப்படுத்த முடியும், நான் அவரை உற்சாகப்படுத்த முடியும், நாங்கள் இருவரும் அனலாய் இருக்க முடியும்.
0: And then the third thing,
1: மூன்றாவது காரியம்,
0: that is resisting the devil.
1: சாத்தானை எதிர்த்து போராடு.
0: You know, one, the devil may be able to overcome one, but two can resist him and overcome him.
1: ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
0: These are the advantages of being two.
1: இதுதான் இரண்டு பேரா இருப்பதற்கான சாதகமான காரியம்.
0: It says a cord of three strands cannot be broken easily.
1: அதற்கு பிறகு முப்பரினுள் சீக்கிரமா யாராவது.
0: That's Jesus coming in the middle. The two becomes three.
1: அந்த இயேசுக்கும் அவர் மத்தியில் இருக்கிற இரண்டு நபர்கள் மூன்று நபர்களாய் மாறுகிறார்.
0: It's a beautiful picture of fellowship in the New Testament.
1: புதிய உடன்படிக்கையின் ஐக்கியத்திற்கு என்று மிக அற்புதமான படமாய் இருக்கிறது.
0: Husband and wife.
1: கணவன் மனைவி.
0: Read those verses as husband and wife.
1: கணவன் மனைவி என்ற வசனத்தை வாசித்து பாருங்கள்.
0: Read those verses as two elders working together.
1: இரண்டு மூப்பர்கள் இணைந்து பணி செய்வதை ஒப்பிட்டு பாருங்கள்.
0: Two brothers working together.
1: இரண்டு சகோதரர்கள் இணைந்து பணி செய்வது.
0: Seeking fellowship.
1: அந்த ஐக்கியத்தை நாடுவது.
0: Some time ago I illustrated this in a picture way in our church in Bangalore.
1: சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில பெங்களூர்லே இதை நான் ஒரு காட்சி வடிவமாய் நான் காண்பித்தேன்.
0: So I said all of us are zeros, worth nothing.
1: நாம் எல்லோருமே பூஜ்யமாய் இருக்கிறோம், எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: So I called about 7 or 8 brothers and told them to hold a board with 000 written on it.
1: ஏழு எட்டு நபர்களை அழைத்து ஒவ்வொருவரும் ஒரு போர்டை வைத்திருந்தார்கள், பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று எழுதப்பட்டது.
0: Okay, 8 people standing with zeros, what is the value?
1: எட்டு பேர் பூஜ்யம் என்ற பலகையை வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய மதிப்பு என்ன?
0: ஜீரோ.
1: Pujim.
0: And I said, now I'll show you something.
1: இப்போது நான் இன்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: Jesus Christ is one.
1: இயேசு கிறிஸ்து ஒன்று.
0: So if I put one in front of just one of these zeros,
1: இந்த பூஜ்யங்களுக்கு முன்பாக அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒன்றை நான் போடுகிறேன்,
0: he becomes 10.
1: அது 10 மாறி வருது.
0: You understood that?
1: அதை புரிந்து கொள்கிறீர்களா?
0: Or you're asleep.
1: தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
0: One because zero becomes 10.
1: அந்த பூஜ்யத்தோடு ஒன்றை சேர்த்தால் 10 மாறி விடுகிறது.
0: All the other 7 zeros are still zeros.
1: அந்த ஏழு பூஜ்யங்களும் இன்னும் பூஜ்யமாவே இருக்கிறது.
0: One person with Jesus is worth more than all the others.
1: ஒரு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு நபர் மற்ற எல்லாத்தையும் பார்க்கிலும் மேலானது.
0: Now I'll find out whether you're asleep or not.
1: இப்போது நீங்கள் தூங்குகிறீர்களா இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறேன்.
0: Now if one person joins this,
1: இதோடு கூட ஒரு இணைந்து கொண்டால்,
0: another zero comes there.
1: இன்னொரு ஒரு பூஜ்யம் வந்து விடுகிறது.
0: 10 becomes 11, right?
1: 10 11 ஆகி மாறுகிறது.
0: No, it becomes
1: 100.
0: Okay. That is the power of fellowship.
1: அதுதான் ஐக்கியத்தின் வல்லமை.
0: One more zero.
1: இன்னொரு பூஜ்யம்
0: 1000.
1: ஆயிரமாய் மாறுகிறது.
0: So even if all of you say I am zero, that's okay.
1: நீங்கள் எல்லாருமே நான் பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று சொன்னாலும் சரி.
0: I also stood there with a zero in front of me.
1: நானும் அவர்களோடு ஒரு பூஜ்யமாய்
0: நின்று.
1: Preacher,
0: zero.
1: பூஜ்யம்.
0: It's only Jesus who's got value.
1: இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கிறது.
0: If we put Jesus in front of us,
1: நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக இயேசு கிறிஸ்துவை வைப்போம் என்றால்,
0: don't put him behind.
1: பின்பாக அல்ல.
0: Behind means 0001 doesn't help.
1: அந்த பூஜ்யம் எல்லாம் போய் கடைசியில ஒன்று இருக்கும்.
0: You put him in front.
1: முதலாவது முன்பாக.
0: Then only all the zeros have value.
1: அதற்கு பிறகுதான் எல்லா பூஜ்யத்திற்கும் மதிப்பு வரும்.
0: Right or wrong?
1: சரியா தவறா?
0: If you put it at the end,
1: கடைசியில போட்டால்,
0: now yes. So it's just a little picture. Sometimes picture language helps us.
1: இப்படி காட்சியிலே படமாய் காண்பிக்கிறது உதவி செய்ய முடியும்.
0: That is how we get value and that's how we can be hot and help one another.
1: அப்படித்தான் நாம் மனலாய் இருந்து ஒருவருக்கொரு உதவி செய்ய முடியும்.
0: So what we need to see is the example of Jesus Christ.
1: நாம் பார்க்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் முன்னுதாரணம்.
0: So when I read the scriptures,
1: வேதவசனத்தை நான் வாசிக்கும்போது,
0: I must see the glory of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்க வேண்டும்.
0: Then I see my own need.
1: அதற்கு பிறகு என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
0: I told you about Isaiah chapter 6.
1: ஏசாயா 6 அதிகாரத்தை நான் காண்பிக்கிறேன்.
0: Okay, let's go there and see it.
1: அங்கு சென்று நாம் பார்க்கலாம்.
0: It says here Isaiah, in chapter 6 verse 1.
1: 6 அதிகாரம் 1 வசனம்.
0: He says, in the year King Uzziah died, I saw the Lord sitting on a throne.
1: உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார்.
0: That's like we read in 2 Corinthians 3, the Holy Spirit showing us the glory of the Lord.
1: அது 2 கொரிந்தியர் 3:18 வாசித்தது போல பரிசுத்தாவியானவர் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறார்.
0: God did not show Isaiah his sin.
1: ஏசாயாவுடைய பாவத்தை அவன் காண்பிக்கவில்லை.
0: He just saw the glory of the Lord.
1: அவன் தேவனுடைய மகிமையை மாத்திரம் பார்த்தான்.
0: He saw all the holy angels singing verse 3, holy holy holy is the Lord of hosts verse 3.
1: சேராபீன்களும் கேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுவதை
0: கேட்கிறார். Holy angels were covering their face and covering their feet in verse 2.
1: இரண்டாம் வசனத்திலே அந்த தேவதூதர்கள் தன்னுடைய முகத்தையும் கால்களையும் சட்டைகளால் மூடிக்கொள்கிறார்.
0: He saw that these angels who never sinned could not look upon God.
1: இந்த பாவம் செய்யாத இந்த தேவதூதர்களால் தேவனை நோக்கி பார்க்க முடியவில்லை.
0: And when he saw that glory,
1: அந்த மகிமையை அவன் பார்த்தபோது,
0: he immediately said, oh, verse 5, I am ruined because I am such a corrupt man.
1: ஐந்தாம் வசனத்திலே சொன்னார், ஐயோ அவமானமே, நான் அசுத்தோதரனுள்ள மனுஷன்.
0: Who told him that?
1: அதை அவனுக்கு சொன்னவர்.
0: Nobody told him.
1: யாருமே சொல்லவில்லை.
0: He just saw the glory of the Lord and immediately he felt that way.
1: தேவனுடைய மகிமையை பார்த்தான், அவன் அப்படிப்பட்டவனாய் உணர்ந்தான்.
0: And as soon as he confessed his sin,
1: அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்ட உடனே,
0: The fire came from the altar, verse 6.
1: ஆறாம் வசனம், பலிபீடத்திலிருந்து அக்னி வந்தது.
0: And cleansed his mouth.
1: அவனுடைய வாயை அது சுத்திகரித்தது.
0: Touched him.
1: அவனை தொட்டது.
0: The fire came and touched his mouth.
1: அவனுடைய வாயை அது தொட்டு.
0: And the Lord said,
1: தேவன் சொன்னார்,
0: Now go and preach.
1: ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ போய் பிரசங்கி.
0: That is the way to preach.
1: அப்படித்தான் பிரசங்கி.
0: All preachers must follow this example.
1: எல்லா பிரசங்கியார்களும் இந்த முன் உதாரணத்தை
0: பின்பற்ற. See the glory of the Lord.
1: தேவனுடைய மகிமையை பார்த்து.
0: See your own need.
1: நம்முடைய சொந்த தேவையை
0: பார்த்து. Confess your need.
1: நம்முடைய தேவை அறிக்கை.
0: Let the fire from the altar touch your heart.
1: பலிபீடத்தின் அக்னி நம்முடைய இருதயத்தை
0: தொட. The Lord says, Now go with my anointing and preach.
1: என்னுடைய அபிஷேகத்தோடு போய் பிரசங்கி.
0: That is the ministry in the new covenant.
1: அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாய் இருக்கிறது.
0: So when we go into the scriptures,
1: வேத வசனத்திற்கு நாம் போகும்போது,
0: we must see the glory of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பார்க்க வேண்டும்.
0: Okay, let me give you one or two examples how to read the Bible.
1: எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஒரு சில எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
0: I'll give you one example.
1: ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்க விரும்புகிறேன்.
0: Matthew chapter 12.
1: மத்தேயு 12ஆம் அதிகாரம்.
0: When we serve the Lord, we can expect a lot of people will be jealous of us.
1: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது अनेகர் நம்மேல் பொறாமையா இருக்கலாம்.
0: I have met many people in my life for the last more than 55 years who have been jealous of my preaching ability.
1: நான் என்னுடைய பிரசங்க திறனாலே என்மேல் பொறாமையா இருந்தவர்களை 55 ஆண்டுகளாக நான் பார்த்திருக்கிறேன்.
0: And when they are jealous of you, they will tell lies about you to defame you.
1: அவர்கள் உங்களை மேல் பொறாமையா இருக்கும்போது உங்களுடைய அந்த காரியத்தை பெயரை கெடுக்கும்படியாய் பொய்யான குற்றங்களை சாட்டுவார்கள்.
0: அதுதான்
1: இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது.
0: Matthew 12 verse 22, they brought a demon possessed person who was blind and mute to Jesus.
1: மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பிசாசு பிடித்திருந்த ஊமையான ஒரு கூட்டமான மனிதனை
0: கொண்டு வந்து, He healed them in the miracle. The man spoke and saw.
1: அவன் பார்க்கும் பேசவும் முடிந்தது.
0: And all the people were so amazed. This is the son of David.
1: ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தான் என்றார்கள்.
0: But the jealous Pharisees.
1: ஆனால் பொறாமையான பரிசேயர்கள் அங்கு வந்தார்கள்.
0: They said, no, this is the prince of demons who is working here.
1: இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூல் என்று சொன்னார்கள்.
0: Has anybody called you the ruler of demons?
1: யாராவது ஒருவர் பிசாசுகளின் தலைவன் என்று உங்களை சொல்லி இருக்கிறார்களா?
0: Many people have called you many bad names in your life.
1: உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பெயர்களை வைத்து உங்களை அழைத்திருக்கலாம்.
0: This is one of the worst names you can get.
1: நீங்கள் கேட்க வேண்டிய மிக மோசமான ஒரு வார்த்தை.
0: Who is the ruler of demons?
1: சாத்தானுடைய.
0: Who is the ruler of demons?
1: பெயெல்செபூலின் அந்த தலைவன் யார்? சாத்தானின் தலைவன் சாத்தான்.
0: He is the ruler of all the demons.
1: எல்லா பிசாசுகளின் தலைவன் அவன்தான்.
0: Has anybody called you Satan?
1: யாராவது உங்களை சாத்தான் சொல்லியிருக்கிறார்களா?
0: People have called me that.
1: என்னை அவர்கள் அழைத்திருக்கிறார்கள்.
0: They called Jesus that.
1: இயேசுவை அப்படி அழைத்தார்கள்.
0: What did Jesus do?
1: இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
0: He said.
1: அவர் சொன்னார்.
0: Verse 31.
1: 31ஆம் வசனம்.
0: Sorry, 32.
1: 32ஆம் வசனம்.
0: If you speak a word against the Son of Man, it's forgiven.
1: எவனாலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
0: Forgiven.
1: அவனை மன்னி.
0: Did you call me the devil?
1: நீ என்னை பிசாசு என்று அழைத்தான்?
0: Forgiven.
1: மன்னித்துவிடு.
0: Immediately.
1: உடனடியாக.
0: This is how you see the glory of Jesus in the Bible.
1: இப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வேதத்திலே நாம் பார்க்க முடியும்.
0: Don't just see that.
1: அது வெறும் பார்ப்பது மட்டுமல்ல.
0: The Holy Spirit comes to make you like that.
1: பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இயேசுவைப் போல் மாறும்படி செய்யும்படியாக.
0: I told you the two ministries of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவர் இரண்டு ஊழியங்களை பற்றி சொன்னேன்.
0: To show you the glory of Jesus and to make you like that.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிப்பது அவருடைய சாயலுக்கொப்பாக உங்களை மாற்றுவது.
0: You see, oh, they call Jesus the devil. How dare you speak against my servant?
1: ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு துணிச்சலா என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினாய்.
0: You know what Miriam got?
1: மரியம் என்ன கிடைத்தது தெரியுமா?
0: You know, leprosy.
1: குஷ்டரோகம்.
0: What did she do?
1: அவளுக்கு என்ன செய்தாள்?
0: She just questioned, why did Moses marry a non-Jewish person?
1: ஏன் மோசே ஒரு யூதரல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்?
0: I'll tell you another story.
1: இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன்.
0: By the way, that is Numbers chapter 12. You can read it sometime.
1: என்னாகவும் 12ஆம் அதிகாரம் நீங்கள் பின்பு வாசித்து பார்க்கலாம்.
0: There's another story from 2 Kings chapter 2.
1: ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு.
0: Elisha and received the anointing of Elisha from him.
1: எலிஜாவிடத்திலிருந்து எலிஷா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான்.
0: And he came up.
1: அவன் மேலே வந்தபோது.
0: Some people said, you bald man. Elisha was bald, you know.
1: Elisha,
0: they made fun of his bald head.
1: அவனுடைய வழுக்கை தலையை பார்த்து அவனை கிண்டல் செய்தார்.
0: and said, oh, Elijah went up also. You baldy, you also go up.
1: Eliya poran neem valikaya irukra neem poiyidu.
0: You know what happened?
1: Enna nadan theriyuma?
0: Elisha turned around and cursed them.
1: Elisha thirumbi avargale sabithan.
0: And some bears from the forest came out and killed about 42 of them.
1: காடுகளிலிருந்து சில கரடிகள் வந்து 42 பேரை இது கொண்டு போட்டது.
0: Elijah did not call for the bears. God sent the bears.
1: Elisha அந்த கரடிகளை அழைக்கவில்லை. தேவன் அந்த கரடிகளை அனுப்பினார்.
0: But they made fun of a servant of God.
1: அவர் தேவனுடைய ஊழியரை அவர்கள் கேலி செய்தார்கள்.
0: Now here is somebody doing something worse than that to Jesus.
1: இங்கு அதைவிட மோசமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறார்கள்.
0: They didn't just make fun of his head or anything. They called him devil.
1: அவரை வெறும் பரியாசம் செய்யவில்லை, அவரை சாத்தான் என்று அழைக்கிறார்கள்.
0: But they did not get leprosy.
1: ஆனால் அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்கவில்லை.
0: No bears came to eat them up.
1: எந்த கரடிகளும் அவரை கொண்டு போடும்படி வரவில்லை.
0: What did they get?
1: அவர்களுக்கு என்ன கிடைத்தது?
0: Forgiveness.
1: மன்னிப்பு.
0: Now when somebody does harm to you,
1: யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால்,
0: do you want to be like Moses? They should get leprosy.
1: மோசே போல அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
0: Or you want to be like Jesus and say, forgive them?
1: இயேசுவை போல இருந்து அவர்களை மன்னியும் என்று சொல்ல விரும்புகிறீர்களா?
0: You examine your life.
1: உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: What do you wish for somebody who has harmed you?
1: உங்களுக்கு தீமை செய்த அந்த நபருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
0: Supposing your brother-in-law cheated you of the family property.
1: உங்களுடைய சகோதரனுடைய கணவர் ஏதோ ஒரு சொத்து விவகாரத்திலே உங்களை அவர் ஏமாற்றிவிட்டார்.
0: He stole the whole thing.
1: எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்.
0: And your wife got no share.
1: உங்களுடைய மனைவிக்கு எந்த பங்கும் கிடைக்கவில்லை.
0: Your husband did not get any share.
1: இல்ல, உங்க கணவனுக்கு எந்த பங்கும்
0: கிடைக்கவில்லை. Some brother-in-law cheated the whole thing.
1: ஏனென்றால் அந்த சகோதரனுடைய மனைவி கணவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்.
0: What are you waiting for?
1: நீங்க எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: Are you waiting for some calamity to hit him?
1: ஏதோ ஒரு அசம்பாவிதம் அவருக்கு நடக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
0: Or can you say you are forgiven?
1: அல்லது நீங்கள் நீங்கள் நாமே மன்னித்து விடுகிறீர்கள்.
0: In that moment you will discover whether you are an old covenant follower of Moses or a new covenant follower of Jesus.
1: அந்த நேரத்திலே நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். நீங்கள் பின்னா இயேசு பழைய உடன்படிக்கை மோசேயை பின்பற்றுகிறவர்களா அல்லது புதிய உடன்படிக்கை இயேசுவை பின்பற்றுகிறவர்களா?
0: I want to be on fire like Jesus was all the time.
1: இயேசு கிறிஸ்து இருந்தது போல எப்பொழுதுமே நான் அனலாய் இருக்க விரும்பினால்,
0: if I wish evil for other people,
1: மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பினால்,
0: it is like pouring water on the fire will go out from my life.
1: அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றுவது போல அந்த அக்னி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும்.
0: That's why the fire goes out.
1: அதனால்தான்
0: மற்றவர்களுக்கு
1: தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பாதிருங்கள்.
0: Jesus was always on fire because he never wished evil for anybody.
1: இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அனலாய் இருந்ததற்கான காரணம் மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
0: When somebody does evil to you, forgive them.
1: யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள்.
0: You don't have to fellowship with them because that may not be possible. They are not interested in fellowship.
1: அவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியாது, ஏனென்றால் அவர்கள் ஐக்கியப்பட விரும்பாமல் இருக்கலாம். பரவாயில்லை.
0: Forgive them.
1: அவர்களை மன்னித்து விடுங்கள்.
0: From your heart.
1: உங்களுடைய இருதயத்திலிருந்து.
0: Ask the Lord to show you whether you are forgiven from the heart.
1: ஆண்டவரே, இருதயத்திலிருந்து நான் மன்னித்து விட்டேனா என்று காண்பிக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள்.
0: One example of my own failure.
1: என்னுடைய வாழ்க்கையின் தோல்வியை குறித்து நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்.
0: I never did everything perfectly. I made mistakes and I learned from it.
1: நான் எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாய் செய்யவில்லை. நான் தவறு செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டேன்.
0: You know, just like I learned to write the alphabets with mistakes in the beginning, then I learned to write it properly.
1: எப்படி எழுத கற்றுக்கொள்ளும்போது தவறு செய்தேனோ அதே போல தவறு செய்து அதற்கு பிறகு சரியாக கற்றுக்கொண்டேன்.
0: In mathematics also, we make mistakes in addition, then we learn how to do it.
1: கணிதத்திலும் சில தவறுகளை செய்கிறோம், அதற்கு பிறகு சரியாக
0: கற்றுக்கொள்ளுங்கள். Making mistakes, if you learn from it, it's good.
1: நீங்கள் தவறு செய்வதை குறித்து பயப்படாதீர்கள், அதை கற்றுக்கொள்வதால் நல்லது.
0: Somebody did some harm to me.
1: யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்தார்கள்.
0: And when something bad happened to him, I know, I forgave him.
1: நான் அவரை மன்னித்து விட்டேன்.
0: I said, Lord, from my heart I have forgiven him.
1: ஆண்டவரே, இருதயத்தில் அவரை மன்னித்து விடுவேன்.
0: And I thought I'd done that.
1: நான் அதை செய்து விட்டேன் என்று
0: நம்பினேன். Sometime later when something bad happened to him,
1: சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு தீமை நடந்தபோது,
0: I was a little happy.
1: என் இருதயத்திலே நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்.
0: And the Lord said, are you happy?
1: ஆண்டவர் சொன்னார், நீ சந்தோஷமா இருக்கிறாயா?
0: That something bad happened to that person who did some wrong to you?
1: உனக்கு தீமை செய்த ஒரு நபருக்கு ஒரு தீமையான காரியம் நடந்தது என்று?
0: That shows you did not forgive him from your heart.
1: அது எதை காண்பிக்கிறது என்றால், நீ உன் இருதயத்திலிருந்து அவரை மன்னிக்கவில்லை.
0: I said, Lord, thank you for showing me the corruption of my heart.
1: ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் அந்த கரையை நீ அசுத்தத்தை காண்பித்ததற்கு நன்றி.
0: I deceived myself that I had forgiven him from my heart.
1: அவனுடைய என் இருதயத்திலிருந்து மன்னித்து விட்டேன் என்று நான் என்னை வஞ்சித்துக் கொண்டிருந்தேன்.
0: But you loved me so much.
1: ஆண்டவரே, நீ அதிகமாய் நேசித்தீர்.
0: You did not allow me to live in that deception.
1: அந்த வஞ்சனையிலே நான் தொடர்ந்து இராதபடி என்னை காத்துக்கொண்டீர்.
0: You showed me by something bad happening to him and seeing how happy I was.
1: அவருக்கு தீமை நடப்பதிலிருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அதன் மூலமாக எனக்கு வெளிச்சம் கிடைத்தது என்னை குறித்ததான வெளிச்சம்
0: Lord forgive me
1: ஆண்டவர் என்னை மன்னித்து விடுங்கள்
0: help me only to wish good for all the people who have done harm to me
1: ஆண்டவரே எனக்கு தீமை செய்த எல்லா நபர்களுக்கும் வெறும் நன்மை செய்வே நன்மை மட்டும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்
0: from that day I learned to bless those who curse me
1: அந்த நாளிலிருந்து என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன்
0: pray for blessing to those who persecute me
1: என்னை உபத்திரவப்படுத்துபவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க
0: ஆரம்பித்தேன் love all my enemies
1: எல்லா எதிரிகளையும் நான் நேசிக்க
0: ஆரம்பித்தேன் to wish evil for anybody who's ever done harm to me
1: எனக்கு தீமை செய்த எந்த நபருக்கும் நான் தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை
0: only wish good good good good
1: அவர்களுக்கு நன்மை நன்மை நன்மை நன்மை நடக்க வேண்டும்
0: see what happens when you see I learned it from here the glory of Jesus
1: இது இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட
0: காரியம் that's one thing you can learn
1: இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்
0: this is how we must read the bible
1: இப்படித்தான் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்
0: and whenever you see something jesus did lord I want to see the glory of jesus there and I want to be like that
1: ஏதாவது ஒரு காரியத்தை இயேசுவை செய்வதை பார்க்கும்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதையே நான் பின்பற்ற விரும்புகிறேன்
0: see when you see jesus washing people's feet
1: இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவுவதை பார்க்கும்போது
0: admire it
1: அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன்
0: I want to be like that.
1: ஆண்டவரே நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
0: I want to be a servant.
1: நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறேன்.
0: Even if I am the most important person in the church.
1: சபையிலே நான் முக்கியமான நபராக இருந்தாலும் சரி.
0: Let me never act like a maharaja. Let me act like a servant.
1: ஆண்டவரே நான் ஒரு மகாராஜாவை போல இல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல நான் பணி செய்யட்டும்.
0: There are many other things if you read the gospels you can see Jesus glory.
1: சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பல இடங்களில் பார்க்க
0: முடியும். அந்த
1: பரிசுத்தாவியான அப்படி நம்மை மாற்ற
0: விரும்புகிறார். Remind us of these things again and again and again when we read your word.
1: உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் போது திரும்ப திரும்ப திரும்ப எங்களை ஞாபகப்படுத்தும்.
0: So that the fire of the purity and love of God can burn in us all the time.
1: ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் ஆண்டவரே பரிசுத்தமும் எங்கள் இருதயங்களில் எப்பொழுதும் மனதாய் எரிந்து கொண்டிருப்பதாக.
0: Pray in Jesus' name.
1: இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
0: ஆமென்.
1: ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு நாள் ஒரு பணக்கார மனிதன் தன்னுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அப்பொழுது அவன் வீட்டிற்கு வெளியே இருந்த அந்த குப்பை தொட்டியில் இருந்து ஒரு மனிதன் எதையோ எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பணக்காரன், நான் ஏழையாக இல்லை, அதனால் ஆண்டவரே உமக்கு நன்றி என்றான். அந்த ஏழை மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தெருவிலே மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் உடை இல்லாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அதை பார்த்த இவன், ஆண்டவரே, எனக்கு நல்ல மனநிலை இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று கூறினான். மனநிலை சரியில்லாத மனிதன் நின்ற இடத்தை தாண்டி வேகமாய் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. அதை பார்த்து அவன், கடவுளே, நான் வியாதி உள்ளவனாக இல்லை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்ட மனிதனை ஆஸ்பத்திரியில் தள்ளுவண்டியில் வைத்து உள்ளே எடுத்துச் சென்ற பொழுது ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அதை பார்த்து, ஆண்டவரே, நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று கூறினான். ஆம் அன்பர்களே, வாழ்க்கையின் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த உலகத்தில் இன்று ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? வேண்டிய இடத்திற்கு பயணம் செய்ய நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்வோமா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனால் மட்டும் நன்றி சொல்ல முடியாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நாம் உயிரோடு இருப்பது உண்மையானால் கர்த்தரை துதிப்போமா?

ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. மக்கே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நீர் நல்லவர்.

உங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் உமக்கு மாத்திரம். எங்கள் எபினேசரே, நாங்கள் உமக்கே தருகிறோம். இதுவரை எங்களுக்கு உதவினவர், அவர் என் பட்சத்தில் இருந்தார், என் தேவைகளை சந்தித்தார், அவரே எனக்கு சகாயராயிருந்தார், அவரே எங்களுக்கு பக்க பலமாயிருந்தார். நான் இதுவரை நடந்து வந்தது அவருடைய கிருபையினால, சூழ்நிலைகளை நான் கடந்தது அவருடைய கிருபையினால, தோல்விகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில தேவன் எனக்கு கூடவே இருந்தார். அவர் நல்ல எபினேசராய் என்னை நடத்தினார். அதில்

எத்தனையோ மனிதர்கள் எங்களை விட்டு கடந்து சென்ற பொழுது, நாங்கள் நம்பியிருந்த பல வாசல்கள் அடைபட்ட பொழுது, இனிமேல் முடியாது என்று கைவிரித்த வேளையில், எங்கள் விசுவாசம் அற்றுப்போன வேளையில், நம்பிக்கைகள் எல்லாம் இழந்த வேளையில், நீர் நல்ல ஒரு எபினேசரா எங்கள் கரத்தை பிடிச்சிங்கப்பா. நீங்க தான் எங்களை நடத்தி வந்தீங்க டாடி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்க்குறோம். எபினேசரே, நீங்க தான் எங்களை நடத்துனீங்கப்பா. நீங்க தான் எங்களை நடத்துனீங்க. நீங்க இல்லாம எங்களால் ஒரு அடி எடுத்து வைத்திருக்க முடியாதப்பா. நெருக்கத்தின் வேளையில, கண்ணீரின் பள்ளத்தாக்கில, மரண இருளின் வேளையில, நீர் நல்ல எபினேசரா எங்களை நடத்தி நீர் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல, நீர் எங்களை சுமந்து எங்களை இதுவரை எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தினீங்கப்பா. நீங்க நடத்தினீங்க, நீங்க நடத்தினீங்க ஆண்டவரே, நீங்க நடத்தினீங்கப்பா.

சில வேளைகள் ஆண்டவர் செய்த நன்மைகளை திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு வேற என்ன ஆண்டவரே செலுத்த முடியும்? நீர் நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் எதை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். நீங்கள் ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் நன்றியுள்ள ஒரு இருதயம், அவ்வளவுதான். அவர் இதுவரை நடத்தி வந்ததுக்கு நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஒரு நன்றியுள்ள இருதயம். என்னை மறவாமல் நினைத்தீங்கப்பா, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோமாப்பா. சேர்ந்து ஆராதிக்கலாமா? என்னை மறவாமல் நினைத்த அந்த தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து

நாளை இதுவரை நடத்தின எபினேசர் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. இனி மேலும் எங்களை நடத்த நீர் உண்மை உள்ளவரப்பா. ஒரு ரோட்ல இருக்க பிச்சைக்காரன்ட்ட போய் நம்முடைய தேவை போய் சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவனால செய்ய முடியாது. அப்போ நமக்கு ஏற்கனவே உதவி செய்தவர்கள், இல்லாவிட்டால் ஏற்கனவே உதவியை பெற்றவர்கள், இல்லாவிட்டால் உதவி செய்ய திராணி உள்ளவர்கள், இந்த மூன்று காரணங்கள் இருந்தால் தான் நம்ம உதவி கேட்போம். இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் இதுவரை உதவின எபினேசர் அப்படின்னும் போது நான் ஏன் இன்னைக்கு தைரியமாக நான் அதை பாடுறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் தான் எனக்கு உதவினார், இதுவரைக்கும் என்னை அவர் தான் நடத்தினார். இந்த வேதத்தில் நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் இத்தனை சம்பவங்களை நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா இத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உலக தோற்றத்தின் முதல்ல இருந்து ஆண்டவர் எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்னொன்று, நம்ம ஏன் இன்னைக்கு தைரியமா பாடுறோம்னா, என் தேவனுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உதவி

ஐயரே ராவெல்லாம் வலை போட்டோம் ஒன்றும் அகப்படல்ல. ரபி நீர் வந்து நின்றீர் வலைய அலசையில வலைய அலசையில. ஆமர்மையானவர்களே, பேதுருவும் அவர் கூட்டாளிகளும் ராவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் சலிப்போடு கரையிலே வந்து தங்கள் வலைகளை கழுவி கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் அவர்களிடத்திலே வந்து நின்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையின்படி அவர் கேட்டு அதன்படி செய்தபடினாலே அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகளுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.

ஒன்று கொரிந்தியர் 9 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாய் கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களாலே ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலமுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்தது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எபேசியர் 1:6. லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் July 14, 1913 நெப்ராஸ்காவிலே பிறந்தவர். அவர் பிறந்த 16th அவருடைய பெற்றோர் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தனர். பின்பு அவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்றனர். அவருடைய தந்தைக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவருடைய தாயை அவர் அடிக்கடி அடித்தார். ஆகவே அந்த குடும்பம் பிரிந்தது. அவருடைய தாயார் அவரை தூக்கி கொண்டு மிச்சிகனில் வசிக்க சென்றார். பின்பு அவருடைய தாய் பெயிண்ட் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஜெரால்ட் ஃபோர்ட் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். ஜெரால்ட் ஃபோர்ட் லெஸ்லி லிஞ்சை தனது குழந்தையாகவே தத்தெடுத்து கொண்டார். அவனுடைய பழைய பெயரான லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் என்ற பெயரை மாற்றி தனது பெயரையே லெஸ்லிக்கு ஜெரால்ட் ஃபோர்டு என்று வைத்தார். இந்த தத்தெடுக்கப்பட்ட ஜெரால்ட் ஃபோர்டு தான் அமெரிக்காவின் 38th ஜனாதிபதியாக வந்தார். லெஸ்லி லிஞ்ச் கிங் ஜூனியர் தத்தெடுக்கப்பட்டதால் அவர் ஜெரால்ட் ஃபோர்டு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புதிய குடும்பத்தில் இணைந்தார். அவர் ஒரு ராயல் வரிசையில் இடம்பெற்ற மனிதனாக மாறினார். இதெல்லாம் அவருக்கு சாத்தியமாக காரணம் என்னவென்றால், அவர் ஒரு புதிய குடும்பத்தில் புதிய தகப்பனோடு இணைந்ததனால்தான். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பிதாவாகிய தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தத்தெடுத்து அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக நம்மை மாற்றியிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து அதை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நாம் ராஜரீக குடும்பத்தின் அங்கமாக மாறிவிடுகிறோம். ஒரு பரம தகப்பன், புதிய குடும்பம், புதிய பெயர், புதிய எதிர்காலம் மற்றும் ஒரு புதிய வாழ்வை நம் பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். ஆதரவற்றவர்களும் நிற்கதியானவர்களுமாய் இருந்த நம்மை தேவன் ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஆதரவற்றவர்களாகவும் தனித்து விடப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். என் குடும்பம் பிரிந்திருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பயப்பட அவசியமில்லை. வானாதி வானங்களை படைத்த தேவனை உங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவரும் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு யாராலும் கிரகிக்க முடியாத உயர்வுகளை தருவார். ஆம், நம் தகப்பனாக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இருக்கும்போது நம்முடைய உயர்வுகளும் நிச்சயமே.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சிலுவை சின்னம், தி பேனர் ஆஃப் த கிராஸ். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 10-18 வசனங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலைவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு இணைத்தவரையும் ஒரே உடலாக கடவுளோடு ஒப்புரவாக்கினார். புட்டிங் டு டெத் ஹாஸ்டிலிட்டி பை த கிராஸ், தேர் பாய் ரெக்கன்சைலிங் தம் போத் ஆஸ் ஒன் பாடி த்ரூ கிரைஸ்ட் இன் காட். கிறிஸ்தவ சபை பிரிவுகளும் ஊழிய சங்கங்களும் ஐக்கியம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அதற்கான வழிமுறைகள் பற்றியும் நாம் சிந்தித்து வருகிறோம். இத்தொடர் தியானத்தின் கடைசி நாளான இன்று இன்னும் 2 வழிமுறைகளை தியானிப்போம். ஏற்கனவே 8 வழிமுறைகளை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 9வது வழிமுறை. சிலுவையை மையமாய்க் கொள்ளுங்கள். Emphasize the centrality of the cross. யூதர் அல்லாதோரையும் சேர்க்க முடியுமானால் கிறிஸ்தவர்களில் எவ்வித குழுக்களையும் ஒருமனப்படுத்த முடியும். யூதர் அல்லாத தங்கள் அயலகத்தாராகிய சமாரியரை நாய்கள் என்று யூதர்கள் கூப்பிடும் அளவிற்கு இரு வகுப்பினரிடையே பகைமை இருந்தது. மேசியா வந்து புறவினத்தாரையெல்லாம் யூதராய் மாற அழைப்பு விடுப்பார் என்று யூதர்கள் எதிர்பார்த்திருந்தனர். அவரோ சிலுவையை நடுவில் நிறுத்தி இரு வகையினரையும் அங்கே வந்து சந்திக்க அழைத்தார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால் சிலுவையினாலேயே பகைமை கொல்லப்பட்டது. ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 2:14-16 நன்றாக கவனியுங்கள். எப்படி என்னில் அது எப்படி சாத்தியமாயிற்று? அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தவிர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இவ்வளவு தெளிவான ஒரு வெளிப்பாடு பாருங்கள். சிலுவைதான் ஒப்புரவாகுதலின் சின்னமாகும். சிலுவையிலே இரு மரங்கள் உண்டு. நெடுமரம் மனிதன் இறைவனோடு ஒப்புரவாகுதலையும், குறுக்கு மரம் மனிதன் சக மனிதரோடு ஒப்புரவாகுதலையும் குறிக்கின்றன. ஒன்று அடுத்ததற்கு வழிநடத்தும், ஒன்றில்லாமல் அடுத்தது இல்லை.
எனவேதான் நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தரோடு செம்மையா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானாகும்படி செய்வாராம். 1 யோவான் 4:20-21 வாசிக்கிறோம், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை, ஒன்றில்லாமல் ஒன்று இல்லை. நமது பாணிகள் மற்றும் சாதனைகளை குறித்து தம்பட்டம் அடுத்தி கொள்வதற்கு பதிலாக சிலுவையை குறித்தே பெருமை பாராட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவை உயர்த்தப்படும் போது மற்ற யாவும் கவர்ச்சி இழந்துவிடும். யாவரும் சிலுவையின் நிழலுக்குள்ளே ஓடி வருவார்கள். அப்பொழுது கதாநாயக வணக்கம் அடியோடு ஒழிந்து போகும். 10வதும் கடைசியுமாக ஒருமனப்பாட்டிற்கான வழிமுறை, உயிர் மீட்சிக்காய் நாம் செபிக்க வேண்டும். Pray for a Holy Spirit revival. உலர்ந்த எலும்புகளின் தரிசனத்தில் விளக்கப்பட்டுள்ள எழுப்புதலின் விளைவு என்ன தெரியுமா? அவைகள் பெருத்த சேனையாய் மாறிவிட்டன என்பது மட்டுமல்ல, யூதா மற்றும் அவனை சேர்ந்த யோசேப்பு மற்றும் அவனை சேர்ந்தவருமான இரு கோல்களை ஒரே கோலாக்கும் அற்புதத்தை தேவன் செய்தார். அவர்களை ஒரே இனத்தாராக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். இனி அவர்கள் இரு இனத்தவராய் இருப்பதில்லை, அவர்கள் இனி இரு இனத்தவராய் பிரிவதும் இல்லை என்றார் கடவுள். அதைத்தான் எசேக்கியேல் 37:22 எப்படி வாசிக்கிறோம், அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார், அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ஜாதிகளாக பிரிவதும் இல்லை. இதுதான் எசேக்கியேலின் அந்த எலும்பு பள்ளத்தாக்கு விளக்கும் எழுப்புதலினுடைய முடிவான விளைவு. பெந்தேகோஸ்தையின் விளைவும் இதுவே. விசுவாசித்தவர்கள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள். அவர்கள் ஒருமித்து தங்கள் சத்தத்தை தேவனை நோக்கி உயர்த்தினார்கள். விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், அவரது கனிகளாகிய சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகம், சாந்தம், இவற்றின் மூலம் இறைமக்கள் ஒருமனமாய் வாழ அவர் உதவி செய்கிறார். அருமையான சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் பாடின பாடல் என் நினைவுக்கு வருகிறது.

0: அது நம்முடைய அனுதின அனுபவமாகட்டும். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு இனத்தவரையும் ஒரே உடலாக கடவுளோடு ஒப்புரவாக்கினார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கடந்த 5 ஆண்டுகளாக ஒருமனப்பாட்டின் தேவையையும் ஒருமனப்பாட்டை நடைமுறையாக்குவது எப்படி என்று அதற்கான 10 வழிமுறைகளையும் நடைமுறையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, முடிந்த வகையிலெல்லாம் இவைகளை அமுலாக்க நடைமுறையிலே அபியாசிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஊக்கம் தர வேண்டும், எங்களுக்கு அதை குறித்த ஒரு கரிசனையும் பாரமும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன பின்னமாய் சிதறி கிடக்கிற சபை சமாதானமற்ற ஒரு உலகத்திற்கு சமாதானம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர், சமாதான காரணரே, மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லியுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே அறிவிக்கப்பட்டது. கர்த்தாவே, எங்களுக்கு எல்லா மனிதர் மேலும் அதிலும் குறிப்பாக உம்முடைய நாமத்தை தரித்திருக்கிற எல்லா மனிதர் மேலும் பிரியம் உண்டாக அன்பின் ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை அன்பினாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகனமயமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
1: ஏசாயா 43:18-19 இப்படி கூறுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி சங்கீத விளக்கு உரைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீதம் 109 சங்கீதம். பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த சங்கீத விளக்கு உரை பிரயோஜனமா இருக்கிறதா? நீங்கள் எப்பொழுதாகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இப்பொழுதே யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சங்கீதம் 109. இந்த சங்கீதம் 109 நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம், துன்மார்க்கனின் அழிவு. துன்மார்க்கனின் அழிவு. சில வேத பண்டிதர் இந்த சங்கீதத்தை யூதாசுக்கு ஒப்பனையாய் பேசுகிறார்கள். யூதாஸ் மேசியாவுக்கு ஒப்பனை. இந்த சங்கீதத்தை நாம் இரண்டாய் பிரிக்கலாம். முதல் 20 வசனங்கள் துன்மார்க்கனின் அழிவு, 21-31 வரைக்கும் பக்தனின் ஜபம், பக்தனின் விண்ணப்ப ஜபம். 109:8 வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது, அவன் நாட்கள் கொஞ்சமாக இருக்க கடவுது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன், அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இந்த சங்கீதத்தை யூதாசுக்கு ஒப்பிடலாமா? யூதாசின் கிரியைகளுக்கு ஒப்பிடலாமா? அப்போஸ்தலர் 1:20 நாம் வாசிப்போம். 1:20 சங்கீத புத்தகத்தில், அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அதே வசனங்கள் தான். கீழே பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன், யூதாசை போன்றவர்கள், வீடு பாழாய் கிடக்கும், அவன் வாசஸ்தலங்கள் பாழாய் கிடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவன் கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்று சங்கீதம் 109 இங்கேயும் நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு வேதனையான ஒரு நிலை வந்ததுக்கு காரணம் என்ன? தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய வல்லமையை சுமக்க வேண்டிய மனிதன், 2-2 அனுப்பும் போது இவனும் ஊழியத்துக்கு போனான் அல்லவா? தேவனால் அல்லவா தெரிந்து கொள்ளப்பட்டவன்? மாற்கு 3:13 தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொள்ளும் போது சித்தம் என்ற வார்த்தையை கவனிங்கள், அதிலும் இந்த யூதாஸ் அடங்குகிறான் அல்லவா? இப்படியான ஒரு நிலையில் இருந்த மனிதன் 109 அவனுடைய சாபம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. வீடு பாழாய் போகும், அவனுடைய பிள்ளைகள் அழிக்கப்படுவார்கள், அவன் வாசஸ்தலத்தில் ஒருவனும் வாசம் பண்ணக்கூடாது, அவன் சபிக்கப்பட்டவன், அவனுடைய தலைமுறைகள் அறுப்புண்டு போக வேண்டும், ஒருவேளை அவன் ஜெபித்தால் கூட அது பாவமா என்ன பண்ணட்டும் என்று சொல்லி சாபம் சாபம் சாபம் என்கிற ஒரு நிலையிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசிக்க வேண்டியதுதான். இந்த 109 சங்கீதத்தில் என்னை யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை பேசுகிறேன். 17 வசனம், சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் போகும். சாபத்தை அவன் விரும்பினான் அது அவனுக்கு வரும், சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போகும். இன்றைக்கு மனிதன் சாபத்தை விரும்புகிறான். மனிதன் சாபத்தை விரும்புகிறதுனால் தான் அவன் சபிக்கப்பட்டவன். ஆசீர்வாதத்தின் வழி என்ன? கிறிஸ்தவத்தை மதமாய் மாற்றிவிட்டார்கள். மதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆட்பறித்து சத்தம் போடுவது. சாபத்தை அவன் விரும்பினான் அதுக்கு வரும். தேவன் சபிக்கிற தேவன் அல்ல, தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அப்ப நன்றாய் கவனிக்க வேண்டும், சாபத்தை ஒரு மனிதன் விரும்பும் போது அவன் சபிக்கப்படுகிறான். ஆசீர்வாதத்தின் வழி என்ன என்பதை இன்று மக்கள் பார்ப்பதில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம் யூதாசை குறித்து. அவன் நன்றாய் தெரிந்து கொள்ள இருந்தது, ஆசீர்வாதத்தை தெரிந்து, தேவனுடைய வல்லமையை தெரிந்து, அதை பெற்றுக்கொள்ளாமல் அவன் சாபத்தை விரும்புவதற்கு காரணம் என்ன? இங்கே ஒரு வசனம் இருக்கிறது, 13:2 வசனத்தின் நடுப்பகுதி, அவரை காட்டு கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு சாத்தான் தூண்டுகிறான். இருதயத்தை தூண்டுகிறான், சாத்தான் தூண்டுகிறான். ஒரு இடத்தில் சாத்தான் தூண்டுகிறான் என்று பார்க்கிறோம், இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கும் போது
லூக்கா 22:3 சொல்லுகிறது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். சாத்தான் தூண்டுகிறான், சாத்தான் புகுகிறான். யாரு? தேவனோடு இருந்த மனிதன், சீஷனா இருந்தவன். சாபத்தை ஒரு மனிதன் விரும்பும் போது அது அவனுக்கு சாபமாய் போகுது. சாத்தான் தூண்டவும் சாத்தான் புகழவும் காரணம் என்ன? அவனுக்கு இருந்த பண ஆசை. அநேக இடத்தில் அந்த வசனங்கள் வரும். பணத்தின் மேல் இருந்த நாட்டம், நான் இயேசுவை காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள். ஒரு மனிதனுக்கு பண ஆசை வரும்போது அவன் எதை வேண்டுமானாலும் செய்ய அவன் தயங்க மாட்டான். எல்லா தீமைக்கும் பண ஆசை வேறாயிருக்கிறது. பணத்துக்காகத்தான் இன்றைக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னவாய் மாறிவிட்டது? சாத்தானை உள்ளே கொண்டு வந்தது. சாத்தானால் நிரப்பப்படுகிறான். சாபத்தை ஒரு மனிதன் விரும்பினால் அது அவனுக்கு சாபம் வரும். நான் சர்ச்சுக்கு வர்றேன் பாஸ்டர், நான் ஜெபத்துக்கு வருகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்வது எது? சோதோம் குமராவை தெரிந்து கொள்ள போறீங்களா? உங்க கையில இருக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். எதை தெரிந்து கொள்ள போறீங்க? சாபத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். சாபத்தின் வழிகள் 12 வழியில சாபம் வரும். அதுல ஒன்று தான் வார்த்தை, உச்சரிக்கப்பட்ட சாபம். நான் ஏழை, நான் எல்லாம் எழுப்ப முடியாது, எனக்கு பணம் கிடைக்காது, நாங்கள் அழிஞ்சிருவோம், ஐயோ நான் என்ன பண்ண போறேன் என்று சொல்லி நான் பேச பேச சாபமாய் மாறிவிடுகிறது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக தேவ தூதர்கள் ஸ்திரீடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பேதுரிடத்திலும் சீசரிடத்திலும் சொல்லுங்கள்.

அவன் சீஷன் இல்லை. இப்ப இயேசு பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஏன் தெரியுமா? எந்த வார்த்தையினால என்ன தெரியாது சபித்தியோ, அதே வாயினால என்னை தெரியும், நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அநேக குடும்பங்களின் சாபத்துக்கு காரணம் என்ன என்றால் அவர்கள் வாய்த்தான். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது? உன் மாம்சம் பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. தேவன் உன்னுடைய வார்த்தையினால் கோபப்பட்டு உன் கையின் கிரியைகளை சபிப்பானேன்? வார்த்தையினால நான் ஏழை, எனக்கு குழந்தை பிறக்காது, சாபத்தை தேடினால் சாபம் வரும், ஆசீர்வாதத்தை தேடினால் ஆசீர்வாதம் வரும். ஏன் பாஸ்டர், நல்லா இருந்தவனுக்குள்ள பிசாசு வந்துச்சு, அவனிடம் கொடுக்கிறான். பண ஆசை, பண ஆசை, சாத்தானால் நிரப்பப்படுகிறான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கேயாசி, எலியாவுக்கு அடுத்தது எலிசா, எலிசாவுக்கு அடுத்தது கேயாசி. அபிஷேகம் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கேயாசிக்குள் இருந்தது என்னது? பண ஆசை. அதனால கிறிஸ்து ரோகம். பணம் பணம் பணம் பணம் என்றே இருக்கக்கூடாது. பணத்துக்காக கால்கள் விரைந்து ஓடக்கூடாது. அப்போஸ்தலர் 1:18 சொல்லப்படுகிறதே அந்த யூதாசை குறித்து, அநீதியத்தின் கூலிக்காக ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக பணத்துக்காக ஊழியம் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அனனியா சாப்பிட்றாள். 4 அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நிரப்பப்படுகிறார்கள் ஆவியிலே. 5 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியான இடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவியிட்ட போய் சொல்ல நிரப்பப்படுகிற சாத்தான் நிரப்புறான். காரணம் பண ஆசை, பண ஆசை. சாபத்தை நாமே தேடிக் கொள்கிறோம், சாபத்தை நாமே தேடிக் கொள்கிறோம். தேவன் சபிப்பவர் அல்ல. யோபை தேவன் சபிக்கவில்லையே. யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எடுக்கல, யோபுக்கு தெரியல. அது நமக்கு பைபிள் இருக்கிறதுனால தெரியும். கர்த்தர் எடுக்கல, பிசாசு தான் எடுத்தான். பிசாசு தான் திரும்ப திரும்ப திரும்ப வந்து சொன்னா, நான் எடுக்க போறேன், நான் அதை செய்ய போறேன். பிள்ளைகளை ஆண்டவர் கொல்ல இல்ல, ஆண்டவர் கொள்ளுகிறவர் அல்ல, கர்த்தர் எடுக்கலைங்க. நாம் எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் உள்ள வர இடம் கொடுத்தோம். பண ஆசை. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? பணம் பணம் என்று அலைகிறான். கடைசியில் சாத்தான் தூண்டுகிறான், சாத்தான் புகழ்கிறான். ஒரு வேதனையான வசனத்தை சொல்லி முடிக்கிறேனே. யோவான் 13:27 அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். துணிக்கை திருவிருந்து எடுத்தோன்னு சாத்தான் உள்ள வர்றான். திருவிருந்து எடுத்தா சாத்தான் வரக்கூடாது, சாத்தான் உள்ளே வரக்கூடாது. ஆனா திருவிருந்து எடுக்கிறான். அப்ப எடுத்த திருவிருந்தே அவனுக்கு பிரயோஜனமா மாறில்லையே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரத்தை நான் எடுக்கும் போது பேய் நடுங்கணும், வியாதி சுகமாகணும். ஆனா திருவிருந்து எடுத்தோன்னு எடுத்த அடுத்த செகண்டே சாத்தான் உள்ள வர்றான். ஏன் அவன் எப்படி எடுத்தான் திருவிருந்த? சீக்கிரமா கொடுங்க, நான் எடுத்துட்டு நான் செய்யணும். அதே வாழ்க்கை தான், அப்படிதான் இருப்பேன். காட்டி கொடுக்கிறதுனா காட்டி கொடுக்க தான் போறேன். அந்த பண ஆசை, ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா, திருவிருந்த நீங்க கொடுக்குறீங்களே, நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க, செய்ய போற பாவம் ஆண்டவரே காட்டி கொடுக்க போறேன், நான் செய்ய மாட்டேன் மனம் திரும்பாமல். இன்னைக்கு அநேக திருவிருந்து அப்படிதான் நடக்கிறது. இருக்கிற வண்ணமாகவே எடுக்கிறோம், இருக்கிற வண்ணமாகவே எடுக்கிறோம், பிரயோஜனம் இல்லை. திருவிருந்து எடுத்தால் நம்முடைய பலவீனங்கள் பலனாய் மாற வேண்டும், வியாதி சுகமாய் மாற வேண்டும், மரண வியாதிகள் ஜீவனாய் மாற வேண்டும். ஆனால் திருவிருந்து எடுத்த உடனே பிசாசு உள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன? சாத்தான் வந்ததுக்கு காரணம் என்ன? பண ஆசை, பணத்தின் மேல் நாட்டம், பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். பணம், பணத்தை பற்றி பேசும்போது முகங்கள் மாறுகிறது. அந்த அளவு மோப்பம். சாபத்தை விரும்பினான், சாபம் வரும். நீங்கள் கேயாசியா மாறிவிடாதீங்க. ஊழியம் செய்கிற நீங்க அடுத்த அபிஷேகம் எப்ப கிடைக்கும்? எலியாவுடைய அபிஷேகம் எலிசாவுக்கு, எலிசாவின் அபிஷேகம் கேயாசிக்கு. ஆனால் கிறிஸ்துரோகமாய் மாறிவிட்டதே. அனனியா சாப்பிட்றாள். வல்லமையாய் ஊழியம் செய்ய வேண்டிய நீங்க, சாத்தான் உங்களை நிரப்பினானே, சாத்தான் உங்களை நிரப்பினானே. யூதாசே.

அற்புத அடையாளம் செய்ய வேண்டிய யூதாஸ், உன் ஸ்தானத்தை விட்டதுக்கு காரணம் என்ன? உன் ஸ்தானம் வேறொருவனுக்கு போன காரணம் என்ன? பணம், பணம், பணம். சாபத்தை விரும்பாதே. சாபத்தை விரும்பினால் சாபம் வரும், ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த செய்தி உங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். God bless you.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நம்ம வாழ்க்கையை விளக்குற ஒரு கதையை இன்னைக்கு சொல்றேன், கேளுங்க. ஒருத்தர் தான் வளர்த்த கொழு கொழு ஆட்டை வெட்டி ஒரு நல்ல விருந்து தயார் பண்ணினாரு. தன்னுடைய மகளை கூப்பிட்டு, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்னு சொன்னாரு. அவருடைய மகா வீட்டுக்கு வெளியே போய் கத்த ஆரம்பிச்சா, எங்க வீட்டுல தீ பிடிச்சிட்டுது, யாராவது வந்து தீய அணைக்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சிறு கூட்ட மக்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. மற்றவங்க அவ சத்தத்தை கேட்காதது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த மக்களை கூட்டிட்டு அவ தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்தா. அவங்களுக்கு விருந்த பரிமாறினா. அவங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா பேசி ரொம்ப நேரம் கழிச்சு விடைபெற்று போனாங்க. அவருடைய அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் தன்னுடைய மகளை பார்த்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவங்க சில பேரை எனக்கு தெரியவே தெரியாது, சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான், பழகுனதில்ல. நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஏன் வரலன்னு கேட்டார். அதுக்கு அவருடைய மகா, இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிட வரல, நம்ம வீட்டுல ஏற்பட்ட நெருப்பு அணைக்க வந்தாங்க. இவங்க தான் நாம கொடுக்கும் விருந்த சாப்பிடும் தகுதி உடையவங்க. இவங்க கிட்ட தான் நாம நம்ம தாராள குணத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் காட்டணும்னு சொன்னான். ஆமாங்க, நம்ம ஆட்கள், நம்ம சொந்தம், நம்ம சிநேகிதர்கள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க உண்மையாவே நம்முடையவங்க இல்ல. நம்முடைய கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செய்ய யாரு ஓடி வர்றாங்களோ அவங்க தான் நம்முடையவங்க. ஆமா, நீங்க இப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி இருப்பீங்களா? இத பத்தி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம்.